0: விலங்கு மாட்டும் காணொளி பரவியது. இளையர் இனத்தை சொல்லி திட்டியதாக அந்த சீக்கிய கொலையாளி சொன்ன பொய்யை காவல்துறையினர் நம்பிவிட்டனர். இளையர் மாண்டார் கொலையாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் காவல்துறை சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. கம்போடியாவுடன் நிலவும் கடல் எல்லை தகராறு குறித்து ஐக்கிய நாட்டு சமரசத்துக்கு தயார் என்று தாய்லாந்து தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து வளைகுடாவில் புதிய சிக்கல். அங்கு கடலடியில் 300 பில்லியன் டாலர் மதிப்புடைய எண்ணெயும் இயற்கை எரிவாயுவும் உள்ளன. எல்லையை பிரிக்கும் ஒப்பந்தம் 2001 செய்யப்பட்டது. கடந்த மாதம் தாய்லாந்து அதை ரத்து செய்ததால் கம்போடியா உலக நிறுவனத்தின் கதவை தட்டுகிறது. கம்போடியா அவசரப்பட்டு விட்டதாக தாய்லாந்து குறைப்பட்டுக் கொண்டது. உலக நிறுவனம் தலையிட்டு கட்டாய சமரசத்துக்கு அடிபணிய நேர்ந்தால் நட்பு எப்படி இருக்கும் என்று தாய்லாந்து கேட்கிறது. பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்த கம்போடியாவுக்கும் எந்த காலனித்துவ ஆட்சியிலும் இல்லாத ஒரே தென்கிழக்காசிய நாடான தாய்லாந்துக்கும் இடையே எல்லையில் பகை புகைகிறது. ஜப்பானில் பிறப்பு விகிதம் மேலும் சரிந்துவிட்டது. இது புதிய உச்சம். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பானில் மக்கள் தொகை குறைந்து கொண்டே போகிறது. ஜப்பானில் தொடர்ந்து 10வது ஆண்டாக பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. 100 ஆண்டுக்கும் மேலாக ஜப்பான் பிறக்கும் பிள்ளைகளை கணக்கெடுக்கிறது. கடந்த ஆண்டுதான் ஆக குறைவு. மொத்தம் 670,000 புது வரவு. முந்தைய ஆண்டை விட 15,000 குறைவு. முதியோர் அதிகம், பிள்ளைகள் குறைவு என்பதால் வேலைக்கு ஆள் குறையும், சமூக நலச் செலவு கூடும், வரி செலுத்துவோர் எண்ணிக்கை சரியும் என்று வாடுகிறது ஜப்பான். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. மேவன் விண்வெளி கப்பல் 11 வருடமாக செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்தது. 6 மாதத்துக்கு முன்பு அது தொடர்பு அறிந்தது. 2013 புறப்பட்ட அந்த விண்வெளி கப்பல் 1 வருடம் செவ்வாய் கிரகத்தை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு திரும்புவதுதான் திட்டம். 1 வருடம் 13 வருடமாகி மீட்க முடியாத நிலைக்கு போய்விட்டது. தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராயப்போவதாக நாசா சொல்கிறது.
1: சொல்லும் பொருளும் ஆபீசர் அதிகாரி. பொது தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின் தேர்தல் அதிகாரி முடிவுகளை வெளியிடுவார். ஆபீசர் அதிகாரி.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
3: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டேன்.
2: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/1card இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: வணக்கம் சிங்கை, நேரம் காலை 8:13 ஆகி விட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. பரட்டை என்கிற அழகு சுந்தரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ரெட் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க. அதற்கு முன்பு உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை முடிச்ச பிறகு அல்லது பட்டம் பெற்ற பிறகு அவங்களுக்கு கிராஜுவேஷன் கிஃப்டா ஏதாச்சும் ஒரு அன்பளிப்பை வாங்கி தரீங்களா? இப்ப வந்து ஓ நிலை தேர்வுகளை முடிச்சிருக்கலாம், ஏ நிலை தேர்வுகளை முடிச்சிருக்கலாம், அல்லது வந்து டிப்ளோமாவை முடிச்சிருக்கலாம், ஐடில இருந்து அவங்க படிப்பை முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க படிப்பை முடித்த பிறகு அதற்காகவே சிறப்பாக அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பை வாங்கி கொடுத்திருக்கீங்களா அல்லது கொடுப்பீங்களா? உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பி வச்சிருங்க 9678 8968 என்ற எண்ணுக்கு. சரி, இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் தெளிந்து காணப்படும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 10 காசு.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலிகாசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உலகின் வளரும் படைப்பாளர் பயிலிருந்து 2026
3: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை Star 7 மிரகாப்பில். அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333338888 6333888.
4: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2020.

0: நேசித்தின்ற தேவாவின் இசையில் ரேட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கே கே அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களை நான் சற்று முன்பு கேட்டிருந்தேன். அதாவது உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை முடித்த பிறகு அவங்களுக்கு அன்பளிப்பாக ஏதாச்சும் சிறப்பா வாங்கி கொடுத்திருக்கீங்களா, அல்லது வருங்காலத்துல கொடுப்பீங்களா, அப்படி கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் சற்று முன்பு கேட்டிருந்தேன். ரஷிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து மலர்களை கொடுத்திருக்கேன், பேனா கொடுத்திருக்கேன், அது மட்டும் இல்ல அவங்களுக்கு என்றே தயாரிக்கப்பட்ட ஒரு நோட் புக், அதையும் நான் வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷிதா. நேயர் லட்சுமி ராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பிள்ளைக்கு நான் வந்து காசு கொடுப்பேன், பணத்தை வழங்குவேன் அப்படின்னு சொல்லுவேன், அதன் பிறகு அந்த பணத்தை முதலீடு செய்யவும் நான் அவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பேன், அதன் பிறகு அந்த பணத்தை அவங்க பயன்படுத்தி வருங்காலத்துல பிடிஓ வீடுகளை வந்து புக் செய்வதற்கு அவங்க பயன்படுத்தலாம். ஆனா எப்படி முதலீடு செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கைகள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்சுமி ராஜன். குமார் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேட்டுலாம் வாங்க.
1: வணக்கம் சஜினி மேடம், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரீசன்ட்லி என்னோட டாட்டர் ஐடி ஐடிஇல கிராஜுவேஷன் பண்ணாங்க. ஓகே, கிராஜுவேஷன் பண்ணிட்டு இப்ப பாலிடெக்னிக் போயிருக்காங்க. சோ நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் லீவ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு புக்கே, அந்த புக்கே வாங்கினேன். அது ஆனா என்ன, நான் வாங்கினேன்னா உயிர் பூ வாங்கல. ஏன்னா உயிர் பூ வாங்கினா ஒரு ஃபியூ டேஸ்ல காணாம எல்லாம் செத்து போயிடும், அப்படி வீசணும் அப்படி சொல்லிட்டு பிளாஸ்டிக் ரோஜா பூ. ஓகே, எத்தனையோ பீசஸ் ஐ திங கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்சாங்களா, முடிச்சுட்டு அவங்க கையில கொடுத்தேன், அதுதான் என் நோட் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு பிள்ளைக்கு சன் சன் ஆமி ஆமி ஓஆர்டியோட கிராஜுவேஷன் வந்தது. அவனுக்கு ஒரு அவனுக்கு ரொம்ப எல்லோ கலர் தான் பிடிக்கும். ஸோ அவனுக்கு ஒரு எல்லோ கலர் புக்கே வாங்கி, அதுவும் பிளாஸ்டிக் தான் புக்கே வாங்கி அவனுக்கும் கொடுத்தேன்.
0: ஒவ்வொரு தடவையும் அவங்க அந்த மலர்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தந்தை அவங்களை நினைத்து பெருமைப்பட்ட தருணம் அவங்க ஞாபகத்துக்கு வரும். மறக்க முடியாத ஒரு நினைவாக இது அமையும். சரி நேர்களே, தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு அனுப்பி வைக்கலாம். 9678 8968 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை முடித்த பிறகு அவங்களுக்கு நீங்க வருங்காலத்துல ஏதாச்சும் சிறப்பு அன்பளிப்புகளை வாங்கி கொடுப்பீங்களா, அப்படி வாங்கி கொடுக்கறதா இருந்தா என்ன வாங்கி கொடுப்பீங்க, அல்லது வாங்கி கொடுத்திருக்கீங்களா, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பி வச்சிருங்க. விபத்துகள் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவென்யூ 6 இருக்கு பிறகும், AYE நோக்கி செல்லும் CTE ஆர்ச்சர்ட் ரோடிற்கு பிறகும் போக்குவரத்து நிலவரம்.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினே.
1: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
2: அனுபவம் எப்படி?
1: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கும். நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.

0: வணக்கம் சிங்கை.
1: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் உங்களுக்காக பாடல் ஒலித்தது சாமி திரைப்படத்துல இருந்து ஸ்ரீராம் பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை முடித்த பிறகு அவங்களுக்கு ஏதாச்சும் சிறப்பா அன்பளிப்புகளை வாங்கி கொடுத்திருக்கீங்களா, கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்திரா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் அவங்களுக்காக ஒரு கரடி குட்டி பொம்மையா வாங்கி கொடுத்திருக்கேன், அதோடு ஒரு மலர் கொத்தையும் வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா பி எஸ் ஏ ராமா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சிருக்கோம், நாம எதுக்கு அவங்களுக்கு அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்கணும், அவங்க தான் நமக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, பி கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரையிலும் இந்த எண்ணம் எனக்கு தோணல, ஆனா இப்ப எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்ததற்கு, இந்த சிந்தனையை தூண்டியதற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு பி கணேசன். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஏதாச்சும் சிந்திச்சு என்னுடைய பிள்ளைக்கு நான் கிராஜுவேஷன் கிஃப்டா ஏதாச்சும் கொடுக்கறேன் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. மனோ சந்திரா அவங்க குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
2: காலை வணக்கம் சஜினி, திருக்கோயில இருந்து மனோ சந்திரா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு படிக்கிற காலத்துல அவங்க ஒவ்வொரு வகுப்பும் மேல போகும்போதும் அவங்க என்ன கேக்குதுங்களோ அதை வாங்கி கொடுப்பேன். போன் வாங்கி கொடுத்துருக்கேன், கேம் விளையாடுறதுக்கு அது வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா செஞ்சாங்கன்னா வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு விருப்பமான உடுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன், நிறையவே வாங்கி கொடுத்துருக்கேன் அது அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க இப்போதைக்கு இப்போ அதுங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டுங்க, எனக்கு அதுங்க செய்யுதுங்க.
1: கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல. அதாவது நம்முடைய பெற்றோர் நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்கும் பொழுது, அவங்க நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா சிறு விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா. அப்ப வருங்காலத்துல நாமும் அவங்கள வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். சரி, நான் ஏன் வந்து இந்த கேள்விய கேட்டேன்னா, சமீபத்துல வந்து ஒரு தாயார் அவங்க இணையத்துல ஒரு கன்வர்சேஷன், அதாவது அவங்களுடைய மகளுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு உரையாடலை வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய மகள் படிப்பை முடிச்சிருக்காங்க, கிராஜுவேஷன் கிஃப்டா, அதாவது படிப்பை முடித்த பிறகு ஒரு சிறப்பு அன்பளிப்பா அவங்களுடைய மகளுக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது சிங்கப்பூர் குடும்பம் கிடையாதுங்க, அமெரிக்காவில் இருக்கும் ஒரு குடும்பம். சரியா, அந்த அமெரிக்கா தாய் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பிள்ளைக்கு நான் வந்து புதிதாக ஒரு ஹோண்டா வாகனத்தை நான் கிராஜுவேஷன் கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கேன். அதற்கு அவங்களுடைய மகள் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, என்னது இந்த வாகனமா, ஹோண்டா வாகனமா, நான் வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் அல்லது பிஎம்டபிள்யூ கிடைக்கும்னு நினைக்க, ஆனா நீங்க அதை வாங்கி கொடுக்கல. நீங்க வாங்கி கொடுத்ததை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன், ஆனா இது என்னுடைய ஸ்டைல் கிடையாது. நீங்க ஒரு ஜி வேகன் வாகனத்தை செலுத்துறீங்க, நான் வெறும் பேசிக் ஹோண்டா வாகனத்தை செலுத்தணுமா, அது ரொம்ப வியர்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதற்கு அவங்களுடைய தாயார் வந்து பதில் கொடுத்திருக்காங்க, நீ இப்பதான் வந்து மேற்கல்வியை வந்து முடிச்சிருக்க, நீ இப்பதான் ஹை ஸ்கூல் கிராஜுவேட் பண்ணிருக்க, உனக்கு ஒரு 16-17 வயசு தான் ஆயிருக்கு, நீ வந்து தங்குவதற்கு ஒரு கூரை இருக்கிறது, நீ தங்குவதற்கு ஒரு வீடு இருக்கு, உன்னுடைய கட்டணங்கள் எல்லாத்தையும் நான் செலுத்துறேன், நீ படிப்பதற்கு காசையும் நான் கொடுக்கறேன், நீ அவசரப்பட்டு வீட்டோட்டு கிளம்ப தேவையில்லை, நீ என்ன செஞ்சாலும் உனக்கு அந்த வசதி வழங்கப்பட்டு இருக்கு, இந்த காடிய நான் காசு கொடுத்து அதாவது கேஷ் கொடுத்து நான் வாங்கி இருக்கேன், உனக்காக வாங்கின அந்த அன்பளிப்ப நீ வந்து வேண்டான்னு சொல்றிய, இது வந்து பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தாயார் அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. இத வந்து எனக்கு 45 வயது ஆகிறது, என்னுடைய ஜீவேகன் வாகனத்தை பெற்றுக்கொள்ள நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், உனக்கு நான் பரிசா கொடுத்துருக்கேன், இலவசமா நான் கொடுக்கறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, நான் இந்த வாகனத்தை விற்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாயார். அதற்கு அந்த மகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் செல் இட் மா, ஐ டோன்ட் வாண்ட் இட், இதை வித்துருங்க எனக்கு வேணா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இணையதளத்துல இணைய வாசிகள் பலரும் குவிரிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இந்த பிள்ளை இந்த மாதிரி சொல்ல முடியும், அவங்களுடைய தாயார் வந்து ஒரு பெரிய வாகனத்தை வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க, ஒரு பெரிய அன்பளிப்பை வாங்கி கொடுத்திருக்காங்க, பலராலும் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வசதி கிடையாது, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இருந்தாலும் உன்னுடைய தாயார் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த பிள்ளை நடந்துக்குதா அப்படின்னு நன்றி உணர்வு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளை எதிர்பார்க்குதுன்னா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை இந்த பெற்றோர் வந்து வழங்கி இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நேயர்களே உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி நீங்க விலை உயர்ந்த ஒரு பரிசா ஒரு கிராஜுவேஷன் கிஃப்ட் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, உங்க பிள்ளை எனக்கு பிடிக்கல ரொம்ப லோ கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, என்ன செய்வீங்க? உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க 9678 9688 என்ற எண்ணுக்கு. அடுத்து உங்களுக்காக தோரணை திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறுகிறது. மணி சர்மா வினிசியல் டிப்பு சைந்தவி பாடலோட வராங்க, கேட்டு மகள்கள். இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: காலை 8:41 விட்டது. தோரணை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மணி சர்மாவின் இசையில் சாய் அபியங்கரின் தந்தை டிப்பு அந்த பாடல வழங்கி இருந்தாரு. சைந்தவியோடு சேர்ந்து அந்த பாடலை பாடியிருந்தாரு. சரி, நான் அதை வந்து சற்று முன்பு இப்ப உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை முடித்த பிறகு அவங்களுக்கு அன்பளிப்புகளை வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டிருந்தேன். மோகனூர் சிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என் மகனுக்கும் வந்து பேனா வாங்கி கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு வருடமும் அவர் ஏற்படும் வியப்படையும் வகையில் ஏதோ ஒரு வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அவர் படித்த பிறகு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நன்றாக படிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமக்கல் மோகனூர் சிவா, தமிழ்நாடை சேர்ந்த சிவா, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அனுஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குழந்தைகள் இப்ப தொடக்க பள்ளியில படிக்கிறாங்க. இது வரையிலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டது கிடையாது. ஆனா இருந்தாலும் வருங்காலத்துல அவங்களுக்கு ஹங்பாவ் கொடுக்க நாங்க திட்டமிடுறோம். அவங்க வந்து அந்த பணத்தை எப்படி வேணாலும் அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க, அதை வந்து கண்டிப்பா நான் பகிர்ந்து கொள்ளணும். இதோ அனுவின் கருத்து.
1: மார்னிங் சஜினி. மார்னிங.
0: வணக்கம்மா.
1: அனு பேசுறேன், ஜிபில இருந்து. இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். என்னோட டாட்டருக்கு வந்து அவங்க வந்து ப்ரீ ஸ்கூல்ல இருந்து இப்ப வந்து 12 வயசு ஸ்டாண்டர்ட் 6 படிக்கிறாங்க. எவ்ரி டேர்ம்ஸ் எக்ஸாம் வரவங்கள நான் ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். பிகாஸ் அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஸ்பெஷல் கிட்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. ஓகே, இன்னும் பெட்டரா செய்யணும், பெட்டரா செய்யணும்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஆரம்பிச்சது வந்து இப்ப ஜஸ்ட் ரீசன்லி ஒரு 2 மந்த்ஸ் பேக். ஓகே, அவங்களுக்கு வந்து இங்க மலேசியனோட ஸ்கூல் அகாடமிக் இதுல வந்து என்ன சொல்லுவாங்க, we call as a plajat terbaik nu solluvanga, the best student la, the best student academic wise is the best student. Autism child she got as a best student. ena namba and encouragement avangalukku kudukrom la, adhu dhaan. So என்னோட கருத்து வந்து as a parents ஆ இருந்தாலும் சரி, இல்ல relative ஆ இருந்தாலும், friends or family members அவங்க பிள்ளைங்களா இருந்தாலும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றப்ப அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸாம்ல செய்யற உற்சாகம் வரும். தேங்க்யூ.
0: அற்புதமான கருத்து, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அதாவது இப்ப நாம வந்து ஒருத்தருக்கு வந்து படிக்கணுங்கிறதுக்காக பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்க வந்து போட்டிருக்கிற அந்த முயற்சிக்கு நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். நீங்க நல்ல கடுமையா உழைச்சிருக்கீங்க. அந்த உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகின்ற போது அதை வந்து இன்னும் கூடுதலாக நாம வந்து சிறப்பா செய்வதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமையும். சரி, அது மட்டும் இல்ல, இப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யார் அவங்க வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து ஒரு வாகனத்தை வாங்கியிருக்காங்க. அந்த பிள்ளையோ, எனக்கு ஹோண்டா வாகனம் வேணாம், எனக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் வேணும், பிஎம்டபிள்யூ வேணும்னு சொல்லியிருக்கு. இந்த நீங்க வாங்கின பரிசு எனக்கு பிடிக்கல, வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் சொல்லும் பொழுது நெஞ்சு லைட்டா வலிக்கோங்க. ஆனா இருந்தாலும் இதற்கு நாமளும் ஒரு காரணமா இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத நாம சிந்தித்து பார்க்கணும். அதான் சொல்லியிருந்தேன், பல இணைய வாசிகள் வந்து அந்த தாயார் செய்தது தவறு அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல சரி அப்படின்னு சொல்லல. பலரும் வந்து அந்த பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் யாரு அப்படிங்கறதுலதான் பதிலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் யாரு பரிசு கொடுத்தாலும், பிள்ளைகளே நீங்க வானொலி பக்கமா இருந்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோர் அது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில சின்னதா உங்களுக்கு செய்வாங்க. அது ஒரு பரிசா இருக்கலாம், அல்லது வெளியே கூட்டிட்டு போறதா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த உணவை வாங்குறதுல வாங்குறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகள்ல உங்களை பாராட்டுவதற்கும் உங்களை ஊக்குவிப்பதற்கும் அங்க நிறைய முயற்சிகளை வந்து செய்யறாங்க. அதை நீங்க பார்த்து உங்களுடைய நன்றிய சரியான தருணத்துல தெரிவித்தால் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, தாயாரே, தந்தையாரே, பெற்றோரே, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அதிக அளவுல எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து அதிகரிக்கிற மாதிரியும் இருக்கும். இருக்கும். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனா இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல இருந்து ஒரு ஆசிரியரா, முன்னாள் ஆசிரியரா இருந்தேன், அது மட்டும் இல்ல நான் ஒரு பிள்ளையாவும் இருந்திருக்கேன், இப்ப வரைக்கும் நான் வந்து என்னுடைய தாயாருக்கு மகளா இருக்கேன் இல்லையா. அப்ப அந்த எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் இல்லையா, நம்ம வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கும் பொழுது. அப்ப எப்படி நீங்க வந்து அதை சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க கைகள்ல இருக்கு. சரி, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்ச அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சதுக்குல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. இப்ப சாலைகள்ல பயணம் செய்வோருக்கான போக்குவரத்து நிலவரம்
2: 96 போக்குவரத்து நிலவரம்
0: PIEயை நோக்கி செல்லும் BKE மண்டை ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக SLE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIEயை நோக்கி செல்லும் KJE சாச்சுகாங் டிரைவ் எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
4: நானவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும். நிஜ வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
4: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
4: சஜினி,
5: வணக்கம் சிங்கை,
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்கை.
1: ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்டார் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா. அந்த பாடல வழங்கி இருந்தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டிய பரிசு அவங்கள ஒலி வளரும் படைப்பாளர் பயிலரங்குக்கு பதிவு செய்வது. இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, புதிய திறன்களையும் அங்க கற்றுக்கொள்ளலாம். வானொலி நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் இப்படின்னு வெவ்வேறு தளங்கள்ல எப்படி அவங்க சிறப்பா படைக்கலாம் அப்படிங்கிற திறன்களை கற்றுக்கொள்வாங்க. தமிழ்ல பேசும் நுணுக்கங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஜூன் 10 தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா சலுகை கட்டணம் மொத்தம் 147 வெள்ளி. இதே ஜூன் 11 தேதிக்கு மேல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும். நீங்க எவ்வளவு கட்ட போறீங்க அப்படிங்கிறது உங்க கைகள்ல தாங்க இருக்கு. பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/oli-apw.

0: நீங்கள் கேட்கலாம்
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் பல நேர்ந்துள்ளன. குறிப்பாக பிஐஇஐ நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் எஸ்எல்இ வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். பிஐஇஐ நோக்கி செல்லும் கேஜேஇ சுவாச்சுகாங் டிரைவ் எக்ஸிட் அங்கேயும் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ ஏர்போர்ட் ரோடிற்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை
3: நல்ல தருணங்களை தருவ.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். நேரம் இப்பொழுது காலை 9:04 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கருத்தம்மா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது ஏஆர் ரஹ்மானின் இசையில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள் ஒலியேற காது கொண்டிருக்கின்றன. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இன்னும் கொஞ்சம் திரைப்படத்தில இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடல கேட்க போறோங்க. சிஷ்யா திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல் இடம்பெற காது கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பு வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று பிற்பகலில் நீங்க லேசான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னுரைத்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
5: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்.
4: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு.
5: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
4: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்,
5: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
6: வணக்கம் சிங்கை.

0: நேசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. ஜோடி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல சிவ சிதம்பரம், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கன்னிதிரே தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து தேனிசி தின்ற தேவாவின் இசையில் சாய் அபயங்கரின் தாயார் ஹரிணி பாடியிருக்கும் பாடல் இடம்பெறவிருக்கின்றது. முன்பு உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்
1: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி ஃபோர்ட் ரோடிற்கும் பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், ஏஒய்இஐ நோக்கி செல்லும் சிடிஇ ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1800 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
2: ஈஸ் தனியார் விடுமுப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
1: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
3: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ஈஸ்-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் June 4 1970 கிங்டம் ஆஃப் தோங்கா சுதந்திரம் பெற்றது. கிங்டம் ஆஃப் தோங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம் அடுத்து தெரிந்து கொள்வோமா? ஐரோப்பியர்களின் காலனித்துவத்தை வெற்றிகரமாக தவிர்த்த ஒரே பசிபிக் நாடு டோங்கா என்று தகவல்கள் கூறுகின்றன. டொங்கன் எழுத்துக்களில் 17 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. இந்த 17ல் 5 உயிர் எழுத்துக்கள், 12 மெய் எழுத்துக்கள் உள்ளன. உலகத்திலேயே ஆக கனமான மன்னர் டொங்காவை சேர்ந்தவர். டொங்காவின் மன்னர் தௌஃபா அஹாவ் டுபோஓ 2006 வரையிலும் டொங்காவை ஆட்சி செய்தவர். இவர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதற்கு முன்பு 208.7 kg எடை இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. உலகின் ஆக கனமான மன்னர் என்ற கின்னஸ் உலக சாதனையை இவர் படைச்சிருக்காரு.
4: தகவலை வழங்கியோர்
5: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் காதலை நிம்மதி சிஷ்ய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சமீபத்துல நான் வந்து ஒரு காணொலியை பார்த்திருந்தேங்க. இந்த காணொலியில என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண்மணி அவங்களுடைய கையெடுக்க தொலைபேசியா பாத்துக்கிட்டே நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலடியை எடுத்து முன் வைக்கிறாங்க, தொபுக்கடீர்னு காணாம போயிடுறாங்க. என்ன ஆகுதுன்னா, அவங்க காலடி எடுத்து வைத்தது ஒரு கால்வாயின் நுழைவாயல், அந்த மூடி இருக்கும் இல்லையா, அந்த மேன் ஹோல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மூடியில அவங்க காலை எடுத்து வைக்கிறாங்க, தொபுக்கடீர்னு உள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆடவர் ஓடி வந்து அவங்களுக்கு உதவி செய்யறாரு. நல்ல வேளை அந்த கால்வாய் அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு தகவல்கள் தெரிவித்தன. அவங்களுக்கு பலத்த காயம் ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனா இதுல இருந்து எனக்கு ஒன்னு தெரிய வந்ததுங்க, நாம வந்து கையெடுக்க தொலைபேசிகள்லயே மூழ்கி இருக்கிறதுனால எங்க நடக்கிறோம் எப்படி நடக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இந்த சோஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சுற்றி என்ன நடக்குது, சுற்றுச்சூழல்ல வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுல நமக்கு கவனம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நாம கவனக்குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய பொருள்கள் களவாடப்படுகின்றனவா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கும். எனவே கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்திக்கிட்டே நடக்காதீங்க. பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும், நிறுத்தி எங்க என்ன நீங்க வந்து அந்த கையடக்க தொலைபேசியில செய்யணுமோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து எப்படி செல்வது அப்படிங்கிற அந்த பாதைக்கான வழியை வந்து நீங்க தேடுறீங்களோ, அதை எல்லாத்தையும் நீங்க நிறுத்தி நீங்க செய்து அதன் பிறகு நீங்க தொடர்ந்து நடந்தீங்கன்னா அது சிறப்பா இருக்குங்க. சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 179 வெள்ளி 90 காசு.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

இசையில் நாட்டாமை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது அஸ்லாம் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக உன்னிடத்தில் என்னை கொடுத்த இந்த திரைப்படத்தில இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் சுஜாதா கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ECPI நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகு நான்காம் தடத்தை தவிர்க்கவும். வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கே மற்றொரு விபத்து நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் பார்க்கிஜினை.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
4: ஒலி 968
5: சினிமா
6: விஜய் ஆண்டனி.

விஜய் ஆண்டனியின் நடிப்பில் அடுத்த வெளியாக இருக்கும் திரைப்படம் 100 சாமி. இந்த திரைப்படத்தை சசி இயக்குறாரு. விஜய் ஆண்டனியோட சேர்ந்து சுவாசிகா இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க. மே மாதத்துல இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு சில காரணங்களால இது தள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஜூன் மாதத்துல வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகம் திரைப்படம் ஜூன் மாதத்துல வெளியாகிறதுனால இந்த திரைப்படம் அடி வாங்கிரும் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வெளியீட்டு தேதியை அறிவிக்கல. இப்ப சுட சுட வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால், 100 சாமி திரைப்படம் வரும் ஜூன் 19 தேதி அன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ACPE ECP Airport Road நுழைவாயலில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் மெக்ஃபர்சன் சாலையை நோக்கி செல்லும் ஏர்போர்ட் ரோடில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பேருந்து சேவைகள் 43, 93, 94, 151, 457, 458, 459 ஆகிய பேருந்து சேவைகள் 30 நிமிடங்கள் வரையிலும் தாமதப்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகு மற்றொரு விபத்து நேர்ந்துள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: டிஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாயாலுகாசு, தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாயாலுகாசு, வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 மணிக்கு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. இன்று நான் வழங்கிய தகவல்களும் பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாளை வார இறுதிய உங்களோட சேர்ந்து கொண்டாட ஆரம்பிக்க நான் தயாரா இருக்கேன். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

காலை மணி 10 மிடக்காப்பொழி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரும் மலேசியாவும் இரு நாட்டுக்கும் இடையிலான பூசல்களை சுமூகமாக தீர்ப்பது தொடர்பான இரண்டு இணக்க குறிப்புகளில் கையெழுத்திட்டிருக்கின்றன. சட்ட இரண்டாம் உள்துறை அமைச்சர் எட்வின் தோங்கும் மலேசிய பிரதமர் அலுவலக அமைச்சர் அசலினா ஒஸ்மானும் அதை மேற்பார்வையிட்டதாக சட்ட அமைச்சின் அறிக்கை தெரிவித்தது. சிங்கப்பூர் அனைத்துலக நடுவர் நிலையம் உள்ளிட்ட அமைப்புகள் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டன. கூட்டாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது, கருத்து பரிமாற்றத்தை வலுப்படுத்துவது ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த இணக்கம் காணப்பட்டது. அமைச்சர்கள் இருவரும் இருநாட்டு நெடுங்கால நல்லுறவை மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூரில் உள்ளூரில் ஒருவர் வேலையை விட்டு நீக்கப்பட்டால் அதே நிறுவனம் வெளிநாட்டில் அவருக்கு அதே வேலையை கொடுத்தாலும் அது ஆட்குறைப்புதான் என்று மனிதவள அமைச்சும் தேசிய தொழிற்சங்க காங்கிரசும் கூறியுள்ளன. ஆட்குறைப்பை புதிய வாய்ப்பு போல் காட்டும் போக்கு அக்கறைக்குரியது என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் சிஎன்ஏவிடம் தெரிவித்தது. சிஎன்ஏ வினவிய போது மனிதவள அமைச்சும் சிங்கப்பூரில் ஒரு வேலை இல்லாமல் ஆகிவிட்டது அல்லது வெளிநாட்டுக்கு பெயர்ந்து விட்டது என்றால் சம்பந்தப்பட்ட ஊழியர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டதாகவே பொருள்படும் என்றது. அண்மையில் ஸ்வீடனின் H&M நிறுவனம் அதன் தலைமையகத்தை சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்கு மாற்ற முடிவெடுத்தது. சிங்கப்பூர் ஊழியர்கள் வெளிநாட்டு கிளைகளில் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று நிறுவனம் சொன்னது. இந்திய தலைநகர் டெல்லியில் தீப்பற்றிய ஹோட்டலின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீயில் 21 பேர் மாண்டனர். அவர்களில் 18 பேர் வெளிநாட்டவர். ஹோட்டல் உரிமையாளருக்கும் அவரது மனைவிக்கும் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை முன்னதாக கூறியது. தெற்கு டெல்லியில் உள்ள அந்த 5 மாடி ஹோட்டலில் நேற்று காலை தீ மூண்டது. அருகில் மருத்துவ சிகிச்சைக்காக வரும் வெளிநாட்டவர் அந்த ஹோட்டலில் தங்குவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. பல பாதுகாப்பு மீறல்கள் நடந்திருப்பதாக காவல்துறை கூறியது. உரிமையாளர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வருவதற்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகியிருக்கிறது. 6 அறைக்கு மட்டுமே அனுமதி பெற்ற ஹோட்டலில் 25 அறைகள் இருந்தன. ஒரு கதவு மட்டுமே இருந்தது. சன்னல்கள் பூட்டப்பட்டிருந்தன. சிக்கிய மக்களை மீட்பதில் பெருஞ்சிக்கல் ஏற்பட்டது என்கின்றனர் அதிகாரிகள். மத்திய கிழக்கில் குவைத் அனைத்துலக விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருவர் மாண்டார், மேலும் 60 மேற்பட்டோர் காயமுற்றனர். மாண்டவர் இந்தியாவைச் சேர்ந்தவர். இந்தியா அந்த தகவலை உறுதிப்படுத்தியது. தாக்குதலை அது கண்டித்தது. விமான நிலையம் பற்றி எறிவதையும் புகை மூண்டதையும் காட்டும் படங்கள் சமூக ஊடகத்தில் பகிரப்படுகின்றன. பொதுமக்களும் சுற்றுப்பயணிகளும் காயமுற்றதாக குவைத் தெரிவித்தது. ஈரான் தான் தாக்குதலுக்கு பொறுப்பு என்று சொல்லி குவைத் ஈரானிய அரச தந்திரிகள் இருவரை வெளியேற்றியது. ஆனால் தாக்குதலுக்கு அமெரிக்காதான் பொறுப்பு என்று ஈரான் சொல்கிறது. ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க முயன்று தோற்ற அமெரிக்க பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு கருவி விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக ஈரான் கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவிடம் கடுமையான சொற்களை பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை தந்த பேட்டியில் அவர் திரு நெட்டன்யாவே ஒரு மனநோயாளி என்றும் தாம் இல்லாவிட்டால் அவர் சிறையில் கிடப்பார் என்றும் சொன்னதாக குறிப்பிட்டார். லெபனானுடன் திரு நெட்டன்யாவு தொடர்ந்து போரிடுவதால் எரிச்சல் அடைந்திருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். போரை முடிவுக்கு கொண்டு வர அதிபர் டிரம்ப் விரும்புகிறார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் இடைநிலை தேர்தல் வருகிறது. அதிபர் பதவிக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் நாடாளுமன்றத்தை எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சியை கைப்பற்றினால் அதிபருக்கு அது இடையூறாக அமையும். இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. மத்திய கிழக்கு வட்டாரம் எங்கும் பெரும் போருக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்னார். போரை நிறுத்துவதாக இருந்தால் லெபனானிலும் போரை நிறுத்த வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படையினர் மீதான தாக்குதலை விரிவுபடுத்த விரும்புகிறது. ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றத்தில் இடம்பெறும் பிலிப்பீன்ஸின் முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது. 1/3 பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான அந்த இடம் கிர்கிஸ்தானுக்கு போய்விட்டது. அது சீனா ரஷ்யாவின் கரத்தை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்விரு நாடுகளும் கிர்கிஸ்தானை ஆதரித்தன. ஐக்கிய நாட்டு சபையின் ஆண்டு கூட்டத்தில் 15 நாடுகள் கொண்ட பாதுகாப்பு மன்றத்தில் புதிதாக 5 தற்காலிக உறுப்பு நாடுகள் சேர்க்கப்படுகின்றன. பிலிப்பீன்ஸ் இடம் பிடித்திருந்தால் தென்கிழக்காசியாவுக்கு
உலக மேடையில் இடம் கிடைத்திருக்கும். போதுமான ஆதரவு இல்லை. பெரும்பாலான நாடுகள் கிர்கிஸ்தான் பக்கம் நின்றன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியானன்மன் சதுக்க சம்பவத்தின் நினைவுகளை அகற்றிவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா இராணுவத்தை கொண்டு நசுக்கியது. ஜூன் 4 நடந்த அந்த சம்பவத்தின் 37th ஆண்டு நிறைவில் திரு ரூபியோ பேசினார். சீன ராணுவ வீரர்கள் மக்களை நோக்கி சுட்டதில் 100 அல்லது 1000 மாண்டதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. தணிக்கையால் தடத்தை தகர்த்துவிட முடியாது என்றார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ்ட் தனியார் விடுமுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1800 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ்ட் தனியார் விடுமுப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

வியாழக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு? நல்லபடியா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அதை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க, இன்னும் நிறைய உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அடுத்த 4 மணி நேரம் என்னுடைய வேலையாக இருக்க போகுது. நல்ல அழகான ஒரு பதிவு பார்த்திருந்தாங்க, அந்த பதிவோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கையில நமக்கு இது இல்லை, நமக்கு அது இல்லைன்னு எப்போதுமே இந்த குறைகளை பார்க்கணும் தவிர நிறைகளை பார்க்கவே மாட்டேங்கிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உங்களுக்கு தெரியுமா? சிலவற்றை சொல்றேன், கேளுங்க. உங்களால உங்க அம்மா அப்பாவுக்கு இப்ப அழைக்க முடியும், அவங்க அந்த முனையில இருந்து கைபேசி எடுத்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, நீங்க குளிர்பதன பெட்டியை திறக்கும் போது நிறைய தெரிவுகள் இருக்குதுன்னா, படுக்கிறதுக்கு அழகான ஒரு படுக்கை இருக்குதுன்னா, வீட்டுக்கு நீங்க வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்கு உங்களுடைய அன்பானவர்கள் இருக்காங்கன்னா, எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம இருக்குதுன்னா, வெளியே போகும்போது குப்பிடு வேர்க்குதுன்னா, இத்தனை சொகுசான அம்சங்கள், லக்ஸரிஸ் உங்க வாழ்க்கையில இன்னும் இருக்குதுன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால உணர முடியுதா? இதை விட நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும் இல்லையா? இது எதுவுமே நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆரோக்கியமா இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம அம்மா அப்பா இருந்து நமக்கு அழைக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு அழைத்து பேசுறதுக்கான பாக்கியம் இருக்குது, இது எல்லாமே எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா? அதனால அதை அப்படி கட்டியா புடிச்சுக்கங்க. அது ஒரு பெரிய பொக்கிஷம், அதற்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. வாழ்க்கையில இருக்கிற குறைகளை மட்டுமே நம்ம பார்க்கிறோம், ஆனா வாழ்க்கையில இருக்கிற நிறைகளை பார்த்து அதற்கு சந்தோஷப்பட்டு நன்றி கூறி இந்த நாளை ஆரம்பிங்க. இன்னும் சிறப்பாக இந்த நாள் உங்களுக்கு போகுங்க. இந்த நல்ல சிந்தனை துளியோட வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கல. உங்களுக்காக நல்ல நல்ல தகவல்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்று எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துல பக்கன்னு அப்படியே குளிரான இடத்துல இருந்தோம், குப்பிடு வேர்த்துருச்சு. கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு. பிறகு சொல்றேன், கதை கேட்கறதுக்கு தயாராகுங்க. சரி, இப்ப உங்களுக்காக வளமானவர்கள் கூட்ட ஒரு பாடல், கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்க்கைக்கு நம்ம நன்றி கூறாம இருக்க முடியுமா? அதை ரொம்ப அழகா இந்த பாடல சொல்லிருப்பாங்க. SPB சரண் கல்பனை கொண்டு வரும் பாடல், மாயாவி படத்துல இருந்தேன்.

0: இணைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்,
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். ஜாய் எலக்காஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கிடைக்கும் உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

0: இணைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூச்சு விரதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி பணிப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பெருமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கட்டுக் கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை Inn 1 Stars Avenue மிரகாப்பில். அலிபர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388-633-888.
3: அவங்க ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026, 7 15 உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலருங்க. இது தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசணுமா? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைக்கிறது எப்படி? எவ்வாறு சமூக ஊடக காணொலியில நீங்க அறிவிப்பு செய்யலாம்? இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த பயிலரங்குக்கு வரணும். சனிக்கிழமை ஜூன் 27 இந்த மாதம் தான் காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியாகோ 1 Stars Avenue நடக்குதுங்க. சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஜூன் 10 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி தான். ஆனா அதோட 9 GST கட்டணமும் உங்களுக்கு இருக்குது. ஆனா ஜூன் 11 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்க கட்டணம் 150 வெள்ளியா மாறுங்க. அதோட நீங்க 9 GST கட்டணமும் செலுத்தணும். அதை தவிர்க்கிறதுக்கு இப்பவே நீங்க பதிவு செய்யுங்க, சரியா? அனைவருக்கும் குட் பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026.

நடந்த ஆரம்பம் நிகழ்ச்சி தொடக்கத்துல சொல்லிருந்தேன் இல்லையா, நேத்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. நல்ல வேலை கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிக்கலனா நேத்து என் நிலைமையை யோசிச்சு பார்த்தா ஐயோ அத்தா வேண்டாம், அந்த பக்கமே நம்ம தலை வச்சு படுக்க வேண்டாம். நேற்று வேலை முடிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டேன், கார் எடுக்க போயிட்டேன். கார் கதவை திறக்கிறதுக்கு நானும் முயற்சி செய்யறேன், ஆனா திறக்க மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு கைப்பையை திறந்து என்னுடைய கார் சாவியை வெளியெடுத்து சரி திரும்ப திறந்து பாப்போன்னு கார் சாவிய தேடுனா கைப்பையில கார் சாவிய காணும். என்னடா இது, கார் சாவிய காணும், நானும் தேடுறேன். ஐயோ ஒருவேளை காருக்கு கீழே விழுந்துருச்சோ, நடக்கும்போது அந்த பேஸ்மெண்ட்ல விழுந்துருச்சோ, கீழே தரைய பாத்துக்கிட்டே வர இல்ல காணும். சரி பரவாயில்ல, ஒருவேளை நம்ம கழிப்பறையில வச்சிருக்கலாம், இல்ல பென்ட்ரியில வச்சிருக்கலாம், மேல வந்து தேடுவோம்னு திரும்ப மேலவா பென்ட்ரிக்கு போனே சாவி இல்ல, கழிப்பறைக்க போனே அங்கேயோ இல்ல. ஐயோ சரி, இந்த காணாமல் போன உடமைகளுடைய பெட்டிகளுக்கு போகிறதுக்கு முன்னால நம்ம ஒளி கூடத்துக்கு வந்து முதல்ல பாப்போம்னு திரும்ப மேல வந்து ஒளி கூடத்துடைய மேசையில என்னுடைய கார் சாவிய பார்த்த பிறகுதாங்க எனக்கு உயிரே வந்துச்சு. அப்போடா விமலா வேலைக்கு வந்துட்டாங்க, அவங்க கிட்ட நான் புறம்பிட்டு இருக்கேன், விமலா நினைச்சு என்னுடைய கார் சாவிய தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, எனக்கு எப்போதுமே இந்த பயம் இருந்திருக்கு, இந்த மின் தூக்கிய நம்ம எடுக்கும் போது கார் சாவி நம்முடைய இந்த லைன் யார்ட்ல தொங்கிட்டு இருந்ததுன்னா அதை திடீர்னு விட்டு விழுந்துச்சுன்னா, அதுவும் அந்த மின் தூக்கிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு கேப், அந்த ஒரு இடைவெளியில விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். இன்னொருத்தவங்க அந்த கார் சாவியை பார்த்து கார் ஓட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் பிடிபட்டுட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு. சில பேருக்கு இது ஜேபில கூட நடந்திருக்கு. எங்க கார் சாவியை நீங்க தொலைச்சீங்க, திரும்ப உங்களுக்கு கிடைச்சதா, இல்ல திரும்ப நீங்க இன்னொரு கார் சாவியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சா, பகிர்ந்து கொள்ளுங்க நேர்களை உங்க அனுபவங்களை கேப்போம்.

0: சமைக்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக் அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸா வைக்கணும்.
3: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துலையும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
0: சூரிய ஒளி நம்ம முகத்துல படுறத கை காலில் படுறது ரொம்ப முக்கியம். அது நல்லது அப்படின்னு சொல்றோம். ஆனா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சம் இல்லையா? அதிகமா நமக்கு இந்த சூரிய வெப்பம் படும் போது, ரொம்ப சூடா இருக்கும் போது நம்ம கை கால்கள் பாதிக்கப்படலாம். அதனாலதான் SPF பயன்படுத்துங்க. குறிப்பா SPF 50 நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அது உங்க கைகள் கால்கள் முகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்க உதட்டுக்கும் கூட தான். சில பேருக்கு உதடு ரொம்ப வெடித்து வெடித்து காணப்படும், தோல் ரொம்ப உரியும். அதற்கு காரணம் உங்க உதடு நீங்க அதிகமா மாய்ஸ்சரைஸ் பண்றது இல்ல, அல்லது அதிகமா தண்ணீர் அருந்துவது கிடையாது. இதை நீங்க எப்படி சரி செய்யலாம்? ரொம்ப சுலபங்க. SPF இருக்கிற அந்த லிப் பாம் நீங்க பயன்படுத்தலாம், மாய்ஸ்சரைசர் நீங்க பயன்படுத்தலாம். உதட்டுக்காகவே உகந்தது. அதன் பிறகு நல்ல தண்ணீர் அருந்துங்க, ரொம்ப முக்கியம்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
5: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
2: பெரிய பெரிய
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: மாப்பிள்ளைய இறக்கி விட்டுட்டு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போனோம். அப்ப கார் ஜாவிய உள்ள வச்சு போட்டுட்டேன். ஐயோ ஐயோ போச்சுடா, மாப்பிள்ள வேற அடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப இதா போச்சு, வேத்து விறுவிறுத்து அப்படியே இதாயிடுச்சு. அப்புறமா லைட்டா கிளாஸ், அந்த வெயில் அடிச்சதுனால கிளாஸ் லைட்டா இறக்கி
1: வச்சிருந்தேன்.
0: அந்த கேப் வழியா கைய விட்டு காருக்கு சாவிய எடுத்து இப்படி ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு.
1: இப்போ நம்ம கார் சாவி காருக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அறிகுறி மாதிரி ஒரு சத்தம் கேக்கும் இல்லையா? அந்த கார் சாவிய காருக்குள்ள இருந்து எடுக்கிற வரைக்கும் கார் பூட்டப்படாதே, பூட்ட முடியாதே. இப்படி ஏன்னா இப்ப என்னோட கார்ல பாத்தீங்கன்னா கார் சாவி கார் உள்ள இருந்துச்சுன்னா கார் பூட்டாது, நமக்கு ஒரு அறிகுறி மாதிரி ஒரு சத்தம் எழுப்பும். அந்த சத்தத்திலயும் எனக்கு தெரியும், ஒண்ணு கார் கதவை நான் ஒழுங்கா மூடல, இல்ல கார் சாவி உள்ள இருக்கு அப்படின்னு. குமாருடைய சம்பவத்தை கேட்போம் வாங்க.
2: வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம்
2: குமார். நான் எனக்கு நடந்ததை ஷேர் பண்றேன். எப்ப நடந்துச்சுனாக்கா கோவிட் டைம்ல, கோவிட் டைம்ல தான் மலேசியன்ஸ் எல்லாம் இங்க தானே தங்கணும். அப்ப கம்பெனி எனக்கு சுவாச்சுக்காங்களா வீடு எடுத்து கொடுத்துருந்துச்சு. சோ வேலை முடிச்சிட்டு வெளியாகும் போது சரியான மழை, நேரா போயிட்டு சாப்பாடு பேக் பண்ணிக்கிட்டு போலான்ட்டுன்னு ரெடி பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஃபுட் கோர்ட்ல சாப்பாடு பேக் பண்ணிக்கிட்டு மோட்டர் எடுத்துக்கிட்டு போய் பார்க்கிங்ல போட்டுட்டு சாவிய எங்கேயாவது வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பாக்கெட் இல்ல, ஏன்னா ரெயின்கோட்ல பாக்கெட் இல்லாதனால சாப்பாடு பையில போட்டுட்டேன். சோ ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அந்த சாப்பாடு பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு எம்டி பாக்ஸ் அதுலயே போட்டு கட்டி
1: வச்சுட்டேன்.
2: சாவி எனக்கு அது உள்ளுக்கிறது ஞாபகமே இல்ல. என்னன்னா காலையில போகும்போது குப்பைய போட்டு அப்புறமா பைக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா சோச்சுக்காங்களை எல்லாம் வந்து குப்பையை கொண்டு நம்ம வெளியில லிப்ட் கிட்ட தானே போடணும்,
1: கம்யூனல் பீன் ஆமா
2: அந்த மாதிரி ஒரு பிளாக் அது. சரின்ட்டு காலைல எந்திரிச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் எல்லாம் என்கிட்ட சாவி இல்லைன்னு, சாவி இருக்குன்னு. சோ போறேன், குப்பையை போட்டாங்கல்ல, போட்டுட்டு நேரம் மோட்டர் பைக் தேடும் போது தான் எனக்கு சாவி எங்க இருக்குன்னு ஞாபகம் வருது. ஆஹா, குப்பை பையில சாப்பாடு பையில வச்சுட்டுமே, அது குப்பையில போட்டுமே
1: அப்படின்ட்டு
2: விறுவிறுனு போயிட்டு குப்பை அந்த எடுக்கலான்னு போனா அந்த ஷெல்டர் சாத்தி இருந்துச்சாங்க. அங்க ஷெல்டர் இருக்கு, ஷெல்டர் இருந்துச்சுனா போயிட்டு கூட்டுறவங்கள
1: தேடுனேன்.
2: ஆண்டி இருந்துச்சு, அந்த ஆண்டிக்கு புரியல நான் பேசுறது, ஒன் மலே மேன் அப்படின்னு காட்டுனாங்க. சோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் சாவியை உள்ளுக்கு போட்டேன். அந்த அங்கிள் கேட்டாங்க, அவ்வளவு பைய இருக்கும் எப்படி நீ தேடுவேன்னு. என்னோட நல்ல நேரம், என்னோட சாப்பாடு பையே வெள்ளை கலர்ல இருந்துச்சு. சோ அவரு ஷெல்டரை திறந்து விட்டாரு, நேரா ஏறி குதிச்சேன் குப்பை தொட்டில குதிச்சு. என் பைய மட்டும் தெளிவா தெரிஞ்சிச்சு வெள்ளை கலரு. சோ திறந்து பார்த்தா சாவி இருந்துச்சு. சோ இதுதான் என்னோட இன்சிடென்ட், என்னால இன்னும் மறக்க முடியாது அத.
1: ஐயோ ஆமாமா, யாரால மறக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை? அந்த துப்புரவாளருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். யோசிச்சு பாருங்க, அவர் அங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்களா, அது குப்பை தொட்டி குப்பை இடம்னு கூட நீங்க பாக்காம பொருட்படுத்தாம குதிச்சிடுறா கைப்புள்ள. நமக்கு கார் சாவிதான் முக்கியம் அப்படின்னு நீங்க போய் எடுத்துட்டீங்க, கிடைச்சிருச்சு. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி பா குமார்.

0: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
2: வணக்கம் களிமா, நம்ம ஊரும் பேசுறேன். அது வந்து பழைய காரம் மேம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி.
1: சரிங்களா,
2: இப்பதான் எல்லாம் சென்சாரு, இப்பதான் எல்லா காரும் சென்சாரு எல்லாமே. முன்னாடி எல்லாம் அப்படி மேனுவல் தான், நம்ம சாவி எடுத்துட்டு அப்படியே டோர லாக் பண்ணிட்டு டோரை எடுத்துட்டு மூடினோம்னா மூடிடும்.
1: அதே போலதான் கார் கதவும். இப்ப புரியுது எனக்கு.

நிஜமாங்க, இந்த கார் சாவி தொலைஞ்சதுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைவலி தெரியுமா? காத்திருப்பு நேரமும் அதிகமா இருக்கும், நமக்கு இருந்த வேலையை முடிக்க முடியாது, எல்லாமே தாமதமாயிரும், அது நாளே நமக்கு ஒழுங்கா போகாது. ஏண்டா நமக்கு முடிப்படலாம் நடக்குது? அதுவும் அவசரமா நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு இருப்போம், ஒரு மீட்டிங் நமக்கு இருக்கும், ஒரு இடத்துல நம்ம இந்த நேரத்துக்குள்ள இருக்கணும், ஒரு கல்யாணம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது கார் சாவி தொலைஞ்சிருச்சுன்னா என்னத்தான் செய்யறது? முதல்ல இதை செய்யுங்க, நம்முடைய கார் சாவிய ட்ராக் பண்றதுக்கான சில அம்சங்களை புகுத்துங்க. உங்களுடைய Apple AirTag, Samsung SmartTagல நீங்க இப்ப உங்களுடைய கார் சாவியை இணைக்கலாம் ப்ளூடூத் வாயிலா. நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் இப்ப இருக்கின்றன, அதை உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். புது கார் சாவியை நீங்க செய்யறதுக்கு முன்னால உங்களுடைய ட்ராக் எங்க உங்க கார் சாவியை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னு காட்டும். ஆனா அப்படி செய்த உங்க கார் சாவி கிடைக்கலனா வேற வழி இல்லைங்க, புது சாவி செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த பூட்டு செய்பவர் அவரை தான் கூப்பிட்டு ஒரு புது கார் சாவியை வடிவமைக்கணும், இம்மொபலைசரை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. டோ பண்ணணும் காரை, அந்த கார் சாவியை திரும்ப செய்யறதுக்கு மொய்யே ஓ ஹோடு இருக்கும்பா.

0: கூட்டம் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலியை பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
1: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: யார் அங்கே?
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 மணிக்கு தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.

ஆனது மாறும். அப்படின்னு இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும். இரவு நேரத்துல 10:30 ஆயிடுச்சு, ஆனா டம் டூம் டமால் டீம்னு சத்தம் காது கிழிற அளவுக்கு அதிகமா இருக்குது. என்னடா இவ்வளவு சத்தம் போட்டு இருக்காங்க, எத்தனை மணின்னு தெரியாதா அப்படின்னு நீங்க கைபேசி எடுக்கிறீங்க, ஒரு அதிகாரிக்கு நீங்க அழைக்கணும்னு நினைக்கிறீங்க, வந்து பாக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த எண்ணுக்கு நீங்க அழைப்பீங்க, எந்த எண்ணுக்கு அழைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம 9999 அழைத்துட்டு இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் எந்த எண்ணுக்கு அழைக்கணும்னு? சொல்லுங்க நேர்களை, கேட்போம்.

வெக வெக கூடிய ஒரு பதிவு ஏக்காண்டில பட்டுச்சுங்க. ஒருத்தவங்க நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோம், நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு திரும்ப திரும்ப போய் கேக்குறது, அதுவும் குறிப்பா இவங்க எப்ப பார்த்தாலும் பொய் சொல்வாங்கன்னு நமக்கு தெரிஞ்சும் போய் கேக்குறோம் பாத்தீங்களா. பொய்யானவர்கள் கிட்ட உண்மை எதிர்பார்க்கறதும் நேர்மை எதிர்பார்க்கறதும் நம்முடைய முட்டாள்தனம் அப்படின்னு இந்த பதிவுல குறிப்பிட்டிருந்தாங்க. அதுவும் பொய்யானவர்களோட பேசி அவங்களுக்கு துணை போறதும் அவங்க பேச்ச கேட்டு நம்ம தலையாட்டி பொம்மையா இருக்கிறதும் அறிவாளித்தனம் கிடையாது. பொய்யன் என்று தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். காட்டு நிறைய வீட்டுல வச்சாலும், குரங்கு கையில பூமாலை கொடுத்து கோபுரத்துல உட்கார வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும்.

காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலை

படத்துல இருந்த டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. அடுத்துதான் ஒரு இளையராஜா பாடல நம்ம கேட்க போறாங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வளம் வராரு இசைவாளர் பாடகர் இளையராஜா. பகல் நிலவு படத்துல இருந்து அவரும் எஸ் ஜானகியும் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: $1 உட்பட்டது காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். அடுத்து உங்களுக்காக அருமையான ஒரு பாடல், பலருக்கும் பிடித்த ஒரு பாடலை நான் எடுத்து வச்சிருக்கேன். விஸ்வ துளசி படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் கொண்டு வராங்க, கேட்டு மகிழுங்க.

0: உங்களுக்கு தெரியுமா எந்த எண்ணுக்கு அணைக்கணும்னு? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு இருந்தேன். அதாவது 10:10, 11 ஆயிடுச்சுங்க, ஆனா இந்த சத்தம் மட்டும் குறைய மாட்டேங்குது. வெற்று தளத்துல யாரோ போட்டு டவால் டீம்னு எதையோ போட்டு உடைக்கிற மாதிரி இல்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. காது கிழிய எரிச்சல் ஆகுது, உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தலைய சாய்த்தாலே இவங்க கத்துறாங்க, கைபிசி எடுக்கிறீங்க, 9999 நீங்க அழைக்க போகிறீங்க. இல்ல 9999 நீங்க அழைக்க கூடாது, அதற்கு பதிலா வேற ஒரு எண் இருக்குது. அந்த எண் எந்த எண் அப்படின்னு கேட்டதுக்கு நேர்கள் வைஜெயந்தி மாலா கேளலின் சரியான என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இரவு நேரம் ஆயிடுச்சு, ஆனா சத்தம் குறைய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத ஒரு சூழ்நிலையில, அவசரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க 1800-255-0000 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். 1800-255-0000 என்ற எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம். இந்த சத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இதெல்லாம் கையாளுறதுக்கு சரியான அதிகாரி உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா பல பேர் 9999 தான் அழைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது. ஆனா கிடையாது, திரும்ப சொல்றேன், 1800-255-0000 குறிச்சு வச்சுக்கோங்க.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு உலகக்கிண கார்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் சிங் லைஃப், a better way to financial freedom, McDonald's, Cycle and Carriage Kia, மற்றும் Feel it all with Coca-Cola.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: மீனை வறுக்கும் போது மீன்ல இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சட்டியில ஓட்டிக்குதா, அந்த மீன் மசாலா

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப்பொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு இவ்வாண்டுக்கு தேவையான திரவ இயற்கை எரிவாயு இருப்பதாக சிங்கப்பூர் எரிசக்தி சந்தை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆணையத்தின் தலைமை நிர்வாகி போக்கோக்கியோங் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு தந்த பேட்டியில் அந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். கத்தாரிடமிருந்து வந்திருக்க வேண்டிய இயற்கை எரிவாயுவை மற்ற இடங்களிலிருந்து சிங்கப்பூர் பெற முடிந்ததாக திரு புவா குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள் ஆகியவற்றிடமிருந்து சிங்கப்பூர் தேவையான எரிவாயுவை பெற்றுள்ளது. ஈரான் போர் காரணமாக கத்தாரிலிருந்து இயற்கை எரிவாயு வருவது தடைப்பட்டது. உள்ளூரில் ஒருவர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டால் அதே நிறுவனம் வெளிநாட்டில் அவருக்கு அதே வேலையை கொடுத்தாலும் அது ஆட்குறைப்பு தான் என்று மனிதவள அமைச்சும் தேசிய தொழிற்சங்க காங்கிரசும் கூறியுள்ளன.

ஆட்குறைப்பை புதிய வாய்ப்பு போல் காட்டும் போக்கு அக்கறைக்குரியது என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் சிஎன்ஏவிடம் தெரிவித்தது. சிஎன்ஏ வினவிய போது மனிதவள அமைச்சும், சிங்கப்பூரில் ஒரு வேலை இல்லாமல் ஆகிவிட்டது அல்லது வெளிநாட்டுக்கு பெயர்ந்து விட்டது என்றால் சம்பந்தப்பட்ட ஊழியர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டதாகவே பொருள்படும் என்றது. அண்மையில் ஸ்வீடனின் H&M நிறுவனம் அதன் தென்கிழக்காசிய தலைமையகத்தை சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்கு மாற்ற முடிவெடுத்தது. சிங்கப்பூர் ஊழியர்கள் வெளிநாட்டு கிளைகளில் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று நிறுவனம் சொன்னது. அமெரிக்க மக்களவை ஈரான் மீது போர் தொடுக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. போர் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அந்த தீர்மானத்தை ஜனநாயக கட்சி கொண்டு வந்தது. அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் சிலரும் அதை ஆதரித்தனர். 215-208 என்ற வாக்கு எண்ணிக்கையில் தீர்மானம் நிறைவேறியது. அது நடப்புக்கு வர செனட் சபையின் ஒப்புதல் தேவை. இஸ்ரேலும் லெபனானும் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன. வாஷிங்டனில் பேச்சு நடைபெற்றது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு வட்டாரத்தை தாக்கப்போவதாக இஸ்ரேல் இதற்கு முன் கூறியது. சண்டை நிறுத்தத்தால் அதை இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் தீ பற்றிய ஹோட்டலின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீயில் 21 பேர் மாண்டனர். அவர்களில் 18 பேர் வெளிநாட்டவர். ஹோட்டல் உரிமையாளருக்கும் அவரது மனைவிக்கும் கைது ஆணை பிறப்பித்திருப்பதாக காவல்துறை முன்னதாக கூறியது. தெற்கு டெல்லியில் உள்ள அந்த 5-மாடி ஹோட்டலில் நேற்று காலை தீ மூண்டது. அருகில் மருத்துவ சிகிச்சைக்காக வரும் வெளிநாட்டவர் அந்த ஹோட்டலில் தங்குவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. பல பாதுகாப்பு மீறல்கள் நடந்திருப்பதாக காவல்துறை கூறியது. உரிமையாளர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வருவதற்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகியிருக்கிறது. 6 அறைக்கு மட்டுமே அனுமதி பெற்ற ஹோட்டலில் 25 அறைகள் இருந்தன. ஒரு கதவு மட்டுமே இருந்தது. சன்னல்கள் பூட்டப்பட்டிருந்தன. உள்ளே சிக்கிய மக்களை மீட்பதில் பெருஞ்சிக்கல் ஏற்பட்டது என்று அதிகாரிகள் கூறினர். மலேசியாவின் அம்னோ கட்சி அதன் வெவ்வேறு பிரிவுகளின் பேராளர் கூட்டங்களை அடுத்த மாதத்துக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கிறது. ஜோஹர் மாநில தேர்தலுக்கு தயார்படுத்துவதில் கவனம் செலுத்த அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அம்னோ சொன்னது. இதற்கு முன் ஜோஹூர் முதலமைச்சர் ஓன் ஆபீஸ் சட்டமன்றத்தை கலைப்பதாக அறிவித்தார். தேர்தல் ஆணையம் விரைவில் சந்தித்து தேர்தல் தேதி குறித்து தீர்மானிக்கவிருப்பதாக கூறியது. இதற்கிடையே ஜோஹூர் மாநில தேர்தலில் போட்டியிடப் போவதாக புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் பிர்சம்மா கட்சி கூறியிருக்கிறது. முனைய பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி பிரதமர் அன்வாரின் அடிலான் கட்சியை விட்டு விலகி பிர்சாமா கட்சியை தொடங்கினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியனன்மென் சதுக்கச் சம்பவத்தின் நினைவுகளை அகற்றிவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா இராணுவத்தை கொண்டு நசுக்கியது. June 4 நடந்த அந்த சம்பவத்தின் 37வது ஆண்டு நிறைவில் திரு ரூபியோ பேசினார். சீன இராணுவ வீரர்கள் மக்களை நோக்கி சுட்டதில் 100 கணக்கானோர் அல்லது 1000 கணக்கானோர் மாண்டதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. தணிக்கையால் தடத்தை தகர்த்துவிட முடியாது என்றார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர். ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றத்தில் இடம்பெறும் பிலிப்பைன்ஸின் முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது. 3/2 பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான அந்த இடம் கிர்கிஸ்தானுக்கு போய்விட்டது. அது சீனா ரஷ்யாவின் கரத்தை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்விரு நாடுகளும் கிர்கிஸ்தானை ஆதரித்தன. ஐக்கிய நாட்டு பொதுச்சபையின் ஆண்டு கூட்டத்தில் 15 நாடுகள் கொண்ட பாதுகாப்பு மன்றத்துக்கு புதிதாக 5 தற்காலிக உறுப்பு நாடுகள் சேர்க்கப்படுகின்றன. பிலிப்பைன்ஸ் இடம் பிடித்திருந்தால் தென்கிழக்கு ஆசியாவுக்கு உலக மேடையில் இடம் கிடைத்திருக்கும். போதுமான ஆதரவு இல்லை. பெரும்பாலான நாடுகள் கிர்கிஸ்தான் பக்கம் நின்றன. சிங்கப்பூரில் பாதுகாவல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஹாங்காங் உயர்நிலைப்பள்ளி முதல்வர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்தார். ஆனால் பள்ளி அதை ஏற்க மறுத்துவிட்டது. அவரை வேலையை விட்டு நீக்குவதாக பள்ளி தெரிவித்தது. சிங்கப்பூருக்கு மாணவர்களோடு பயணம் மேற்கொண்டிருந்த போது பள்ளி முதல்வர் லீ சுஹிங் பாதுகாவல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரது தரக்குறைவான நடத்தை ஹாங்காங் கல்வித்துறையின் நெறிமுறைக்கு ஏற்ப இல்லை என்று பள்ளி வெளியிட்ட அறிக்கை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் 1600 வரை சேமிப்பை பெறுங்கள். கிளப் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

இந்த பக்கத்துக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். சந்தோஷமான ஒரு செய்திங்க, இந்த செய்தி கிட்ட நீங்களே ரொம்ப உற்சாகமாயிருவீங்க. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் இந்த செய்தி எனக்கு அனுப்பி வச்ச போது நானே உற்சாகமாயிட்டேன். அப்ப நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இப்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல 1000 வள்ளி கிட்ட செலவழிச்சீங்கன்னா, இல்ல அதுக்கு மேல நீங்க செலவழிச்சீங்கன்னா, நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸின் அதிர்ஷ்ட குலுக்குக்கு தகுதி பெறுவீங்க. உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரோ கூப்பன் கிடைக்கும். பரிசுகளை சொல்றேன் கேளுங்க, மெரசல் ஆயிருவீங்க. 6வதுல இருந்து 10வது பரிசு வரைக்கும் உங்களுக்கு இலவச கைத்திறன் பேசி கிடைக்கும். 6வதுல இருந்து 10வது பரிசே கைத்திறன் பேசினா முதல் 5 பரிசுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தயாரா? முதல் 5 பரிசுகள், எல்லா பரிசுகளுமே உங்களுக்கு ஒரு 999.9 ஸ்விஸ் கோல் பா தங்க கட்டி கிடைக்குங்க. அடிங்கப்பா! ஆனா என்ன, இடையிலதான் கொஞ்சம் வித்தியாசம். 5வது பரிசுல இருக்கிறது 2 கிராம், 4வது பரிசு 5 கிராம், 3வது பரிசு 10 கிராம், 2வது பரிசு 20 கிராம். முதல் பரிசு எவ்வளவு கனமான ஒரு தங்க கட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 கிராம் எடை உள்ள ஸ்விஸ் கோல் பா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு தங்க கட்டியும் ஸ்விஸ் கோல் தங்க கட்டி 999.9 ஸ்விஸ் தங்க கட்டியதான் வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தங்க கட்டி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. 48 ரங்கன் ரோடு, அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: படத்துல இருந்த அனிருத் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால காலா படத்துல இருந்த சங்கர் மகாதேவன் பிரதீப் குமார் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். ஒரு நல்ல பதிவு பார்த்திருந்தேங்க, உங்களோட பகிர்ந்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். தூரத்துல இருக்கிற ஒருத்தனை சுட்டி காட்டுறதுக்கு அவன் அப்படின்னு சொல்றோம், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா இவன் சொல்றோம். ஆனா தூரத்திலயும் இல்லாம பக்கத்திலயும் இல்லாம நடுவுல இருக்கிற ஒருத்தனை நம்ம என்ன சொல்வோம்? அவன் சொல்ல முடியாது, இவன் சொல்ல முடியாது, ஆனா வேற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889868. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்க 100 வெள்ளி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பற்றுச்சீட்டு, நல்ல ஒரு பற்றுச்சீட்டு. இந்த பற்றுச்சீட்டை பயன்படுத்தி உங்க தங்க நகைகளை நீங்க 100 வெள்ளி கழிவுல பெற்றுக்கொள்ளலாம். சரியான பதிலை இப்பவே அனுப்பி வைங்க நீங்களே. போக்குவரத்து நெரிசல இப்ப நீங்க எதிர்பார்க்கலாம். பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் மற்ற வழிகளை பயன்படுத்துகின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
3: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
4: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: இந்த அங்கம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் படைக்கப்படுது. கடையின் உரிமையாளர் குமார் அதிர்ஷ்ட குலுக்க பத்தி இன்னும் மேல் விவரங்கள் தரப்போறாரு, கேப்போம் வாங்க.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல இப்ப அதிர்ஷ்ட குலுக்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது லக்கி ட்ரா. இந்த லக்கி ட்ரால நிறைய மேகா பிரைசஸ் எல்லாம் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 50 கிராம் கோல்ட் பார் கொடுக்கறோம், 999 ஸ்விஸ் பார் கொடுக்கறோம். செகண்ட் பிரைஸ் வந்து 20 கிராம் ஸ்விஸ் பார் கொடுக்கறோம். அப்புறம் தேர்ட் பிரைஸ் வந்து 10 கிராம். அப்புறம் வந்து ஃபோர்த் பிரைஸ் வந்து 5 கிராம். அப்புறம் ஃபிஃப்த் பிரைஸ் வந்து 2 கிராம்ஸ் கோல்ட் பார் கொடுக்கறோம். அது இல்லாம ஃபிஃப்த் டு டென்த் வந்து நம்ம ஃப்ரீ ஸ்மார்ட் போன் எல்லாம் கொடுக்கறோம். சோ இந்த குழுக்கள் எப்படி நீங்க ஜாயின் பண்ணலாம்னா, 1000 வள்ளிக்கு மேல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குப்போன் கொடுப்போம். அந்த குப்போன்ல நீங்க உங்க பேரு ஹேண்ட்போன் நம்பர் எல்லாம் எழுதி நம்ம அந்த பேலட்டிங் பாக்ஸ் இருக்கு அதுல நீங்க போட்டுட்டீங்கன்னா குழுக்கள் அப்ப நம்ம வந்து அறிவிப்போம், ஒளியிலேயே நம்ம சொல்லுவோம் எப்ப குழுக்கள் செய்ய போறோம்னு. அந்த நாள்ல குலுக்கி யாரு அந்த வீனர் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். சோ இப்ப வந்தீங்கன்னா இந்த லக்கி ட்ரால நீங்க கலந்துக்கலாம்.
0: இந்த அதிர்ஷ்ட குலுக்க பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செல்லலாம் 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: தமிழின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: என் பெயர் குகன். மூன்று வருடம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயில் அரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9-6 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம், கருகாட்டம், கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கட்டு குறுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை Star Avenue Mirakapil. அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-888. என்ன கேள்வினா, தூரமா இருக்க ஒருத்தனை சுட்டி காட்டுறதுக்கு அவன் அப்படின்னு சொல்றோம், இதுவே பக்கத்துல உட்காந்துருந்தா இவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா தூரத்திலயோ இல்லாம பக்கத்திலயோ இல்லாம நடுவுல இருந்தா என்ன சொல்லி கூப்பிடலாம்? அவன் சொல்ல முடியாது, இவன் சொல்ல முடியாது. இதற்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீரா கோபால் நினைக்கிறாங்க, அதோ அவன் இதோ இவன் அப்படின்னு சொல்லலாமா ஹலிமா? அப்படின்னு ரொம்ப கியூட்டா பதில் சொல்லிருக்கீங்க.
3: பக்கத்துல இருக்கிறவங்கள அருகில்னு சொல்லலாம், தூரத்துல இருக்கிறவங்கள தொலைவில்னு சொல்லலாம், நடுவுல இருக்கிறவங்கள நடுவுல இருக்காங்கன்னு சொல்லலாம்.
2: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. அருகாமையில் இருப்பவர் அப்படியா ஹலிமா? அப்படின்னு முத்துக்கிட்டு இருக்கீங்க.
4: வணக்கம். அதோ அலிமாக்கா, ரொம்ப நாள் ஆச்சுக்கா. இது வந்து சொன்னீங்களே, இது வந்து அவன் அங்க இருந்துட்டு பிரச்சனை பண்றான், இவன் பக்கத்துல இருந்துட்டு பிரச்சனை பண்றான். எவனோ ஒருத்தன் நடுப்புற இருந்துட்டு பிரச்சனை பண்றான். எவனோ ஒருத்தனா?
2: எவனோ ஒருத்தன். நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. நல்லா யோசிக்கிறீங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பதில சொல்றேன். தூரத்துல இருக்கிற ஒருத்தனை சுட்டி காட்டுறதுக்கு அவன், பக்கத்துல இருக்கிறவனு சுட்டி காட்டுறதுக்கு இவன். தூரத்துலயும் இல்ல பக்கத்துலயும் இல்லனா எப்படி அந்த ஆளை சுட்டி காட்டலாம்? அவன் இவன் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்த முடியாதுங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பார்த்துக் கொள்றேன் கொஞ்ச நேரத்துல.

0: அக்ஷயா ஜுவல்ஸ் ஆந்திரவேலி இந்த அங்கம் படைக்கப்படுது. பல வாடிக்கையாளர்கள் அக்ஷயா ஜுவல்ஸுக்கு சென்று நல்ல சேவையை பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த வாடிக்கையாளர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். வாங்க, சென்னையில இருந்து வந்திருக்காரு, சிங்கப்பூருக்கு
1: ஜுவல்ஸ் வாங்க வந்தோம். சோ இந்த லிட்டில் இந்தியால நிறைய கடையை பார்த்தோம், ஆனா இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குறிப்பிட்ட ஒரு பொண்ணு நல்லா எங்களை கவனிச்சிச்சு. மெயினா வந்து வேற நிறைய இடத்துல நாங்க பார்த்தோம் ஜுவல்ஸ் டிசைன்ஸ் கூட வந்து ஓகே, பட் ஆனா இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் மெயினா வந்து லிட்டில் இந்தியால இருக்காங்க. ஸோ எங்களுக்கு தேவையான கோல்ட்லாம் வாங்கிட்டோம் ஹாலிடேஸ்ல, அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆல்சோ நிறைய இருந்துச்சு, அண்ட் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க, சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ். ஸோ அண்ட் ஹாப்பி கோல்ட் பர்ச்சேஸ், தேங்க்ஸ்.
0: தரமான வாடிக்கையாளர் சேவை, நல்ல சலுகைகள், விதவிதமான நகை வடிவங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா செல்லுங்க 48 ஸ்ரங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: பார்த்தாலே பிடிக்கணும், பாக்குறதெல்லாம் பிடிக்கணும்.
1: அப்போ ஒரே தேர்வு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் தான்.
0: 30 வருஷமா வாடிக்கையாளர்களோட விருப்பத்தை புரிஞ்சுகிட்டு தங்கம், வைரம், ராசிக்கற்கள் எல்லாத்தையும் உயர் தரத்தோட தர்றாங்க.
1: தரமான ராசிக்கற்களை தேர்ந்தெடுத்து அத சொந்த இடத்திலேயே அழகா அம்சமான நகையாவும் செஞ்சு தர்றாங்க.
0: இது நகைக்கடை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையான கடை.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
0: போட்டு தங்கம் வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்கம் சேரும்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: நான் கிட்ட கேள்விக்கு நேர்கள் பலரும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல சிலவற்றை நம்ம திறப்போம் வாங்க. குரல் பதிவுகள்.
4: தூரமா இருக்கவங்கள அவன் சொல்லுவோம், பக்கத்துல இருக்கவங்களை எவன் சொல்லுவோம், நடுவுல இருக்கவங்கள ஊவன் சொல்லுவாங்க.
5: இப்பதான் உங்க கேள்வி நல்லா கவனிச்சேன். இதற்கு வந்து ஒரு ஒரு ஒன்னு இருக்கான். ஊவன், ஊவன்னா நடுவுல இருக்கிறவனை குறிக்குமா? பக்கத்துல இருக்கிறவனே இல்லாம, தூரத்துல இருக்கிறவனே இல்லாம, நடுவுல இருக்கவனை குறிக்கும் சொல் ஊவன்.
3: ஆமாங்க, நடுவுல நிற்கிற ஒருத்தனை நம்ம ஊவன் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். என்ன இந்த வார்த்தை இப்ப புழக்கத்துல இல்ல, ஆனா தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே. இந்த கேள்விக்கு பல நேர்கள் நீங்க முயற்சி செஞ்சிருந்தீங்க, இந்த அங்கத்துல பங்கெடுத்திருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பக்கமா ஒரு குறிஞ்சிதை அனுப்பலாமே, குரல் பதிவு அனுப்பலாமேன்னு உங்களுடைய நேரத்தை எடுத்து அனுப்பியிருக்கீங்க பாத்தீங்களா, அதற்கு நன்றி. ஆனா என்ன ஒரே ஒரு பற்றிச்சிட்டு தாங்க இருக்கு. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற அந்த 100 வழி மதிப்புள்ள பற்றிச்சிட்ட மஞ்சு ஜெயிக்கிறாங்க. நேர் மஞ்சு தான் சரியான பதில முதல் நேரா கொடுத்துருந்தாங்க. வாழ்த்துக்கள் மஞ்சு. நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்குதுங்க. நாம், அவன், உவன், எவன், அவள், இவள், உவள், எவள், என்ன இப்ப இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. உவன் என்கிற வார்த்தை கூட நம்ம பயன்படுத்துறது கிடையாது. புழக்கத்துல இல்ல, ஆனா அழகான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீங்களும் இந்த அங்கு மூலமா புதியதொரு வார்த்தையை கத்திருப்பீங்கன்னு நம்புறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரின் தொடுபிறப்பாகும். டிஆர்டி தமிழடி, டிஆர்டி தமிழடியின் காரியொலிப்பான வணக்கம் தமிழடி இப்போது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலே வடமைப்போர் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் என தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது டி எல் மாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அனில் ஆடூர் குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக அனில் ஆரூர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி தாமரைகள் வரிசையில் என தொடர்கின்ற இஸ்லாமிய கீதமாக அனிஸ் அகமது பிலார் குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக அனிஸ் அகமது பிலார் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் எரி தொடர்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள், பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்வது கிறிஸ்தவ கீதமாக மரியா கொலடி குழுவினர் பாடியே.

கிறிஸ்தவ கீதமாக கேட்டது மரியா கொலடி குழுவினர் பாடியது. இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபடலியின் வடக்கம் தபடலியில் என்னை தொடர்கின்ற பக்தி பாமாலைகளில் நித்யாசிரி குழுவினர் பாடிய

நித்யாசிரி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 70 79 230 80 4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02 ஐக்கியராஜ்யத்தில் 7:02 புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாகமல்லதா எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்தித்து உங்களுடன்

0: நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
1: இளமையிலிருந்து முதுமை வரை வாழ்ந்து விட்டோம் இறையாசியுடன். இனி வாழும் காலம் வரை முதுமையில் இறைவன் தான் வாழ வைக்க போகின்றார் என்ற இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் வாழும் காலம் வரை இறைவன் மட்டும் மறக்காமலும் வாழ வேண்டும். இறைவனை குறை சொல்லியும் வாழக்கூடாது. வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், போராடித்தான் வாழ வேண்டும். நோய்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாமே நம் நடைமுறையில்தான் எல்லாமே அடங்கியுள்ளது. இன்றைய கால சூழ்நிலையில் இன்று போர் நாளை இல்லை என ஓடிக்கொண்டிருக்கும் காலம் இது. இதற்குள் ஆணவம், அகம்பாவம், கூவம், போட்டி பொறாமை பட்டு வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகின்றோம்? எதையுமே சாதிக்க முடியாது. அன்பால் எதையும் சாதிக்க முடியும். இறைவன் அனைத்தையும் அறிவான். நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு. நம் மனச்சாட்சிக்கு தெரியும் வாழ்க்கையில் என்ன செய்தோம் என்று. இறைவன் தான் நீதிபதியும், இறைவன் தான் நம் மனச்சாட்சியும், இறைவன் தான் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறோம். இளமையிலிருந்து முதுமை வரை என்ன செய்தோம், இதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை இறைவன் அறிந்துதான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். வாழும் காலம் வரை வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும்போது நல்லதை செய்து கொண்டு வந்தோமா? நாம் நம்மால் இயன்ற தான தர்மம் செய்தோமா? யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இறைவனுக்கு மட்டும் பயபக்தியா வாழ்ந்தால் போதும். இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழ்வோம். இறைவன் நோயற்ற வாழ்வில் எல்லா குறைவற்ற செல்வமே. அதை முதல் பெற்றுக் கொள்வோம். அதுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு நச்சுநிலையில் நல்ல அனுபவத்தோடும் வாழ்க்கை அனுபவத்தோடும் இறைவன் அனுபவத்தோடும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜான்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:06 அன்பு உறவுகளில் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசிரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசிரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சிந்தனை.
2: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 110 குறிப்பறிதல். இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு உண்டு அந்நோய் மருந்து. இவளுடைய மையுண்ணும் கண்களில் இருவகை பார்வைகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று நோய் செய்யும், மற்றொன்று அந்நோய்க்கு மருந்தாகும். கண்களவு கொள்ளும் திருநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. அவள் என்ன பார்த்த பார்வை காமத்தின் சரிபாதி அன்று, அதை விட பெரிய பாதி ஆகும். நோக்கினால் நோக்கி இறைஞ்சினாள் அழுது அவள் யாப்பினுள் அட்டிய நீர். அவள் என்னை நோக்கினால் ஞான் கண்டதும் நானே தலை குனிந்தாள். அக்குறிப்பு எங்களின் அன்பு பயிருக்கு வார்த்த நீராயிற்று. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் அவளை பார்க்கும் போது அவள் கீழே குனிந்து தரைய பார்ப்பாள். நான் பார்க்காத போது அவள் என்னை பார்த்து புன்முறுவல் செய்வாள். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் நிறக்கணித்தாள் போல நகும். சிறக்கணித்தாள் போல நகும். என்னை அவள் நேராக பார்க்கவில்லை. ஆனால் அவள் ஒரு கண்ணை இறுக்கிக் கொண்டு பார்ப்பது போல் பார்த்து மகிழ்வாள். உரா அதவர் போல் சொலினும் சிறா அர் சொல்லை உணரப்படும். புறத்தே அயலார் போல் அன்பில்லாமல் பேசினாலும் அகத்தே பகை இல்லாதவர்களின் சொல் என்பது விரைவில் தெரிந்துவிடும். பெறா அச்சு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உரா அர் போன்று உற்றார் குறிப்பு. கபடமின்றி சொல்லும் கடினச் சொல்லும் பகைவர்கள் போல் பார்க்கும் பார்வையும் உள்ளே அன்பு நிறைந்திருப்பதற்கு அறிகுறிகள் ஆகும். அசையற்கு உண்டு ஆண்டு ஓர் ஏவியான் நோக்க பசையினள் பையர் நகும். நான் அவளை பார்க்கும் போது அவள் என்னை பார்த்து அன்போடு நகைப்பாள். அசையின் இயல்புடைய அவளுக்கு அப்போது ஒரு அழகு உள்ளது. ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. அயலாரை பார்ப்பது போல் காதலர்கள் வெளியில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது உள்ளே இருக்கும் அவர்களின் அசையாத அன்புக்கு அறிகுறியாகும். கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. காதலர்களின் கண்கள் ஒன்றை ஒன்று அன்போடு பார்த்து கொண்ட பிறகு அவர்கள் வாயால் பேசிக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. நம்பிக்கை.

0: செம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: நேரம் சரியாக 8:10 ஐக்கியராட்சியத்தில், 7:10 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
0: பாண்டரங்கன் மேல் முழுமையான பக்தி கொண்ட ஒருவனின் வரலாறு. ஒரு நாள் அர்ஜுனன் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான். தூக்கத்திலும் கூட அவன் வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜெபம் செய்து கொண்டே இருந்தது. அவன் உடலின் மயிர்கால் தோறும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாம ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த அற்புத பக்தியை அறிந்த கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு வந்த அவனது பத்தினிமாரும் வந்தனர். நாரதர், சிவன், பிரம்மன் முதலிய தேவர் எல்லாம் இந்த அதிசயம் காண திரண்டு வந்தனர். அர்ஜுனனின் ஆழ்ந்த பக்தியை கண்டு அனைவரும் நாட்டியமாடத் தொடங்கினர். ஆனாலும் அர்ஜுனனின் ஆழ்ந்த உறக்கம் கலையவில்லை. தெய்வ பற்று உடையவர்கள் தம்மை அறியாமலே எப்போதும் இறைவன் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஜெபம் அவர்கள் உடலின் அணுக்கள் தோறும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இது பக்தியின் மேலான நிலை, உன்னத நிலை. அந்த நிலையை அடைந்து விட்ட அர்ஜுனனை அனைவரும் முழுமனதோடு பாராட்டினர். காந்தியடிகளும் இந்த மேலான பக்தி நிலையை அடைந்திருந்தார். அதனால்தான் மீர் ஆலம் என்பவன் காந்தியின் தலையில் அடித்த போதும் ஹேராம் என்றார். மதன்லாலின் குண்டு வடித்த போதும் ஹேராம் என்றார். கோட்சேயின் குண்டு தனது உயிரையே பறிக்கும் போதும் ஹேராம் என்றே அவர் வாயானது இறைவன் நாமத்தை உச்சரித்தது. இதே போன்ற மேலான நிலை அடைந்த ஒருவரின் வரலாறு ஒன்றை இங்கே பார்ப்போம். பண்டரிபுரத்தில் சோகா மேளர் என்ற ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் குலத்தொழில் செருப்பு தைப்பது. அத்தொழில் அவருக்கான வாழ்க்கையை நடத்த போதுமானதாக இருந்தது. அவர் தொழில் செய்யும் போதும், உணவு உண்ணும் போதும், உறங்கும் போதும், நடக்கும் போதும் அவர் வாய் தானாகவே விட்டல விட்டல என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும். ஒரு விபத்தில் அவர் வீடு இடிந்து விட்டது. அவரும் அவருடன் இருந்த சிலரும் இடிபாடுகளை சிக்கி மாண்டனர். இடிபாடுகளை அகற்றுவதற்கு பல மாதங்கள் ஆகிவிட்டனர். ஞானியாகிய சோகாமேளரின் திருமேனியை கண்டுபிடிக்க அவர்தம் சீடர்கள் ஆர்வம் காட்டினர். ஆனால் ஒருவர் உடலும் முழுமையாக கிடைக்கவில்லை. எலும்பு துண்டுகளையே எஞ்சியிருந்தன. இந்த எலும்புகளிலாவது சோகாமேளரின் எலும்பை கண்டு வழிபட வேண்டும் என்று விரும்பினர் சீடர்கள். ஆனால் எலும்பை அடையாளம் காண்பது எப்படி செய்வது அறியாது சீடர்கள் திகைத்து நின்றனர். அப்போது பெரும் ஞானியாகிய நாமது விரங்கு வந்த சீடர்களின் திகைப்பை கண்டு அவர்களை அழைத்த அவர்கள் தங்கள் குருவின் எலும்பு கிடைக்கவில்லை என்று கூறினர். அதற்கு அவர், சோகாமேளரின் எலும்பை அடையாளம் காண்பது மிகவும் எளிது. ஒவ்வொரு எலும்பாக எடுத்து காதோரம் வைத்து பாருங்கள். அந்த எலும்பிலிருந்து விட்டல விட்டல என்ற ஒலி வருகின்றதோ அதுதான் சோகாமேளரின் எலும்பு என்று அறிந்து கொள்ளலாம் என்றார் நாமதேவர். என்ன அதிசயம்! ஒரு எலும்பிலிருந்து நாமதேவர் சொன்னபடியே விட்டல விட்டல என்ற இனிய ஒலி மெல்லிதாக கேட்டது. வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் திருநாமத்தை உச்சரித்து வந்தமையால் சோகாமேளரின் எலும்பிலும் கூட அந்த ஒலி பதிந்து ஒலித்து கொண்டே இருந்தது. இதிலிருந்து நாம ஜபத்தின் பெருமையையும் சோகாமேளரின் பரம பக்தியையும் அறிந்து கொள்ளலாம். புதையல் எடுத்தது போல் பூரித்து போன சீடர்கள் அந்த எலும்பை வைத்து பூசித்து வந்தனர். நாம ஜபம் செய்து வந்தனர். அங்கே திறந்தோறும் விட்டல விட்டல என்ற ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. விட்டல விட்டல பாண்டரங்கா என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நற்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இறுதியத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டு எல்லோருடைய சுரடங்களை விசாரித்தபடி ராஜான குடும்பம் உட்பட அனைத்து குடும்பங்களுடைய உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகள் கிடைக்கும்னு சொல்லி இந்த உறவுகளை இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் வாழ்த்தி கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாவும் புதிய ஏற்பாட்டில் அப்படி லூக்காவின் சுவிசேஷம் 7 இறை வார்த்தைகள் 20-30 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அந்தப்படி அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் நீங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினார் என்றார்கள். நேற்று வரை அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை இயேசு குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரால் அடையாதிருக்கிறவர் எவரோ அவர் பாக்கியவான் என்றார்கள். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், இதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் இதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரச மாளிகையிலே இருக்கிறார்கள் அல்லவென்றால் இதை பார்க்க போனீர்கள், தீர்க்க தரிசியையோ ஆம் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிப்பிடப்பட்டவர் இவர்தான். பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவாஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவர் அவரிலும் பெரியவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவராலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். கர்த்தராமையிலோட ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ராஜாண்ணா
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பாலனை தொடர்ந்து நச்சிந்தனை நிறுத்தல் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம் சார். நீங்கள்
3: வணக்கங்கள். குருவான் விஷ்ணு குருதேவ மகேஸ்வரே நமக எல்லாம் சத்திய தாய் பகவான் தெய்வீகர் நம்பரம் வியாழக்கிழமை தற்காலத்தில் நாம் இதையும் ஏன் விரிவடைவதில்லை, அதையும் விரிவடைய வேண்டும். நாம் சுயபதிவனை எதிர்கொள்ளும் பொருட்டு பகவான் என்று இந்த முக்கியமான கொள்கைகளுக்கு அன்புடன் பதிலளிக்கிறார். மனிதருக்கு ரெண்டு முக்கிய உறுப்புகள் உள்ளன, தலை மற்றும் இதயம். பிறவிருத்தி அதாவது புற உலகத்தில் நாட்டம் தலையிலிருந்து வருகிறது. அதே சமயம் நிவிருத்தி அக உலகத்தில் நாட்டம் இதயத்திலிருந்து வருகிறது. நாம் காண்பது தலையில் வரும் எண்ணங்களின் அதீத வளர்ச்சியாகும். இதன் பொருள் புற உலகத்துடனான ஈடுபாடு நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது. ஆனால் அக உணர்வுகள் சீராகவும் தூய்மையாகவும் வளர்வதில்லை. யுகங்கள் மாறுகின்றன, உலகம் மாறுகிறது. ஆனால் மனிதனின் இதயம் உருமாற்றம் அடைவதில்லை. மனிதன் வளர்கிறான், ஆனால் அவன் இதயம் விரிவடைவதில்லை. இதயம் விரிவடையும் போதுதான் மனிதன் பூரணத்துவம் அடையும். தற்போதைய காலகட்டத்தில் மனிதன் இதயம் ஏன் விரிவடைவதில்லை? அதற்கு காரணம் இன்று நிலவும் மதச்சார்பற்ற கல்வி முறைதான். இந்த கல்வி முறை மனிதனின் கவனத்தை புற உலகத்தை நோக்கி திருப்புகிறது. மாணவன் தனது கவனத்தை உலகியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவில் குவிக்கிறார். ஆன்மீக மற்றும் அறநெறி முக்கியத்துவம் வாய்ந்த அறிவில் அவர் கவனம் செலுத்துவதில்லை. உங்கள் இதயத்தை விரிவுபடுத்தி அதை மேலும் மேலும் பெரிதாக்கி கடவுளை போலவே அதை நீங்கள் ஆக்க வேண்டும். நந்த பகவான் தனது உரையில் கூறியதற்கான குறிக்கொண்டு மற்றும் சிந்தையில் நாளை சந்திக்கிறேன்.
1: நன்றி சண்முகநாதன். கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.
4: கனடா வன்கூவர் சிறையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3:30 நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvcandracom. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே பிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.
1: நேரம் சரியாக 8:25 மைக்ராட்சத்தில் 7:25 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் ஜெயா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: நீங்க காலை வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
5: நான் நலமா இருக்கு, நீங்களும் தலைவர்கள் எல்லோரும் நலமா இருக்கிறது கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாமையான வேண்டிக் கொண்டு நான் கிறிஸ்தன் சிந்தனை நடந்தேன். இன்று புது காலத்தின் 9வது வாரத்தின் 4வது நாள் வியாழக்கிழமை கிறிஸ்தன் அச்சுனை ஆண்டவர் அன்பையும் ஆண்டவரையும் ஆண்டவர் கூறுகின்றார், அன்பையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. கடவுள் அன்பாக இருப்பதால் அவர் கட்டளைகளும் அன்பாகவே உள்ளன. குறையன்பு பிறந்து இவை ரெண்டுமே என் வாழ்வில் இறை பிரசன்னத்தின் இடத்தின சுருக்கம். அவரோடு இணைவது நன்மை என்றும் அவரை பிரிவது தீமை என்றும் தீமத்தீவுக்கு பதில் கூறுகின்றார். இன்று அன்பு முகப்புத்தக பதிவுகளாகவும் பதிவான வார்த்தைகளாகவும் தோன்றி மறைகின்றன. அன்பு பொய்யானால் ஆன்மீகம் வீடானது வீணாகும் ஆகும். இயேசு அனைத்து சட்டங்களையும் முறையன்று பிறந்து வேண்டிய ரெண்டு வார்த்தைகளை சுருக்கி புது தெளிவையும் அர்த்தத்தையும் கொடுக்கின்றார். பிறரிடம் இருந்து பெறுவதை விட கொடுப்பதில் தான் உண்மையான அன்பு வெளிப்படுகின்றது. சுய இன்பத்தை தேடுகின்ற அன்பு உண்மையான அன்பு கிடையாது. கடைசி தீர்வையில் நமது பிறர் அன்பை வைத்துத்தான் தீர்ப்பிடப்படும். மிக சிறியவர்களாகிய எமது சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். அன்பே கடவுள், அவரையே அவரையும் அவரது படைப்பின் சீரமாகிய மனிதரையும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வோம், நாம் சிந்தித்து செயல்படுவோம். ராஜா நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக அபிமான தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். இந்த நிகழ்ச்சியில் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.

0: நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்று உறவுகளுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த யோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று மே மாதம் ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்துக்கு நல்ல பலன்களாக அமையுது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சேன்னு சொல்லி அப்போ இவங்க எடுத்திருப்பாங்களோ அவங்க எடுத்திருப்பாங்க அவங்க எடுத்திருப்பாங்க பல விதமான யோசனைகள் மனசில் வரும். அந்த மாதிரி சந்தேக உணர்வு ஒரு விதமான நட்புகளையும் அல்லது சொந்த பந்தத்திலையும் சில பாதகங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபேமிலி இருக்கக்கூடிய விஷயத்தை கம்பேர் பண்ணி யோசிக்கக்கூடாது, பேசக்கூடாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மனநிலையை நம்ம சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழிலில் சில நேரம் அவர்கள் கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்டால் தானே பதில் வரும் இல்லையா. அதனால் அவங்க கேள்வி கேட்டாலும் நாம் கணக்கு வழக்கு சரியாக வச்சுருக்கும் போது இதை பற்றி கவலை கிடையாது. மடியில் கனமாக தான் வெளியில் பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாலிசிஸ், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் யூ நெவர் எவர் வரி அபவுட் எனிபடி எனிவன். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை அப்படியே எடுங்க. பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு பார்த்துக்கணும், நல்லா இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தை சூரிய பகவான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகங்கள் சாதகமாக கிடையாது. சில விஷயங்கள் நம்ம எடுத்தால் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அவருடைய லக்கு, அவங்களுடைய லக்கை பொறுத்து அது மாறக்கூடியதாக இருந்துருக்கும். நடக்கலையா, சரி இதுவும் நல்லது, நடந்துதான் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம். எப்பவுமே அடிக்ட் ஆகக்கூடாது. ஒரு இதில் வந்து ரொம்ப அதில் 100% மனசை கொண்டுவே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் ஃபெடப்பாச்சோம் அப்படின்னா அதில் வந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும். பேலன்ஸ்டு மைண்டு நமக்கு வந்து ரொம்பவுமே தேவை. அப்படி இருந்துடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள். கிரகங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களில் தான் இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் சில நேரம் செலவு பண்ணுறதுலேருந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் யாருக்காகவும் செலவு பண்ணாதீங்க. பண விஷயத்தில் சேமித்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. செல்ல இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு மனசில் கவலையும் படாதீங்க. இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% நல்லா இருக்குது, 50% வீக்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது அறவே நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்களில் மனக்குழப்பங்கள் இருந்து அதை அப்படியே விட்டுருங்க. மனதில் தெளிவு இருந்ததுதான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இங்கே போனோம் அங்கே போனோம்னு ப்ரீ பிளான் பண்ணுவாங்களே, அந்த ப்ரீ பிளான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் சில நபர்கள்ட்ட எதை சொல்லலாம் எதை சொல்லப்படாதுன்னு யோசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால ஒன்றுக்கு நூறு முறை யோசித்துக் கொள்வது நல்லது. இது என்னோடது, அது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடதுன்னு சொல்றதை விட சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரிந்த நபர்களுக்கு உதவி செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாட்களில் அவர்களும் உதவி செய்வார்கள். சின்ன சின்ன பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுங்க, அது உங்களுக்கு லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். யோசித்து செயல்படுங்கள், உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் யார்ட்டையும் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாடாக வைக்கும் போது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு முன்னி நல்லா இருந்தது, நான் வந்து எனக்கு அந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தேன், திருப்பி இடையில நான் மாறிட்டேன். அந்த மாறாதீங்க. மனதை கட்டுப்பாடாகவும் மனதில் தெளிவாகவும் வச்சிங்கன்னா மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு. அரியர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் கிரகநிலை எனக்கு சாதகமாக இருக்கா சார்? எஸ் சாதகமாக இருக்கு. லாபங்கள் கூடி வரும், பதவி முன்னேற்றங்கள் வந்து தம்பி தங்கைகளுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அற்புதமான வழிபாடு பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. அதாவது வேலை வாய்ப்பு கூடி வரும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ருண ரோக சத்துருன்னு சொல்லுவாங்க, மறைமுகமான எதிரிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் இருந்துருப்பாங்க. முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. நம்ம பாராட்டி பேசலாம், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனாலும் அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாமல் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ இருக்கும்பொழுது எல்லாம் வருவாங்க, இல்லாதபோது யாரும் வரமாட்டாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரியும். எப்பவுமே எது எதை வேணால் கெடுக்கலாம், ஆனால் நம்மளுடைய மனதை கெடுக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம அதை வந்து அலோவே பண்ணக்கூடாது. இதில் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அனுகிரகம் வந்து தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அதை நம்ம நல்லது பண்ணாலும், அதே மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை பண்ணாலும் அவங்கள ஃபாலோ அப் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்கணும், அவங்களாம் வந்து கேட்டால் பரவாயில்ல அப்படி இல்லாமல் நீங்களாக முயற்சி பண்ணுங்கள். அவங்க விட்டுருக்கக்கூடிய நல்ல குணங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். கடல் சார்ந்த துறைகளில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் துணி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள், மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். வீடு மாற்றம், அதே மாதிரி எதுவும் ஒரு சூழ்நிலைகளில் நம்ம வந்து வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த முடிவை நான் மாற்றிட்டேன், இது வேண்டாம் எனக்கு, ஐ கோயிங் டு சேஞ்ச் மை தாட் ப்ராசஸ், என்னுடைய எண்ணங்கள் வேற, இது வேற அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் அமோகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விற்கலை அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல நபர்களாக வந்து அதை பேசுவாங்க. அதில் அவங்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதுலேயுமே ஒரு பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் தேவை. எப்பவும் நான் ஜெயிச்சிருவேன், இப்போ டைம் சரியில்லை, அதுக்காக நான் என்ன பண்ணுறது, இதுக்காக உட்கார முடியாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரங்களில் இது பேசணும் இது பேசப்படாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். யார் பேசுனா அது பெருசாகவும் எடுத்துக்காதீங்க. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மூலம்னு சொல்லுவாங்க. தீர விசாரித்து செயல்பட்டால் நிச்சயமாக அது பலன்களை தரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில நண்பர்கள் உதவி செய்வாங்க, சில நேரம் சில நண்பர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. சரி, இந்த நேரத்தில் இவங்க உதவி செய்ய மாட்டாங்க, இதுவும் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலது எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மற்றவங்க ஒன்று சொல்லுவாங்க, வேறுபட்ட சில கருத்துகள் வரும். இதுவும் சில கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது அவங்க கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ஒரு காரியத்தில் முன்னமே முடிய முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா, அது முன்னமே நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆகாதீங்க. இது முடியும் முடியாது அதை பற்றி தெளிவாக பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சமயமாக இந்த சமயம் இருந்திருக்கும். குரு உங்களுக்கு சாதகமான இடத்துல வரங்காட்டி நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு. துலா ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்திருக்கும். சீட்டு முடிச்சு அந்த பணத்தை வச்சு எதுவும் பொருள் வாங்குறது, கடனுக்காக கடன் வாங்குறது அதவே தவிர்த்துக்காக நல்லது. இவா என்ன நினைப்பாளோ அவா நினைப்பாளோ, 1000 பேர் 6000 நினைக்க தான் செய்வாங்க. இந்த பட்டினத்தாரோட இதில் இருக்க மாதிரி அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தார். ஒரு 2 அம்மா போனாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, பாராய் வதா பெரிய சித்தர் எவ்வளோ அழகாக படுத்துன்னு இருக்கார், எல்லா சொத்து எல்லா சுகங்களையும் விட்டுட்டு வந்துட்டு இருக்கார். இன்னொரு அம்மா சொன்னாங்க, என்ன போய் சொத்து சுகம் போட்டுட்டு இருக்கார், தூங்கும்போது தலைமாட்டு கட்டியில் கையை வச்சுட்டு இருக்கார். எப்போ அவருக்கு அந்த சுகம் கேட்கறது அவர் போய் நீ வந்து சித்தர்னு சொல்கிறீங்க. இதை கேட்ட பட்டினத்தார் வந்து ரொம்ப அப்படியே உட்காந்து அழுதார். சிவபெருமானே, அந்த பெண்மணியின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய அறிவுறுத்தியை கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தலைமா கையை எடுத்துட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தார். பார்த்தியா, நீ சொன்னதை அவர் காதில் கேட்டு கொடுத்து கையில் தலையில் இருக்கக்கூடிய கையை எடுத்துட்டு இருப்பார். இப்போ சாதாரணமாக படுத்துட்டு இருக்கார். திருப்பி அந்த அம்மா சொல்லிச்சு, திருப்பி அதே மாதிரி சொல்கிறீங்க, போகிற வர பெண்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டுருக்கார், இவரை போய் சித்தர்னு சொல்கிறீங்க. திருப்பி வந்து உட்காந்து அழுவார், இறைவா நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்குது, நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் இடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறேன்றது. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம், கெட்ட காலத்தில் யார் இருக்கா, நல்ல காலத்தில் யார் இருக்கா, இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே மார்க் பண்ணி வச்சுருந்தா போதும் அதுக்குண்டான சரியான சமயம். டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்க டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தை பார்த்தாச்சு. முன்னெல்லாம் எல்லாம் அப்பப்போ அப்படி இப்படின்னு வருவாங்க, பத்து இந்த வியாபாரத்தில் இறங்கி செயல்பட்டு மீன் வெயில் காற்று மழை இதெல்லாம் பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். நான் அப்படி தான் இருந்துட்டுருக்கேன், லாங்காக ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டுருக்கேன். இப்போல்லாம் வராங்க டப்பு டப்புன்னு, இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட் இருந்துட்டால் போதும். நீங்கள் எப்பவுமே அந்த ஃபீல்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பெரிய பிரச்சனை கிடையாது, பேசுறது பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு விஷயத்தில் இறங்கி நின்று வேலை செய்கிறதுல பெரிய பிரச்சனை கிடையாது. எப்பவுமே அதுக்கு ஒரு விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருந்துருக்கும். ஸோ யூ ஆர் அ ஃபீல்டு மேன். ஸோ உங்களால் உங்களுக்கு விஷயத்தை ஜெயிச்ச வந்துடுவீங்க. சமயத்தில் இருக்கக்கூடிய தோல்வியெல்லாம் பெரிய தோல்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ட்ரிப் பிளானிங்னு சொல்லுவாங்க, முன்னேமே ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். பண சம்பாத்தியத்தை பற்றி சிந்தனைகளும் பதவியை பற்றி யோசனைகளும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தரும். விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா இந்த காரியம் டக்கு டக்குன்னு நடக்கணும். உடனே இன்னைக்கு இப்பொழுது இதெல்லாம் நமக்கு ஆசை இருக்க தான் சரி, குழந்தை மாதிரி. பட் ஆனாலும் பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, ஒரு குழந்தை இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் பேசாதேன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பி பேஷன் சொல்லி உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருப்போம், வழியில் வந்திருப்போம், ஆனாலும் பொறுத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம், வழியில் வந்திருப்போம், அப்படியே துடிப்போம், கொஞ்ச நேரத்தில் அப்படி டிவி பார்ப்போம், சந்தோஷமாக சிரிப்போம், கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த வழி ஞாபகம் வரும். லைஃப்பில் இந்த மாதிரி சில நேரங்களில் சந்தோஷமாக இருந்து சில நேரங்களில் வழியில் துடிச்சு திருப்பியும் கொஞ்சம் நேரத்தில் பொறுமையாக இருந்து ஒன்றே ஒன்று இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஊசி போடுவார், கண்டிப்பாக சரியாகும், 2 மாத்திரையை கொடுப்பார் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோன்னா ரொம்ப கவலையாக பேசுவோம். 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லுவார், எப்படி இருக்கு இப்போ, இப்போ பரவாயில்ல டாக்டர்னு சொல்லுவோம். ஒரு 10 நாள் கழிச்சு வந்து அதே டாக்டர்கிட்ட சிரித்து பேசுவோம், இப்போ எப்படி இருக்குன்னு, அப்பா நான் அப்போ பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ எப்போ அப்படின்னு சொல்லுவோம். பட் லைஃப்பில் திருப்பி நம்ம காய்ச்சல் வராமையாக இருக்கும், வரதான் செய்யும். இந்த மாதிரி கடந்து போய் பல விஷயங்களை பார்த்தவங்களுக்கு கவலையே கிடையாது, தனுசு ராசி போராட்டத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய நபர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வெற்றி பெற்றே ஆவீங்க, தைரியமாக இருக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, எஸ் சாதகமாக இருக்குது. பட் பிரயாணத்தில் கவனம் தேவை, சாகசங்கள் வேண்டாம். இன்றைய தினத்தில் மற்றவர்களுக்காக ஐடியா கொடுக்குறத விட அந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்திக்கவும் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், சிலது நடக்கலை. பெஸ்ட்டு கடவுள் எனக்கு நல்லா காப்பாற்றிட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய போட்டா போட்டி போட்டவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே போய் அதில் எப்படி தெரியுமா அப்படி சொல்லி சொல்லாதீங்க. அதாவது இப்போ நம்ம யாரை வந்து நமக்கு ஆப்போசிஷன் நினச்சிட்டு இருக்கோமோ அவளுடைய சொந்தக்காரட்டையே அவளுடைய தெரிஞ்சவங்ககிட்டே அவங்கள பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. 100க்கு 100 முறை யோசித்து உங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அமைதியாகவும், இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்கள்ல என்ன தானம் ரொம்ப பெருசு, நிதானம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிதானத்தை கடைபிடித்தால் மகர ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கும். வாகனத்தில் வேகம் தவிர்த்து கொள்வது, பெரியாள்கிட்ட சண்டை போடுறது, தெரியாத நபர்கிட்ட சண்டை போடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பிரச்சனைகள் வந்தால் அது இறைவன்கிட்ட விட்டுடுங்க, அது நிச்சயமாக சரியாயிடும். இன்னைக்கு எந்த ஒரு முடிவும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மேலும் பார்த்துட்டீங்கன்னா மனதில் தெளிவு இருந்ததுன்னா ஒரு காரியத்தை பண்ணுங்க, இல்லைன்னா தெளிவு இல்லைன்னா அந்த காரியத்தை பண்ண வேண்டாம். நம்ம பண்ணக்கூடிய சில காரியங்கள் பிறருக்கு பாதிப்பு கொடுக்குதான்னு மட்டும் யோசிச்ச போதும், மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. கும்ப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு, நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துருக்கு. இது நடக்கல, அது நடக்கல, அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது இப்படி இப்படி, இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்கோம். மேசா இருந்துருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், சர்ஜனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்துருக்க, சயின்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நம்ம மாறணும் நினச்சா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, இடம் மாறுறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல்வேறு விதமான யோசனைகள் இத்தனால் தடங்கள் இருக்குது, ஆனால் என்னமோ ஒரு பாசிட்டிவ் எனக்கு தோன்றது, எஸ் இந்த பாசிட்டிவ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன், பட் தெர் இஸ் நோ ஆன்சர், இந்த விஷயத்துக்கு ஆன்சரே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நிறைய சித்தர்கள் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகளாக இருந்துருக்கு. இப்படிதான் ரம மகர்ஷி ஆசிரமத்துக்கு ஒருத்தர் போறார், அவர் கேட்கிறாரு, இது என்ன சாமி இப்படியே உட்காந்துட்டே இருக்காரு, அவர் ஒன்றும் பேசுறதெல்லாம் இல்லை, சொற்பொழிவெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க ஒரு சிஷியர் வந்து சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, யூ வில் கெட் த ஆன்சர் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, அவர் வந்து வெளிநாட்டுக்காரர், எழுத்தாப்பில் உட்காடுறார், கொஞ்ச நேரத்தில் உட்காரா தானாக கண்ணை முடிது, தானாக கை ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காடுறாரு, தானாக உடம்பு நேராகுது, அப்படியே உட்காந்துருக்கா தன்னை அறியாமல் கண்ணுலேருந்து தண்ணி வருது. அவருக்குள்ளே இருந்த மன எண்ணங்களில் அந்த எண்ணங்களுக்கு பூரா க்வெஸ்சன் கேட்குறார், ஆன்சர் கிடைக்குது. அவர் வந்து சொல்கிறார், ஐ ஆஸ்க் க்வெஸ்சன் ஐ காட் த ஆன்சர் அப்படின்னாரு. எப்போ க்வெஸ்சன் கேட்டால் எப்போ ஆன்சர் கிடைச்சிது, இல்லை எதுவுமே ஒரு பாட்டுக்கு இப்படியா அப்படியான்னு கேட்டிருந்தா அப்படின்னா, நான் மனசுக்குள்ளே பேசினேன், குருவுக்கிட்ட பேசினேன், அவர் எனக்கு ஆன்சர் பண்ணேன். பாருங்கள் எப்படி ஒரு அதிசயம் நடந்ததுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இறைவன்கிட்ட விடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பது குலதெய்வ வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்க, ரொம்ப நல்லது. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ஒரு ஒன்றில் இறங்குறோம், அது ஜெயிக்காமல் விடக்கூடாது. பல தடவை நம்ம வந்து பாதியில் பாதியில் பாதியில் சில காரியத்தை விட்டங்காட்டி தான் நம்ம வந்து சக்ஸஸ் இல்லாமல், பட் இந்த தடவை அது தப்போ ரைட்டோ முழுமையாக இறங்குறது ரொம்ப நல்லது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்ம வந்து அதை பற்றிய ஆய்வுகளில் இருந்தோம்னா சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பெரிய குண்டு, அந்த பெரிய ஒரு பாம், அதை வந்து நம்ம கூட வச்சுருந்தோம்னா எவ்வளோ கவனமாக இருப்போம், எவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய அந்த அவேர்னஸில் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீன ராசிக்கு ரொம்ப அற்புதமான ராசி, எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போ இருந்துகிட்டு. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்குது. இன்றைக்கி கிரக நிலைகளும் சாதகமாக இருக்குது. எங்கேயும் ஏர்போர்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லைனா பொது நிகழ்ச்சிகள்லையோ சில முக்கிய நபர்களை சந்திப்பீங்க, அதன் மூலமாக ஒரு கான்டாக்ட்ஸ் விரியும், அதன் மூலமாக நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி திரும்ப அற்புத வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டிஐ தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்கின்றனர்.
0: இந்த நேரத்தில் வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் பத்மராணி ராயரத்னம்.
0: பத்மராணி நலமா? நல்லா இருக்கீங்க, நன்றி. என்றும் அப்படியே இருக்கணும்.
2: நானும் அப்படியே உங்களை சொல்லிக்கொண்டு ஜினிதா செல்வரட்னம் ஜெயா நடிகர் தங்கச்சி ஜினிதா
0: ஜினிதா
2: மற்றும் புங்கையூர் ராயா இதுவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேணும் என்று வாழ்த்தி விடுகிறாயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. எங்கள் கூறிய அனைவரும் இன்று பிறந்த நாளை கொண்டு ஜினிதா செல்வரட்னமா எங்களுடைய ஜெயா நடேசனுடைய தங்கை மற்றது எங்களுடைய புங்கையூர் ராஜா நேற்றில இருந்து துவங்கிட்டே இருந்தான். பிறந்த நாள் பிறந்த நாள் அவ்வளவு சந்தோஷத்து பாருங்க. பிறந்த நாள் இருந்தா வயது கூடுது என்று யோசிச்சுக்க இல்ல, அதே சந்தோஷம் இல்லையா? அவருக்கு ஒரு சிக்கலான சம்பவம் கிடந்து பெற்றது, அதால கொண்டாடு. ஓகே, நன்றி சகோதரி. தகவலை அறிய தந்த எங்களுடைய அன்பு புங்கையூர் ராஜா அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் இன்று போனோம் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவர்களை வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கும் அன்பு சகோதரி ரஜினி நாகேந்திரனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெனிதா செல்வரட்னம் புங்கையூர் ராஜா இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
4: வணக்கம்
0: சதீஷ்.
4: ஆமா,
0: நலமா இருக்கீங்களா சதீஷ்?
4: என்ன
0: பேர் சொன்னீங்க? அதிர்றது கூட குரல். என்ன பேர் சொன்னீங்க மருமலுக்கு? ரொபேக்கா.
4: ஜெனிதா
0: செல்வராஜா
5: அவர்களையும் புங்கையூர் ராஜா அவர்களையும் ரொபேக்கா அவர்களையும் மூவரும் இனிதாக பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் சகல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் சிரஞ்சீவியாகவும் வாழ வேணும் என்று எல்லாம் வல்ல எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பேர்ந்தெடுக்க வேணும் டெலிபோன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அனைவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, சொல்லுங்கள்.
6: இன்று பிறந்தாள கொண்டாடும் ரொபேட்டா ஜெனிதா புங்கையூர் ராஜா மூவர்களுக்கும் மூவருக்கும் எங்கள் நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்றும் நூடுகொழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அன்பு உறவுகளை தயவு செய்து நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த விட்டு விட்டு வராமல் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் ராசாத்தி. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நன்றி அம்மா.
7: வேண்டிக் கொண்டு ஜெனிதா ரொபேக்கா உங்களுக்கு ராஜா
1: மூவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் நோய் நொடி இல்லாமல் நல்லாண்டு சலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க்கணும். வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சோதரி மதனி, நலமா இருக்கிறீங்களா?
8: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
8: அப்படியே எந்தெந்தம் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இனிதா செல்வரத்னம், ரோமேக்கா, புங்கையூர் ராஜா இவர்கள் மூவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். மூவரும் இன்று போல் என்றென்றும் நோய் துன்பமின்றி சகல சௌபாக்கியத்தோடு நூறாண்டு காலம் இறையர் கொண்டு வாழ போனோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். மதனி மோகன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி.
9: வேண்டிக் கொண்டா இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜெனிதா செல்வராஜா, புங்கையூர் ராஜா
0: அண்ணன்,
9: யோபிகாவா,
0: ரோபிகா,
9: ரோபிகா செல்வியோ திருமதியோ தெரியா, ரோபிகா
0: செல்வி அம்மா,
9: செல்வி ரோபிகா, அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நோய் நொடி இல்லாம எல்லோரும் சகல செல்வங்களும் பெற்று நீடூழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி கலாராணி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா, என்ன கடைசியா வாரீங்க?
10: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரோமேக்கா, புங்கவூர் சகோதரன் புங்கவூர் ராஜா, இன்னொரு பேர்
0: சொன்னீங்கன்னா திருமதி ஜெனிதா செல்வராஜா,
10: ஜெனிதா செல்வராஜா
0: நடேசனுடைய சங்கச்சி
10: அவங்க கேட்டது எனக்கு. ஜெனிதா செல்வராஜா மூவரும் அன்பா பிறந்த இன்று பிறந்த நாளை சந்தோஷமாகவும் அன்பாகவும்
0: பாமா ராஜரெட்னம் அவர்கள் எல்லோரும் இணைந்து வாழ்த்தினார்கள். வாழ்த்து கேட்ட பாடல் ஒன்று

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெனிதா செல்வரண்ணம் அவர்கள் மற்றும் ரபேகா எங்கள் அன்பு நேயர் பொங்கையூர் ராஜா மூவரும் இன்று போல் என்றும் சகல செல்வங்களை பெற்று சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கிற வாழ்த்தியை தொடர்கின்றது மணித்தியால செய்தி. முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ச்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக 31/5/2026 அன்று சாவேச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்கள் பாடியதாக கூறப்படும் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் வைத்தியர் சர்வானந்தன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்கள், ஜனாதிபதி, சுகாதார அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஒழித்து காட்டுங்கள், தகுதியான ஒருவரை ஆணையாளராக நியமியுங்கள் என்பதே அவர்களின் சவாலாக இருக்கிறது. குவைத்தின் பிரதான விமான நிலையத்தில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் உரும்பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரேசபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் கோப்பாய் காவல்துறையினரால் இதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலி தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பிடாவு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக அரசு மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்திரன காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டாலர்களை நாட்டுக்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான

வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் செயற்திட்டத்தை 2027 மார்ச் மாதம் அளவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நிலைப்பேறான இலக்கு அமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பொதுமக்களின் வாழ்க்கை சூழல் குறித்து எந்தவித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கேற்ப ஆடிக்கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பரீட்சை திணைக்கழகத்தினால் நடத்தப்படும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாவலப்பிட்டிய மபகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து பெத்துக்குள்ளாகியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவரும் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள். கொரனே அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீபத்தில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் பெத்தில் மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். பவனியா இரட்டை பெரிய குளம் குளத்துக்கு அருகில் 2 மாணவர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் இரட்டை பெரிய குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி ரங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் தனது 22 வயதுடைய மனைவியை கொலை செய்து உடலை சதுப்பில்லத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போயுள்ளதாக நாடகமாடியதாக கூறப்படும் 28 வயதுடைய கணவனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்தா என்ற அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளதாக 4 பேர் அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு மட்டக்குளிய சமித்திரப்பா பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு அன்னதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுற்றாடல் வாரத்தின் ஆரம்ப நாள் இன்று செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அமைவாக பேராதனை தாவரவியல் பூங்காவில் மூலிகை தாவர கண்காட்சி இடம்பெறுகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,000 ரூபாவாகவும் கிராமின் விலை 44,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கட்டாய உழைப்பு தொடர்பான விதிகளை முறையாக கடைபிடிக்க தவறியதால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். துணை முதல்வராக டாக்டர் ஜி பரமேஸ்வரம் சித்தராமையா புதல்வன் உட்பட 12 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்த அதிகாரி நேற்று தொடக்கி வைத்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபத்ர பானர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் அங்கீகரித்திருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்படுகிறது. கேரளாவில் 1.5 வயது குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுததற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசில்லத்தில் கட்டப்பட்ட மதராசா புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. புதுடில்லியின் மால்வியா பகுதியில் இருக்கும் ஹோட்டலில் தீ மூண்டதில் குறைந்தது 21 பேர் இறந்தார்கள். இறந்தோரில் பலர் இந்தியாவின் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்த போது அங்கு தங்கியிருந்ததாக தெரிய வருகிறது.
குவைத் மீதான ஈரானிய படைகளின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியாவை சென்றடைந்துள்ளார். ஒக்னகல் காவிரி ஆற்றில் பரிசல் பயணத்தின் போது அணியப்படும் பாதுகாப்பு உடைகளில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைகிறார்கள். வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ருத்ரா M2 ஏவுகணை எதிரி நாடுகளின் ரேடியோ அலைவரிசை மற்றும் ராடர் சிக்னல்களை 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறியும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூர் ஏவுகணையில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆம்லத்தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 115,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,480 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் இபோலா கிருமி தொற்றியதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழந்து போனார்கள். குவைத் சர்வதேச விமானியத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்திருப்பதோடு அது முற்றிலும் பொய்யான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியனமென் சதுக்க சம்பவத்தின் நினைவுகளை அழித்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா ராணுவத்தை கொண்டு நசுக்கியது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க வர்த்தக பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பது குறித்த யோசனையை முன்வைத்திருக்கிறார். தாய்லாந்தின் முன்னைய பிரதமர் தக்சின் சினவாட்டின் தண்டனை ரத்து செய்யப்பட இருக்கிறது. பிரிட்டனில் உயிர் போகும் நிலையில் இருந்த 18 வயது மாணவரை காவல்துறை அதிகாரி விலங்கிட்டுள்ளார். டிசம்பரில் நடந்த சம்பவத்தின் காணொளி பதிவு இப்போதுதான் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்ட சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. அண்மை காலத்தில் பல இடங்களில் நஞ்சுணவு சம்பவங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சட் EPT தளத்தை கடந்த மாதம் 1 பில்லியன் பேர் பயன்படுத்தியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி தற்போது ஈடுபட்டு வருகிறது. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் ஆடவர் அணிகள் அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம் வீரர் பிஃபா உலகக்கோப்பை தொடரில் கத்தார் அணியில் முதல் முறையாக பங்கேற்கிறார். ஆஸ்திரேலிய கால்பந்து அணியில் முக்கிய ஆட்டக்காரராக விளங்குகின்றார் தமிழர் நிசான் வேலுப்பிள்ளை. அவருக்கு 28. கால்பந்து உலகக்கோப்பையின் 96 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலகக்கோப்பையை வென்றுள்ளன. பிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 28 ஆட்டங்களை இலவசமாக காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387 ரூபாய் 63 சதம், இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 10 சதம்,
ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 333.80 இந்திய பிரமதியில் 95.69 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422.26 இந்திய பிரமதியில் 121.03 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.37 இந்திய பிரமதியில் 128.51 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.25 இந்திய பிரமதியில் 68.80 கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர் சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: என்றும்
3: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélé-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கியராச்சியத்தில் 8:17 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் நெஞ்சுபெற்றார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ரஜினி நாயேந்திரன்.
0: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கீங்களா?
1: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நான் வந்து தேன் சிந்து தேவானம் புனையனை தாளாட்டுதே
0: என்ற பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமாம்.
0: ஏன் இந்த பாடலை ரசிச்சு கேக்குறீங்க?
1: நல்ல ஒரு பாட்டு உண்டு.
0: பாத்திருக்கீங்களா படம்?
1: பாத்திருக்கேன்.
0: உண்மையாவா?
1: ஆமாம். ஸ்வாதி இல்ல?
0: நோ நோ நோ, பாத்தீங்களா? இதுதானே போய் சொல்றேன். சிவகுமாரும் இன்னொரு பொண்ணும்
1: இல்ல? நான் பாத்த
0: அப்ப போய் சொல்றீங்க.
1: என்ன படம் என்று தெரியல, பார்த்த மாதிரி தான் இருக்கு.
0: சிவகுமார் நடிச்ச படம் இல்ல?
1: சிவகுமார் நடுவில் ஒரு ஆள் ஜெமங்காரின்னு அப்ப என்ன நடக்கன்னு பார்த்தா போய் பார்த்தா ஒரு கார அந்த புதுக்கார என்ன வேற திறப்பு வச்சுக்கிறாங்க, உடைச்சு போட்டாங்க. அப்ப என் மகன் கடைசி வந்து கிச்சிட்டு நின்றவர் அவருடன் ஓடி வந்து என்ன இருக்கலாம் பாய கீழ் வீடு தானே, இவரும் 16 வயது வாலிபன் மாதிரி என்ன இருக்கலாம் பாஞ்சிருக்கிறார். அது பாஞ்சோட அந்த குதியில வந்து கல்லு குத்தி விட்டுட்டு.
0: பொண்ணுக்கு தங்க மனசு படம்.
1: பொண்ணுக்கு தங்க மனசு இல்ல, நான் பாக்கல.
0: அதுதானே.
1: இல்ல இல்ல.
0: ஓகே, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து ரஞ்சினி நாகேந்திரம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பொண்ணுக்கு தங்க மனசு திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை பூந்தன்ற நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: நீங்களும் நல்லா இருக்கணும். சிறுகேதுக்கமனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து அன்பின் மொழியாக
0: என்ற பாடல்.
1: ஆலயமணியாக
0: அந்த சிங்கனுக்காவே கேக்குறீங்க?
1: என்னண்ணா
0: அந்த சிங்கனுக்காவே கேக்குறீங்க?
1: ஓ, நேற்றில
0: இருந்து அவர் பிறந்த நாள் உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டு நிக்கிறேன்.
1: உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு நேற்று. அப்ப எனக்கு கேட்க மன வருத்தமா இருக்குது. அப்ப ஒரு பாடல் கேட்டு அவருக்கு சந்தோஷப்படுத்த வந்துட்டு.
0: நல்ல மனிதன்.
1: ஆமா,
0: நல்ல இதயம். ஆகவே அந்த இதயத்துக்காக நீங்க போயிருக்கிற பாடல் நல்ல பாடல். நன்றி, வாழ்த்துக்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் அன்பு சகோதரி சித்ரா விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் கேட்க வந்த பாடல் கனவே கிடையாத படத்துல பூசு மஞ்சள் பூசு மஞ்சள்.
0: ஆண் குரலா பெண் குரலா?
1: ஆண்
0: குரல். ஹரிகரன் பாடிய
1: பாடல். முரளி படம் என்ன?
0: முரளி முரளி
1: சிம்ரானே பார்க்க நல்லா இருக்கு. பாட்டை கேட்டுப்பாமா?
0: அப்படியா?
1: நல்ல நல்ல பாடல்.
0: இந்த பாடல பாட
1: பாடல்
0: வருகின்றது கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நேரம் சரியாக 9:35 ஐக்கியராட்சியத்தில் 8:35 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. காலை பூந்தனல் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வதனி. நலமா இருக்கிறீங்களா வதனி?
1: அதுதான்
0: நல்ல பேர்.
1: மற்றபடி
0: எந்த பேர் சுரீதா? ஸ்ரீஸ்கந்த நாம தேசிய பௌத்திர பாக்கிய
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன்னா நீங்களும் ஒன்றும் அப்படியே சிரித்து சந்தோஷமா இருக்க வேணும். என்னுடைய 5 அன்னைக்கு சமனாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு அண்ணே காணும் எனக்கு. அப்படியே இன்றைக்கு எப்படியும் உங்கள்ட்ட ஒரு பாட்டு இந்த ஆறு காந்த குரலோன்னு ஒரு பாட்டு ஒன்று கேட்க வேணும்னு வந்தேன்.
0: ஓ வந்துட்டீங்க. உங்களுக்கு உங்களை ஏமாற்ற மாட்டோம். பாடத்து பாட்டு தாரம்.
1: சாமத்தில் பூத்த மல்லி சந்திரனை சாட்சி வச்சு.
0: நீங்க அடிக்கடி வரணும் பிள்ளை. உண்மையா அப்படி வந்தா தான் எங்களுக்கு நல்ல பாடல்கள் கேட்கலாம்.
1: சுற்றுலா
0: ஜெயச்சந்திரனும் மாணிகமாவும் பாடிய பாடல்
1: உங்களுக்காக
0: தருகின்றோம். கேட்டு மாலுங்கள். நன்றி சோதரி.
1: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் மதனி மோகன் அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல் ஜெயச்சந்திரன் வாணியமாக இணைந்து பாடிய பாடல். இந்த நேரத்தில் வந்திருக்கும் இத்தாலிய அரசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் ஜேசு. இத்தாலிய அரசன் எப்படி இருக்கிறீங்க?
1: இத்தாலிய அரசன், இத்தாலிய ரோம் அரசன் என்று சொல்லுவோம், அவனுடைய பேர்கள் உங்களுக்கு தெரியாது?
0: தெரியாத
1: அண்ணா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: ரோம் அரசன் தான் பிடில் வாஜன் இருந்தவர். அவன் என்ன
1: அது விடில் மன்னன் வாதிக்கேக்கா ரோம் நகரம்
0: தீபெட்டி இருக்குது எங்களுக்கு.
1: இந்த காலத்துல இப்படி இல்ல வாங்க, இந்த காலத்துல என்ன தெரியுது, வயலின்ல வாசிக்கிறாங்க என்ன?
0: இத்தாலியில இருக்கிற ஒரு சகோதரி வந்து பத்மநாயகிட்ட
1: தெரியும் எனக்கு, நான் எல்லாம் கேட்டேன். நான் கோயில்ல கண்ட கோயில்ல கண்டு அவ இந்திரா பேர் அவாக்கு.
0: இந்திராவா?
1: எனக்கு என் தேகம் மறைந்தாலும் இசையாய் நான் இருப்பேன் என்று என்னுடைய பாட நிலா அவருக்கான ஒரு பாடல் உண்டு.
0: இடவில தூக்கம் வருது இல்ல, ஆனால் அந்த மாதிரி இருக்கிறார்.
1: நல்ல பாடல் உண்டு, கொஞ்சம் இசையோட கேட்கலாம்.
0: நன்றி சௌரமும் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். கேட்டு மகிழ்ச்சி.
1: அனைத்து கண்டங்கள் இருக்கிற அனைத்து நண்பர்களை இணைத்துக் கொண்டு இந்த பாடலை பான்பரப்பினூடாக தாருங்கள் எனக்கு.
0: நிச்சயமாக நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்து
1: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை இத்தாலியிலிருந்து ஏசுதாசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:48 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:48 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோபை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சௌசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க சௌசியம்மா?
1: எனக்கு வந்து கோடமலத்திரையில இருந்து காற்றோடு குழலின் நாதம் என்று பாடல்.
0: அந்த பாடல கேக்குறீங்களா? கோடமலை யார் நடிச்சது?
1: அது தெரியவில்லை, நான் பார்க்கவில்லை.
0: பார்க்கலையா? இளையராஜாண்ட இச புலமைப்பு தண்ட பாடல் ரஜினிகாந்த் நடித்தார் உள்ள. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். நன்றி அம்மா.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சசியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் ஏமலியிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா ராஜா?
1: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிற ராஜான?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கட்டும் சார்.
1: அப்படியே உற்சாகம் இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு ராஜான,
0: நீங்களும் அப்படியே உற்சாகமா இருக்கணும் என்று உங்களுடைய இதயத்துக்கு நன்றிகள். நல்ல இதயம்,
1: அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
0: நான் என் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன செய்தேன் என்று யோசிச்சு வச்சு செய்யுங்கள்.
1: செய்யவும்
0: என்ன, எப்படி இருக்கலாம் சிலகம்?
1: சிலகம் இருக்கிறேன், இங்க மரக்கறி தானே, அவ இன்றைக்கு வியாழக்கிழமை தானே, அப்ப மரக்கறியில மரக்கறியோட போவோம்.
0: பொழுது போக போகுது. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் வந்து டாக்டர் சிவாயில மலரே குறிஞ்சி மலரே
0: என்ற பாட்டை கேக்குறீங்களா?
1: தலைவன் சூட நீ மலர்ந்த அந்த பாடலை கேட்கிறேன் ராஜான.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மாலங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம் ராஜான.

வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93 000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில். இடையில் ஏற்பட்ட தளங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு வானிலையில் வலம் பெற இருக்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ட்லா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதோச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி சட்டமூலத்துக்கு சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவியாளர் தயாளினி திலீபன் கொலை வழக்கில் அவர் தனது வீட்டிலே வைத்து கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக 31/5/2026 அன்று சாவேச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற

இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்கள் பாடியதாக கூறப்படும் சந்தேகநபர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் வைத்தியர் சர்வானந்தன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்கள், ஜனாதிபதி, சுகாதார அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் வடமாகாண சுதேச மருத்துவ துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஒழித்து காட்டுங்கள், தகுதியான ஒருவரை ஆணையாளராக நியமியுங்கள் என்பதே அவர்களின் சவாலாக இருக்கிறது. குவைத்தின் பிரதான விமான நிலையத்தில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் உரும்பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரன் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரேசபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் கோப்பாய் காவல்துறையினரால் இதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்படாத திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும்

ஏற்கனவே அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள நாட்டின் பொதுமக்களின் வாழ்க்கை சூழல் குறித்து எந்தவித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கேற்ப ஆடிக்கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பரீட்சை திணைக்கழகத்தினால் நடத்தப்படும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாவலப்பிட்டிய மவகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து பெத்துக்குள்ளாகியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவரும் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்து போனார்கள். கொரனே அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீபத்தில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் இந்த பெத்தில் மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். பவனியா இரட்டை பெரிய குளம் குளத்துக்கு அருகில் இரண்டு மாணவர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் இரட்டை பெரிய குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி ரங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் தனது 22 வயதுடைய மனைவியை கொலை செய்து உடலை சதுப்பில்லத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போயுள்ளதாக நாடகமாடியதாக கூறப்படும் 28 வயதுடைய கணவனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்தா என்ற அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளதாக நால்வர் அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு மட்டக்குளிய சமித்திரப்பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு அன்னதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுற்றாடல் வாரத்தின் ஆரம்ப நாள் இன்று செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அமைவாக பேராதனை தாவரவியல் பூங்காவில் மூலிகை தாவர கண்காட்சி இடம்பெறுகிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,000 ரூபாவாகவும் கிராமின் விலை 44,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கட்டாய உழைப்பு தொடர்பான விதிகளை முறையாக கடைபிடிக்க தவறியதால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். துணை முதல்வராக டாக்டர் ஜி பரமேஸ்வரம் சித்தராமையா புதல்வன் உட்பட 12 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்த அதிகாரி நேற்று தொடக்கி வைத்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபத்ர பனர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் அங்கீகரித்திருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்படுகிறது. கேரளாவில் 1.5 வயது குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுததற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசில்லத்தில் கட்டப்பட்ட மதராசா புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. புதுடில்லியின் மால்வியா பகுதியில் இருக்கும் ஹோட்டலில் தீ மூண்டதில் குறைந்தது 21 பேர் இறந்தார்கள். இறந்தோரில் பலர் இந்தியாவின் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்த போது அங்கு தங்கியிருந்ததாக தெரிய வருகிறது. குவைத் மீதான ஈரானிய படைகளின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியாவை சென்றடைந்துள்ளார். ஒக்னகல் காவிரி ஆற்றில் பரிசல் பயணத்தின் போது அணியப்படும் பாதுகாப்பு உடைகளில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைகிறார்கள்.
வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ருத்ரா M2 ஏவுகணை எதிரி நாடுகளின் ரேடியோ அலைவரிசை மற்றும் ராடர் சிக்னல்களை 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறியும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூர் ஏவுகணத்தில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆம்லத்தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 115,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,480 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் இங்கிலாந்தில் 1/3 நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதான புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியிருக்கிறது. மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தான் தனது வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடாக அதிரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. இபோலா கிருமி தொற்றியதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலும் லெபனானும் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. வாஷிங்டனில் பேச்சு நடந்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு வட்டாரத்தை தாக்கப் போவதாக இஸ்ரேல் இதற்கு முன் கூறியது. சண்டை நிறுத்தத்தால் அதை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிகள் சபையிலும் வெற்றிகரமாக தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழந்து போனார்கள். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்திருப்பதோடு அது முற்றிலும் பொய்யான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியனமென் சதுக்க சம்பவத்தின் நினைவுகளை அழித்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா ராணுவத்தை கொண்டு நசுக்கியது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க வர்த்தக பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பது குறித்த யோசனையை முன்வைத்திருக்கிறார். தாய்லாந்தின் முன்னைய பிரதமர் தக்சின் சினவாட்டின் தண்டனை ரத்து செய்யப்பட இருக்கிறது. பிரிட்டனில் உயிர் போகும் நிலையில் இருந்த 18 வயது மாணவரை காவல்துறை அதிகாரி விலங்கிட்டுள்ளார். டிசம்பரில் நடந்த சம்பவத்தின் காணொளி பதிவு இப்போதுதான் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்ட சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. அண்மை காலத்தில் பல இடங்களில் நஞ்சுணவு சம்பவங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சட் EPT தளத்தை கடந்த மாதம் 1 பில்லியன் பேர் பயன்படுத்தியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி தற்போது ஈடுபட்டு வருகிறது. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் ஆடவர் அணிகள் அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கே தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம் வீரர் பிஃபா உலகக்கோப்பை தொடரில் கத்தார் அணியில் முதல் முறையாக பங்கேற்கிறார். ஆஸ்திரேலிய கால்பந்து அணியில் முக்கிய ஆட்டக்காரராக விளங்குகின்றார் தமிழர் நிசான் வேலுப்பிள்ளை. அவருக்கு வயது 28. கால்பந்து உலகக்கோப்பையின் 96 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலகக்கோப்பையை வென்றுள்ளன. பிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 28 ஆட்டங்களை இலவசமாக காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.63 இந்திய பெறுமதியில் 111.10 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 333.80 இந்திய பெறுமதியில் 95.69 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.26 இந்திய பெறுமதியில் 121.03 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.37 இந்திய பெறுமதியில் 128.51 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.25 இந்திய பெறுமதியில் 68.80 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இயலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: Viti Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse
3: Mélodie et Tordre-Prelaque Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:19 இந்த நேரத்தில் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய ஒரு சிறிய உரை ஒன்றை தருகின்றோம்.
1: ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க பார்க்க அவன் தான் ஓடுவான். சொல்லி திரும்பறது கூட ஓடி போய் முடிச்சிருவான். 10 தடவை ஓட சொன்னாலும் 10 தடவையும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விட அவன் தான் ஹீஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். சரி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க பக்கத்து ஊர்காரங்களை கூப்பிடியா. பக்கத்து ஊர்காரங்களும் வந்தாங்க, அடுத்த ஊர்காரங்க வந்தாங்க, ஏத்த ஊர்காரன். எந்த ஊர்ல இருந்து யாரு வந்தாலும் இந்த 10 வயசு குழந்தை ஓடுற ஓட்டத்தை ஒருத்தராலையும் மிஞ்ச முடியாது. ஊரே குடித்த கை தட்டுச்சு, அம்மா அப்பா தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாங்க, கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க ரொம்ப கொண்டாடினாங்க. ஆனா அவனுக்கு வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் முன்வரிசையில உட்காந்து பாத்துட்டு இருந்தாரே தவிர அவர் முகத்துல புன்சிரிப்பு இல்ல, கைகள் தட்டமும் இல்லை. அவனுக்கு அந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் என்ன பார்த்து கை தட்டலையே அப்படிங்கிற வருத்தம் தாங்காம அந்த குழந்தை அவர்கிட்ட வந்து, நான் என்ன பண்ணினா கை தட்டுவீங்க, எல்லாரையும் விட நான் தானே வேகமா ஓடுறேன் அப்படிங்கும் போது அவர் சொன்னாராம், உனக்கு நான் வேற ஒரு ரேஸ் வச்சிருக்கேன், அதுலயும் நீ ஃபர்ஸ்டா வந்துட்டேன்னு வையேன், கண்டிப்பாக உனக்காக நான் கை தட்டுறேன்டா, சொல்லுங்க யாரை எதிர்த்து ஓடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது, மிக வயதான கைகால் தளர்ந்து போன ஒரு நபர் கால் எடுத்து முன்னால வைக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள பெரிய ஒரு நபரை கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிறுத்திட்டு, கூடவே கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியையும் கூட்டிட்டு வந்து நிறுத்தி இந்த ரெண்டு பேர் கையையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து, இவங்களோட தான் நீ ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னது இது வினோதமா இருக்கு அப்படின்னு நினைச்சான். 1, 2, 3 சொல்லியாச்சு, அவங்க ரெண்டு பேர் கையையும் உதறிட்டு குழந்தை மறுபடியும் முன்னால வந்து நின்றுட்டான். ஊரே கூடி இது நாள் வரைக்கும் கை தட்டின ஊர், ஆஹா ஒன்ன மாதிரி உண்டான் கொண்டாடின ஊர், இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒலிம்பிக் வரைக்கும் போயிருவோம் போல இருக்கு அப்படின்னு பாராட்டின அந்த ஊர் இப்ப யாருமே கை தட்டல, யார் முகத்திலயுமே புன்னகையே இல்லை. திரும்பி ஆசிரியர்கிட்ட வந்து கேட்கறான், நீங்க என்ன பண்ணி நீங்க இது நேரம் வரைக்கும் கை தட்டினவங்க எல்லாம் கை தட்டுறதை நிறுத்திட்டாங்க, என்ன நீங்க பண்ணீங்க, எனக்கு எதிராக என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ ஆசிரியர் சொன்னது, இந்த ரேஸ் வேற விதமானது, என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நீ உன் கூட கூட்டிட்டு போகணும், இவங்க வேகத்துக்கு நீ நடக்கணும், இந்த ரேஸ் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். வேகமா ஓடுறது, முயலாக இருந்து பின்தங்கி ஆம முன்னால வர்றது, 1000 கதைகள் நம்ம சொல்லிட்டோம். குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கதை இது. இந்த குழந்தை மிக மெதுவாக வயது போன இந்த பெரியவரை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு, பார்வை இல்லாத ஒரு பாட்டியும் கையில பிடிச்சுக்கிட்டு, ஒரு கால் எடுத்து இவன் முன்னால வைக்கிறான், அவங்க இன்னும் காலை எடுக்கவே இல்லை, திருப்பி காலை கொண்டு வந்து பின்னால வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி மிக மெதுவாக மிக மிக மெதுவாக 5 வினாடிகளுக்குள்ள ஓடி கடந்த தூரத்துக்கு 50 நிமிஷம் ஆகுது அவனுக்கு போக, 50 நிமிஷம் ஆகி மெதுவாக வந்து வெற்றி கோட்டை இப்ப அவன் தொட்ட போது ஊரே கூடி கை தட்டுச்சு. இப்போ உங்க குழந்தைக்கு சொல்ல வேண்டியது, நீ ஓடுறதுக்காக அல்ல இந்த கல்வி, நீ வாழ்க்கையில தன்னந்தனியா வெற்றி பெறுவதற்காக இல்ல இந்த கல்வி, நீ ஓடும் பொழுது ஓட முடியாத நபராக இருக்கலாம், முன்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபராக இருக்கலாம். எந்த தாய் தகப்பன் வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம், சிங்கப்பூர் போயிருந்த போது ஒரு பெற்றோர் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்டாங்க, இப்படி எல்லாம் சொன்னா இந்த குழந்தை காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எப்படிங்க வரும் அப்படின்னு. நான் சொன்னேன், கற்பனையான ஒரு பயத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஊர்ல வேப்ப மரம் வளர்றதுக்கும் இடம் கொடுத்துருக்கான் ஆண்டவன், அசோக மரம் வளர்றதுக்கும் இடம் இருக்கு, சீதாப்பழம் வளர்றதுக்கும் இடம் இருக்கு, மாமரத்துக்கும் இருக்கு, காளான் வளர்றதுக்கும் இருக்கு, புல்லு வளர்றதுக்கும் இருக்கு, நெருஞ்சி முள் வளர்றதுக்கும் இருக்கு, அதது வளர்றதுக்கான இடத்தை இயற்கை கொடுத்த மாதிரி உங்க குழந்தையும் என் குழந்தையும் மனிதனாக வளர்றதுக்கு போதுமான இடம் உலகத்துல இருக்கு. தயவு செஞ்சு குழந்தை மனிதனாக வளரக்கூடிய குழந்தைய மருத்துவனாக மாத்துங்க, ரொம்ப அழகாக இருக்கும். மருத்துவராக மாறினதுக்கு அப்புறம் அவரை மனிதனா மாத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா முடியாம போயிடும். முதல்ல மனிதனாக குழந்தை வளரட்டும். மனிதனாக இருக்கிற குழந்தை மருத்துவனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை ஆசிரியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை வங்கி ஊழியராக வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். அஸ்திவாரத்துல வேர்ல மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு குழந்தைகிட்ட சொல்லுங்க, தன்னந்தனியா நீ ஓடி போய் வெற்றி கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அல்லப்பா, உனக்கு முன்னால போன மூத்த தலைமுறை பாடுபட்டு இலவசமாக கல்வியை கொண்டு வந்து கொடுத்தது, உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சௌபாகியத்தை 10 பேர்கிட்ட பகிர்ந்துக்குவ, அப்படி பகிர்ந்ததுனால தான் இந்த குழந்தைங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா. ஆதிசங்கரருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க, விவேகானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க, சின்மயானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க, ஏன் அப்துல் கலாம் வரைக்கும் ஒத்துத்திற்கும் அவங்க நன்றி சொன்ன போது அவங்களெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சில் வந்து போன மகான்களாக காண்பிக்காம இவங்க அத்தனை பேரும் தாங்க மேலே போய் நிற்கிறதுக்கு முன்னால விரல கொடுத்து இன்னொருத்தரையும் ஏற்றி விட்டாங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்றேன், எப்போவாவது நீங்கள் ஹரித்வார் பக்கம் போனீங்க அப்படின்னா கங்கை அடிச்சு புரண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கும், காலை வச்சிங்கனாலே சுழண்டு எடுத்துட்டு போயிடும் போல இருக்கும், சங்கிலிகள் போட்டிருக்கோம், நம்ம பிடிச்சுக்குவோம், பிடிச்சிட்டா கூட கால் வழிக்கு போயிடுவோமோ அப்படின்னு தோணும். அதுக்கு வேகவாகினே பேர். அப்படி அடிச்சுட்டு வரக்கூடியது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு சீக்கியராக இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு வேற நாட்டை சேர்ந்தவராக, வேற மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வேற மொழி பேசுறோம். இது நம்ம யாருக்கும் யாரையும் வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது. ஆனாலும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பையா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம், பெஹன் அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம், மா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம். இந்த வார்த்தையோட பொருள் எதிரில் நிற்கக்கூடிய உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா நமக்கு தெரியும். கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா கங்கையில முழுகி ஒன்னா தலையெடுப்போம். என்ன காரணம் அப்படின்னா, ஒத்தர் கையை ஒத்தர் பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முழுகி போயிடாம, அடிச்சுட்டு போயிடாம காப்பாத்திக்க முடியும். அதேதான் வாழ்க்கைங்கிற பிரவாகத்துல வரக்கூடிய இந்த கங்கைக்கும் அதுவே தான். பக்கத்துல ஒருத்தர் கையை ஒருத்தர் நம்மளால பிடிச்சுக்க முடியும் அப்படின்னா, நாலு பேரை வழி நடத்தி போறதுக்காக மட்டும்தான் என் குழந்தைன்னு உங்களால ஒத்துக்க முடியும்னா ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தை 200-க்கு 200 மார்க் வாங்கணும், 99.99 வாங்கணும், மிச்சம் காணாமல் போன 0.1 எங்க போச்சு, 0.01 எங்க போச்சுன்னு அந்த டீச்சரை பிடிச்சி குலுக்கு குலுக்குன்னு குலுக்கணும். வாழ்த்துக்கள் அப்படியே நடக்கட்டும். ஆனாலும் சென்னையில பெருவெள்ளம் வந்த போது ஓடி ஓடி காப்பாத்தினது 200-க்கு 200 வாங்கின குழந்தைகள் அல்ல. எந்த குழந்தைங்கெல்லாம் 35 வாங்குறது சரின்னு சொல்லலை, ஆனால் 35 வாங்கின குழந்தைக்கு நான் ஆண்டவன் வேற பேனாவால் வேற எதையோ எழுதியிருக்கான். வீதி விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னா வேகமாக உட்காந்து 200-க்கு 200 ஃபிசிக்ஸில் வாங்க உட்காந்து உருட்டிட்டு இருக்கிற குழந்தை வந்து எட்டி கூட பார்க்காது. பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்னா ஓடி வரக்கூடியது நீங்களும் நானும் உருப்படாதுன்னு ஒரு சீல் குத்திருப்போம் இல்லையா, அந்த குழந்தையாக இருக்கும். இதுதான் நீங்க யாரு நான் யாரு இன்னார் இன்னபடி வருவாங்கன்னு முதிரை குத்துறதுக்கு இறைவன் ஒரு முதிரை கொடுத்திருக்கான். அப்படி சில குழந்தைங்களுக்கு 6 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாங்க. இந்த செல்லமே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இறையன் IAS எல்லாம் வந்திருந்த நேரத்துல கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? பெரிய ஒரு வீர சாதனையாக அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சது, கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் அவார்டு டெல்லியில கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை அறிமுகப்படுத்தின போது கண்டிப்பா நம்ம குழந்தைங்க மாதிரி எல்லாம் இல்லை, எலும்பும் தோலுமா நரம்புமா தான் இருக்கு அந்த குழந்தைங்க. அதுகளுக்குன்னு ஒரு சட்டையை வாங்கி போட்டிருக்காங்க. சாதாரண ஸ்மால் சைஸ் வாங்கி போட்டா கூட அதுக்குள்ள நீச்சல் அடிக்கும் போல இருக்கு அந்த குழந்தைய பார்த்தா, அவ்வளவு தொள தொளன்னு இருக்கு. சரி, வளர்ற குழந்தை தானே அப்படின்னு எடுத்து மாட்டியாச்சு. இந்த மைக் உயரம் கூட அந்த குழந்தைங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு பொடி பொடியா இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்ட போது, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு உலகம் அது. நம்ம கையில காசு இருக்கு, நம்ம கையில பணம் இருக்கு, ஆடம்பரமா செலவு பண்ண நமக்கு முடியும் அப்படிங்கும் பொழுது இன்னொரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு உங்க குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்தணும். பிறந்த அன்னைக்கு அநாதை இல்லத்துல கொண்டு போய் 10 குழந்தைங்களுக்கு சோறு போட்டுட்டு வரத பெருமையா நினைக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிறந்த நாளும் கிடையாது, பெற்றோரும் கிடையாது. உங்க குழந்தைய சந்தோஷப்படுத்துறோன்னு அங்கே கூட்டிட்டு போய் மிக நுணுக்கமாக உளவியல் ரீதியாக அந்த குழந்தைங்களை காயப்படுத்திட்டு வரீங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தைகளுக்கான உணவுக்கு நீங்க ஏற்பாடு செய்யலாம். திரும்பி வர குழந்தைகிட்ட நாளைக்கு பள்ளிக்கூடம் போச்சுன்னா உங்க குழந்தைகிட்ட டே உன் பர்த்டே ஹாப்பி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படின்னா ரொம்ப பெருமையா சொல்லும். 10 பேருக்கு அம்மாவும் அப்பாவும் சோறு போட்ட விஷயத்தை, சோறு போடுறத கூட வேற, ஆனா அதோட வரக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா, மிக மிக மோசமான ஒன்று. தானம் கொடுக்கலான்னு நீங்க நினைக்கலாம், வாங்க ஆள் வேணும் இல்ல, நான் சொன்னேனே 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து நீட்டினோட எனக்கு நான் வாங்குற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? தானம் வாங்குறவனால தானம் கொடுக்கறவன் இது வரைக்கும் பொழைச்சிட்டு இருக்கான். தானம் வாங்க ஆட்கள் இல்லைன்னா கொடுக்க ஆள் இல்லாம தர்மம் பண்றதுக்கு வழி இல்லாம போயிடும். இந்த சின்ன குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னா, பெருவெள்ளம் வந்த போது இவங்க பெரிய பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கல, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கல, நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசி பேசி வந்தவங்களெல்லாம் அசத்தலை, பீட்சாவும் பர்கரும் கேட்கல. சொல்ல போனால் காக்கா முட்டை சினிமாவில் வந்த ரெண்டு குழந்தைங்க மாதிரி தான் இந்த குழந்தைங்க. ஆனால் இந்த குழந்தைங்க பெருவெள்ளத்தில் எல்லாரும் மாட்டிக்கிட்டு வீட்டினுடைய மாடியில் நின்று காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருந்த பொழுது ஹெலிகாப்டர் போட்ட உணவு பொட்டலம் பாதி தண்ணியில் விழுற உணவு பொட்டலத்தை எடுத்து நீஞ்சி கொண்டு போய் அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்த போது வாலண்டியர்ஸ் இந்த குழந்தைங்கிட்ட கேட்டது, இந்த குழந்தைங்க இருக்கிற இடம் என்ன தெரியுமா? அபார்ட்மெண்ட் வீடுகள் இல்லை, என்னைக்கோ ஒரு ஏரி திட்டத்திற்காக வாங்கி வச்ச பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இருக்கும்ல, அந்த சிமெண்ட் பைப்பில் தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குடும்பம் பூரா அதுக்குள்ள தான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பக்கத்தில் இருக்கும், அங்கே போய் படிப்பாங்க. அவ்வளோதான் அந்த குழந்தைங்களுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்ல ஆள் கிடையாது, போகாதேன்னு சொல்ல ஆள் கிடையாது. இந்த குழந்தைங்க அவங்கள நிறுத்தி கேட்டாங்க, டே நீங்க நாலு நாளா சோறு திங்கல, கிடைச்சதெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களேடா அப்படின்ன போது அவங்க சொன்ன பதில் தான் அது வீரம்னா என்னன்னு பத்து பேருக்கு காமிச்சது, முதுகெலும்புனா என்னன்னு சொன்னது. அந்த குழந்தைங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு பசி பழக்கமானது, நாங்க பசி தாங்குவோம், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறு இல்லைன்னா கூட தாங்க மாட்டாங்க, வாடி போயிடுவாங்க, அதனால கொண்டு போய் கொடுத்தோம். திரும்பி வந்து ஆண்டவனுக்கு ராஜகணபதிக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய ஆண்டவனுடைய அருள் இருக்கிறதுனால அடுத்த வேளை சோறு உத்தரவாதமா நம்ம கையில இருக்கு. சாப்பிட வரீங்களா? இன்னைக்கு மிஸ்டர் சேகர் நாங்கள் உள்ள வரும்போது இதுதான் சொன்னார், நைட் எங்க வீட்டில் டின்னர், உங்களுக்கு என்ன வேணும் என்னவாக இருந்தாலும் சரின்னு சொன்னேன். அந்த பதிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அவருக்கு தெரியுமோ இல்லை, நான் சொல்றேன். இலங்கைக்கு நாங்கள் போய் ஒரு 19-20 நாட்கள் யுத்தம் நடந்த இடத்துல 5-star ஹோட்டலில் தங்கலை, பங்கர் இருக்கக்கூடிய வீட்டில் தான் தங்கினோம். இந்த ஜன்னலை திறந்து பார்த்தா வெறும் எருக்கும் செடியாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா முள்காடாக இருக்குது. முடிந்தவர்கள் எல்லாம் வெளிநாடு கிளம்பியாச்சு, தங்கினவர்கள் நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது. 2009 அமைதி வந்துட்டா கூட இன்னும் அச்சத்தில் வாழக்கூடிய மக்கள், ஒரு 10,000 வார் விக்டிம்ஸையும் 3,000 வார் விடோஸ் அண்ட் ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கலங்கி போன ஒரு சூழல். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஆண்டவன் திக்காமல் திணறாமல் திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு நல்ல பேனால தலையில எழுதியிருக்கான். மிக நல்ல நாட்டில் பிறந்திருக்கும், மிக அழகான ஒரு நாட்டில் பிறந்திருக்கும். இந்தியாவுடைய 70 வயதை நீங்க எப்படி கொண்டாடுறீங்களோ தெரியல, சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நாடுதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து ஆண்டி நான் உதவட்டுமா அப்படின்னு கேட்க அடுத்த வீடும் பக்கத்து வீடும் இருக்கு. சாப்பிட உங்களுக்கு இலை போட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பதார்த்தம் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆள் இருக்கு. பஸ் ஸ்டாப்பில் 2 நிமிஷம் நிற்கிறீங்களா, தாண்டி போகக்கூடிய பக்கத்து வீட்டு நபராக இருக்கலாம், அடுத்த வீட்டு நபராக இருக்கலாம், மேடம் நிற்கிறீங்க நான் வேணா ட்ராப் பண்ணிட்டுமா, சார் வருவாரா மேடம் அப்படின்னு கேட்கறது. எப்பவும் வரக்கூடிய ஆட்டோ டிரைவர் வரல அப்படின்னா கூட அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நான் வேணா ட்ராப் பண்ணிட்டுமா மேடம் அப்படின்னு கேட்கலாம். சார்ஜ் மொபைலில் மேடம் இன்னொருத்த பயன்படுத்துங்க, பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பக்கத்தில் நின்று நின்று நின்று காப்பாற்றக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய பெரு மகிழ்ச்சியை ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாடணும். அந்த மகிழ்ச்சியை அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி பெண் குழந்தைங்களை பார்க்கணும்னு அம்மா சொல்லி கொடுக்கணும், எப்படி நடத்தணும்னு அம்மா சொல்லி கொடுக்கணும். அப்பா சொல்லி கொடுக்காமையே அம்மாவை நடத்துகிற விதத்தை பார்த்து மகன் புரிஞ்சுக்கணும், ஓஹோ பெண்களை இப்படி தான் நடத்தணுமா அப்படின்னு. இதை விட அழகான ஒரு நாடு கிடையாது. குழந்தைங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ண சொல்லி கொடுங்க. காலையில் பொழுது நல்லபடியாக விடிஞ்சிருக்கு, ஆண்டவா நன்றி, இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன், ஆண்டவா ரொம்ப பெரிய நன்றி, அம்மா சமைச்சிருக்காங்க, ஆண்டவா பெரிய நன்றி, உடம்பு சரியில்லாட்டா கூட மாவு இல்லாட்டா கூட அவசர அவசரமா ஏதோ உப்மான்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க, உப்மாவா அப்படின்னு சொல்லி பழகாம, ஆஹா உப்மா பண்ணிருக்கீங்களாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அப்பா தொடங்கி அத்தையும் சொல்லி மாமியாரும் சொன்னா குழந்தை எனக்கு உப்மா கொடுங்கம்மா அப்படி இதை கோவில் பிரசாதம் மாதிரி வாங்கிக்கும். எல்லாத்துக்கும் நன்றி, செருப்பா இருக்கா ரொம்ப நன்றி, பிஞ்சு போனாலும் போய் தைக்க வேண்டிய தேவையில்லாம இன்னொரு ஜோடி செருப்பு இருக்கா, மிகப்பெரிய நன்றி. ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்குமா, மிகப்பெரிய நன்றி. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கா, பெரிய நன்றி. வகுப்பு இருக்கா, அதை விட பெரிய நன்றி. சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்காரா, மிகப்பெரிய நன்றி. இன்று அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்துல 10% எனக்கு புரிஞ்சுதா, மிகப்பெரிய நன்றி. வீட்டுக்கு வந்தா எடுத்துறதுக்கு ஒரு பாடம் இருக்கா, ரொம்ப நன்றி. ஊட்டுறதுக்கு ஒரு அம்மாவோ இந்தாடா சாப்பிடுன்னு சொல்ல ஒரு பாட்டியோ இருக்காங்களா, பெரிய நன்றி. பவர் சப்ளை போனாலும் ராத்திரி கொசு கடிக்குமேனாலும் பக்கத்துல உட்கார்ந்து வீசி விடுறதுக்கு அன்பா ஒரு பாட்டி இருக்காளா, ரொம்ப பெரிய நன்றி. குழந்தைங்களுக்கு நன்றி சொல்ல பழக்கி கொடுங்க. எந்த சமுதாயத்துக்கு மனதில் நன்றி உணர்வு இல்லையோ அந்த சமுதாயத்துக்கு எதிர்காலத்தை எட்டி பார்க்கக்கூடிய உரிமை கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நன்றி சொல்றோம், நமக்கு முன்னால் போன எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம், உயிர் தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம், நமக்காக பாடுபடக்கூடிய எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த குழந்தைங்க ஒவ்வொரு தடவையும் முடிக்கும் போது ரொம்ப அழகாக முடித்தாங்க, மிக்க நன்றி, மிக்க நன்றி. எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக்க நன்றி, நிறைய சொல்லி பாருங்க, யாராவது என்ன சொல்லணும், ரொம்ப நன்றிங்க, மிக்க நன்றி. முகத்தில் ஒரு புன்சிரிப்போட தலையாசையோடு சொல்லி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் ஊருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். அப்படி ஒரு பெரியார் நகர் அமைமையானால் கண்டிப்பாக திருச்சிக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். நான் வந்து திரும்பி போய் என்னைக்காவது காதில் கேள்விப்பட முடியுமே ஆனால் பெரியார் நகரில் எக்கச்சக்கமான செடிகள் வச்சுருக்காங்க, பெரியார் நகர் குழந்தைங்க இவ்வளோ அமோகமாக இருக்காங்க, இந்த பள்ளிக்கூடத்து குழந்தை இவ்வளோ மார்க் வாங்கினதுன்னு இல்லை, பெரியார் நகரில் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை இவ்வளோ மார்க் வாங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி பெயர் வருமே ஆனால் ஒரு நாளைக்கு பெரியார் நகர்லேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தைய எங்கள் ஊர் காலனியில் இதே மாதிரி ஒரு விழா நடத்தும் போது சீஃப் கெஸ்டாக என்னால் கூப்பிட முடியுமே. ஆனால் இத்தனை நேரம் நான் வந்திருந்ததுக்கு கண்டிப்பாக அர்த்தம் இருக்குது. இனி வருண பகவானுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிடலாம். பொறுமையாக உட்காந்து கூட கேட்டதுக்கு உங்களுடைய அமைதிக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. வணக்கம்.
2: நன்றி அம்மா.
0: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம்.
3: ஒரு கவிதை சொல்வாயா? டிஆர்ஜி ரேடியோவில் உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 10:37 ஐக்கியராஜ்யத்தில் 9:37 தமிழொலியில் தொடர்கின்றது.

இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் நோர்வேயிலிருந்து சித்ரா பவன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல் இதோ.

ஒலித்த பாடலை பாடியிருந்தார் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாலா அவர்கள் இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். அருமையான ஒரு பாடல். அவர் தன்னை மறந்து பாடிய பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. அவர் தன்னை மறந்து பாடிய பாடலில் அடுத்த பாடலாக வருகின்றது.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டவர் என்றும் நட்சத்திரம் தான். அந்த மறக்க முடியாத நட்சத்திரம் பாடிய பாடல்கள், தன்னை மறந்து பாடிய பாடல்களில் அடுத்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரியில், இளையராஜாவனுடைய இசையில், பாலாவனுடைய இனிமையான குரலில். ராகங்கள் மாறுவதில்லை.

பாலா தன்னை மறந்து பாடிய பாடலானால் அவர் மறந்து விட்டாலும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஞாபகப்படுத்தினார் இந்த பாடலை. அவர் அல்ல, ஒரு புதிய பாட வந்தவர் பாடி அவர் அப்பொழுதுதான் அந்த பாடலை அவர் நினைத்தார். ஓ, இந்த பாடலும் நானா பாடிய. அப்படி நூற்றுக்கணக்கான பாடல்களை பாலசுப்ரமணியம் மறந்து விட்டார்.

இசைஞானி இளையராஜா அவனுடைய இசையில் புலவர் பிரமிப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரியில் பாலா அவனுடைய குரலில் ஒலித்தந்த பாடல் பாடல் தேர்வுகளை எங்களுக்காக துல்லியமாக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வையிலிருந்து. அவர் தெரிவு செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பாலா அவனுடைய குரலில் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வருகின்றது பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி

இன்று இருந்திருந்தால் 80வது ஆகவை. மறைந்தாலும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். 40,000 பாடல்கள் திராவிட மொழியில், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 மொழிகளிலும் அவர் இணைந்து பாடியவர். கானு சரஸ்வதி சுசிலாவோட 1வது பாடலை அவருடைய தன்னை அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர் கோதண்டபாணி அவர்களுக்கு தெலுங்கில் தன்னுடைய செலவில் பெரிய ஸ்டுடியோவை அமைத்தவர். நன்றி மறக்காத மனிதன் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரை செதுக்க செதுக்க வளர்த்தவர் மெல்லிசை மாமன்னர், ஒரு தந்தையை போல. இப்படியான பாடல்களை எங்களுக்கு அந்த காலத்தில்

ஒரு மகான் தவளை ஒரு ஆசிரியரை வைத்து படித்தவர் என்றால் தான் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று பிடிவாதம் கொண்ட ஒரு பாடகர், ஒரு கலைஞர், நிச்சயமாக பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர். கருணா என்ற கொடிய வருத்தத்தினால் அவருடைய உயிர் பிரிய வேண்டும் என்று

மறைந்தாலும் மக்கள் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் சாவித்திரி என்பவரை கரம் பிடித்து எத்தனையோ இளம் தேவதைகள் எல்லாம் பாலாவை அடைய முயற்சிகள் எடுத்தார்கள். ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அவர் வீட்டு வந்து குவிந்திருக்கும். அந்த கடிதங்களை அவர் வாசிப்பதே இல்லை. என்ன செய்வது? கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், நீ கம்பனிமான்தான் என்ற பாடலை பாடிவிட்டா இனி பெண் ரசிகர்கள் உன்னை விட்டு விலக போறார் என்று சொல்ல பாலா சொன்னாராம், இந்த பாடலை பாடிய பிறகுதான் எனக்கு பெண் ரசிகர்கள் கூட்டம் கூடியது என்று சொல்லியிருந்தார். அவ்வாறான ஒரு அற்புதமான கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் கண்ணதாசனுடைய கவிதை வரியில் பாடிய பாடல்கள், உச்சம் தொட்ட பாடல், விஸ்வநாதனுடைய இசையில் வந்த பாடல்கள், அந்த காலத்தில் கலக்கு கலக்கண்டு கலக்கிய பாடல்கள். சரி, சித்ராவினுடைய தெருவில் வந்த பாடல்களை கேட்டீர்கள் அன்பு உறவுகளே. இன்று அவருக்கு 80வது ஆகவை அன்பு உறவுகளே. ஒரு தெலுங்கு மொழியில் பிறந்தவர், அவருடைய அம்மா சாம்பமூர்த்தி சவுந்தலா தம்பதிகளினுடைய செல்வ புதல்வனாக அவதரித்தவர். 1946 ஜூன் மாதம் 4 தேதி இன்று இருந்திருந்தார் 80வது ஆகவையை கொண்டாடியை மகிழ்ந்திருப்பார். அவருடைய பிள்ளைகள் பல்லவி சரண் கூட மகிழ்ந்திருப்பார்கள். சாவித்திரி கூட ஏன் அவரை நினை ஒரு நாள் கூட வீட்டில் இருந்து அவரோடு அன்பாக கதைப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் பாடிக்கொண்டிருந்தவர் தான் இந்த பத்மஸ்ரீ பாலா. கன்னட மொழியிலே 21 பாடல்களை ஒரு நாளில் பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தவர்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்டுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதோச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி சட்டமூலத்துக்கு சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவியாளர் தயாளினி திலீபன் கொலை வழக்கில் அவர் தனது வீட்டிலே வைத்து கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக 31/5/2026 அன்று சாவேச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்கள் பாடியதாக கூறப்படும் சந்தேகநபர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் வைத்தியர் சர்வானந்தன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்கள், ஜனாதிபதி, சுகாதார அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஒழித்து காட்டுங்கள். தகுதியான ஒருவரை ஆணையாளராக நியமியுங்கள் என்பதே அவர்களின் சவாலாக இருக்கிறது. குவைத்தின் பிரதான விமான நிலையத்தில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் உரும்பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேசபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் கோப்பாய் காவல்துறையினரால் இதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்படாத திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக அரசு மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்திரன காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டாலர்களை நாட்டுக்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கையினத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் செயற்திட்டத்தை 2027 மார்ச் மாதம் அளவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நிலைப்பேறான இலக்கு அமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக

நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பொதுமக்களின் வாழ்க்கை சூழல் குறித்து எந்தவித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கேற்ப ஆடிக்கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பரீட்சை திணைக்கழகத்தினால் நடத்தப்படும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாவலப்பிட்டிய மவகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து பெத்துக்குள்ளாகியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவரும் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்து போனார்கள். குரணே அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீபத்தில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் இந்த பெத்தில் மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். பவனியா இரட்டை பெரிய குளம் குளத்துக்கு அருகில் இரண்டு மாணவர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் இரட்டை பெரிய குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி ரங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் தனது 22 வயதுடைய மனைவியை கொலை செய்து உடலை சதுப்பில்லத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போயுள்ளதாக நாடகமாடியதாக கூறப்படும் 28 வயதுடைய கணவனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்தா என்ற அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளதாக நால்வர் அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு மட்டக்குளிய சமித்திரப்பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு அன்னதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுற்றாடல் வாரத்தின் ஆரம்ப நாள் இன்று செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அமைவாக பேராதனை தாவரவியல் பூங்காவில் மூலிகை தாவர கண்காட்சி இடம்பெறுகிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,000 ரூபாவாகவும் கிராமின் விலை 44,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கட்டாய உழைப்பு தொடர்பான விதிகளை முறையாக கடைபிடிக்க தவறியதால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். துணை முதல்வராக டாக்டர் ஜி பரமேஸ்வரம் சித்தராமையா புதல்வன் உட்பட 12 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்த அதிகாரி நேற்று தொடக்கி வைத்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபத்ர பனர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் அங்கீகரித்திருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்படுகிறது. கேரளாவில் 1.5 வயது குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுததற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசில்லத்தில் கட்டப்பட்ட மதராசா புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. புதுடில்லியின் மால்வியா பகுதியில் இருக்கும் ஹோட்டலில் தீ மூண்டதில் குறைந்தது 21 பேர் இறந்தார்கள். இறந்தோரில் பலர் இந்தியாவின் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்த போது அங்கு தங்கியிருந்ததாக தெரிய வருகிறது. குவைத் மீதான ஈரானிய படைகளின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியாவை சென்றடைந்துள்ளார். ஒக்னகல் காவிரி ஆற்றில் பரிசல் பயணத்தின் போது அணியப்படும் பாதுகாப்பு உடைகளில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைகிறார்கள்.
வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ருத்ரா M2 ஏவுகணை எதிரி நாடுகளின் ரேடியோ அலைவரிசை மற்றும் ராடர் சிக்னல்களை 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறியும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூர் ஏவுகணத்தில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 115,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,480 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் இங்கிலாந்தில் 1/3 நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதான புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியிருக்கிறது. மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தான் தனது வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடாக அதிரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. இபோலா கிருமி தொற்றியதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலும் லெபனானும் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன. வாஷிங்டனில் பேச்சு நடந்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு வட்டாரத்தை தாக்கப் போவதாக இஸ்ரேல் இதற்கு முன் கூறியது. சண்டை நிறுத்தத்தால் அதை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிகள் சபையிலும் வெற்றிகரமாக தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழந்து போனார்கள். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்திருப்பதோடு அது முற்றிலும் பொய்யான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியனமென் சதுக்க சம்பவத்தின் நினைவுகளை அழித்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா ராணுவத்தை கொண்டு நசுக்கியது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க வர்த்தக பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பது குறித்த யோசனையை முன்வைத்திருக்கிறார். தாய்லாந்தின் முன்னைய பிரதமர் தக்சின் சினவாட்டின் தண்டனை ரத்து செய்யப்பட இருக்கிறது. பிரிட்டனில் உயிர் போகும் நிலையில் இருந்த 18 வயது மாணவரை காவல்துறை அதிகாரி விலங்கிட்டுள்ளார். டிசம்பரில் நடந்த சம்பவத்தின் காணொளி பதிவு இப்போதுதான் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்ட சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. அண்மை காலத்தில் பல இடங்களில் நஞ்சுணவு சம்பவங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சட்ஜிபிடி தளத்தை கடந்த மாதம் 1 பில்லியன் பேர் பயன்படுத்தியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி தற்போது ஈடுபட்டு வருகிறது. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் ஆடவர் அணிகள் அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம் வீரர் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் கத்தார் அணியில் முதல் முறையாக பங்கேற்கிறார். இந்திய ஆட்டக்காரராக விளங்குகின்றார் தமிழர் நிசான் வேலுப்பிள்ளை. அவருக்கு 28. கால்பந்து உலகக்கோப்பையின் 96 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலகக்கோப்பையை வென்றுள்ளன. பிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 28 ஆட்டங்களை இலவசமாக காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.63 இந்திய பெறுமதியில் 111.10 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 333.80 இந்திய பெறுமதியில் 95.69 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.26 இந்திய பெறுமதியில் 121.03 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.37 இந்திய பெறுமதியில் 128.51 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.25 இந்திய பெறுமதியில் 68.80 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Todorbukalukku VT Cash and Curry Paris La Chapelle Todorb Tolebisi Lakkam 0140 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17, ஐக்கியராஜ்யத்தில் 10:17. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது

தேனும் பாலும். தேனுபாலு நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனுபாலு நிகழ்ச்சிக்கே நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பாரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் அப்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
4: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல.
5: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி எலும்பு சாப்பிடுமா இருக்கு, இந்த ஊர்ல உள்ள ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
6: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசரி ரச்சி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் போயினா
4: சரி சரி சாப்பிடுறது காணும். உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசி புசரி.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 0541 73 78.
7: சரி அன்பு உறவுகளே, உங்களுக்காக இன்றைய தேனும் பால் நிகழ்ச்சி ஒரு தத்துவ பாடலோடு ஆரம்பமாகின்றது.

0: ஆனால் இவர் பேசுகின்ற மொழி கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வகையில் ஈழ மொழிகளிலே நல்ல சந்தோஷமாக சரளமாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்.
1: அது எங்கேயும் இல்லை.
0: முயற்சி பாடலை பாட வேண்டும், அந்த பாடலுடைய கருத்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பாடலுக்கு இசை கேட்ட மாதிரி பாட வேண்டும். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த மொழி, அந்த மொழி அவருக்கு விளங்கினால்தான் அதற்கு ஏற்ற மாதிரி அழுகின்ற காலத்திலே சிரிக்கலாம், சிரிக்கின்ற காலத்திலே மொழி தெரியாவிட்டால் எவ்வளவு சிந்தனை எவ்வளவு வேதனைகள் இருக்கும். ஆனால் அந்த மொழியை புரிந்து கொண்டு நான் பாடிய பாடல் உங்களுக்கு திருப்தி தானே என்று அந்த இசையமைப்பாளரை திரும்ப போய் கேட்டு திருப்தி இல்லை என்றால் நான் மீண்டும் பாடுகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் இந்த காலத்திலேயே

0: சாம்பமூர்த்தி சவுந்தலா தம்பதிகள் செல்வ புதல்வனாக அவதரித்து வருவார் என்று எஸ் பி பாலசுப்ரமணியன்.
1: போகும்
0: படிக்கும் காலத்திலே பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் நண்பர்கள் நல்லா நீ பாடுறீடா, திரைப்படத்தில் போய் பாடலாம் என்று உசுப்பேத்து விட்டார்கள். ஆனால் அவர்களும் பின்தொடர்ந்து இவருக்கு பின்னாலே சென்று
1: அது எங்கே
0: பாடலை எத்தனையோ இசையமைப்பாளருடன் ஏன் பாலு தன் பாலுவை வளர்த்துவிட்ட ஒரு தந்தைக்கு தந்தையான விஸ்வநாதனிடம் போய் நிலவே என்னிடம் நெருங்காது என்ற பாடலில் ஒரு ரெண்டு வரியை பாடி காட்டி உனக்கு நல்ல குரல் இருக்கின்றதை நீ

அந்த விஸ்வநாதனிடம் ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி இருக்கின்றார்கள். தமிழகத்தின் முன்னணி நடிகர்களுக்கு சிவாஜி கூட பொட்டு வைத்த முகமே பாடலை பாடுவதற்கு முதல் சிவாஜியை போய் சந்தித்திருக்கிறார் பாலாவை. நீ எனக்கு பாடுறேன் நினைச்சு பாடாத, நீ உங்களோட பாடலையே பாடலை பாடு, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நடித்து பாடலை சிறப்பிக்கின்றேன் என்று அந்த மூத்த கலைஞர் கூறியிருக்கின்றார். அப்படி உஷாராக வந்த பிள்ளைதான் இந்த பாலா என்ற மூன்றெழுத்து. உண்மையாக ஒரு பன்முகத்தன்மையை கொண்டவர். எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே கற்பூரம் மாதிரி காவி பிடித்திருவாராம். மண்ணெண்ணையும் இஸ்பீட்டாக பிடிக்கும், ஆனால் கற்பூரம் வந்து திடகாத்திரமாக பிடிச்சி இணைஞ்சு அணைஞ்சு உச்சத்துக்கு போய் அணையும். அதே மாதிரி விஸ்வநாதன் சொல்ல எதை கொடுத்தாலும் அப்படியே கற்பூரம் மாதிரி கவியை பிடித்திருவார் என்று. ஆனால் நெத்திரை கொள்ள விடாமல் பாலாவை வீட்டுக்கு தொலைபேசி அடித்து விஸ்வநாதன், டே பாலா நான் நினைச்சு திரும்பாக நீ நல்ல கூடவா பாடிட்டீடா, எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது, அதை நின்று உன்னோட பயந்து கொள்ள வேண்டும் என்று 10 மணியோ 12 மணி என்றாலும் அந்த வீட்டுக்கு அழைப்பை ஏற்படுத்தி அந்த மகிழ்ச்சி கடலில் அவர் குதித்து அதன் பின் தான் பாலு நீ நல்லா பாடிட்டே அந்த பாட்டு, அந்த பாட்டு நினைச்சு பார்க்கல, நான் நினைச்சு திரும்பாக நீ கூட பாடிட்ட, சந்தோஷம் சந்தோஷம் என்று அப்படியே வாழ்த்தி மகிழ்வாரம் பாலாவை விஸ்வநாதன். அவ்வாறான ஒரு பிள்ளை மாதிரித்தான் வளர்த்து கொண்டு இருந்தவர் விஸ்வநாதன் அவர்கள். அந்தளவுக்கு அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும், அதே ஒரு பாலாவும் நல்ல மதிப்பும் அடக்கமும் நல்ல ஒழுக்கமும் அந்த குடும்பத்தினுடைய பிறப்பினிலிருந்து வந்தது, அந்த பிறப்பு குடும்பத்திலிருந்து தான் வருவது. அந்த மாதிரி பாலாவும் நல்ல மரியாதை, யாருக்கென்றாலும் நல்ல மரியாதை கொடுத்து தன்னிலும்பாக நீ கிட்டிக்காரன்னு சொல்லி வரண்டா பாருங்களேன் ஜோச்சு, நாங்கள் பாலாவை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறோம், பாலா சொல்லுவார் என்னும்பாக நல்லா பாடியிருக்கிறேன் என்று. சரி, அப்படி இப்படி பாடி பாடி பாடி பாடி தமிழில் வந்து, ஆனால் 1966 அவர் முதலாக தன்னுடைய தாய்மொழி கோதண்டபாணி அவர்களுடைய இசையமைப்பில் அவர் முதலாக பாடினது ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ மரியாதை ராமண்ணா என்ற தெலுங்கு படத்தில் முதலாவது பாடலை பாடினார். அதற்கு பின்னால் 8 நாட்கள் கடந்து கன்னட திரைப்படத்திற்கு பாடியிருக்கிறார் நகரி அதே சுவர்க என்ற திரைப்படத்தில். தமிழில் 1968 அதுவும் சித்ராலியா ஸ்ரீதருடைய அசிஸ் உதவியாளராக இருந்து வர்றார். அவரும் ஒரு நல்லவர், அவரையும் இவரோடு இணைத்து விட்டவர் கண்ணதாசன் அவர்கள். கவியரசர் கண்ணதாசனை பற்றி இவர் சொல்லுவதும் இல்லை, ஆனால் முக்கியமாக பாலா பாடுவதற்கு கண்ணதாசனும் ஒரு முக்கியமான காரணம். முதலாவது பாடல் தமிழிலேயே விஸ்வநாதனுடைய இசையில் ஹோட்டல் ரம்பா என்ற படத்தில் எல்லார் ஈஸ்வரியோடு இணைந்து அத்தானோடு இருந்து எத்தனை நாள் ஆச்சு என்ற பாடல் பாடியிருந்தார். அந்த பாடல் அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. அதற்கு பின்பு ஸ்ரீதருடைய உதவியாளர் நினைக்கிற அவர் நல்ல பேர் மறந்துவிட்ட ஞாபகம் வருதில்லை, அவர் தான் கொண்டே பாலாவை விஸ்வநாதனிடம் கொடுத்து சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை வாங்கி கொடுத்தார். ஜெமினி கணேசன் கதாநாயகன் நடித்த திரைப்படத்தில் இயற்கை என்னும் இளையகன்னி அந்த பாடலையும் சுசிலா அம்மாவோட சேர்ந்து தான் முதலாக தமிழிலேயே பாடினார். அருமையாக பாடி எல்லோர் உள்ளத்திலேயும் கொள்ள கொண்ட பாடல் இயற்கை என்னும் இளையகன்னி. அதற்கு பின்னால் அடிமைப்பெண் திரைப்படம், அதாவது எம்ஜிஆரோட இவர் சேர்ந்து இவருக்கு பாடப்போகிற நம் சந்தர்ப்பத்தில் காய்ச்சல் வந்து கிடந்து அந்த பாடலை அந்த விடிய நேரத்தில் பாடாமல் இவருக்காக காத்திருந்து அந்த பாடலை பாடுவினது என்று ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அந்த பாடல் 1000 நிலவேவா என்ற பாடல் புலவர் புலமைப்பித்தனவருடைய கவிதை வரியில் வந்த பாடல். கே வி மகாதேவன் இவருக்காக முதலாவது தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தவர் கே வி மகாதேவன். தெலுங்கில் இசையமைத்த சங்கராபரணம் என்ற படத்தில் முதலாக தேசிய விருதை பெற்றுக்கொண்ட படம் சங்கராபரணம். அவருடைய பெரியப்பா தயாரித்த விஸ்வநாத் அவர்கள் தயாரித்த இயக்கிய திரைப்படம் சங்கராபரணம். நீங்கள் எல்லாரும் அறிந்த பாடல், தெலுங்கில் வந்த பாடல் தமிழிலும் இருக்கின்றது. தமிழிலும் அது தெலுங்காக இருந்தாலும் முக்கியமான தெலுங்கு தமிழிலும் வந்தது. அந்த பாடல் இவருக்கு தேசிய விருதை மீட்டுக் கொடுத்தது. மிக சுசிலாவோடு தான் அந்த திராவிட, அதாவது சென்னை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய 4 மொழிகளிலும் சுசிலா அம்மாவோடு தான் இவர் முதலாக இணைந்து ஜோடியாக பாடிய. சுசிலா அம்மா ஒரு ராசிக்கார பெண்மணி. நீங்கள் நினைத்தீர்களா கண்ணதாசனுடைய முதல் பாட்டையும் அவர் தான் பாடியவர். அதே
மாதிரி வாலி அவர்களுடைய முதலாவது பாடலையும் சுசிலா அம்மா தான் பாடியது. அவர்களுக்கு வெற்றி வெற்றியாக நிறைய கொட்டிக்கொண்டே இருந்தது. அதேபோல் பாலகுட்டிக்கையும் சரியாக சும்மா சுசிலா அம்மான்னு சொன்னால் அவர் பிள்ளை மாதிரி தான் அவர் நினைத்து பாடுவது. ஆனால் சுசிலா அம்மா பற்றி மேடைகளிலே பாலா பெருசாக கதைத்து நான் கேட்கவில்லை. ஆனால் சுசிலா அம்மா நல்ல ராசியான ஒரு பெண்மணி என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபட சொல்லுகின்றேன். இன்றும் இதற்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பாலா அவர்கள் சிவாஜிக்காக பொட்டு வைத்த முகமு என்று கண்ணதாசன் அவர்கள் பாடிய பாடல், அந்த பாடலுக்கு தான் சிவாஜி அவரிடம் போய் கதைத்து நீ எனக்காக வேண்டி பாடுற, ஆனால் ஒன்றும் நீ என்னை பற்றி ஒன்றும் சிந்திக்காத, நீ எங்கள் பாடலை பாடுங்க, நான் அதற்கேற்ற மாதிரி நடிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி நடித்திருந்தார். எம்ஜிஆருக்கு ஆயிரம் நிலை விவா என்ற பாடலை பாடியிருந்தார். அந்த பாடலும் நல்ல மகிழ்ச்சியாக கே வி மகாதேவனுடைய இசையில் ஒரு சின்ன பையன் பாடுறார் என்று நினைவுகள் எம்ஜிஆருக்காக வேண்டி நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. இவருக்கு வந்து தங்கை இருக்கிறார் எஸ்பி சைலஜா, அவரும் ஒரு பாடகி, ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கின்றார். அவரும் எல்லா இசையமைப்பாளருடைய பாடல். இவர் தங்கைக்காக ஒரு நாளும் இருந்த சிபார்சுகள் செய்கிறையில் தான் தன்ற பாடு மாதிரி பிள்ளைகளுக்காக வேண்டியும் தான் பல்லவி சரண் என்று ரெண்டு மகன்களும் மகளும் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். ஆனால் இவர் அதற்காக போய் என்ற மகளுக்கு பாடக்கூடும் என்று அப்படி இப்படி என்று கேட்குற அளவுக்கு இல்லை. தான் உண்டு தன்ற வேலை உண்டு என்பது தான் இவர் மற்றவர்களோட சிரித்து நல்லா பொழுதுபோக கிடைப்பார். அந்த மாதிரி தேசிய விருது என்று சொன்னால் பாலாவுக்கு 6 தேசிய விருது பெற்றிருக்கார். இவர் மாதிரி உண்மையாக ஒரு மனித தெய்வம் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையாக இவரோடு பழகியிருந்தால் உண்மையாக யாரென்று பார்க்காம குழந்தையாக இருந்தானே இவராக இருந்தாலும் அவரோடு தன்னோடு கலந்து நல்லாக உங்கள் உள்ளம் குளிரும் மட்டும் நல்லா கதைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். தமிழிலும் பதைப்பார், இங்கிலீஷ் அந்த தாய்மொழி மாதிரியே இங்கிலீஷ் பேசுவார். மட்ராஸிலான் அவர் படித்தது வந்து இன்ஜினியரிங், அதையிடையில் அவர் வருத்தங்கள் வந்து அதையும் அந்த விதி வந்து என்ன வழியும்படி எது நடக்குமோ அது நடந்து தீர்மாதவர். அவர் பாட்டுத்துறையிலே இந்த பெரிய சாதனையை அடைஞ்சு உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு பாடகர். உண்மையாக ஒரு மனித தெய்வம் என்றுதான் அவர் செட்டாலும் உண்மையாக ஒரு மனித தெய்வம். நல்ல பண்பு, அவருடைய பண்பு எல்லாருடைய உள்ளத்திலையும் கொள்ளை கொண்டது. பண்பு, கதை, பேச்சு, யாராக இருந்தாலும் ஒரு சிறுமியாக இருந்தாலும் தன்னை பிள்ளை மாதிரி தான் கதைப்பார். ஒரு வயது மனிதராக இருந்தால் தன் அப்பா மாதிரி தான் நினைச்சு கதைப்பார். அப்படியான ஒரு நல்ல குண இயல்பு அவருக்கு எப்படி இருந்து வந்ததோ தெரியவில்லை. 4 நம்பர்காரர் இவரை வச்சு பலரும் நாங்கள் சிந்தித்து பார்த்தா அப்படி இல்லை, அது அது குடும்பத்தின் ஊடாக வருகின்ற ஒரு கொடை. அந்த பண்பாடு என்பது எல்லாருக்கும் வராது, இவருக்கு அது வந்து இந்தளவு நிலைமைக்கு நாங்கள் இருந்தோம்டா தலை இருக்கிற இடத்துல காலை வச்சு அந்தளவுக்கு உயர்ந்து கதை சென்று தெரியும். அப்படி இல்லாமல் ஒரு சிறு பையன், நான் தான் ஒரு கத்துக்குட்டி, இப்பயும் கத்துக்குட்டி தான் என்று சொல்கிற வல்லமை படைத்தோம். 6 தேசிய விருது என்று சொன்னால் சும்மா அதற்கு பிறகு வந்து 25 நந்தி விருதுகள், அதாவது தெலுங்கிலேயே மிக முக்கியமான விருது நந்தி விருது. 25 தான் பிறந்த மண் தெலுங்கு மொழி, 25 நந்தி விருதை இவர் பெற்றிருக்கின்றார் என்றால் யோசித்து பாருங்கள் அன்புறவர்களே. என்ன சுவையல் துவச்சிரு பாருங்களே, தமிழ் தான் தெரியும், தெலுங்கு தெரியாது. தெலுங்கில் வந்து அவர் தாய்மொழி இல்லை, தெலுங்கில் தான் பிரபலமான இசையமைப்பாளர் இருக்கிறார்கள். உங்களுக்கு பேரை கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் நாங்கள் அந்த நேரத்தில் தமிழன் என்று தான் நினைச்சிருப்போம். அதே மாதிரி தெலுங்கில் வந்து பிரபல்யமான இசையமைப்பாளர் ஏ.எம். ராஜாவில் இருந்து அப்படியே தெலுங்குறார் இல்லாமல் கண்டசாலாவில் இருந்து சீனிவாசனில் இருந்து அப்படியே பெரிய பெரிய பெரிய இசையமைப்பாளர். இவருக்கு பாட்டு இல்லாமல் நானே கிளை நேரமில்லாட்டிக்கு தவறு மொழியை மற்றபடி இவரே பாடுகின்ற 10,000 பாடல்கள் தெலுங்கில் பாடியிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதே மாதிரி சுசிலாமா தெலுங்குச்சி, ஜானகி தெலுங்குச்சி, அப்படியே எல்லாரும் தெலுங்கு தெலுங்கு தான். சுந்தர தமிழிலே பாட்டு சேர்த்து தெலுங்கிலே என்று தான் பாரதியார் கவிதையில் சொல்கிறார். தெலுங்கு தான் அந்த இசைக்கு மெருகூட்டுகின்ற ஒரு இசை மீது இருக்கின்றது. அப்படி தெலுங்கில் நிறைய நிறைய நிறைய நிறைய இவர் பாட இவருக்கு பிடித்த ஒரு பாடகர் என்றால் பிபி ஸ்ரீனிவாஸ். ஹிந்தியிலும் போய் அவருடைய பாடலாம் ஹிந்தியில் பாடி கொண்டிருந்தவர் பிபி ஸ்ரீனிவாஸ். விஸ்வநாதன் பாடி காட்டிய பாடல் நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை என்ற பாடல். அதே மாதிரி சவுந்தரராஜன் பாடிய பாடலெல்லாம் அவர் தன்னுடைய குரலில் பாடியிருக்கின்றார். அப்படி பாடி இருக்கின்றவர் எல்லாரையும் மதிக்கின்றது. ஜெயசுதாஸ் மேலே உயிரியே வைத்து ஒரு அண்ணன் அண்ணன் அண்ணன் அண்ணன் என்று அவருடைய பாதத்தை கழுவுறான்டா யோசிச்சு பாருங்களம்மா, என்ன மாதிரி ஒரு பாடகன் என்று யோசிச்சு நான் நின்று ஏங்கி போனேன். அப்படியே
இப்படி அவற்றை பாதத்தையே கழுகிறார். கடவுள் ஒரு சகோதரமாக வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு பிரபலமான இசையமைப்பாளர். நீங்கள் சீக்கிரம் படத்தை பார்த்துருப்பீர்கள். அதில் அப்படி எல்லாரையும் மதித்து நடக்கின்ற ஒரு நல்ல பக்குவம் இவரில் இருக்கிறது. சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் தான் இவர் இன்ஜினியரிங் படித்து கொண்டது. அதுவும் வருத்தத்தினால மாற்ற பாத முடிக்க முடியவில்லை. மற்றது நல்ல ஜேசாஸோடு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்து விட்டார்கள். சரி, ஒரு பாடலை தருகின்றேன் நான் பூர்வர்களே. சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் புலவர் புலமைப்பித்தனுடைய கவிதை வெறியல்

0: பார்வை கண்கள் வளர்வாய்.
1: என்ன அருமையான பாடல், சகோதர பாசத்தை எடுத்து காட்டுகின்ற பாடல். புலவர் புலமை பெத்தன் அவர்களுடைய கவிதை வரி. அன்பு உறவுகளை இந்த பாடலெல்லாம் பாடி எங்களை எல்லாம் மகிழ்வித்த ஒரு மகான், உண்மையாக ஒரு மனித தெய்வம் என்று தான் நான் சொல்லுவேன். அவரை என்ன உண்மையாக அந்த அளவுக்கு பண்பு நிறைந்தவர், நல்ல பண்பு. எல்லாருக்கும் பணச்செருக்கு வந்தவுடனே எல்லாம் வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள், பழசுக்கெல்லாம் சொல்லுண்டையும். ஆனால் பாலா அந்த மாதிரி இல்லை. அவ்வளவு பணம் கூடி சொன்னால் இருந்தான்னு கௌதண்ட பாணிக்கு அந்த பெரிய திரு ஸ்டூடியோவை கட்டி அவருடைய தன்னை அறிமுகப்படுத்திய ஒரு தெலுங்கு மியூசிக் டிரெக்டர், அவருக்காகவே இன்னும் பெரிய ஸ்டூடியோ நினைச்சு பார்க்கலாத அன்புறவர்களை நீங்கள் அந்த தன்னுடைய மாவட்டத்திலேயே, நெல்லூர் மாவட்டத்திலேயே கட்டி அந்த மனிதனைக்கு பெருமைப்படுத்தியவர் எஸ்பி பாலா அவர்கள். உண்மையாக அந்த கடவுளினுடைய கொடை, அவருக்கு கிடைத்த கொடை அப்படி எல்லாரையும் மகிழ்விக்கின்ற தன்மை. அவர் வறுமையின் காரணமாக அவர் செல்வத்தை கொடுக்கும் கடவுள், பிறகு அதையும் பறிக்கும். அதெல்லாம் நடந்தது பெரிய விஷயங்கள் சொல்லி கொண்டு போனால் அந்த நேரத்தில் கவலை வரும். அவர் அந்த ஸ்டூடியோ விட்டவர் அன்பு உறவுகளை, ஒரு பிள்ளைகள் மீது வைக்கின்ற பாசங்களினால் அந்த நிகழ்வு நடந்தது. சங்கராபரணம் அவருடைய பெரியப்பா, அவனுடைய மகன் தான் கே விஸ்வநாத் அவர்கள். அவரால் அவர் தான் தயாரிக்கின்ற திரைப்படங்கள் அனைத்துக்கும் பாலாவும் எஸ்பி சைலஜாவும் ஜானகியும் கட்டாயம் இருப்பார்கள். ஒரு சில திரைப்படங்களில் சுசிலாவும் பாடியிருக்கின்றார். நிறைய நீங்கள் சலங்கி ஒளி எடுத்தான்னு, சிப்பிக்கள் முத்தி எடுத்தான்னு நீங்கள் பாருங்கள். அப்படி தங்களோட மொழி பற்று முதல் மனிதனுக்கு வர வேண்டும். மொழி பற்று அங்கே இருக்கிறபடியால் தன்னுடைய ரத்தம் விடக்கூடாதுன்ற அந்த சலங்கி ஒளியில் பாடின அத்தனை பாடல்களும் முத்துகள், விஸ்வ வைரமுத்தருடைய கவிதை வரி அப்படியே வந்திருக்கின்றது. மற்றது ஹிந்தியில் ஒன்றே பாலச்சந்தர் கமலஹாசனை வெற்றி எடுத்த படம் எக் டு ஜே கேலியே. ஹிந்தியிலும் வந்து இவருக்கு தேசிய விருது கிடைத்தது. ஆனால் அங்கே ஹிந்தியில் வந்து சரியான என்ன சொல்கிறது, ஹிந்திக்காரர்கள் வந்து தங்கட மொழி தங்கடை ஆக்கலான் பாடணும், தங்கடை ஆக்கலான் இசையமைக்கணும், அந்த மொழி ஆக்கள் வந்து அதுக்குள்ள நிற்கிறது பெரிய கஷ்டம். என்றாலும் அது துணிஞ்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் இலங்கையிலிருந்து பாலமேந்திரா வந்து ஒரு கேமராமானாக புகழெடுத்தது மாதிரி அங்கே போய் அப்படி அங்கேயே இருந்து அவர்கள் திறமையை வெளிப்படுத்தினால் தான் நிற்கலாம், விடமாட்டார்கள், அங்கே இடம் விட மாட்டார்கள். அவ்வாறு இருந்தவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள். பாலசுப்ரமணியம் உலகம் அறிந்த ஒரு நல்ல பாடகர். அவர் மற்ற எங்களுடைய தமிழ் திரைப்படங்களிலே அனைத்து கதாநாயகன் எங்களுடைய காலத்திலே நடித்த அத்தனை கதாநாயகங்களுக்கும், சிவகுமாரில் இருந்து முத்துராமல் இருந்து ரவிச்சந்திரில் இருந்து விஜயகுமாரில் இருந்து எல்லாரையும் சொல்லிக்கொண்டிருக்கு, அவ்வளோ பேருக்கும் அத்தனை பேருக்கும் பாடியிருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். சுருள்ராஜன் வரை பாடியிருக்கின்றார். அப்படி அதே போல் பாடகிகள் எல்லாரும், எல்லா பாடகை சித்ரா எல்லாம் தங்களோட தங்கச்சி எஸ்பி சைலஜா அப்படி எல்லாம் எல்லாருக்கும் பாடியிருக்கின்றார். அப்படியான ஒரு நல்ல பாடகராக அமைந்தவர். எல்லாருடைய ஹிந்தியிலையும் பாடி அங்கேயும் தேசிய விருது பெற்றிருக்கின்றார். 6 தேசிய விருது என்றால் நந்தி விருது என்று சொல்கிறது அது பெரிய கஷ்டம், அந்த விருது எடுக்கிறது. 25 விருது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் பரிசும் பரிசுமாக அவர்தான் வாங்கிட்டு இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவருடைய ஃபீல்டில் இருந்திருப்பார். 40 வருடங்களில் 25 வருடம்னா 15 வருஷம் தான் இல்லை, மச்சியாக்களுக்கு 15 வருஷம் தான் கொடுத்துருக்கிறார்கள். இவருக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழிலும் பெற்றிருக்கின்றார். அதே போல் மற்றது மற்றபடி 68 ஆண்டு வந்து 1000 நிலைபே பாட்டு கே வி மகாதேவனுடைய இசையில் பாடியவர். அது எம்ஜிஆருக்காக. அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 பாடல்கள் பாடியிருப்பார். சிவாஜிக்கும் ஒரு 35-40 பாடல்கள் பாடியிருப்பார் என்று நினைக்கின்றேன். கர்நாடக இசையில் ஒரு நாளில் வந்து 21 பாடல்கள் பாடி சாதனை புரிந்திருக்கின்றார். குடும்ப வாழ்க்கை வந்து சாவித்திரியை காதலித்து திருமணம் செய்தவர். சாவித்திரியை காதலித்து 8000 பெண்கள் ஏங்கி தவித்திருப்பார்கள் பாலாவை திருமணம் செய்ய, அந்த குரலுக்காக வேண்டியே மயங்கி இருப்பார்கள். சாவித்திரிக்கு ஒரு அதிர்ஷ்டம். அந்த சாவித்திரியை வந்து காதலித்து அது இல்லத்தில் பெரிய முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் அந்த திருமணமும் அவர் நடந்ததாக அறிந்தேன் அன்பு உறவுகளே. பல கதைகள் சொல்லுவார்கள். அந்த கதைகளை நம்ம விட்டுட்டு சாவித்திரியை திருமணம் செய்து 2 குட்டிகள், ஒன்று சரண் மற்றது பல்லவி. அவர்கள் ரெண்டு பேருமே நல்லா பாடக்கூடியவர்கள். பல்லவி வந்து அதிபுதாபல் பாடுவார், ஆனால் சரண் வந்து தகப்பனுடைய குரலில் சாயலில் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர். இப்பவும் பாடிக்கொண்டிருக்கின்றார். தந்தை வந்து பிள்ளைகளுக்காக வேண்டியே தன்னுடைய இந்த உயிரை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய திருப்பதி போய் தன்னை பிள்ளைக்கு குழந்தை இல்லையென்று கூட அந்த திருப்பதியை நினைத்து தலைமயிரே காணிக்கை கொடுத்தவர் பாலா. அப்படியான ஒரு தெய்வீக ஒரு மனித தெய்வம், உண்மையாக எல்லாருக்காகவும் இறங்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வ குட்டி என்று தான் எல்லாரும் சொல்லுவார்கள். எல்லாரும் பாலாண்டா உடனே ஒரு காலத்தில் நீங்கள் 70-72 இருந்து ஒரு 90 வரை பாலா பாலாண்டு தான் கதைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரபமையாக இருந்தது, அந்த அளவுக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் கொள்ளை கொண்ட ஒரு பாடகர். இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அன்புறவுகளே, சுனந்தாவோடு இணைந்து பாடுகின்றார்.
0: தாமு, நாங்க ரெடி.
2: ரெடியா? 1, 2, 3, 4.
1: தேவாவினுடைய இனிமையான இசையில், வாலியினுடைய கவிதை வரியில் வந்த பாடல்.

0: காதல் கதை
1: சொல்லவான்றதுல இவ்வளவு பாவத்தை நீங்கள் பாத்தீங்களா அன்புறவா? அதுமே ஆரம்பிக்கிற இப்ப நாங்கள் பல்லவியில் இருந்து பாடுறது கஷ்டம், சரணத்தில் இருந்து பாடுறோம்னா ஈஸி. சொல்லவான்றதுலேயே

இந்த பெண்ணுக்கு அதாவது வந்து அம்மா அம்மா எந்த நாருயிர் என்ற பாடல் பாடினது அது இந்த தமிழே தெரியாதாம் அன்பு உறவுகளே, என்ன கருத்துன்னு தெரியாதாம், சும்மா பாடலை பாடிட்டு போயிருக்கு. ஆனால் பாடல் சூப்பர் ஹிட். ஒரு மலையாள பெண்ணுக்கு மலையாளமும் தமிழும் சேர்ந்ததுதான், தமிழில் இருந்து தோன்றியதான் மலையாளம். அந்த மலையாள மொழியில கருத்து தெரியாதவன் சொல்றாள். ஒரு செவ்வியில தான் கேட்டேன், தனக்கு என்ன கருத்துண்டு ஆழம்னு தெரியவே இல்லையா, ஆழமாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பாடிய விடம் வந்து அந்த பாடல் சூப்பர் ஹிட். என் பேச்சிலும்

கடவுள் நல்ல அள்ளி கொடுத்தது பாலாக்கு. தன்னை வெறித்து போய் பேக்காட்டி உழைக்கல, அவர் வற்றி தன்னை வெறித்து

0: 40,000 பாடல்கள் என்ற ஜோசியங்களான் போறவர்களே, ஸ்டுடியோக்கு போக்கே போயே வேர்க்கும், அந்த அளவுக்கு பயபக்தியோட போகணும்.
1: சிங்கார பெண்ணை என்றும் நீங்கிடாது, சிற்றாடை போலே வந்து கூடுவே.
0: ஒருக்கா விட்டேன் என்ன புள்ள, ஆனா கேட்கவும் திரும்பத்தான்.

சரியான பாவம் இந்த படத்தை பாடலில் சரியான பாவம் இருக்கு என்ன அந்த மாதிரி இந்த பாடல் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் இந்த தாளம் ராகம் எல்லாம் பாருங்க நீங்கள் அவர் பொம்மகடையில் பாடிக்கொண்டிருக்கீங்க அந்த தோளை கையால் தூக்குவார் அவருக்கு அந்த ஒரு கையை ஆட்டிக்கொண்டா அந்த தோளை தூக்கி தான் பாடுவார் அதுலேயும் ஒரு இசையே அவர் அந்த நயத்தை வச்சிருக்கிறார் அப்படி ஒரு பிரபல்யமான ஒரு பாடகராக அமைந்திருக்கிறார் அவர் முதன் முதலாக பாடிய பாடலை உங்களுக்காக ஒரு கொஞ்சம் வரி மெல்லிசை மன்னருடைய இசையில் ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி

பாலாவினுடைய பன்முகத்தன்மை அந்த உறவுகளே. அதாவது 126 திரைப்படங்களுக்கு தெலுங்கில் பாலா கமலஹாசனுடைய குரலில் பேசி அந்த படத்துக்கு நடி டப்பிங் செய்கிறது. மனோவும் செய்திருக்கிறார். ஆனால் இவர் 126 மற்றது 786 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். பாருங்கள், உழவு திறமையும் இருந்து உழவு ஓடி ஓடி உழைச்சும் பாடி பாடி உழைச்சும் இசையமைக்கிறன்னா லேசுப்பட்ட வேலை இல்லை. இசையமைத்திருக்கின்றார். மற்றது நடிப்பு, சின்னத்திரை நடிப்பு, தெலுங்கில் தமிழில் பன்முகத்தன்மை எல்லாத்திலும் கட்டிக்கார். இவர் இசையமைத்த சீக்கிரம் திரைப்படத்தில் இதோ வைரமுத்தனுடைய கவிதை வரிக்கு அந்த பாடலை பாடியிருக்கின்றார். எல்லாரையும் மகிழ்வித்த பாடலம் என்றால் அப்போது பாத்தீங்களா அப்படியே.

இவ்வாறான திறமையுள்ள ஒரு 40,000 பாடல்கள் 1968-66 தொடங்கி அவருடைய முழு மூச்சாக 2020 வந்து பாடல் குறைஞ்சி விட்டது. 2000 மட்டும் சொல்லுங்களேன். அந்த ஜானகியண்டா உயிர் ஜானகி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஜானகி தான் தனக்கு பிடிச்ச பாடகி, தன்னோட பாடுற பாடல்கள் எல்லாம் தனக்கு பெருமை சேர்த்து கொடுத்தது ஜானகியினுடைய புகழைத்தான் சொல்லுவார். டேய் பாலு என்று தான் கூப்பிடுவார். இவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தவர் ஜானகி அம்மா. இவர் வந்து அன்றைக்கு படித்து கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் போட்டியில் இவரை வந்து 3வது 4வது இடத்துக்கு தட்டி எழுதியிருக்கிறார். வா ஜானகி தான் வாதாடி இவர்தான் முதலாவது வர வேணும், நீங்களே இப்படி செய்கிறீங்களான் கேட்டு நேரடியாக மோதி அந்த மனதில் அந்த இதை வைத்திருக்கிறார். அவரை தான் உற்சாகமாக சொன்னோம், நீ முயற்சி செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி ஜானகி அம்மா தான் அந்த நேரத்தில் ஒரு உற்சாகத்தை எடுத்து கொடுத்ததாக பாலு சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு அவருடைய பாடல் அவரோட சேர்ந்து பாடைக்க அவ எல்லா பிரசம் எல்லாத்துக்கும் பாடக்கூடிய ஒரு தாய் தானே, வெக்கம் இல்லாமல் பாடக்கூடியவா. அந்த வகையில் எல்லா பிரசங்களையும் எடுத்து பாலாவுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி எல்லாத்தையும் பாடி எல்லா பாடக்கூடிய பாடக்கூடிய ஒரு வல்லை படைத்தவன் ஜானகி அம்மாண்ட அவருக்கு காணும். சரி, அன்பு உறவுகளை இன்று எங்களோடு இல்லாவிட்டாலும் அந்த அவருடைய பாடிய 40,000 பாடல்ல தமிழ் பாடல் கிட்டத்தட்ட 1,000 பாடல்கள் தமிழ் பாடல் இருக்கின்றது. அந்த பாடல்கள் எங்கள் மீது வலிகளை கூட எங்களுடைய வலிகள் எங்களுடைய துன்பங்களில் வந்து எங்களுக்காக பக்க துணையாக இருந்து எங்களுடைய மனத்தை ஆறுதல் அடைய சென்றது பாலா. கொரோனா என்ற கொடிய நோயின் காரணமாக அதை என்ன அது விதி வந்துட்டால் ஒன்றுமே செய்ய இயலாது. அவர் முயற்சித்தவர்கள் தான் முடியவில்லை. 2020 25ஆம் தேதி கொரோனா வைரஸ்னால் பகல் 1:04 அளவில் அவருடைய உயிர் பிரிந்ததான்பவர்களே. வைத்தியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் பாலாவை காப்பாற்றுவதற்காக. உண்மையா ஒரு அருமையான பாடகரை விடக்கூடாதே. தமிழ் திரை உலகில் அதாவது வந்து நடிகன் அல்ல, அவர் நடிச்சுதான் இருக்கிறார், பாட்டுத்துறையில் யாருமே சாதிக்க முடியாத செயலை செய்த ஒரு மனித தெய்வம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். மறைந்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எந்த மொழி பாடல் எடுத்தாலும் எங்கேயோ ஒரு வீட்டில் பாடிக்கொண்டிருக்கோம், 100 இடங்களே நான் 1000 வீடுகளிலே பாடிக்கொண்டிருக்கோம். ஏன்னா அத்தனை மொழிகளிலும் பாடியிருக்கிறார். 16 மொழிகளில் நிறைய ஹிந்தியில் கூட ஒரு பிரபலியமான சல்மான் கான் என்று தான் நினைக்கிறேன், அவருக்கு தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருந்தவர் இவர் தான் என்று சொல்கிறான். ராசி என்று சிலருக்கு சில சில பாடல்கள் ராசியாக இருக்கும். அந்த வகையில் அவரை இவரை கூப்பிட்டு தான் பாடி வைப்பாராம். அந்த மாதிரி அப்படி சில விஷயங்களில் ராசி மனதில் மஞ்சகம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து

மொழியில் அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். இதுதான் நாங்கள் செய்கின்ற பெரிய முக்கியமானது. ஆறு ஒருவர் நினைத்து கொண்டு இருப்பார்கள், அதுதான் அவருடைய செயல். அவருடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கின்றது. அந்தனர் குடத்தில் வந்து நல்ல குடும்பத்தில் அவருடைய தந்தையாரெல்லாம் மிக மிக கஷ்டப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தவர். சைலஜா ஒரு பக்கம், அங்கால அவருக்கு மூல ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தார்கள். அப்படியே இல்லாமல் வாழ்ந்து குடும்பத்தில் கஷ்டம் இருந்த பிறகு சாவித்திரி அம்மாவோட நிச்சயமாக சந்தோஷமாக சொல்லுவார். அவருக்கு கேரளத்தில் வந்து 4 கோடிக்கு பின்னம் பெரிய பங்களா சில வைத்திருக்கிறார்கள். நினைச்சு பார்க்கல, அப்படியே பாலா மாதிரியே இருக்கின்றது. அப்படி பயங்கர காசு செலவழித்து அந்த பெரிய சிலியை வைத்திருக்கிறார்கள் அந்த அவருடைய இடத்துல, குன்னூர் என்று தான் நினைக்கின்றேன். அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த மனிதன் எங்கேயோ போய் இருந்து எங்கேயோ தெய்வத்தோடு இருந்து உண்மையாக தெய்வமாக தான் இருப்பார். அங்கே எங்கே இருந்தாலும் அங்கேயும் பாடிக்கொண்டு தான் இருப்பார் நினைக்கிறேன். அந்தளவு பெருமை சேர்த்த ஒரு மனிதன் எல்லாருடைய உள்ளத்திலும் எந்த பாடல் எடுத்தாலும் அசத்திக்கின்றிருக்கின்ற பாடல்களாகத்தான் இருக்கும். அந்த மனிதன் மறைந்தாலும் மனிதரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வ பிரவி தான் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் இன்று, ஆனால் அவர் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு இடங்களிலே அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். சரி, மறைந்தாலும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாலாவினுடைய சிறப்புகளை கேட்டீர்கள் அன்புறவுகளே. தொடர்ந்து மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளை தொடர்ந்து அரசியல் சமூக மீடியினுடைய மறு ஒலிபரப்பு வானொலியில் மலரும்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ட்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதோச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி சட்டமூலத்துக்கு சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவியாளர் தயாளினி திலீபன் கொலை வழக்கில் அவர் தனது வீட்டிலே வைத்து கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக 31/5/2026 அன்று சாவேச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்கள் பாடியதாக கூறப்படும் சந்தேகநபர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் வைத்தியர் சர்வானந்தன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்கள், ஜனாதிபதி, சுகாதார அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஒழித்து காட்டுங்கள். தகுதியான ஒருவரை ஆணையாளராக நியமியுங்கள் என்பதே அவர்களின் சவாலாக இருக்கிறது. குவைத்தின் பிரதான விமான நிலையத்தில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் உரும்பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52 நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேசபையின் தவிசாளர் தியாராஜா நிரோஸ் கோப்பாய் காவல்துறையினரால் இதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றம் எதிர்வரும் 9 முதல் 12 வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்படாத திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதி

மன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக அரசு மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்திரன காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டாலர்களை நாட்டுக்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் செயற்திட்டத்தை 2027 ஆண்டு மார்ச் மாதம் அளவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நிலைப்பேறான இலக்குக்கு அமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பொதுமக்களின் வாழ்க்கை சூழல் குறித்து எந்தவித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கேற்ப ஆடிக்கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பரீட்சை திணைக்கழகத்தினால் நடத்தப்படும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாவலப்பிட்டிய மபகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவரும் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்து போனார்கள். கொரனே அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீபத்தில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் விபத்தில் மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். பவனியா இரட்டை பெரிய குளம் குளத்துக்கு அருகில் இரண்டு மாணவர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் இரட்டை பெரிய குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி ரங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் தனது 22 வயதுடைய மனைவியை கொலை செய்து உடலை சதுத்துள்ளத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போயுள்ளதாக நாடகமாடியதாக கூறப்படும் 28 வயதுடைய கணவனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களகத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்தா என்ற அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளதாக 4 அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு மட்டக்குளிய சமித்திரப்பா பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு அன்னதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுற்றாடல் வாரத்தின் ஆரம்ப நாள் இன்று செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அமைவாக பேராதனை தாவரவியல் பூங்காவில் மூலிகை தாவர கண்காட்சி இடம்பெறுகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,000 ரூபாவாகவும் கிராமின் விலை 44,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கட்டாய உழைப்பு தொடர்பான விதிகளை முறையாக கடைபிடிக்க தவறியதால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். துணை முதல்வராக டாக்டர் ஜி பரமேஸ்வரம் சித்தராமையா புதல்வன் உட்பட 12 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்த அதிகாரி நேற்று தொடக்கி வைத்திருக்கிறார்.
திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபத்ர பனர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் அங்கீகரித்திருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்படுகிறது. கேரளாவில் 1.5 வயது குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுததற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசில்லத்தில் கட்டப்பட்ட மதராசா புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. புதுடில்லியின் மால்வியா பகுதியில் இருக்கும் ஹோட்டலில் தீ மூண்டதில் குறைந்தது 21 பேர் இறந்தார்கள். இறந்தோரில் பலர் இந்தியாவின் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்த போது அங்கு தங்கியிருந்ததாக தெரிய வருகிறது. குவைத் மீதான ஈரானிய படைகளின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியாவை சென்றடைந்துள்ளார். ஒக்னகல் காவிரி ஆற்றில் பரிசல் பயணத்தின் போது அணியப்படும் பாதுகாப்பு உடைகளில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைகிறார்கள். வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ருத்ரா M2 ஏவுகணை எதிரி நாடுகளின் ரேடியோ அலைவரிசை மற்றும் ராடர் சிக்னல்களை 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறியும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூர் ஏவுகணையில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆம்லத்தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,480 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில் அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் இங்கிலாந்தில் 1/3 நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதான புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியிருக்கிறது. மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தான் தனது வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடாக அதிரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. இபோலா கிருமி தொற்றியதாக சந்தேகிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலும் லெபனானும் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. வாஷிங்டனில் பேச்சு நடந்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு வட்டாரத்தை தாக்கப் போவதாக இஸ்ரேல் இதற்கு முன் கூறியது. சண்டை நிறுத்தத்தால் அதை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழந்து போனார்கள். குவைத் சர்வதேச விமானியத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 63 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்திருப்பதோடு அது முற்றிலும் பொய்யான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியனமென் சதுக்க சம்பவத்தின் நினைவுகளை அழித்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா ராணுவத்தை கொண்டு நசுக்கியது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க வர்த்தக பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பது குறித்த யோசனையை முன்வைத்திருக்கிறார். தாய்லாந்தின் முன்னைய பிரதமர் தக்சின் சினவாட்டின் தண்டனை ரத்து செய்யப்பட இருக்கிறது. பிரிட்டனில் உயிர் போகும் நிலையில் இருந்த 18 வயது மாணவரை காவல்துறை அதிகாரி விலங்கிட்டுள்ளார். டிசம்பரில் நடந்த சம்பவத்தின் காணொளி பதிவு இப்போதுதான் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்ட சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. அண்மை காலத்தில் பல இடங்களில் நஞ்சுணவு சம்பவங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சட் EPT தளத்தை கடந்த மாதம் 1 பில்லியன் பேர் பயன்படுத்தியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது.
விளையாட்டுச் செய்திகளில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி தற்போது ஈடுபட்டு வருகிறது. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் ஆடவர் அணிகள் அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம் வீரர் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் கத்தார் அணியில் முதல் முறையாக பங்கேற்கிறார். ஆஸ்திரேலிய கால்பந்து அணியில் முக்கிய ஆட்டக்காரராக விளங்குகின்றார் தமிழர் நிசான் வேலுப்பிள்ளை. அவருக்கு வயது 28. கால்பந்து உலகக்கோப்பையின் 96 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலகக்கோப்பையை வென்றுள்ளன. ஃபிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 28 ஆட்டங்களை இலவசமாக காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.63 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.10 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 333.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.69 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.03 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.37 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.51 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.80 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
3: 11 à 13 rue Caille, 75 Mini Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95140 Gare Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: கொள்ளளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேசர் ஸ்ட்ரீட் அண்ட் கூகுள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0 1 8 5 0 0 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் சரியாக 12:20 ஐக்கியராஜ்யத்தில் 11:20 தொடர்கின்றது அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒளிபரப்பு. கேட்காத அன்பர்களுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒளிபரப்பினை தருகின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் தேசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ள

0: நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டு.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே தொடர்கின்றது.

0: என்றென்றும் அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். இன்றைய அரசியல் சமூக மேடையிலே தற்போது நடைபெற்று வருகின்ற சர்வதேச நிலைமைகள் தொடர்பான பார்வை, அதனைத் தொடர்ந்து எமது தாயக நிலைமைகள் தொடர்பான பார்வை, எமது ஆய்வாளர்களில் ஒருவரான அபதின் பாரூக் வானொலிகளிலே தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இங்கே வானிலைகளிலே அருளவர்களும் காத்திருக்கின்றார். முதலே அபதின் பாரூக் அவர்களை வரவேற்று நினைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும். அண்ணன் தர்ஷன் அண்ணனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: அபதின் பாரூக் அவர்கள், நீங்கள் இப்பொழுது பார்த்தால் இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே இங்கே வந்த குடியேறியவர்களை பொறுத்தவரையில் பலரும் பல்வேறுபட்ட சிரமங்களோடு வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். இங்கே ஏற்கனவே வந்தவர்களே பல்வேறுபட்ட, உங்களுக்கே தெரியும், பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக மாத முடிவில் பார்ப்பீர்களானால் இங்கு எத்தனைதான் வேலைகள் செய்தாலும் அவர்களால் இந்த தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் எந்த விதமான பணத்தையும் மிச்சம் பிடிக்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். அதே நேரம் பதிவிட அனுமதி பத்திரம் இங்கே கிடைப்பது கடினம் என்று தெரிந்தாலும் பெருமளவிலானோர் இங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தினமும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவை இவ்வாறான ஒரு சூழலில் எதிர்காலத்திலே பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள், அது தொடர்பான தவிப்பொழுது புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
1: அதாவது அனைத்து வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய விசுவாசமா வந்து ஒவ்வொரு நேரமும் இந்த வானொலியை கேட்கறதுக்கும் இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே வந்து நான் வந்து இந்த தெர்மனாம்ஸ் இந்த எம்பி எலெக்ஷன்ல நின்று அதுல வெற்றி பெறலாம், அது வேற பிரச்சனை. ஆனா அந்த கேண்டிடேட்டுங்கிற முறையில வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, வார்த்தைக்கு வந்து மரியாதை வச்சிருக்காங்க. காரணம் வந்து யாருக்கும் இந்த சிரமமும் கொடுக்காம யாருக்கும் தனிப்பட்ட முறையில எதுவும் வந்து இது பண்ணாம செய்யறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மதிப்பு இருக்குது. அந்த இதை யோசனை பண்ணா வெற்றி பெற்றுதான் வரல, ஒரு நாலு பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் லீவு அரை நாள் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து சந்திச்சான். சந்திச்சு பல கடிதங்கள் எழுதி போன் இது தொலைபேசியில கான்டாக்ட் பண்ணி வந்தவர்கள ஒரு பாதி பேருக்கு உள்ள பிரச்சனைகள் நல்ல முடிவுகளுக்கு வந்தது. மீதி வந்து டேபிள்ல இருக்குது, அது திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நானு இளைஞர்ல இருந்து நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க, எல்லாரும் வந்து நல்ல வசதியா இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் வந்து எல்லார கண்ணோட்டமும். இலங்கையில இருந்து வந்த தமிழர்கள் முதற்கொண்டு அப்படித்தான் சில பேர் அவங்க வந்து வேலை பார்க்கறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலேயே வந்து அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் எடுத்து பார்க்கும் போது ரத்த கண்ணீர் தான், அவங்க வெளியில தான் சிரிச்சிட்டு இருக்காங்க, வெளியில சிரிச்சிட்டு இருக்காங்கள ஒழியா தனிப்பட்ட முறையில வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து எனக்குன்னு கிடையாது, யாருன்னு கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னப்பா வந்து ஒரு ஊர்ல பத்து கடை இருக்குது, அஞ்சு கடை இருக்குது, அவங்க வந்து நல்லா இதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 5% 5% பேர் தான் அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு செல்வம் அதிகமா இருக்கிறவங்க. ஆனா மத்தவங்கள்றது இன்னும் மோசமா இருக்குது. எனக்கே வந்து அந்த அவங்கள்ற செய்திகளை கேட்டு ஒரு கடிதம் எப்படி எழுதுனு சொல்லிட்டு போகும்போதா எனக்கே வந்து ஒரு மைண்ட், அதாவது மனசு லெவல்ல வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரியான ரப்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்குமா, இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனசுல எனக்கு வந்து ரொம்ப அது வந்து எனக்கு மனசை பாதிச்சதுங்கிறது சொல்லலாம். நம்ம இவ்வளவு நான் மற்றவங்கள்ட்ட கூட கேட்டேன், இவ்வளவு இதை வச்சுட்டு எப்படி முகத்துல சிரிப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: கடியே பறித்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா? நீங்க சட்டத்திறனிகள் அதுக்கான நீதி நியாயத்துக்கு கடிதங்கள் எழுதினீர்கள்.
1: சாதாரணமா ஒருத்தவங்களோட கடை வந்து நல்லா பிரபலமையா ஓடிட்டு இருந்த கடையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு அதை வந்து ஒண்ணுமே 10 பைசா கொடுக்காம அப்படியே அபகரிச்சுக்கிட்டாங்க. இது சண்டை சண்டை சண்டை நடந்துகிட்டு இருக்க லீபான்ல நடக்கிறதுக்கு, கசால நடக்கிறதுக்கு நீங்க டிவில எல்லாம் பாக்கலாம் நீங்க. ஆனா பிரான்ஸ்ல நடந்ததுங்கிறது வந்து நான் அன்னைக்குதான் பார்த்தேன். நான் என்ன செய்ய சொல்றீங்க வந்து ஆதரவுகள் வந்து நம்ம வெற்றி பெற்று சாதி இருந்தா தான் துறக்க முடியும் நிறைய விஷயங்களை. மனசு இருக்கலாம் நம்மளுக்கு, கரண்டிய வச்சுட்டு குளத்தை வந்து குளத்துல உள்ள தண்ணியை வெளியாக்கி அது தூர்வாருன்னு அப்படிங்கும் போது கரண்டியை வச்சுட்டு முடியவே முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அண்ணா வந்து இந்த வானொலி மூலியமா நிறைய வந்து வானொலி மூலியமா வானொலியில வந்து பேசுறவங்க வர்றவங்க எல்லாரும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. ஆனா வந்து கரண்டிய வச்சு பிரச்சனைகளை வந்து அந்த குளத்தை வந்து எப்படி தூர்வார முடியாதோ அதே மாதிரிதான் வந்து இப்ப வெற்றி பெறாம ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப இன்னொரு இது ஒண்ணு பாருங்க, எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தமிழர் வந்து காவல்துறையினரால
0: சுடப்பட்டு
1: இறந்துகிட்டாரு. அந்த முனிசிபாலிட்டி தேர்தல் நடந்து ரெண்டு மாசம் கூட ஆகல, இப்ப 2 மாசம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட. அவ்வளவு பேரு வந்து நான் வந்து தமிழ் ஈழம், அப்புறம் வந்து நம்ம தமிழ் உரிமை, தமிழ் மண், தமிழ் இனம், தமிழ் ரத்தம் அப்படின்னு சொன்னவங்க வெற்றி பெற்று வந்தவங்க ஒரு ஆளு குரல் கொடுத்து காக்க நான் பார்க்கவே இல்லை. பேஸ்புக்லயோ இங்கேயோ பார்க்கவே இல்லை.
0: குரல் கொடுக்க மாட்டாரு
1: இல்ல எனக்கு நீ, அதாவது வந்து என்னட்ட ஒரு ஆளே கேட்டாரு என்கிட்ட, இங்க அந்த குறுநோல வந்து இப்ப வெற்றி பெற்று வந்திருக்கிறவங்க என்ன வந்து ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து பேஸ்புக்ல எழுதுனாங்க. அதை வந்து வெள்ளக்காரங்களுக்கே பிடிக்காம அதை கண்ட கமெண்ட் பண்ணதுல உடனே அதை வாபஸ் பண்ணிட்டு வேற மாதிரி எழுதுனாங்க. தமிழை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அதுல எழுதி வச்சிருந்தாங்க. அதுலயும் எழுதுறாங்க தமிழ நான் பேசுறதுக்கு, தமிழை பத்தி நான் பேசுறதுக்கோ தமிழ் மக்களுக்கு நான் பேசுறதுக்கோ உரிமையை வந்து யார் இவங்கள்ட்ட எனக்கு உரிமை எல்லாம் தேவையில்லை. இப்ப இன்னைக்கு அவங்க வந்து பதவியில இருக்கிறாங்க, கையெழுத்து போடுற இடத்துல இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நான் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன். என்னத்துக்கு சொன்னீங்க, வெற்றி பெற்றவங்க வந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவங்க இறங்கி போய் செய்ய வேண்டியது இல்லை. அவங்க அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமா படுது. ஒரு ஆளு நான் பேசியிருந்தேன் இப்ப ஒரு பேஸ்புக்லயோ எங்கேயோ போராட்டம்னு சொல்லிட்டு சும்மா சிக்கச்சும் எல்லா போராட்டத்திலையும் போய் இவங்க போய் நின்று மாலைகளையும் சாலைகளையும் போத்தி வாங்கிட்டு வந்துடுறாங்களே ஒழிஞ்சு இந்த நேரத்துல தான் தேவைப்படுது நம்மளுக்கு. அந்த ஒரு இது அண்ணா ஆர்கேஎஸ் அண்ணா அருள்மொழிதேவன் அண்ணா வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு சரியா தெரியல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அதை பத்தி அதை பத்தி இது பண்றது சொன்னா நடுநிலையா போட்டிருந்தாங்க.
0: பிரெஞ்சு விடுக்கப்பட்ட செய்தியை தரணும்னு கேட்டு பார்த்தா அதை முடிவிற்கிறான் நீங்க.
1: ஆமா
0: ஆமா, அவங்க வந்து பொறுங்க இதை கேளுங்க.

0: அழிந்து போயிட்டது போல அடகு. சரி, நீங்க தொடர்ந்து அப்பதான் போட்டுனா இப்ப கூட கூட வேற இல்லை.
1: அவங்க வந்து ஒரு நடுநிலையா வந்து ஒரு அக்கறை கொண்ட ஒரு கமாண்ட் தான் வந்து அவங்கள வந்து இந்த இதுல சில நிகழ்ச்சிகளை செய்வாங்க. ஆனா வந்து அவங்கள ஒரு நடுநிலையா தான் அது அந்த கவலை தமிழ் மக்கள் மேல உள்ள கவலையில இருந்து அவங்க எழுதினதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு அவங்க இஷ்டத்துக்கு வந்து கமாண்ட் பண்ணிட்டு போறாங்க. மற்றவங்க சொல்றாங்க சுற்றது சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மற்றவங்க சொன்னாங்க அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அத இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இதே அரபுக்காரங்களுக்கோ கருத்தர்களுக்கோ இதெல்லாம் நடந்திருந்தா தெருவுல இறங்கி போராடி இருப்பாங்க. நம்ம அவங்க வந்து எந்த இதுலயும் போராட்டத்துல வந்து அவங்களோட இயக்கத்துக்கோ இவர எந்த வித விசேஷத்துக்கோ கூட்டத்தை காட்டினது கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருந்தா தெருவுல இறங்கி போராடி இருப்பாங்க. இந்த இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வந்து மேரிக்கு மேரி கூட்டத்தை காட்டினவங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் இருக்கிறதுக்கு அந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா காட்டினாங்க, எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா போறது. எங்க வெற்றி பெற்று வந்துட்டாங்க லேசா அரசியல் ஒரு கார்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் மாலைகளையும் இதையும் வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டியது, அதுக்கு பிறகு உள்ள பிரச்சனைகள்லாம் மத்தவங்க சாதிச்சு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப துரதிருஷ்டவரமானது. என்ன நடந்துச்சு நடக்கல அப்படிங்கிறது அது வேற பிரச்சனை. அது நீதி கேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்டு ரெண்டு வாக்கியா பேஸ்புக்ல வந்து மணிக்கணக்குல வந்து நீங்க பேசுனீங்க. எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல மணிக்கணக்குல பேசுனீங்க, மணிக்கணக்குல வந்து இது அந்த இது குருதி ரத்தம் பீரி விட்டு அடிக்கிற அளவுக்கு பேசுனீங்க, எழுதுனீங்க. ஒரு கமாண்ட் நீங்க தயவு செய்து வந்து இந்த பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க பேஸ்புக்ல எடுத்து பாருங்க. வெற்றி பெற்று வந்தவங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்களான்னு பாருங்க. நீங்க ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்து நேரங்களை வீணடிக்காம இருக்கிறதுக்கு வெற்றி பெற்று வந்தவங்களோட தொலைபேசி நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போன் அடிச்சு கேளுங்க. நீங்க
0: கேட்டு பாருங்க என்ன உண்மையான சம்பவமா இது என்னண்டு சார், கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்றதா கேட்டா அந்த சம்பவம் தொடர்பாக கொஞ்சம் தெரிய வரும், நேரடக்கம் புரியக்கூடியதா இருக்கும்.
2: Neutralisé par la police après avoir chargé des fonctionnaires lors d'une intervention. Les faits se sont produits ce samedi 30 mai 2026, peu après 14h, rue Hector Berlioz, dans un immeuble résidentiel de Bobigny, en Seine-Saint-Denis. Selon les premiers éléments, des policiers de la BAC de Pantin avaient été appelés pour intervenir dans le cadre d'un différend de voisinage. Mais à leur arrivée, au sixième étage de l'immeuble, la situation aurait rapidement dégénéré. D'après une source proche du dossier, un homme armé de deux couteaux aurait menacé les fonctionnaires avant d'avancer vers eux. L'un des policiers aurait tenté de le repousser d'un coup de pied sans succès. Toujours selon les autorités, l'homme serait revenu à la charge, poussant un gardien de la paix à faire usage de son arme de service à deux reprises. Touché à l'abdomen, l'individu a été pris en charge par les secours, mais il est décédé malgré l'intervention du SAMU. Avant l'arrivée des policiers, l'homme aurait également blessé deux voisins à l'arme blanche. L'un d'eux aurait été touché au niveau du trapèze. Une enquête a été ouverte pour violence avec arme ayant entraîné la mort. L'IGPN, la police des polices, a été saisie. À Bobigny, un homme armé de deux couteaux a été mortellement...
0: போலீஸ் டு போலீஸ் தானே இந்த இவர்கள் சுட்டது சரியா பிள்ளையான்றத ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள்.
1: அது வந்திருக்காங்க. அதாவது வந்து இப்ப இதுல இப்ப என்கொயரி ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்துச்சு நடக்கல அப்படிங்கறதுக்கு வந்து சொல்றதுக்கு வந்து அது நடந்திருக்குது. இந்த நேரத்துல வந்து அவங்களே அதாவது போலீஸே வந்து வந்து இந்த போலீஸ் வந்து செஞ்சு சரியா சரியில்லையான்னு என்கொயரி பண்றதுக்கு அவங்க துணிச்சலா வந்து அவங்க அந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மாசமா வந்து தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த இந்த வெற்றி பெற்று அரசியல்ல வந்தது என்ன பிரயோஜனம்னு
0: கேக்குறான்.
1: அவங்க கேட்க வேண்டியதுன்னா அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க
0: வேண்டியதுன்னா
1: அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலாம் தானே. அவங்களுக்கு இதோ ஒரு சண்டை நடந்திருக்குது, இது வந்திருக்கு, இவர் மேலேயே தவறாவே வச்சிருந்திருக்கலாம்.
0: இது எங்கடையாக்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தா தங்களே ஒரு பெரியாக்கள் மாதிரி எங்கட சமூகத்துக்கு காட்டுறதே தவிர இப்படியான இதுகளுக்கு எல்லாம் குரல் கொடுப்பதற்கோ நீதிக்கு அநீதிக்கு எதிராக நீதி கேட்பதற்கோ ஒருபோதும் முன்வர மாட்டார்கள்.
1: அதுதான் உண்மை.
0: பௌத்த உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன், ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நினைக்கிறேன், ஒரு 12 மணி போல ஒருவர் எனக்கு தொடர்பு உண்டு சொன்னார். லாச்சப்பல்ல வந்து ஒரு கடை ஒன்றில், டெலிபோன் விற்கிற கடையில சில போலீசார் வந்து உள்நுழைந்ததாகவும், அப்ப உள்நுழைந்த அந்த போலீசார் வந்து இன்னொரு தமிழர் தான் அவரை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப கூடுதலாக உங்களுக்கு தெரிந்தானே, தமிழர்களுடைய கடையில விசா இல்லாதவர்கள் வேலை செய்வார்கள். அப்ப ஒரு சாப்பாட்டு கடையிலும் அப்படி அவர்கள் சோதனைக்கு போயிட்டு என்ன செய்திருக்கிறார்கள் என்றா, அந்த சோதிக்கிற மாதிரி அவர்களுக்கு காசு போடுற பட்டி இருக்குதானே, அதுக்குள்ள 2500 யூரோவை எடுத்து தங்களுடைய பொக்கெட்டுக்குள்ள வைத்து விட்டார்கள். அப்ப ஆனா அவர்கள் எங்களை தமிழர்கள் போலீஸ் என்ற சொன்னா இந்த மோதினா பிரச்சனை என்று சொல்லி போக மாட்டார்கள். இவர் கூட்டிக் கொண்டு வரவர் வந்து அவர்களுக்கு சொல்லுவார், அது தமிழர்கள் வந்து நீங்க பயப்படாமல் எடுக்கலாம், தமிழர்கள் உங்களுக்கு எதிராக விரும்பினாலும் போக மாட்டார்கள் இதென்று சொல்லி. அங்க விசா இல்லாத ஒரு தடவை வந்து இவரும் கடை வச்சிருக்கிறவர் தான், விசா இல்லாதவர் ஒருவர் நன்றாக கொத்துரொட்டி போடக்கூடியவர், அவரை அங்க விசாரணைக்கு என்று போய் பிடித்தவர்கள் அடுத்த நாள் இவற்ற கடையிலே அவரை வேலை செய்ய விட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்ற கடையில இருந்து 2500 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்ட அந்த அதிகாரி மேர் அவர்கள் தான் இந்த டெலிகாட் கடையிலும் போயிருக்கிறார்கள். அந்த கடைக்கு உரிமையாளர்களை கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள இருத்தி போட்டு அந்த ரூமுக்குள்ளே அவர்களால தொலைக்காட்சியில கமராவை பார்க்கக்கூடியதா இருந்தது. அவர்கள் அந்த காசை எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வைப்பதும் டெலிபோன் காட்டுகளை எடுத்து ஜாக்கெட் பொக்கெட்டுக்குள்ள வைப்பதையும் கண்டு அவர்கள் அவர்கள் சிவில்ல தான் போனதா, அப்ப அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் போலீசார் இல்லையா கள்ளர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு அடித்திருக்கிறார்கள். அடிக்க அவர்கள் தப்பி ஓடி பிறகு போலீஸ் வாகனத்தில் வந்து தங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது அடித்தது என்று சொல்லி அவர்களை கைது செய்திருந்தார்கள். அப்ப எனக்கு சொன்னவர் வந்து இப்படி அவர்களுடைய வீடியோவை எடுத்து பார்த்தா உண்மை தெரியும், ஆனா அவர்கள் போற போது கத்தி கொண்டு போனவர்கள் இவர்கள் களவெடுத்தபடியால தான் நாங்கள் அடிச்சது என்று சொல்லி அப்ப உடனடியாக போலீஸ் டு போலீஸுக்கு அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒருவரோட தொடர்ந்தபடியால அவருக்கு அறிவிச்சு அவர் விடிய பிறகு 2 மணிக்கு போய் அந்த கடையை திறந்து வீடியோவை பார்த்தா வீடியோல இவர்கள் எடுத்து பொக்கெட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது வந்திருக்கு. அப்ப அதன் பின்னர் அவர்தான் போலீஸ் டு போலீஸோட தொடர்பு கொண்டு கதைச்சு உடனடியாக அங்க போன அதிகாரிகளை கைது செய்தார்கள். அதே நேரம் அந்த ஏரோப்பாவன் இதுல வந்து ஒரு தமிழர் வேலை செய்தபடியால அவர் அதை வெளியிட்டபடியால எல்லா பிரெஞ்சுக்காரர்களும் பார்த்து ஆத்திரப்பட்டு அதன் கீழ் கொமெண்ட்ஸ்கள் எல்லாம் எழுதினார்கள். இவர்கள் போலீசாரே அல்ல, இவர்கள் இப்படி போய் ஒரு விசாரணை கண்டு போனா இப்படி காசு எடுத்து வைக்கிறது அதுண்டு அப்படி எல்லாம் எழுதி அனுப்பி இருந்தார்கள். அப்ப பிறகு ஒரு தமிழர் தான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இறக்கிய தகவல்களை சிலர் தந்திருந்தார்கள். அவருடைய கத்கத் வாகனத்துல தான் அந்த கடைக்கு போறதுக்கு முதல் கொண்டு வந்து இறக்கினதை கண்டவர்கள் சொன்னார்கள். அப்ப நான் போலீஸ் டு போலீஸ்ல போய் இவர் தான் இப்படி செய்யறவர், இந்த கடையில எல்லாம் ஏற்கனவே எடுத்த இவர்கள், ஆனா அவர்கள் பயத்துல உங்களிடம் போலீஸ்ல வேண்டி போட இல்லை, நீங்க வேணுமெண்டா அந்த கடையை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க என்று சொன்னதுக்கு பிறகுதான் உண்மையான ஒரு விசாரணை நடைபெற்று அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனா அவர்களுடைய தொழிற்சங்கம் அவர்களுக்கு இது பரிசு கொடுத்த 3-6 ஏதோ உண்டு அந்த போலீஸ் பிரபஞ்சமான போலீசார் அவர்களுக்கு வந்து பெர்மிஷன் இல்லாமலும் போய் பார்க்கலாம் என்ற ஒரு அதிகாரம் இருந்தது. போலீஸ்ல உள்ளவர் வந்து அந்த தமிழர் காட்டி கொடுக்குற தமிழரை கொண்டு போய் இறக்கியவரை எல்லாம் விசாரிச்சு ஓரளவுக்கு அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். இவர்கள் சட்டவிரோதமாகத்தான் இதை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றது நான் சொன்ன ஏற்கனவே 2500 ரூபாய் களவெடுத்த கடைக்காரரையும் கூப்பிட்டு அவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் பயத்தின் காரணமா மற்ற அவர்கள் உள்ளதை சொல்லிவிட்டார்கள். தங்கட கடையில விசா இல்லாமல் வச்சிருந்தது, ஆனா இந்த வந்த அதிகாரிகள் அவரை பிடித்து கொண்டு போய் அடுத்த நாள் இவர இந்த போலீஸ் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வந்து இறக்குறவற்ற கடையில வேலைக்கு விட்டது எல்லாத்தையும் சொன்னபடியால அந்த போலீஸ் டு போலீஸ் அதிகாரிக்கு ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை என்றதை நம்பி இருந்தபடியால நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்தார் அந்த 2 போலீஸ் அதிகாரிகள் மீதும். ஆனால் அவர்கள் அதை ரீஅப்பீல் செய்து அவர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய ஆதரவோட அதை செய்த போது இந்த கடைய உரிமையாளர் வந்து கடையை விட்டுவிட்டு இலங்கைக்கு போயிட்டார். அதால தான் அவர்கள் வழக்கில் வெல்லக்கூடியதா இருந்தது. அவருக்கு மேல சொல்லி இருக்கிறார்கள் போலீசாரோட பிரச்சனை பட்டா. இப்ப நீங்கள் அந்த கடிதம் எழுதின அவருக்கு நான் வந்து இந்த போலீஸ் டு போலீசாருக்கு தான் நடந்த போலீசார எங்கேயிருந்து வந்த போலீசார் வந்து சட்டவிரோதமாக அவருடைய கடையில சாமான் வாங்க வந்தவர்களையும் ஒருவருக்கு காலையிலேயே அவரையும் வேலை செய்தாண்டு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தபடியால ஆனா அவரையும் வந்து போலீஸ் டு போலீஸுக்கு போனா போய் இந்த பிரச்சனை வரும் என்று சொல்லி அவரும் பின்வாங்கி கொண்டார். அப்படி எங்கடையாக்கள் தங்களுடைய உரிமையை பெறுறதுக்காண்டி போராடினாத்தான் பெறலாமே தவிர அல்லாட்டி உங்களுக்கு கிடைக்காது.
1: அதாவது ஒரு நேரத்துல நீங்க இறங்கி போனா போராட வேண்டிய நேரம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த இனத்துல இருந்து நிறைய பேரு அரசியல்ல வெற்றி பெற்று வந்திருக்காங்க. நிறைய பேர் துணை மேயரா இருக்கிறாங்க, முனிசிபல் கவுன்சிலரா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ் விழா செய்யும் போது அவங்களை கூப்பிடல அப்படின்னு சொன்னா வந்து அந்த விழா நடத்துறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்து அவங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆக்கிடுறாங்க. இன்னைக்கு வந்து என்ன நான் கேட்கறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற தமிழ் வெற்றி பெற்று வந்தவங்க வந்து மாலை போடுறதுக்கு ஒன்றியும் கிடையாது. போன் அடிச்சு அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க வந்து குரல் கொடுக்கணும், பேஸ்புக்ல எழுதணும்னு சொல்லுங்க. நீங்க அப்பதான் வந்து அடுத்த வாட்டிக்கு வர்றவங்க வந்து அடுத்த வாட்டிக்கு அரசியலுக்குன்னு வர்றவங்க வந்து பொதுச்சேவைக்காக வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு உள்ள சில விஷயங்கள்
0: ஏன்னா இந்த பபினி அவர் வந்து ஒரு உளரீதியான மென்னோயால பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னா அவரை சாதாரணமாக அப்படியானவர்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒழிய சுட முடியாது. இப்ப அதுக்காண்டி ஒருதரம் குரல் கொடுக்க இல்லையே இதுவரை
1: குரல் கொடுக்கல. அதாவது ஒன்னாவது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நீதிட கண்ணை கட்டி இருக்குது. எல்லாத்துக்கு கட்டுறாங்க, என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம விசாரணை பண்ண பிறகுதான் அதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறதா அதுல அதுல வந்து தத்துவம். இப்ப போலீஸ் அவங்க போறாங்க, அவங்க வந்து ஒரு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க, ஓகே ஒத்துக்கலாம். ஏன்னா போலீஸ் இல்லாம ஒரு ஊர்ல ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்காது. அதே நேரத்துல வந்து அப்படி போறவங்க கரெக்டா தான் நடப்பாங்களான்னு சொல்லிட்டு இது பண்றதுக்கு தான் போலீஸ் இருக்கு, ஒரு போலீஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மேல பிரசே இருக்கிறாங்க, அதுக்கு மேல போலீஸ் மந்திரி இருக்கிறாங்க. இந்த கண்டத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த ஊர்ல வந்து அந்த நிர்வாகத்தை வந்து கை கட்டுப்பாடுல வச்சுக்கிறதுக்கு இங்க நிறைய நிர்வாகங்கள் வச்சிருக்காங்க. அது எந்த நிலவில திரும்பி வரும், அதே மாதிரி மணிஃபெஸ்டேஷன் டிமோன்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அதாவது கூட்டங்கள் போடுறதுக்குள்ள உரிமைகள் கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒத்த ஒத்தவங்கள எங்கெங்கெல்லாம் வந்து ஹால் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் வந்து அதிகாரத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து இவங்க மாலை சூட்டி இப்ப எல்லாம் போட்டு அவங்களுக்கு உள்ள கேண்டிடேட்டுக்கு வந்து இது பிரச்சாரங்கள் பண்ணாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க அந்த பிரச்சாரம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டம் போட்டு அவங்க எல்லாரும் வந்து என்ன செய்ய அந்தந்த ஊர்ல வெற்றி பெற்று வந்திருக்கிற தமிழ் வேட்பாளர் தமிழ் கேண்டிடேட் எளிய வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி குரல் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கணும. எனக்கு இதனால அவங்களுக்கு காசு பணம் இது கிடையாது, காசு பணம் செலவு கிடையாது. இதனால வந்து அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக போறது இல்ல. ரெண்டே ரெண்டு வார்த்தை வந்து எழுத சொல்லுங்க, மாறும், நிச்சயமா மாறும். ஏன்னா என்கொயரி பண்ணும் போது வந்து அவங்க இதெல்லாம் பாப்பாங்க. யாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, வந்து சில ஜனங்களை வந்து செக்கிங் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிப்பாங்க. சில ஜனங்களை வந்து செக்கிங் பண்ணும் போது எதுவுமே யோசனை பண்ண அவங்களுக்கு தெரியும், இவங்களை எது செஞ்சாலும் யாரும் வரமாட்டாங்க, அனாத நாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க மண்டையில நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்வாங்க. நான் வந்து இந்த கார் லாக்கூர்னா கார் எல்லாம் பார்த்தேன் நானு. லக்குர்னாவ் கார்ல வந்து நிறைய பேர் இந்த இறச்சி சுட்டு வித்துக்கிட்டு சிகரெட் வித்துக்கிட்டு இது போ இந்த அப்புறம்னா அந்த டூப்ளிகேட் வாட்சி இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆள் வந்து அவர் என்ன ஊர் காரணம் எனக்கு தெரியல, அவருக்கு வந்து இலங்கையா இல்லக்கிட்டி பர்மாவா இல்லக்கிட்டி பங்களாதேஷா என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன அவர் பேசவே இல்லை. அவரு அங்கேருந்து வந்தாங்க, வந்தோன்ன போலீஸ் வந்து இங்க இந்த போயெல்லாம் போட்டு எங்க பார்த்தாலும் இல்லீகலா வித்திட்டு இருக்கிறவங்க நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நல்லா தடியா இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க நல்லா பசிப்பட்டனையில இல்லைன்னு சொல்லி தெரியும். அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த நின்றுட்டு இருந்த சின்ன பையன் ஒரு 25 வயசுக்கு மேல இருக்காது, அந்த பையனை அடிச்சு இழுத்து எல்லாத்தையும் தூக்கி உலகத்துக்கு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பையனையும் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து அங்க நின்றுகிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் அந்த போலீஸ். அப்ப அவங்கள விட்டுட்டாங்க. இதை வந்து ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட போய் நான் சொல்றேன் நான் இந்த மாதிரி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன என்ற சொல்றாரு அப்படின்னு சொன்னா வந்து அவங்க அந்த வித்தாங்கடா பிடிக்கத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க. நான் வந்து அதுல எந்த வித குறையன்னு சொல்ல வித்தாங்கடா பிடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அங்க நின்ற எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு பத்தா வந்து எல்லாருக்கும் ஒண்ணுத்தானா இவரு. அதாவது இந்த பையன் வந்து ஊர்ல இருந்தே 6 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் இலங்கையில எவ்வளவுன்னு தெரியல வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு போயிடுறாங்க. தங்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு 10 யூரோக்கு சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. இந்த வந்த கடனையே அடைக்க முடியாம வந்து இங்க நிறைய பேர் வந்து ரோட்ல கிடக்குறாங்க. இதுதான் உண்மை. இது இந்தியால இருந்து வந்தவங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் 6 லட்சம் ரூபாய் இந்தியால இருந்து வர வரதுக்கு வந்து வாங்குறாங்க. கொண்டு வந்து ரோசி ஏர்போர்ட்ல எல்லாத்தையும் சொல்லி கனவுகளை காட்டி ரோசி ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுறா அங்கே நீங்க வர்றதுக்கு கூட கையில காசு இல்லை. பரி உள்ள வர்றதுக்கு கூட காசு இல்லாம அங்கே நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை எல்லாம் நிறைய பேர் இருக்குது.
0: முதல் விடயம் தொடர்பாக எங்களுடைய இந்த உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கேதுவர்கள் ஒன்று அனுப்பி இருக்கிறார். இதை கேட்டு பாருங்கள். 10 வருடம் முன்னர் சால்சன்னி சிறப்பு படையணியின் நெற்பாட்டில் நீந்தியவர்கள் நூல் வெளியிட்டு முகடு குழுமம் செய்த போது சிறப்பு பிரதியை யாருக்கு கொடுக்கலாம் என்று கேள்வி வர சால்சன்னி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதி கோபிநாத் அவர்களின் சகோதரன் இங்குதான் உள்ளார். அவரை அழைத்து கௌரவித்து அதனை வழங்கினோம். மிக அமைதியான ஒருவர், புன்னகையுடன் கடக்கும் மனிதர். அவர் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம். வாழ்வின் சூழல், வாழ்வின் போக்கு நொடிகளில் மாறிவிடும் தன்மை கொண்டது. அதிகார வரம்புகள் எந்த திசையும் உலகில் அகதிகளை அடிமைகளாகவே நடத்துகிறது. ஐரோப்பா தேசத்தில் நீ எவ்வளவு காலம் இருந்தாலும் நாம் வெளிநாட்டவர் தான் என்பதை அவர்கள் தங்கள் அதிகாரத்தின் ஊடாக சொல்லி செல்லுகிறார்கள். போதைப்பொருள் கடத்துகிறவனை சுட்டால் நாட்டை கொடுத்தும் சமூகங்கள் வாழும் நாட்டில்தான் அமைதியான வாழ்வு வாழும் சமூகங்களின் குரலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலில் ஈழத்தமிழனாக நின்று பெருமை சேர்க்கிறோம். தமிழர்கள் நலனுக்கு குரல் கொடுப்போம் என்று பொது வாழ்வுக்கு இறங்கிய 180 வேட்பாளர்களும் இந்த கொலைக்கு நீதி கேட்டு இறங்குவார்களா, அல்லது நமக்கேன் சோழி அவர் கத்தியோடு நின்றார் வன்முறை செய்தார் போலி சுட்டது சரியென்று காரணம் சொல்லி ஒதுங்குவார்களா, ஈழத்தமிழர் நலனுக்காக முழு நேரம் சோசியல் மீடியாவில் வகுப்படுத்தும் மனிதநேய கோஷ்டி என்னதான் செய்ய போகிறது பார்ப்போம் என்று ஒரு வெளியீடு ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார்.
1: அதாவது நம்ம இவ்வளவு நேரம் பேசினது அவ்வளவு சுருக்கமா அழகா எழுதியிருக்காங்க. அழகா எழுதியிருக்குது. இது இவங்க அந்த 158 பேர் காதல போய் உழுவுனது. இதை நீங்க பேட்டிகள் வந்து தேர்தல் நேரத்தில் பேட்டிகள்லாம் எடுக்கும் போது வந்து நம்ம படிச்சு படிச்சு படிச்சு நம்ம சொன்னது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, விசிட்டிங் கார்டு முக்கியம் கிடையாது. வெற்றி பெற்று வந்துட்டோம், விசிட்டிங் கார்டு முக்கியம் கிடையாது. ஊர்ல இருந்து வந்து வரிக சால்வை வந்து முக்கியம் கிடையாது. சந்தன மாலை முக்கியம் கிடையாது. ஆனா அந்த இவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஆச்சா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும்.
0: ஜெர்மனியில இருந்து ஒருவர் இணைந்து நின்று காத்திருக்கிறார். அவரை இணைத்து பின்னர் அருளிடமும் இது தொடர்பாக கேள்விகள் இருந்தால் கேட்போம். தேவன் அவர்கள் சொல்லுங்கள்.
3: வணக்கம்.
0: ஃபாரூக் அவர்கள், ஃபாரூக்
3: ஃபாரூக் அண்ணா உங்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
3: இப்ப நான் கதைக்கு வந்து உடைய மந்திரி வெளிநாட்டில் இருக்க நாங்கள் தமிழர்களும் எங்களோட வாழ்க்கையும் இங்கு உள்ள எங்களோட தமிழர்களுடைய சிந்தனைகளும் போக்களும் பண ஆசையும் அது சொல்லி எல்லா பக்கத்தாலும் ஒரு பக்கத்தாலும் இல்லாம எங்களோட மக்களுடைய போக்கள் போய்கொண்டிருக்குதான். சில சில விஷயங்கள் வந்து இப்ப உங்களுடைய வானொலி பற்றிய ரொக்கம் ஓடு விடயம் வந்து என்ன சொன்னா இப்ப கவலை தான் தெரியல என்ன சொன்னா நாங்கள் அங்கிருந்து இங்க வந்து நாங்கள் எங்களை பற்றி வந்து விட இங்க வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே தேவையில்லாத பற்றி எல்லாம் போய்கொண்டிருக்கோம். அந்த இது நடந்து இன்னைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய சேவை போயிருந்தா கொண்டு கொண்டாட்டு போறோம், கரியாண்டு போறோம், அங்கே வாங்கிவோம், எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அன்றைக்கு ஒரு உயிர் போயிட்டுது, அது என்ன நடந்தாலும் சரியாதுங்கிறாலும் வந்து இங்க அந்த உழைப்பு தந்து அங்க போய் இங்க போறீங்க. ஏன் நீங்கள் ஒரு அந்த நேரத்தை செலவழிக்காமல் இங்க வந்து இந்த அந்த உறவுக்கு உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலிகள் சொல்லி ஒரு சொல்லாத மேல ஒரு வேதனையான வடிவம் எனக்கு என்ன பொறுத்தவரை எந்த தனியில் வந்து எனக்கு ஒரு நாங்கள் எத்தனையோ கடந்து வந்தாங்க. ஆனால் இப்ப இப்பதாக நான் நீங்க சொன்ன செய்தி மூலம் அது அவர் மனம் உழைஞ்சி அவர் உதவும் சொல்லி கேள்விப்படஞ்சிட்டு இருந்தாலும் ஆனால் நாங்க உப்பி போட்டு விட்டு போகணும்னு சொன்னா தொடர்ந்து ஆட உங்களுக்கு விட்டு வந்தால் உடனே பெருமாடணும் அப்ப எங்களை விட்டு ஒண்ணும் பேரு தானே அப்ப அது ஆட்சி விட்டு தானே கூட நாங்கள் வச்சுக்கொண்டிருக்கோம் என்ன அப்ப இப்ப எங்க சமூகம் எங்க போகணும்னு சொல்லி எனக்கு என்ன சொல்றது என்ன சொல்றது இது வந்து என்ன பொறுத்தவரை எவ்வளவு மக்கள் வந்து பிரான்ஸ் நாட்டு இருக்கணும் தெரியாது ஆனா இப்படியும் பத்து ஐந்து கணக்கு சொல்றேன் இருந்தாலும் அப்ப இன்னைக்கு உதவித்தனம் மற்ற மண்ணிக்கு ஒரு தினம் அவற்றை கூட்ட போய் வச்சுட்டு சொன்னீங்களோ நீங்களோ ஒன்றுங்களோ கேட்டீங்களா ஒருதான் கேட்கலையே அப்ப உங்களை உங்களை போட்டு வந்துதான் நீங்கள் இதாங்க அப்ப அப்ப அதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் இதுமாதிரி நாங்கள் எங்களுக்கு குரலை கொடுக்கணும் இப்ப ஃபார்வர்ட் அண்ணா சொன்ன மாதிரி குரலை கொடுக்கணும் குரல் நாங்கள் இப்படி ஒதுங்கி இருக்கிறேன் தட்டி கேட்க மாட்டேன்னு சொன்னா எங்களை விட்டு வரும் பிறகு உடனே வந்த உடனே கதைக்க போல இல்லை சரியா எது இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களை இந்த மக்களுக்கு குரல் கொடுக்கணும் அது சரிபுள்ள அது வந்து நீதி வந்து அது நீதி நீதி வந்து விளையாண்டு நேரத்தில் நீதி ஒழுங்கா நீதி கிடைக்கவே இல்லை ஆனால்
1: ஒரு வெற்றி பெற்று வந்தவங்க குரல் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சாதாரண உள்ளவங்க குரல் கொடுக்கும் போது அவங்கள அவங்க வீட்லயே கேட்பாங்களா அந்த செய்திங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அவங்க பிள்ளையே அந்த செய்தியை கேட்குமா எடுத்து நடக்குமாங்கிறது கேள்விக்குறி. இப்ப வெற்றி பெற்று வந்து அரசியல்ல உள்ளவங்க இப்ப வந்து நான் வெற்றி பெறாம அரசியல்ல இருக்கிறேன் எனக்கு குரல் இருக்குது அந்த குரலை நான் கொடுக்குறேன். நான் வெற்றி பெற்று வரும்போது இந்த குரல் வந்து 10 மடங்காவோ 20 மடங்காவோ இருக்கும். அப்ப அந்த குரல் வந்து ஜியோகிராபிக் இது அதாவது வந்து பூகோள லிமிட் கிடையாது வரை கிடையாது. இப்ப பிரான்ஸ்ல இருந்துகிட்டு ஜெனிவால போய் போராட்டங்கள் பண்ணுங்க வந்து இலங்கையில பிரச்சனை நடக்குது சீமான் வந்து தமிழ்நாட்டுல எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் விட்டு கண்டம் ஏழு கடல் தாண்டி இங்க கொடுக்கும் போது அப்ப வந்து அந்த அதிகாரம் எங்கிருந்து வருது நம்மளுக்கு. இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கும் போது வந்து பரியில வந்து சுரப்பல் கிட்ட மணிஃபெஸ்டேஷன் பண்ணாங்க. போர் வந்து சயின்ஸ் அந்த நிலையிலயும் நடக்கல பிரான்ஸ்லயும் நடக்கல ஐரோப்பாலயும் நடக்கல அது வந்து ஆசியா கண்டத்துல நடந்துகிட்டு இருக்குது. இங்க குரல் கொடுத்தீங்க எதை வச்சு கொடுத்து கொடுத்தாங்க அரசியல் குரல்ங்கிற குரல் கொடுக்கறதுங்கிற அதிகாரம் வந்து அரசியல் அதிகாரம் அது அதுதான் உண்மையான அதிகாரம். நிர்வாக அதிகாரம்ங்கிறது வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு அவங்களுக்கு ஒப்படைச்ச பொறுப்பை வந்து அதுக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சு விலை வாங்குறது. இப்ப ஊர் சுத்தமா இல்லைன்னா மேயர் வந்து குப்பை பெருக்கிற பலையை எடுத்துக்கிட்டு அவருமே பெருக்க மாட்டாரு. அவர் அந்த சர்வீஸ் வந்து சர்வீஸ்க்கு உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள மேயர் அட்வான்க்கு சொல்லுவாரு அந்த பொது சுத்த இது வந்து சரியில்லைண்ட. அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அப்புறம் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க போய் கடைசியில அந்த விளக்கமத்தை எடுத்து பெருக்கிறவங்களுக்கு வந்து செய்தி போவோம். இது நிர்வாக அதிகாரம். இப்ப இன்னொன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த 150 பேரும் வந்து எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நானு போந்தில இருந்து பல இடத்துல பொபினில இருந்து நோசில ஸ்டேட்ல இருந்து செர்ஜில இருந்து கிரேல இருந்து எதை நிறைய இடத்துல வந்து தமிழர்கள் அரசியல்ல நிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டங்கள் போட்டாங்க. அதுல வந்து கலந்துகிட்டவங்க சென்சன் உள்ளவங்க அங்க போய் கலந்துகிட்டாங்க அங்க இருந்து உள்ளவங்க இங்க வந்து கலந்துகிட்டாங்க. அப்ப இங்க இருந்து இன்னொரு இடத்துல போய் அவங்க எங்க தமிழ் மக்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துனே உங்களுக்கு மச்சா மாமா எங்க ஊர்ல இருப்பாங்க அவங்களுக்கு போன் அடிச்சு சொல்லுங்கும் போது அந்த அந்த லிமிட் எங்க போனிச்சு. அப்ப வந்து ஏன் அவங்க வந்து எனக்கு நான் வந்து லாக்கூர்னால நிக்கிறேன் லாக்கூர்னால உண்டின்னா நான் கூட்டம் போடுவேன் லாக்கூர்னால உள்ள தமிழர்கள் லாக்கூர்னால வெள்ளக்காரங்க அரபுக்காரங்க அவங்ககிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு ஏன் கேட்கல. அவங்க ஏன் போந்தில வந்து ஹால் எடுத்து போந்தில எல்லா தமிழர்களுக்கும் எல்லா அதுவும் வந்து ஒரே கட்சிக்காரங்க கிடையாது அது வந்து மாநாடுங்கிறது

வந்து நீங்க இது பண்ணிருக்கணும். இரண்டாவது நிர்வாகம் இதுல வந்து இதுல இவங்க வந்து முடிவெடுக்க போறதில்ல. போலீஸ நான் குத்தம் சொல்லல, அவங்கள குத்தம் சொல்லல, அவங்க இறந்து போன இறந்து போனவங்கள நான் குத்தம் சொல்லல, போலீஸ குத்தம் சொல்லல. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம தூரத்துல இருக்கிறோம், அங்க என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு வந்து வெள்ளக்காரங்க அமைச்சிருக்கிற நிர்வாக சீர்திருத்தையிலேயே போலீஸ் டு போலீஸ் இஜேபின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த நிர்வாகம் வந்து இந்த போலீஸ் டிக்ளேர் பண்றது உண்மை தானா, அப்ப அந்த டாக்டர் சொல்றது உண்மை தானா? ஏன்னா வந்து இவரு ஆம்புலன்ஸ் வந்திருக்குது, ஆம்புலன்ஸ் வந்தப்ப இறந்ததாக டிக்ளேர் பண்றாங்க. அப்புறம் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா இந்த இடத்துல குண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றாங்க முயற்சி பண்றதுக்கு, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இப்ப இந்த அப்புறம் எயிட் வீட்டுக்காரங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கண்டறியறதுக்கு தான் இந்த இது. நான் வந்து நானோ தர்சானனோ யாருமே வந்து இன்னாரு குற்றம் செஞ்சிட்டாங்க, இது செஞ்சது சரி, அவர் சுட்டது சரி, இவரு இவரு உடம்பு சரியில்லாம இருந்தது சரி அப்படிங்கறத பேசவும் முடியாது. இது அவங்களுக்கு ஒத்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பேஸ்புக்ல வந்து செய்திகள் போடுறாங்க, அது வந்து இந்த கோர்ட்லயும் நிக்காது. அதாவது வந்து குடும்பத்துக்காரங்க கேஸ் போட்டாங்கன்னு நிக்கும், ஏன்னு சொன்னீங்கன்னா குடும்பத்துக்காரங்க மனசு பாதிச்சதுன்னா அவங்க கேஸ் போட்டாங்கன்னா வந்து யாரு எழுதுனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அது நான் அந்த கட்டத்துக்கு நான் போகல. நானு இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு, அதாவது யாரும் வந்து நம்ம தமிழ் மக்கள் எங்கேயும் போய் வன்முறை பண்ணனே அவங்க கெட்ட பேர் எடுத்துக்கணுங்கிறது வந்து என்னடா என்னமே கிடையாது. சிறப்பா வந்து கடைகள் வச்சு சிறப்பா வந்து முன்னறிட்டு கஷ்டப்பட்டு காலையில 5:30 to 4 வந்து ரெஜிஸ்டர் அந்த காய்கறி அந்த பொருட்கள் எல்லாம் வந்து காலையில போய் வாங்கிட்டு வந்து 8 திறந்து 9 சுத்தம் பண்ணி 12 மேல வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள், அதுல வந்து அந்த இதுல எல்லாம் வந்து நம்ம எந்த இதும் வந்து இது பேசுறதுனால வந்து எல்லாரும் இறங்கிடுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து எலெக்ஷன்ல தேர்தல் நிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்குனால நவம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கும் ஒரு போராட்டம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தலையில முடிய கொஞ்சம் கூட வெட்டி விட்டான் அந்த கடையில அப்படின்னு சொன்னா அதுக்கு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து போராட்டங்கிறது வந்து கட்டாயமா வந்து எந்த பொருளையும் நாசம் பண்ணி வன்முறையை தூண்டுறது பேர் போராட்டம் கிடையாது. அது அது பேரு வந்து கலவரம். அது நாங்க வந்து போராட்டங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டு அரசியல் சாசன சட்டத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம். அது சில நாட்டுல வந்து அதை வந்து விட்டு கொடுப்பாங்க, சில நாட்டுல வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, சில நாட்டுல விட்டு கொடுத்ததோ சில நாட்டுல விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஊர்ல வந்து 88 வந்து பெரிய கிரேவ் நடந்துச்சு, கிரேவ்னா ஸ்ட்ரைக் நடந்துச்சு, ஸ்ட்ரைக் வந்து அது அர்த்தால் நடந்துச்சு 88 பிரான்ஸே வந்து 88-95 பிரான்ஸே ஸ்தபிச்சு போயிடுச்சு, நேஷ் கொட்டிட்டு இருந்தா, அதாவது வந்து பனி மூட்டமா பனி பெஞ்ச நேரம் பிரான்ஸ் ஃபுல்லா இது பண்ணுச்சு, ஒரு பிரச்சனை கிடையாது. ஏதோ எல்லாமே பிரான்ஸே நடக்கவே இல்லை, இந்த கம்பெனில வேலை கிடையாது, எல்லாமே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த ரத்தத்தை சம்பந்தமா வந்து அந்த மணிபேசாட்சியம். ஆனா ஜிலேஷன் சொல்லிட்டு ஒரு ஹீரோக்கு உள்ள பெட்ரோல டீசலை வந்து 1.30 ஆக்கும் போது அதிகமா வந்து பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க விவசாயிகள், ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த ஊர்ல இப்ப நம்ம பரியில முக்கியமான அந்த பாரிஸ் போர்ட் இங்க மாதிரி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க. அவங்க காரு கார்ல பெட்ரோல் டீசல் போட்டாதான் அவங்க போய் வந்து பண்ணே வாங்க முடியும். அந்த ஊர்ல பக்கத்து பக்கத்து கடைகள்லாம் கிடையாது. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறுனுச்சுன்னு சொன்னீங்கன்னா நிறைய பாதிக்கும். அவங்களுக்கு மண்ணிட விலை ஏறும், அரிசிட விலை ஏறும், கோதுமை விலை ஏறும். அதுக்காக வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் என்ன மாதிரி வன்முறையில வந்து அது வந்து மஞ்சள் அங்கி போராட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த போராட்டம் எந்த மாதிரி வன்முறையில அடக்கப்பட்டதுன்னு நீ நல்லா வந்து சித்தனார கனவுல பாருங்க. இதே பிரான்ஸ்ல அதுக்கு பிறகு வந்து செந்திக்கா மூலமா நிறைய வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. நடக்கல அந்த மாதிரி சொல்ல முடியாது. எந்த நேரத்துல எந்த ஆட்சியாளர்கள் எந்த பரபரப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதே அரசு வந்து 2005 போராட்டம் நடந்துச்சு பிரான்ஸ்ல வந்து அந்த ரெண்டு அரபுக்காரங்க வந்து போலீஸை விட்டு தப்பிச்சு ஓடும் போது அவன் சுட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போலங்கிருந்து போராட்டம் நடந்துச்சு. பிரான்ஸே வந்து 10 எரிஞ்சிச்சு.

0: பிரான்ஸ்ல வந்து இது சிவில் சண்டைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் டிவிலயும் அமெரிக்கா டிவிலயும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸ் வந்து அந்த நேரத்துல பின்தாங்கினாங்க. ஒரு அந்த ரெண்டு இதை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது, கலவரம் நடக்கும் போது, ஒரு துப்பாக்கி சூடு ஒரு போலீஸ் அடிச்சதாக வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 2023 அந்த நயலுங்கிற அந்த அரபுக்கார பையன் வந்து நின்ற இடத்துல வந்து சுட்டது அப்படிங்கிறது வந்து அது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது. முதல் நேயர் கூட அதை பத்தி பேசினாங்க. ஊரே பத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அதுல கூட வந்து போலீஸ் வந்து முன்னெடுத்து அடிக்கவே இல்லை, அவங்க வந்து பின்தாங்கினாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வந்து போலீஸ எந்த காலத்திலயும் குற்றம் சொல்ல முடியாது. நம்ம அதை அந்த அந்த கட்டத்துக்கே போகல. நம்ம வந்து இந்த வாயால வந்து உண்மையால வர்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளை கொடுக்க சொல்றோம் நம்ம. நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க எங்களுக்கு. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழர்களுக்கு, தமிழர்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்போம்னு சொல்லிட்டு வாய இது பண்ணீங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கறத வந்து எந்தெந்த மக்களும் வந்து வேட்பாளரா இருந்தாங்களோ அவங்களோட பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அவங்களோட டிக்டாக் போய் வெரிஃபை பண்ணுங்க. நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க நான் வந்து நீங்க புதுசா போய் செய்யுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. இங்க அப்ப குர்லாவில இருக்கிறவங்க நீங்க பொபினில போந்தில வந்து இது தமிழ்ச்சோலை விசேஷங்கள் நடக்கும் போது, அரங்கேற்றம் நடக்கும் போது நீங்க மேடையில ஏறி நீங்க வந்து புத்தி சொல்றீங்க கீழே உட்காந்துருக்க உங்களுக்கு. ஏன் வந்து சால்வைகளை வந்து கௌரவ சால்வையை ஏத்திக்கிறீங்க? ஏன் மாலைகளை வந்து ஏத்திக்கிறீங்க? ஒரு ஒரு ஏற்பாட்டாளர்கள், விசேஷங்கள் ஏற்பாட்டாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதுல ஏன் நீங்க ஏத்துக்கிறீங்க? என்ன காரணம் இருக்கா? உங்களை எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றீங்க? தமிழர்களுக்காக நான் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கேன், தமிழர்களுக்காக நாங்க இது பண்றோம், அது அதனால என்ன முன்னாடி உட்கார சொல்லிட்டு சண்டை எல்லாம் போட்ட இடம்லாம் இருக்குது. பத்திரிக்கையில வந்து கொட்டகத்துல எழுதுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்ட இடம்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் எனக்கு வந்து இதுவரை நான் விசிட்டிங் கார்டை வச்சதே கிடையாது. ஏன்னா விசிட்டிங் கார்டை வச்சு நான் ஏன் பண்றேன் அப்படி மாறிடுமோன்னு எனக்கு பயம். எனக்கு விசிட்டிங் கார்டு அரசியல்வாதிகள் வந்து வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுங்கிறது என் மண்டையில இது. என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க விசிட்டிங் கார்டு மெட்ராஸுக்கு போயிருக்கும் போது வந்து விசிட்டிங் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா என்ன நீங்க ஒரு அரசியல்வாதிங்கிறீங்களேன்னு. எனக்கு ஒரு பயம் என்னன்னா அந்த விசிட்டிங் கார்டை பார்த்து பார்த்து என் மண்டை கருவமா போயிடுமோ அப்படிங்கிறது என்ன வந்து எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறது. நிறைய பேர் விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு எங்க போனீங்கனாலும் எந்த விசேஷத்துக்கும் கல்யாணத்துக்கு போனீங்க, காது குத்து கொடுத்துக்கு போனீங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன் வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு, அது நார்மல். ஏன்னா அவர் இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தா தான் அவருக்கு வருமானம் வரும். நாலு கிளியா வருவாங்க, நாலு பேர் அறிமுகப்படுத்துவீங்க. அரசியல்வாதி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காது குத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் இந்த ஊர்ல துணை மேயரா இருக்கிறேன், இந்த ஊர்ல முனிசிபால் கவுன்சிலரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எதுக்காக இருக்கிறீங்க? அடுத்த கேள்வி. இத வந்து தமிழர்களா தனி அதாவது வந்து தனிமைப்படுத்த அல்ல, வெள்ளக்காரங்க வந்து வெள்ளக்காரங்களையே போட்டு ஜெயிச்சிருக்கலாம். நீங்க வெள்ளக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க அதுல நிக்க கூடாது அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது. அப்ப என்னத்துக்கு வந்து ஒவ்வொரு ஜனங்களையும் எடுக்கிறாங்கன்னா, அந்தந்த மக்களோ வந்து அந்தந்த இனத்து மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தான் வந்து ஒவ்வொரு மக்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. வேற எதுக்காக தேர்ந்தெடுக்கல? இது வெள்ளக்காரங்க ஏத்துக்கிட்டது, இது வெள்ளக்கார சட்டம் ஏத்துக்கிட்டது. ஏன்னா வெள்ளக்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க ஜனங்களை சார்ந்தவங்களை நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல கொண்டுட்டு வந்து அவங்க எடுத்து வச்சாங்கன்னா அதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட நல்ல எண்ணம் இது. அப்ப அந்த மாதிரி நீங்க அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நீங்க வந்து ஐநா சபையை பத்தி பேசிக்கிட்டு, ஜப்பானை பத்தி பேசிக்கிட்டு, இது இந்திய பெருங்கடல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ அவங்க வெள்ளக்காரங்களுக்கு எப்படி அந்த சட்டத்துக்கு முன்னாடி எப்படி தெரியும் உங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கட்டே? ஒண்ணும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுவே அரபுக்காரங்க வந்து போராடுறாங்களா, அவங்க மக்களுக்கு வந்து அவங்க பேரை போட்டா வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த சேவையை பயோடேட்டா கொடுத்தா வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க, வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது அந்த நாட்டு தாரங்க வெற்றி பெற்று வந்தவங்க தான் இந்த குரல் வெளியில கொண்டுட்டு வந்தாங்க, அவங்க தான் கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப பிரான்ஸே வந்து பல 14 மாகாணமா இருக்குது. இப்ப வந்து இது பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாரிஷ்லயே எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து எல்லாரும் இது பண்றாங்க. இப்ப கோர்ஸ்ல கோர்ஸ் தீவுல அந்த தீவுல இருந்து வர்றவங்களோட பிரச்சனையும் பாரிஸ்ல உள்ளவங்களோட பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. இப்ப அவங்களுக்கு பேச்சு உரிமை நேரம் ஒதுக்கும் போது எங்க ஊர்ல விவசாயம் வந்து அங்க மலைப்பிரதேசம் இங்க சரிவுல வந்து விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அதனால எங்களுக்கு வந்து மின்சாரம் செலவு அதிகமா இருக்குது, எங்களுக்கு வந்து டீசல் கம்மியா கொடுத்தா தான் நாங்க அங்க இது பண்ண முடியும், அது வந்து ஒரு இன்சுலர் இது, அது தனியா வந்து உள்ள தீவு இது அப்படின்னு அவர் குரல் கொடுக்கிறாரு. அதை பார்த்து என்ன செய்யுது, அரசு வந்து காது கொடுத்து கேட்குது. சரி அங்க டாக்ஸ் வித்தியாசம் பண்ணுவான். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, அல்சாஸ் ஜெர்மனியோட இருந்தது அதுக்கு இங்கே அல்சாஸ் லோரன் சொல்லிட்டு செக்ரிசியல் வந்து பிரான்ஸ் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் 70% வந்து 60% உங்களுக்கு ரீஃபைன் பண்றாங்க உங்களோட மருத்துவ செலவுல. நீதி செலவை பாக்குறதுக்கு மிச்சுவல்ங்கிற ஒரு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேலை மூலமாவா தனியார வச்சுக்க சொல்றாங்க. அதுலயும் குறுக்காத இது பண்றதுக்கு பிரேவோயாசன் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்றாங்க. ஆனா இந்த அல்ஜாஸ் லோரன்ங்கிறதுக்கு செக்ரிசியல் சட்டமே வேற. அங்க என்னன்னு சொன்னீங்கன்னா செக்ரிசியல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து 100% ஃப்ரீ. சில வியாதிகள் இருந்தா தான் இங்க எல்லாம் 100%, அங்க வியாதிகள் தேவை கிடையாது, வெறும் செக்ரிசியல் வச்சிருந்தாவே அங்க இது. அல்ஜாஸ் லோரன்ல வந்து ஒரு சாமியாரோ இல்லாட்டி இமாமோ இல்லாட்டி வந்து பாதிரியாரோ இருந்தாருன்னா அரசுக்கும் சம்பளம் கொடுக்குது. அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு கோயிலோ ஒரு சர்ச்சோ இல்லாட்டி குருத்வாராவோ இவங்க வந்து அந்த அந்த போதகார வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் வந்து வசூல் பண்ணி இவங்க சந்தாதாரர்கள்ட்ட வசூல் பண்ணி சம்பளம் கொடுக்கணும், அரசு கொடுக்காது. அந்த இடத்துக்கு பேரு என்னன்னு சொன்னீங்கன்னா அல்சாஸ் வந்து கோக்கோர்தியா சிவில்னு சொல்லிட்டு அது பல தடவை வந்து ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் மாறி மாறி அந்த அந்த மாகாணம் போனதுனால அந்த மாகாணத்துக்கு சிறப்பு செலவே கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அல்சாஸ் லோரனுக்கு வந்து அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பிரான்ஸ்ல உள்ளவங்களுக்கு. அதனால வந்து அந்த அந்த மாகாணத்திலிருந்து வர்ற எம்பியோ அந்த மக்களையோ இவங்க பிரெஞ்சுக்காரங்க தனிமைப்படுத்தல. இப்ப வெற்றி பெற்று வந்திருக்கிற தமிழ்காரங்க இவங்களுக்காக குரல் கொடுக்கும் போது இவங்க தமிழ்காரங்க தனிமைப்படுத்த மாட்டாங்க, படுத்தப்பட மாட்டாங்க. மத்த மக்களால நிறைய வந்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வந்து தர்சன் அண்ணன் ஒரு காந்திநூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து போனதுல வந்து திருநது அதெல்லாம் வந்து சொன்னாங்க, அதை கூட்டிட்டு வந்ததை நம்பாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
1: கூப்பிட்டு விசாரணையிலே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக போலீஸ் அதிகாரி சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும்படி ஆலோசனையும் சொல்லி இருந்தார். பிறகு அவர் என்ன கூப்பிட்டு என்னிடம் ஒரு வாக்கு மூலம் பதிவு செய்திருந்தார், இவர் என்னென்ன கடைகள்ல முதல் போய் களவெடுத்ததுக்கு காரணம் இது. அப்ப அதுக்கு அவர்கள் போலீஸ் அதிகாரிகள் இவர் கார்ல கொண்டு போய் இறக்கின இங்கே இந்த மெட்ரோவான் கமராவில அவர் கொண்டு போய் இறக்கினதை பதிவு செய்து வைத்திருந்தபடியாலே அது எனக்கு இலகு அவர்களுக்கு காவல்துறையினருடைய சிந்திக்கா அவர்களுடைய குரலில் அவர்களுடைய கடிதங்கள் அவற்றை எல்லாம் பார்ப்பார்கள். அது நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த நேரம் அந்த கடையினுடைய முதலாளி யாருடைய கதையை கேட்டு கடையை விட்டுட்டு இலங்கைக்கு திரும்பி போயிட்டார்.
0: அப்ப
1: எப்படி நீதிமன்றத்தில் வெல்றது?
0: ஒன்னாவது அந்த கெடுதல் செய்யறதுக்கு போகும்போது வந்து தமிழ்காரங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்க மாட்டாங்களா, நல்லது செய்யறது குரல் கொடுக்கலாம. ரெண்டாவது வந்து நேயர் யாரோ பேசினது வந்து அப்ப பேசும்போது சொன்னாங்க, நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை நம்மள அப்படித்தான் நினைப்பாங்க, நம்ம ஊர்லயே நம்ம ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அதை நான் 100% நான் ஏத்துக்கிறேன். நான் இது உண்மை, இது அது வந்து யாழ்ப்பாணத்துலத்தான் கிடையாது, அது வந்து சென்னையிலயும் இருக்குது, அது ஜப்பான்லயும் இருக்குது, மலேசியாலயும் இருக்குது. நம்ம போய் போனோம்னா நம்மள அவங்க ஏத்துக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். அவங்க வந்து நல்லது செய்யறதோட நம்ம 100 மடங்கு நல்லது செஞ்சாதான் அவங்க வந்து ஏத்துக்குவாங்க நம்மள. அது அதுல எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது. என்ன ஒரு ஒரு சின்ன ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பாண்டிச்சேரிக்காரர் லாக்கூர்ல அது வந்து நீங்க ஆஃப் ஆஃப் சோபாக சொல்லிட்டு நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா பரிசியம் பேப்பர் எல்லா பேப்பர்லயும் இருக்கும். அது 2008-09 அந்த சைட்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. அப்ப அந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அந்த ஆஸ்பத்திரி போந்திங்கிற போந்தில வந்து ஒரு ஜாவேர்தியன்னு சொல்லிட்டு ஒப்பித்தால் இருக்குது. அந்த ஒப்பித்தாலுக்கு போகும்போது அவங்க வந்து அந்த புள்ள ஹேண்டிகேப் புள்ள வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வழியில துடிச்சிருக்குது. அவங்க வந்து பார்க்காம அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாததுனால வந்து புள்ளன்னா 12 வயசு சொல்ல தெரியாததுனால மற்றவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த பிள்ளைய வந்து கூப்பிடாம இருந்தாங்க. அந்த பையன் வந்து இந்த ஊர்ல சின்ன அந்த அந்த பிள்ளையோட தகப்பன் வந்து இந்த ஊர்ல சின்ன வயசுல ஒரு 10 வயசுல வந்தவன். அந்த பையன் ஆச்சுதான் இந்த ஊர்ல இந்த ஊர் பையன் கூட சேர்றதுனால டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் வந்து போய் சத்தம் போட்டுட்டோம். அந்த டாக்டர் கெட்ட வார்த்தைலாம் பேசல, கொஞ்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் இதா பண்ணிட்டோம். அந்த டாக்டர் என்ன செஞ்சுட்டான் வந்து இந்த பையன் மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பொய்யாமல் ரிப்போர்ட்டை பண்ணிட்டான். ரிப்போர்ட்ட பண்ணவும் என்ன செஞ்சாங்க வந்து பிள்ளைய வந்து இந்த வந்த பிள்ளைய மட்டுமல்லாம வீட்டுல இருக்கிற பிள்ளையையும் வந்து எடுத்துட்டு இந்த தாய் தாப்பனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 மாசமா வந்து எல்லா டிவிலையும் ரேடியோலையும் வந்து பத்திரிகையிலையும் அந்த ஆசியால இருந்து வந்தவங்க, பாண்டிச்சேரி இருந்து வந்தவங்க, இந்தியால இருந்து வந்தவங்க, அந்த இது ஒரு ஒரு சோபாஜ் காட்டுமிராண்டித்தனம் உள்ளவங்க, அவங்கள்ட்ட மெத்த கூட கிடையாது, அவங்க வீட்டுல தண்ணி கூட அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாம் நாடு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்திகள் வந்தமேனியாவே இருந்துச்சு. கடைசியில வந்து ஜட்ஜி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் வெளியே விடல அவங்க. 3.5 மாசம் சென்றுதான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பிடிச்சாங்கன்னா 3.5 மாசம் ஆகும். அதனாலதான் வீட்டுல எதுவும் சண்டை நடந்துச்சுன்னா போலீஸ்ல போய் சொல்லி சொல்லிட வேணாங்கிறது. ஏன்னா அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா எல்லாரையும் கூட உள்ளார கொண்டு போய் வச்சுக்குவான். 3.5 மாசம் சென்று வெளியில விடுறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜி தனிப்பட்ட முறையில வந்து வேற போலீஸ வச்சு அவங்க என்கொயரி பண்ணிருக்காங்க. என்கொயரி பண்ணும் போது பார்க்கும் போது வந்து அந்த பிள்ளைய வந்து அவர் சொன்னது ஒரே ஒரு இது, நான் பெத்த பிள்ளைக்கு வந்து ஹேண்டிகேப் காசு எனக்கு வானாண்டு எழுதி கொடுத்தவர். அவரு வேற ஒண்ணு அவர் தப்பெல்லாம் செய்யல. வீட்டுல கட்டிலு வீடு எல்லாம் சுத்தமா இருக்குது. வீட்டுல வந்து அந்த இத்தனை பிள்ளைக்கு இத்தனை இவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்கிறது, அந்த பிள்ளைய வந்து நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணது, அவர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செலவு பண்ணுமோ, என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ, விளாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கணுமோ, ஊருக்கு கூட்டிட்டு போகணுமா, எல்லாமே தாப்பா தாய் தாப்பாங்கிற முறையில கரெக்டா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது யாருக்கு, ஜட்ஜிக்கு. அது வந்த உடனே என்ன செய்யறாரு, இந்த இன்னும் ஒரு 3 மாசம் வர வேண்டிய அந்த வழக்கை வந்து முன்னாடியே வரவழைச்சு அவங்களை உடனே விடுதலை பண்ண சொல்லி சொல்றாரு. ரெண்டு பேரையும் விடுதலை பண்ண சொல்லி பெரும்பாலும் புள்ளைய புடுங்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா 5 புள்ள இடத்துல அனுப்பிடுவாங்க. இங்க இருந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்ல அந்த 5 புள்ளைய ஒன்னா சேர்த்து கொண்டுட்டு வந்துருந்தே உடனே அவங்க தாய் தாப்பன்ட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான ஆர்டர் கொடுத்து அவர் வந்து நாங்க அடுத்த வாரத்துக்கு நாங்க உங்கள்ட்ட திருப்பி கேப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளை வந்து கேட்டு இது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க நீதியை நீட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்கும் போது உண்மைக்கு புறம்பானது நிறைய பேர் கலப்பி விடுவாங்க. அதை சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா தன்னோட இதெல்லாம் பேஸ்புக்ல நிறைய லைக் விடுவணும்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எழுதி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல என்ன ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அந்த அந்த மனிதரை வந்து இழந்து மனைவி மக்கள் அப்புறம் வந்து சொந்தக்காரங்க தாய் தாப்பனும் இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப வந்து துக்கத்துல இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு தெரியாது. அவங்க மேல இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு இப்ப எல்லாரும் வந்து நான் பார்க்கும் போது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஊருக்காரங்கன்னு தான் பாக்குறாங்க. என்ன பார்த்தாலும் என்ன ஜாதிக்காரங்க, என்ன ஊருக்காரங்க, என்ன மொழி பேசுறவங்க, என்ன மதக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த பார்த்தாலும் கமாண்ட்ல எல்லாம் நான் பாக்குறேன். நான் இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க மேல ஒரு தவறான கண்ணோட்டம் நடக்குது. அதுல வந்து இப்ப இந்த ஒரு 60,000 பேர் இருக்கிற இடத்துல யாராச்சும் ஒரு ஆள் இந்த வெறி பிடிச்சு போய் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டா வந்து அசம்பாவதம் நம்மளுக்கு தான் கெட்டப்பேரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து போலீஸுக்கு கெட்ட பேர் வந்துருமேனு சொல்லிட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் காரணம் வந்து உங்களுக்கு என்கொயரி பண்ண விட்டது. எந்த விஷயம் நடக்கும் போதும் இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா ஒத்தவங்கள அவங்க ஒப்பீனியன் படி அவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இதுல வந்து குரல் மத்தவங்க போராட்டங்கிறது வந்து இறங்கி இது களி கட்டாய எல்லாத்தையும் அதுக்கு பேர் கலவரம். அது பேரு போராட்டங்கிறது வந்து தேர்தலுக்கு முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் வந்து ரோல் எல்லாத்தையும் கொடுத்து எப்படி வந்து எல்லாரையும் வந்து அனுசரிச்சு வீட்டுல வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வீட்டுக்கு போன் அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினீங்களோ, இப்ப இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறதுனால உங்களால ஹால் எடுக்க முடியும் ஒவ்வொரு ஊர்லயும். அந்த மாதிரி நீங்க ஹால் எடுத்து நீங்க விளக்கம் கொடுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யணும், உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி பாக்கணும், பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டீல் பண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுங்க. என்கொயரி நடக்கும் போது வந்து சரியான முறையில என்கொயரி நடக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு மேல உங்களுக்கு மேல இருக்கிற மேயர்ல வந்து சொல்லி கடிதம் எழுத சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நிறைய விழாக்கள்லாம் வருது. ஏன்னா வந்து கோடை காலமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வந்து படையோட வந்து எல்லாத்தையும் வந்து மேல வந்து அந்த பிரான்ஸ் கொடி நிர்பந்தத்துக்கு மாட்டிக்கிட்டு எங்க பார்த்தாலும் அலைகிறத நீங்க பாத்தீங்க. நீங்க இதுல வந்து ஒரு உயிர் போயிருக்குது. ரெண்டாவது ஒரு கலாச்சார ஒரு பண்பாடு பழைய மிகப்பெரிய பழைய மொழியான தமிழ் பண்பாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி செய்தி இது பண்ணது நம்மளுக்கு அவப்பெயர் வந்துருமோங்கிற ஒரு பயம் அச்சம் ஒண்ணு இருக்கும். இப்ப ஒத்தவங்களுக்கு அந்த மாதிரி அச்சம் இருக்கும் போது இந்த அச்சத்தை தெளிவுபடுத்துறதுதான் இவங்கள்ற வேலை. அவங்க வந்து செய்யணுங்கிறது வந்து இது. ரெண்டாவது அவங்க வரமாட்டாங்க, நீங்க தான் வந்து போன் அடிச்சு கேட்கணும். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை வந்து பேஸ்புக்ல எழுதுங்க, ரெண்டே ரெண்டு வார்த்தை உங்க மேயர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க முனிசிபல் கவுன்சிலர் இருந்தா மேயர் துணை மேயர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லுது. நம்ம கலவரம் பண்ணுங்கன்னு சொல்ல, கலவரங்கிறது ஆயுதத்தோட பண்றது, அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு அதுல போராட்டங்கிறது வந்து ஜனநாயக முறையில வந்து நம்ம குரல்களை அழுத்தி சொல்றது. இப்ப டாக்டர் நம்ம போறோம், நம்ம அவங்க வந்து இந்த ரத்த டெஸ்ட் பண்றதுக்கு அதை வந்து இது பண்ணி பாருங்க. ரத்த டெஸ்டுக்கு வந்து ஒருத்தவங்க தமிழ்காரங்க போனாங்க, அவங்களுக்கு மொழி புரியாது, நரம்பு அந்த ரத்தம் எடுக்கிறதுக்குள்ள நரம்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி அப்படியே வந்து அந்த கை ஃபுல்லா ஒரே வந்து ஒரே காயமா போயிடுச்சு குத்தி குத்தி குத்தி குத்தி. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மொழி புரியல, யாரும் கூட்டிட்டு போகல, அவங்க பிள்ளைங்க வரல, இவங்களா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம்னா அர்ஜென்ட்டுக்கு போயிட்டாங்க. போன பிறகு நம்ம சத்தம் போட்டோம்னா ஆஸ்பத்திரியில நம்மளை எது செஞ்சுட்டா என்ன செய்யறது அப்படின்னு அந்த பயத்திலேயே அந்த வழிய கூட பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. இப்ப இதுல என்ன புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க நம்ம மக்களோட மனசுல வழிகள் இருந்துச்சுன்னா அந்த வழிய வந்து வெளிப்படுத்துறது வந்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அரசியல்வாதிகள். அவங்க வந்து குரல் கொடுக்கணும், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் என்ன செய்வாங்க, அந்த எப்படி அந்த நரம்பை வந்து குத்தி குத்தி குத்தி எடுத்து புண்ணாக்காம எந்த இடத்துல நரம்பு இருக்குன்னு உனக்கு அதுக்காகத்தான வந்து 5 வருஷம் படிக்கிறீங்க. அதை கையை தட்டி விட்டு அந்த நரம்பு குறைக்கும் போது அதுல வந்து குத்தி ரத்தம் எடுக்கிறதுக்கு தெரியாதா? ஏன்னா குத்தும் போது அவங்க வந்து வலின்னு சொல்லிட்டு கத்துல. அவங்க ஏன் கத்துல? நம்ம ஒன்றியமா இருக்கிறோம், யாரும் கூட்டிட்டு வரல, அவன் ஏதாச்சும் ஒரு ஊசியை போட்டு வேலையை முடிச்சுட்டா என்ன செய்யும் பயம் இருக்கும். அவங்களுக்கு வந்து 60 வயசு பயம் இருக்கும். அப்ப அந்த பயத்துல வந்து சத்தம் போடலங்கும் போது வீட்டுக்கு வந்து பேர பிள்ளைகள் யாரு இப்படி செஞ்சா, எவரு இப்படி செஞ்சா, அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது லீவ் போட்டுட்டு அவங்கள போய் அவங்க பாத்தனாவோ இல்லாட்டி வந்து தகப்பனாவோ தாயோ இருந்து கூட்டிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு. கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த குத்தப்படுறது இது பண்ணும். குத்தின பிறகு நீங்க வந்து அப்புறம் நீங்க என்ன கேஸ் போட்டாலும் அவங்க சித்திரவதையில துடிச்சதை நீங்க திருப்பி நீக்க முடியுமா? வலியை நீக்க முடியுமா? நீக்க முடியாது. ஏன்னா நீங்க கேஸ் போடலாம், கேஸ் ஆஸ்பத்திரி 8 கேஸ் போட்டீங்கன்னா என்ன மாதிரி முடியும்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் இது பண்ணி சொன்ன மாதிரி அது வந்து நடக்காது. ஆனா அந்த வலி வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வலிய வந்து அனுபவிக்காம இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்தவங்களும் இது அவங்க மேயர் நம்மளுக்காக எப்படி ஓட்டு கட்டி வந்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்க
1: நாங்கள் அடுத்தபடியமாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது எதிர்வரும் காலங்களிலே இங்கே வரக்கூடிய வெளிநாட்டவர்களை அமெரிக்கா செய்தது மாதிரி செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் வாக்களித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விடயம் தொடர்பாக நம்ம அவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம். இனி வருங்காலத்திலே புதிதாக வருபவர்கள் என்ன சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பது தொடர்பாக
0: அமெரிக்காவா ஐரோப்பா அவங்கள அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ரூடா போறாங்க, ரூடா கடுமையா போறாங்க, ஜனநாயக முறைய ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா மீடியா வந்து அதிகமான முறையில ட்ரம்ப் கவர்மெண்டா கண்டிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப இவங்க என்ன இப்ப இன்னைக்கு இவங்கள்ற பொசிஷன் இப்ப ஒண்ணு பாஸ் ஆகிருக்குது. இப்ப அது பேரு இது பண்ணா ரெட்டி மத்தாச்சம் ஓபிஎல் நூறுல போட்டா அது பேரு சட்டம். இது வந்து ஐரோப்பா சட்டம். அதை வந்து மத்த ஒவ்வொரு நாடும் வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாம ஏத்துக்கக்கூடிய சட்டம் தான் வந்து ஐரோப்பா சட்டம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா வச்சுங்க மலேசியால இருந்து பிரான்சுக்கு வந்து வந்து ரெஃப்யூஜி தஞ்சம் கேக்குறாங்க, இல்லாட்டி இங்க வந்து நான் இமிகிரேஷனுக்கு கேக்குறாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களாம் தாலி இல்லைன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும் போது இவ்வளவு நாளா என்ன நடைமுறையில இருக்குன்னா, ரெஃப்யூஜியா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த வந்து மாச மானியம் மாதிரி கொடுத்து அந்த மருத்துவ செலவு எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க காடு வீடுலாம் கொடுத்து எல்லாத்தையும் இந்த ஊர்லயே இருந்து நீங்க போய் இங்க உள்ள சங்கங்களை மீட் பண்ணி இல்லாட்டி பிரசவிக்கிறதுக்கு போய் ராண்டவ் எடுத்து அந்த ஒசிக்கெல்லாம் போய் அங்க தாழ் வேலை செய்யற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப என்ன மாதிரி அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க இருந்து வந்து வந்திருக்கவங்களா நீங்க ரெஃப்யூஜி, நீங்க அவங்களுக்கு பயந்து போய் தான் வந்திருக்கீங்க, பாதுகாப்பை நாங்க கொடுக்குறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு பிரான்ஸ்ல தான் இருந்தா அவனு, ஜெர்மனில தான் இருந்தா அவனுன்னு கட்டாயம் கிடையாது. நாங்க ஒரு நாடை வந்து பிடிச்சு வச்சிருக்கோம், அந்த நாட்டுல வந்து நாங்க அவங்கள்ட்ட காசு கொடுத்துருவோம், நீங்க அவங்கள்ட்ட அங்க வந்து உங்களை வந்து பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். இத வந்து ருவாண்டா கூடத்தான் நினைக்கிறோம் வந்து போரிஸ் ஜான்சன் சொல்லிட்டு இங்கிலாந்து பிரதமர் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. முத ட்ரம்ப்புக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சவரு. இங்கிருந்து 125 பேர் போனாங்க, அப்புறம் இப்ப அரசு மாறிச்சு, அப்புறம் அது வந்து அப்படியே அது என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கே தெரியல எனக்கு. ஆனா அது ஐரோப்பாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பிரான்ஸ் துனிசியாங்கிற நாட்டு கூட பேசிக்கிட்டு இருக்குது. அதாவது வந்து இப்ப நாங்க வந்து 500 பேர் அனுப்புறோம், நீங்க ஒரு இடத்துல வச்சீங்க, நீங்க அவங்கள வெளியில விட்டுறக்கூடாது, அந்த 500 பேருக்கு சாப்பாடு சாப்பாடு தங்க வைக்கிறதுக்குள்ள காசை நாங்க உங்கள்ட்ட கொடுத்துட்றோம், மேங் வந்து அதுக்காக உள்ள செலவுக்கு உள்ள காசையும் நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒப்பந்தம் முடியல. ஒப்பந்தம் முடிஞ்சிச்சுன்னா இங்க வந்து பிரான்ஸுக்கு வந்து தாலி கேட்கிறவங்களோ இல்லாட்டி தஞ்சம் கேட்கிறவங்களோ நீங்க வந்து இருங்க, அங்க போய் இருங்க, நீங்க உங்களை நாங்க பாத்துக்கிட்டு உங்களோட ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பி இங்க வந்துடலாம், பிரான்ஸுக்கு வந்து பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ இத்தாலிக்கோ வந்துடலாம் நீங்க, இல்லன்னா அது மட்டும் அங்க இருங்க அப்படிங்கிறாங்க. இது என்னத்துக்கு ஆசைறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐரோப்பாவுள்ளார பூந்துட்டா கொஞ்ச நேரம் முன்னாடி அண்ணா ஜெர்மனில இருந்து உள்ள பேசுற அண்ணா சொன்ன மாதிரி பிரெஞ்சுக்காரங்களுக்காக போட்ட சட்டங்களும் இங்க இருக்குது. இங்க ஒரு வெள்ளக்காரங்களுக்காக போட்ட சட்டம், அது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டான சட்டமா இருக்குது. அப்ப இந்த ஊருக்கு வந்த பிறகு
2: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அரசியல் சமூகம் இடையே இடம்பெற்ற நிகழ்வினை இதுவரை கேட்டீர்கள். இது மறு ஒலிபரப்பாக வானொலியில் மலர்ந்தது. தொடர்ந்து மதிய பிரதான செய்திகள் தொடர்கின்றது.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம் .com.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் விநியோக சங்கிலி துறையை அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் மற்றும் தனியார் துறையின் பிரதிகள் அடங்கிய உயர்மட்ட குழு ஒன்று இந்த வாரம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகருக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் இந்திய பெருங்கடல் துறைமுகங்கள் மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கான அமெரிக்க மன்றத்தில் பங்கேற்பதற்காகவே இந்த தூதுக்குழு அங்கு சென்றுள்ளது. இலங்கையின் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக மேம்பட்ட அமெரிக்க தொழில்நுட்பங்கள் மற்றும் நிபுணத்துவங்களை வழங்கும் முன்னணி அமெரிக்க நிறுவனங்களுடன் இலங்கை தூதுக்குழுவை இணைப்பதுவே இந்த விஜயத்தின் முதன்மை நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த உத்தியோர்வ விஜயத்தின் போது துறைமுக விரிவாக்கம், டிஜிட்டல் மயமாக்கல், மாற்று வடிவம் மற்றும் துறைமுகங்களின் செயல்பாட்டு திறனை அதிகரித்தல், இலங்கை துறைமுகங்களின் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கான அமெரிக்க நிதி முதலீடுகளை பெற்றுக்கொள்வது மற்றும் அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள், சர்வதேச தொழில்துறை தலைவர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளுடன் இணைந்து புதுமையான தீர்வுகளை கண்டறிதல் ஆகிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட இருக்கிறது. முக்கிய உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதைகளை இணைக்கும் ஒரு மூலோபாய மையமாக விளங்கும் இலங்கையின் பங்களிப்பை இந்த கூட்டு முயற்சிகள் மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகத்தை வலுப்படுத்துதல், திறமையான விநியோக சங்கிலிகளுக்கு ஆதரவளித்தல் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் முழுவதும் பகிரப்பட்ட பொருளாதார செழிப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதார புத்துயிர்ப்புக்கு இந்த அமெரிக்க விஜயம் பெரும் திருப்பு முனையாக அமையும் என்று பொருளாதார விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேல்நீதிமன்ற நீதியரசர் உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா பிரதிவாதியினால் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீரமைப்பு மனு ஒன்று நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். அந்த மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதுவரை மேல்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை முன்னெடுக்கப் போவதில்லை என்று முறைப்பாட்டாளரின் தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், எனவே சாட்சிகளை அழைக்காமல் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு மேல்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல்நீதிமன்ற நீதியரசர் வழக்கின் விசாரணைகளை ஜூலை 9ஆம் தேதி வரை ஒத்திவைத்ததோடு அன்றைய தினம் சாட்சிகளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். சுமார் 73 மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புடைய 5 காணி துண்டுகளை சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்ததன் மூலம் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக கூறி யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதுஸ் நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசேகர தற்போது சந்தையில் கிடைக்கப்பெறும் சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று தெரிவித்தார். அத்துடன் வர்த்தக சந்தையில் இடைத்தரகர்கள் காரணமாக நுகர்பொருட்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்களை குறைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த நேரடி இறக்குமதி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புதிய இறக்குமதி பொறிமுறையின் ஊடாக தரம் வாய்ந்த அத்தியாவசிய பொருட்கள் எந்தவித தட்டுப்பாடுமின்றி மிகவும் மலிவான விலையில் நுகர்வோரை சென்றடையும் என்று அமைச்சு எதிர்பார்க்கிறது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி சட்டமூலத்துக்கு சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியிருக்கிறார். இதற்கமைய இந்த சட்டம் 2026 பதினோராவது இலக்க உள்நாட்டு வருமான வரி திருத்த சட்டமாக நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. இந்த புதிய சட்ட விதிகளின்படி நாட்டில் மேற்கொள்ளப்படும் சில குறிப்பிட்ட முக்கிய நிதி பரிமாற்றங்களின் போது வரி செலுத்துவோர் அடையாள சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பரிமாற்றங்கள் அனைத்தும் உத்தியோகமாக கண்காணிக்கப்பட இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தியாலினி திலீபன் கொலை வழக்கில் அவர் தனது வீட்டிலே வைத்து கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் எஸ் லெனின்குமார் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகள் மற்றும் தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகளுக்காக வழக்கு எதிர்வரும் ஜூன் 16 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தையும் ஜூன் 16 வரை நீடிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்ட தரப்புக்காக ஜனாபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையாகியிருந்தார். முதலாம் சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் முன்னிலையாகியிருந்தார். அதேவேளை இரண்டாம் சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்குரளவின் வழிகாட்டலில் மற்றொரு சட்டத்தரணி முன்னிலையாகியிருந்தார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் 16 நடைபெற இருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக 31/5/2026 அன்று சாவைச்சேரி நாவக்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்கள் பாடியதாக கூறப்படும் சந்தேக நபர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளில் அந்த சந்தேக நபர் தனது டிக்டாக் கணக்கில் அன்றைய தினம் பாடிய 4 பாடல்களை தொகுத்து அவற்றை விடுதலை புலி அமைப்புக்காக பாடப்பட்ட பாடல் என குறிப்பிட்டு பதிவேற்றம் செய்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தநபர் 1978 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 3 பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் செய்ததாக கருதி அவரது கைபேசியுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் சந்தேக நபரை 17/6/2026 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் 24 வயதுடைய கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்தவர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகமும் சாவைச்சேரி தலைமையக போலீசாரும் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார். தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகும் சிறுவர்கள் பிற்காலத்தில் உடல் பருமன் போன்ற சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்தார். இதன்படி 5 வயதுக்குட்பட்ட மற்றும் 5 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட அண்மைய ஆய்வுகளின் தரவுகளின் அடிப்படையில் வளர்ச்சி குறைபாடு 10.1% குறைந்த எடை 16.1% அதிக எடை 0.5% உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தரவுகளின்படி இலங்கையில் உள்ள சிறுவர்களில் 5 ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெளிவாகிறது. இத்தகைய பின்னணியில் சிறுவயதில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் சிறுவர்கள் அவர்களது இளம் பருவத்திலும் முதிர்ந்த பருவத்திலும் உடல் பருமன் நிலைக்கு தள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் வைத்தியர் சர்வானந்தன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்கள், ஜனாதிபதி, சுகாதார அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு பகிரங்க சவாலை விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஒழித்து காட்டுங்கள், தகுதியான ஒருவரை ஆணையாளராக நியமியுங்கள் என்பதே அவர்களின் சவாலாக அமைந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் போதிய வளங்கள் இல்லாததால் சில வார்டுகள் இயங்கவில்லை என்று ஏப்ரல் மாதம் திணைக்களம் ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய கூட்டத்தில் அனைத்து வைத்திய சாலைகளும் வார்டு வசதிகளுடன் சிறப்பாக இயங்குவதாக ஆணையாளர் முரணான தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். 16/5/2025 அன்று நடைபெற்ற கூட்டத்தின் தீர்மானங்கள் ஒருவரிடமாகியும் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பல வைத்தியர்கள் பதிலீடின்றி இடமாற்றம் செய்யப்பட்டதால் வாரத்தில் 6 நாட்கள் இயங்கிய சில வைத்திய சாலைகள் தற்போது 2 நாட்கள் மட்டுமே இயங்கி வருகின்றன. 1996 வர்த்தமானி அறிவிப்பின்படி புதுக்குடியிருப்பு கைவேலி மாவட்ட வைத்தியசாலையில் 40 முதல் 100 கட்டில்கள் வரை இருக்க வேண்டும். ஆனால் தற்போது அங்கு ஆண்களுக்கு 5 பெண்களுக்கு 5 என்று மொத்தம் 10 கட்டில்கள் மட்டுமே உள்ளன. இதனால் உள்நோயாளியாக அனுமதி பெற 1 மாதத்துக்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் 14 கிராமிய வைத்தியசாலைகளில் 10 வைத்தியசாலைகளில் கட்டாயமாக இருக்க வேண்டிய உள்நோயாளர் வசதியும் கிடையாது. முல்லைத்தீவு கிராமிய சித்த வைத்தியசாலையின் உட்கட்டமைப்பு மற்றும் கட்டில் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்தல், முல்லைத்தீவில் உள்ளக பயிற்சியை ஆரம்பிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துதல், பதிலீடின்றி இடமாற்றப்பட்ட வைத்தியர்களின் காலி பணியிடங்களை நிரப்புதல், புற்றுநோய் மற்றும் நீரழிவு நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை சேவைகளை முல்லைத்தீவில் அறிமுகப்படுத்த வேண்டும். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கத்தின் வடபுல உயர் அதிகாரிகளே இந்த சுதேச மருத்துவத்துறை ஊழல்களுக்கு துணை போவதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இவற்றுக்கு எதிராக தேவையான அனைத்து ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை தங்களால் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். குவைத்தின் பிரதான விமான நிலையத்தில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளார்கள்.
1: காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் உடல்நிலை குறித்து ஆராய்வதற்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் குவைத்துக்கான இலங்கை தூதுவர்களானது லட்சித ரத்நாயக்கம் மற்றும் தொழிலாளர் பிரிவின் தலைவர் MRCB ஏகநாயக்கு ஆகியோரும் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். தற்போதைய சூழ்நிலை குறித்து குவைத் அரசு நிறுவனங்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு குவைத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களிடமும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் உரும்பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் கோப்பாய் காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உயிர்த்தியாகம் செய்த பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு உரும்பிராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்பாக உத்தியோர்வமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் சபை உறுப்பினர்கள், உரும்பிராய் பகுதி இளைஞர்கள் மற்றும் உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த புலனாய்வாளர்கள் படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து வந்ததை தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தவிசாளர் நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என்று அரசாங்கம் வாய்வார்த்தையாக கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கின்ற போக்குத்தான் நீடிப்பதாக அரசு மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். பாராளுமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கு அமைய எதிர்வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முத்திரை தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளை, துறைமுகம் மற்றும் விமானிய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளை, உற்பத்தி தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளை, பெறுமதி சேர் வரி சட்டத்தின் கீழான கட்டளை மற்றும் லெயல் கட்டளை 119 கீழான தீர்மானம் என்பன விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட இருக்கிறது. இதன் பின்னர் 2:30 முதல் மாலை 5:30 வரை பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான தீர்மானம் வாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட இருப்பதாகவும், மறுநாள் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமைகளிலும் விவாதங்கள் நடைபெறும் என்று அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேசலை தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கேர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி 1948 20வது இலக்க குடிவரவு குடியெழுவு சட்டத்தின் 51E கீழ் நந்தசேன கோத்தபாய ராஜபக்ச, பிரேமானந்த உதாலகம, ரிசாண்டி ரோசன், அன்சார் ஆகியோருக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்படாவு திணைக்களகத்தின் விசேட விசாரணை பிரிவு சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளில் 3 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாசின் ஜகில் பாஸ், சரத் சமந்த மற்றும் சுரேசலை ஆகியோரே கைது செய்யப்பட்டவர்கள். அதில் முதலிரு சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் அவர்களின் விளக்கமறியல் காலத்தை நீடிப்பது குறித்து இந்த வழக்கு விசாரணை நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன் போது நீதிமன்றில் திணைக்களகத்தின் விசாரணை அதிகாரிகள் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்து சத்திய கடதாசியை சமர்ப்பித்து கோத்தபாய ராஜபக்ச, பிரேமானந்த உதாலகம மற்றும் ரிசான் டிரோசன் அன்சார் ஆகியோருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை பெற்றுக் கொண்டார்கள். இதன்போது நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரி கடந்த 22 ஏப்ரல் 2026 நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 124வது சாட்சியமாக முன்வைக்கப்பட்டுள்ள பூபாலப்பிள்ளை பிரசாந்தனின் வாக்குமூலம், 128வது சாட்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள குமாரசாமி புஷ்பகுமாரின் சாட்சியம், அதேபோன்று 11 மார்ச் 2026 நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 98வது சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நிசந்த சோய்சாவின் வாக்குமூலம், 102வது சாட்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாந்த் ரணசிங்காவின் வாக்குமூலம், அதேபோன்று 2026 மே 20ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 133வது சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள முகமது மிக்லார் முகமது அன்சீர் என்ற அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கோத்தபாயா உள்ளிட்ட மூவருக்கு எதிராகவும் வெளிநாட்டு பயணத்தடையை கோருவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார்கள். இந்த வாக்குமூலங்களை ஆராய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் மற்றும் அதன் பின்னரான விடயங்களோடு இந்த மூவருக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருப்பதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும், அதனை அடிப்படையாக கொண்டே அவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை கோருவதாக விசாரணை அதிகாரி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இந்த விடயத்தை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த மூவருக்கும் எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதித்து குடிவரவு குடியெழுவு கட்டுப்பாட்டாளர் நாயத்துக்கு அது தொடர்பில் அறிவித்தது. இதேவேளை நேற்றைய தினம் சுரேசலையின் சட்டத்தரணிகள் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நகர்த்தல் பத்திரம் தொடர்பாக விடயங்களை விசாரணை செய்யுமாறு அவர்கள் கோட்டை நீதவான் பசன் அமரசேனாவிடம் கூறிய போதும், முறைப்பாட்டாளர் தரப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஆகியோர் நேற்றைய தினம் நீதிமன்றில் அந்த நகர்த்தல் பத்திரத்தை மையப்படுத்திய விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் நேற்றைய தினம் அது விசாரிக்கப்படவில்லை. குறிப்பாக சுரேசலையை பரிசோதனை செய்த கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்வைத்துள்ள அறிக்கையை மையப்படுத்தி சுரேசலைக்கு கைதின் போது சித்திரவதை இடம்பெற்றுள்ளதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறி இந்த நகர்த்தல் பத்திரம் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளது. சுரேசலி மன உளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவதாகவும் அதனூடாக அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஊக்கப்படுவதாகவும் இவ்வாறான நிலைமையானது சித்திரவதை மற்றும் கொடூரமான முறையில் ஒருவரை கையாளும் போது ஏற்படலாம் என்று குறித்த சட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் சிகிச்சை அளிக்க பொருத்தமான சூழலில் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் சுரேசலே சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அவரது கோரிக்கை தொடர்பாக தெளிவான விண்ணப்பங்கள் நேற்று முன்வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஏனைய தரப்பினருக்கும் இது தொடர்பில் விடயங்களை முன்வைக்க சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று நீதவான் குறிப்பிட்ட நிலையில் இந்த வழக்கை குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் உள்ள விடயங்களை அவசர நிலையாக கருதி விசாரணைக்கு எடுக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். அதனை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பிலான நகர்த்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நேற்று அறிவித்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கை அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாரதூரமாக பாதிக்கும் என்றும் அந்த கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது அரசியலமைப்பின் மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளதால் அதில் மாற்றங்களை மேற்கொள்வதாயின் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றின் ஊடாக மாத்திரமே அதனை செய்ய முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த முன்மொழிவுக்கான எந்தொரு தெளிவான காரணத்தையும் அரசாங்கம் இதுவரை முன்வைக்கவில்லை என்றும் இத்தகைய மர்மமான போக்கு பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு ஒன்றை வரைந்து அதனை பொதுஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களிடம் சமர்ப்பிப்பதாக அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு முரணாக அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள முயல்வது முரண்பாடான செயல் என்று அந்த கட்சி சாடியிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதன் மூலம் தகுதியுடைய ஏனைய நீதிபதிகளின் பதவியுயர்வுகள் நியாயமற்ற முறையில் தாமதமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பதோடு இது மற்றவர்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை மதிக்குமாறு வலியுறுத்தும் அரசியலமைப்பின் 28வது உறுப்புரையை மீறும் செயல் என்றும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படும் நேரடி சவால் என்றும் வாதாடியிருக்கிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதில் அக்கறை கொண்ட அனைத்து நபர்கள் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக தலையிட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கை அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். தற்போதைய ஆட்சியின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கிளர்ச்சியைச் சேர்ந்த இளம் கலைஞர் ஒருவர் தனது பாடல் ஒன்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய உள்ளடக்கங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இசை மற்றும் கலைசார் வெளிப்பாடுகள் பயங்கரவாதம் சார்ந்த குற்றங்களாக கருதப்படுமாயின் அண்மையில் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் புலிகள் அமைப்பின் பாடல்களை பயன்படுத்திய போது இதே சட்டங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் லாபங்களுக்காக இவ்வாறான பாடல்களை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக பயந்திருந்தார். அப்படியாயின் அப்போது காவல்துறை எங்கே இருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் எங்கே போனது என்றும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்புகிறார். சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகும். அந்த அமைப்பின் கொள்கைகளை எவரும் பரப்புவதையோ அல்லது மயமைப்படுத்துவதையோ நாம் ஆதரிக்கவில்லை என்பதில் எமது நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் நாமல் குறிப்பிடுகிறார். ஆனாலும் ஒரு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சாதாரண இளங்கலைஞரும் ஒரே மாதிரியான செயலை செய்ததாக குற்றம் சுமத்தப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பும் மற்றவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதும் வழங்கப்படுவது முற்றிலும் தவறானது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். சட்டமானது அரசியல் வசதிகளுக்கு ஏற்ப வளைக்கப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியும் சாதாரண இளைஞர்களுக்கு வேறொரு நீதியும் வழங்குவதை ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான செயல்கள் சட்டவிரோதமானவை என அரசாங்கம் கருதினால் அரசியல் பின்னணிகளை பாராது பொறுப்பு கூறல் என்பது சட்டத்தின் முன்னால் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லையென்றால் இந்த கைது நடவடிக்கையானது அதிகாரத்தை திட்டமிட்டு தவறாக பயன்படுத்திய ஒரு செயலாகவே பார்க்கப்படும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்ரன காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்தால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதை நாட்டு மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும், தேர்தல் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களுக்கே தற்போது இவர்களின் இயலாமை மற்றும் வாய்ச்சவாடல்கள் குறித்து நன்கு தெரிந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கம் தனது தோல்விகளை மேலும் மேலும் பொய்களை கூறி மூடி மறைக்க முயலக்கூடாது என்று தெரிவித்த அவர், பொதுமக்கள் வீதிக்கிறங்கி அரசாங்கத்தை அடித்து விரட்டும் வரை அல்லது அரசாங்கம் ஒளிந்து கொள்ள நிலை ஏற்படும் வரை காத்திருக்காமல் நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தகுதியான ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தங்களது தலைவர் திலித் நாட்டை இப்போதே பொறுப்பேற்று வழிநடத்துவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள நளின் பத்ரன நாட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர

0: ஜனாதிபதி பதவியை கைப்பற்றும் போது கூட மக்கள் ஆணையின்படி அவர்களால் ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை கூட வெல்ல முடியாமல் போய் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்திற்கு வந்தே அவர் ஜனாதிபதி பதவியை கைப்பற்றினார். இந்த அமைப்பு குறித்து நாட்டு மக்களிடையே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏனெனில் மக்கள் இவர்கள் அனைவரையும் நிராகரித்துள்ளனர். குறிப்பாக இந்த தருணத்தில் மத்திய வங்கி மோசடி தொடர்பாக இப்போது மீண்டும் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்துள்ளது என்பதை நாம் அறிவோம். ஒரு விசேட நீதிமன்றத்தின் ஊடாக இது தொடர்பில் நீதியை நிலைநாட்டுமாறு கூறப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்ட மிக முக்கியமான விடயம் என்னவெனில், ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் மத்திய வங்கி மோசடிக்காரர்கள் என்பதாகும். அப்படியாயின் இப்போது நாம் கேட்கின்றோம், அந்த மோசடியில் இருந்து அவரை பாலில் நீராட்டி கழுவி தூய்மையாக்கி விடுதலை செய்துள்ளார்களா? அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க தரப்பினால் சஜித் பிரேமதாசவின் குழுவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு என்னவெனில், சஜித் பிரேமதாஸ் என்பவர் பொறுப்பேற்க முடியாத ஒரு நபர் ஆவார். அவர் எப்போதுமே பின்வாசல் வழியாக தப்பியோடும் ஒரு மனிதர். எதிர்கட்சிக்கு தலைமை தாங்க முடியாத ஒருவரால் எவ்வாறு நாட்டுக்கு தலைமை தாங்க முடியும் என்பதே அவர்களது கேள்வியாகும். சஜித் பிரேமதாஸ் ஒரு பலவீனமான தலைவர் என்றும், அவரிடம் தலைமைத்துவ பண்புகள் இல்லாத ஒரு நபர் என்றும் அவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் தலைமைத்துவ பண்புகள் இல்லாத அத்தகைய ஒரு பலவீனமான நபரும் மத்திய வங்கி போன்ற ஒரு பாரிய மோசடியை செய்த ஒருவரும் இணைந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவியையும் பிரதமர் பதவியையும் வகிப்பார்களாகின் அதற்கு அப்பால் இந்த நாட்டிற்கு ஏற்படும் நிலைமை குறித்து மக்களுக்கு கடவுள்தான் துணை என்ற விடயத்தை எம்மால் கூற வேண்டியுள்ளது.
1: தொடர்ந்து தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டொலர்களை நாட்டுக்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கையினத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதினிமாமன்ன தெரிவித்திருக்கிறார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தேசிய பொருளாதாரத்தில் வெளிநாட்டு துறையில் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசாங்கம் மிகவும் அழகான பிரபலமான ஒரு முன்மொழிவை முன்வைத்தது. அதான் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை நண்பர்களிடமிருந்து கிடைக்கப் போகும் டொலர்கள் பற்றிய கதை. இந்த முன்மொழிவு அண்மைய நாட்களாக மீண்டும் பேசு பொருளாக மாறிவிட்டது. ஆந்திரகுமார திசநாயக்கா தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அதன் ஒட்டுமொத்த பதவிக்காலத்தில் இப்போது மூன்றில் ஒரு பகுதி நிறைவடைந்து விட்டது. ஆனால் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த அந்த தாராள மனம் கொண்ட நண்பர்களை இந்த அரசாங்கம் இன்னமும் சந்திக்கவில்லை. நமக்கு தெரிந்தவரை அந்த வழியின் ஊடாக மில்லியன் கணக்கான டொலர்கள் ஒருபுறம் இருக்க, ஒரு டொலர் கூட இன்னமும் நாட்டுக்குள் வரவில்லை. இந்த பிரபலமான முன்மொழிவு தேர்தல் மேடைகளில் பேசப்பட்ட வெறும் உணர்ச்சி பூர்வமான பேச்சு மட்டும்தானா? இல்லை, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கௌரவ அன்றகுமார திசநாயக்கா வெற்றிக்காக முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்திலும் அவர்கள் இந்த கருத்தாக்கத்தை முன்வைத்திருந்தார்கள். தேர்தல் மேடைகளில் பொதுமக்கள் இது குறித்து அறிவற்றவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் பேசினாலும், கொள்கை பிரகடனத்தில் முறையானதொரு கட்டமைப்பின் கீழ் இந்த விடயம் வாதிக்கப்பட்டிருந்தது. கொள்கை பிரகடனத்தில் அவர்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பிணமுறை முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக, பிரதேச அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெளிநாட்டு இலங்கையர்களை இலக்கு வைத்து புதிய அபிவிருத்தி பிணமுறை முன்மொழிவு ஒன்றும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு திட்டம் ஏன் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? இதற்கு முக்கிய காரணம், இந்த அரசாங்கம் மக்களுக்கு முன்வைத்த தங்களுடைய சொந்த கொள்கை பிரகடனத்தை கைவிட்டுவிட்டே ஆட்சியை நடத்துகிறது. அதேபோன்று வெளிநாட்டு இலங்கையர்களுக்கு டொலர்களை அனுப்பும் அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதும் அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இந்த காரணங்களை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்தால் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்கத்தின் கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்தை 2027 மார்ச் மாதம் அளவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நிலைபேறான இலக்கு கமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவு செய்து 6 மற்றும் 7ஆம் தவணை தொகையான 695 மில்லியன் டாலர் திரைசேரிக்கு வெப்பிலிடப்பட்டுள்ளமை தொடர்பில் அவர் கருத்துக்களை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்துக்கு அமைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் பரிந்துரைகள் சிறந்த முறையில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சேர்த்திட்டங்களை வெற்றிகரமாக அமுல்படுத்தியதால் நாட்டின் நிதியொழுக்கம் உறுதிப்படுத்தப்பட்டு பொருளாதாரம் மீட்சி பெற்றுள்ளது. இந்த விரிவாக்கப்பட்ட சேர்த்திட்டத்துக்கு அமைய இன்னமும் 2 தவணை கடன் தொகைகள் கிடைக்கப்பெற இருக்கிறது.

0: 2027 மார்ச் மாதம் அளவில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் செயற்திட்டத்தை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பால் நாட்டின் நிதி கையிருப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கையிருப்பும் ரூபாவின் கையிருப்பும் ஸ்திரமான தன்மையில் தற்போது நாட்டில் காணப்படுகிறது. நிலைபேறான இலக்கு கமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொதுமக்களின் வாழ்க்கை சூழல் குறித்து எந்தவித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கேற்ப ஆடிக்கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்துகிறார். இன்னும் எரிபொருளால் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி அதன் விலையை மேலும் உயர்த்தவே அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எமக்கு ஏற்பட்ட உண்மையான பிரச்சினை கடனை செலுத்துவதற்கு போதிய வெளிநாட்டு கையிருப்பு இல்லாததே ஆகும் என்று சுட்டிக்காட்டிய அவர், இன்று வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டுவதற்கு பதிலாக இருக்கும் டாலர்களையும் அரசாங்கம் அளித்து வருவதாக அவர் சாடினார். கடன் வாங்குவதன் மூலம் டாலர் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது என்றும், வேண்டுமானால் வாங்கும் கடனை கொண்டு தற்காலிகமாக 3 எரிபொருள் கப்பல்களை மாத்திரமே கொண்டுவர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டுவதற்கான எந்தொரு முறையான திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்று குறிப்பிட்ட விமல் வீரவன்ச, மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பும் டாலர்களை கொண்டுதான் டட்லி ஸ்ரீசேனா போன்றவர்கள் ரோல்ஸ் ரோய்ஸ் ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்கிறார்கள் என்றும், இருக்கும் டாலர்களை கூட அரசாங்கம் பாதுகாப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு நாணய சட்டத்தை மாற்றியிட்டப்படும் டாலர்களையாவது இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான எந்தொரு திட்டமும் இவர்களிடம் இல்லை என்று தெரிவித்த அவர், உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடாக இலங்கை மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிரமியம் கட்டணம் மூலம் கொள்ளையடிக்கப்படுவதாக அன்று அன்றுகுமார திசநாயக்கா கூறிய போதிலும், அன்று பேசிய அந்த அன்றுகுமார இப்போது கொள்கை அளவில் உயிருடன் இல்லை என்று அவர் விமர்சித்தார். மேலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசாங்கம் மக்களுக்கு கூறுவதை சுட்டிக்காட்டியவர், மக்கள் ஒன்றும் எரிபொருளை குடிப்பதோ அல்லது அதனை வைத்து வேடிக்கை பார்ப்பதோ இல்லை என்றும், மரண வீட்டின் நடுவே திருமண கொண்டாட்டங்களை நடத்த முடியாது என்றும், தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப கையில் இருக்கும் பணத்துக்கு அமைவாகவே செலவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசாங்கம் இவ்வாறு தொடர்ந்து கடன் வாங்குவதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் மீது மீள முடியாத பாரிய சுமை திணிக்கப்படுவது என்பதும் அவரது கருத்தாக இருந்தது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் முட்டாள்தனமான முடிவுகளால் நாட்டின் மக்கள் மாத்திரமன்றி ஏவிபி என்ற கட்சியும் இன்று அழிந்து போயுள்ளது என்றும், இது ஏவிபியின் உண்மையான கொள்கை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். தங்களுக்கு நெருக்கமான நண்பர்களின் கூட்டமைப்பை மாத்திரமே இவர்கள் இன்று திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், சர்வதேச நாணய நிதியத்தின் பாதையில் செல்வதற்கு தற்போதைய ஜனாதிபதியை விட ரணில் விக்ரமசிங்காவே ஆக சிறந்தவர் என்றும், ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார தற்போது ஒரு மொண்டிசூரி மென்லையில் தான் இருக்கிறார் என்றும் கடுமையாக விசனம் தெரிவித்திருக்கிறார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கோப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்க நிதி பற்றிய குழுவான கோப் அண்மைய கூட்டத்தின் போது இந்த திட்டத்தின் தற்போதைய நிலைமை, அதன் முகாமை மற்றும் கணக்காய்வு நடைமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதிகாரிகள் இந்த விவரங்களை வெளியிட்டார்கள். இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா, ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சட்டபூர்வமான நிதியம் ஒன்று உண்மையில் காணப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியதோடு, இதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து கவலை வெளியிட்டார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் குறித்து பல்வேறு செய்திகளை நாம் காண்கிறோம், ஆனால் எனது அறிவுக்கு எட்டியவரை அப்படியானதொரு நிதியம் சட்டபூர்வமாக உருவாக்கப்படவில்லை, அப்படியாயின் நன்கொடையாளர்கள் வழங்கிய பணம் எங்கே வைப்பு செய்யப்பட்டுள்ளது, அது எவ்வாறு கணக்காய்வு செய்யப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரி ஒருவர், இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு கடந்த 2025 அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதிலும் சட்டத்தின் கீழ் அது ஒரு உத்தியோர்வ நிதியமாக இதுவரை முறையாக நிறுவப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். இதன் காரணமாக நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்ட அனைத்து பணமும் பொது திரைசேரியினால் பராமரிக்கப்படும் கணக்கொன்றில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். இந்த திட்டத்துக்காக கிடைத்த அனைத்து பணமும் தற்போது திரைசேரியின் விசேட கணக்கொன்றில் வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 1% என்றாலும் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை என்று கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரி குழுவிடம் தெரிவித்தார். தங்களது திணைக்களம் கணக்காய்வு நடைமுறைகள் ஊடாக அந்த கணக்கின் மீதியை சரிபார்த்துள்ளதாகவும் அண்மைய ஆய்வுகளின்படி அந்த நிதிகள் எந்தவித மாற்றமின்றி அப்படியே உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்த குழுவின் தலைவர் கர்சடி சில்வா, தேவையான சட்ட நடைமுறைகள் ஊடாக முறையாக நிறுவப்படும் வரை இந்த திட்டத்தை ஒரு நிதியம் என்று அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நன்கொடையாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களால் வழங்கப்பட்ட நிதி விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிரப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அந்த நிதிகள் எதற்காக சேகரிக்கப்பட்டனவோ அந்த நோக்கத்துக்காக அவை இதுவரை ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று அரசாங்க நிதி பற்றிய குழுவின் உறுப்பினர்கள் இதன் போது பலத்த கேள்வியையும் எழுப்பியிருந்தார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச சந்தையில் நிலவிய அதிக விலை மற்றும் மின்னுற்பத்திக்கு தேவையான கூடுதல் எரிபொருள் இறக்குமதி காரணமாக கடந்த மாதங்களில் எரிபொருளுக்கான டாலர் வெளிச்செல்லுகை கடுமையாக அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வழக்கமாக எரிபொருள் இறக்குமதிக்காக மாதத்துக்கு சராசரியாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த செலவினம் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்ததோடு இதற்கான கொடுப்பனவு மே மாதத்தில் செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் கொள்வனவுக்காக நாட்டிலிருந்து அதிக அளவிலான டாலர் வெளியேறிய மாதமாக கடந்த மாதம் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் மாதத்தில் 11 எரிபொருள் கப்பல்கள் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதோடு மின் உற்பத்திக்காக மட்டும் ஒரு கூடுதல் டீசல் கப்பல் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதே இந்த செலவின அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் தற்போது இந்த மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவுகளை குறைப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அவர் தெரிவித்தார். அத்துடன் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருந்த செலவினம் இந்த மாதத்தில் சுமார் 318 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளதாகவும் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் இதனை மேலும் 198 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை குறைக்க முடியும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சபஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான அனைத்து மசகு எண்ணெய் விநியோகமும் தற்போது சீராக கிடைத்துள்ளதே இந்த செலவு குறைப்புக்கான முக்கிய காரணம். உலக சந்தையில் டீசல் விலை படிப்படியாக குறைந்து வருவதால் இலங்கையினால் எரிபொருள் இறக்குமதி செலவுகளை எந்தவித சிரமமின்றி முகாமைத்துவம் செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் ஜூலை மாதத்துக்கு பின்னரான நிலைமை, சர்வதேச சந்தையின் போக்குகள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்களை பொறுத்தே அவை அமையும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். தாதியர் பயிற்சிகளுக்கு மேலும் 3000 பேரை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது.
1: 2025-2029 ஆகிய 5 ஆண்டுகளில் தாதியர் சேவைக்கு 13,600 பேரை இணைத்துக் கொள்ளும் இலக்கை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2021, 2022, 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவுகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தியடைந்த மாணவ மாணவிகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.health.gov.lk இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்ட பின்னர் தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கான தாதியர் பயிற்சிகளை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதார சேவையின் தற்போதைய தரவுகளின் பிரகாரம் அரசு சுகாதார பிரிவுகளில் 43,553 தாதியர்கள் கடமை புரிகின்றனர்.
0: தொடர்ந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் உள்நாட்டு மற்றும் ஏனைய மருந்து வகைகளை ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தேசிய ஊடகங்கள் அதிகார சபையும் இணைந்து வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளன. தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுவதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கையின் மருந்து உற்பத்தி துறையை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்வதில் உள்ள சவால்களை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண்பதே இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் மருந்து ஏற்றுமதி துறையை முடக்கும் தடைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதன் முழு திறனையும் வெளிக்கொண்டது தொடர்பில் அண்மையில் கொழும்பில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இலங்கையின் மருந்து தயாரிப்புகளை சர்வதேச தரத்துக்கு இணங்க மாற்றுவது தொடர்பிலும் உள்நாட்டு மருந்து உற்பத்தியாளர்களின் ஏற்றுமதி இலக்குகளுக்கு தேவையான அரசு ஆதரவை வழங்குவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் ஊடாக எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டுவதை இலக்காக கொண்டுள்ளதாகவும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கை பரீட்சை திணைக்கழகத்தினால் நடத்தப்படும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதுவரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் மாணவர்கள் அனைவரும் தங்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்று தயாராக வைத்திருக்க அறிவுறுத்துமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தங்களது தேசிய அடையாள அட்டைகளை தயாராக வைத்திருப்பதை உறுதி செய்வது அவர்களின் பொறுப்பென்று பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளது. நாவலப்பிட்டிய மபகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து பத்துக்குள்ளானது. இந்த பத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவரும் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள்.
1: இன்று காலை 6:45 அளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பாடசாலை மாணவனும் அவனது தாயாரும் மற்றும் ஒரு பெண்ணும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்றவுடன் நாவலப்பிட்டி போலீசாரும் குறித்த பகுதி மக்களும் இணைந்து சிக்கியிருந்தவர்களை மீட்டு நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிர் தப்பியுள்ளார். விபத்து தொடர்பில் நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை தலவாக்கலை பூண்டுலோயா பிரதான வீதியூடாக வாகன போக்குவரத்து மடக்கும்பர பகுதியில் தடைப்பட்டுள்ளது. மடக்கும்பர பகுதியில் மரமுஞ்சு அண்மையில் முறிந்து விழுந்ததில் பிரதான வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மரத்தினை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காளி கொழும்பு பிரதான வீதியின் காளி தடல பகுதியில் பயணிகள் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். பஸ் வீதியை விட்டு விலகி சுவருடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ்ஸே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் பஸ்ஸில் சுமார் 20 பயணிகள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பஸ்ஸின் சாரதிக்கு தூக்கம் ஏற்பட்டதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
0: கொரணை அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீபத்தில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் இந்த விபத்தில் மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இன்று இந்த விபத்து நடந்த இல்லத்துக்கு நீதிபதியே அவரது குழுவினர் அங்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள்.
1: பிரதமர் நேதவால் லக்ஷ்மினி மிகான கங்கை அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். முதியோர் இல்லத்தில் இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் முதியோர் இல்லத்தில் 71 பேர் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் ஹொரணை நகர சபையின் தீயணைப்பு பிரிவு பிரதேசவாசிகள் இணைந்து 51 பேர் அது நகரத்தில் 9 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப் ஏ ஊட்ல தெரிவித்தார். தீ விபத்தில் காயமடைந்த 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதனையடுத்து இங்கிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் தற்காலிகமாக வட்டகுண்ட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கல்பாத்த பகுதியில் உள்ள பராமரிப்பு மையம் ஒன்றுக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து பவனியா இரட்டை பெரிய குளம் குளத்துக்கு அருகில் 2 மாணவர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் இரட்டை பெரிய குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பவனியா சிங்கிந்தி பாதாளியா என்ற தலைப்பில் இந்த தாக்குதல் தொடர்பான காணொலி காட்சிகள் பரவியதை தொடர்ந்து காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தார்கள். இந்த தாக்குதலுக்கு இலக்காக காயமடைந்த 15 வயதுடைய 2 மாணவர்கள் தற்போது பவனியா பொது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட 7 மாணவர்களும் நேற்று பவனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 10 தேதி வரை கெப்பிட்டிகோலாவ சான்றளிக்கப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கண்டி ரங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் தனது 22 வயதுடைய மனைவியை கொலை செய்து உடலை சதுப்பு நிலத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போய்விட்டதாக நாடகம் ஆடியதாக கூறப்படும் 28 வயதுடைய கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். காணாமல் போனமை தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ரங்கல காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் போது இந்த கொடூர கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உடிஸ்பத்துவ பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம்பெண் கடந்த மே மாதம் 25 தேதி முதல் காணாமல் போயிருப்பதாக ரங்கல காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. சந்தேக நபரான கணவனும் அவரது தாயாரும் காவல் நிலையத்துக்கு நேரில் சென்று அந்த பெண் வீட்டிலிருந்து திடீரென காணாமல் போயிருப்பதாக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார்கள். ஆனாலும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் அந்த பெண் அவரது கணவனால் படுகொலை செய்யப்பட்டு குற்றம் மறைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தனபர் அந்த பகுதியை விட்டு தப்பியோடியிருந்தார். தப்பியோடிய சந்தனபரை கைது செய்வதற்காக ரங்கல காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது நேற்று உடிஸ்பத்துவ பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். இதன்போது காவல்துறையினரை கண்ட சந்தேக நபர் விஷம் மருந்த முயன்றுள்ளார். தற்போது அவர் காவல்துறை காவலில் தெல்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையினர் நடத்திய மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் தம்பதியினரின் வீட்டுக்கு பின்னால் உள்ள சதுப்பில்ல பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் உடலம் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டது. உடலம் மீதான பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பதோடு மேலதிக பரிசோதனைகளுக்காக உடலின் மாதிரிகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ரங்கல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்கழகத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்த என்ற அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளதென்று 4 அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக இதனை தீர்மானித்துள்ளது. இந்த விவரங்களை அந்த குழாத்தின் தலைவரும் விசேட சட்ட வைத்திய அதிகாரியுமான லங்கரட்ன பண்டா குளியாப்பட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சதரசிங்கம் முல்லையில் சாட்சி அளிக்கும் போது தெரிவித்தார். கடந்த வழக்கு விசாரணையின் போது உயிரிழந்தவரின் மனைவி மகள் உள்ளிட்டோரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி லங்கரட்ன பண்டா குளியாப்பட்டிய தலைமையக பிரதான காவல்துறை பரிசோதகர் கமல் ரட்நாயக்கா மற்றும் மோப்பநாய் பிரிவை வழிநடத்திய சாஜன் உள்ளிட்ட புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் சாட்சியம் அளித்தார்கள். முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மகாதிபர் அஜித் ரோகண சாட்சியங்களை வழிநடத்தினார். உயிரிழந்தவரின் உடலில் காணப்பட்ட வெட்டு காயங்கள் மற்றும் நாடிகள் தொடர்பான மருத்துவ அறிவியல் பின்னணியை விளக்குமாறு சிரேஷ்ட பிரதி காவல்துறை மகாதிபர் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக விசேட சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மேற்கத்திய மருத்துவ அறிவியலின்படி உயிர்நாடி என பிரத்யேகமாக அழைக்கப்படும் உடற்பகுதி எதுவும் இல்லை என்றும் இதுகுறித்து ஆயுர்வேத மருத்துவ பேராசிரியர்களுடன் தாம் கலந்துரையாடி உறுதிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடலத்தை மிகவும் நுணுக்கமாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய 4 விசேட வைத்திய அதிகாரிகளும் இவை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் என்றும் இதனால் ஏற்பட்ட அதிகளவிலான இரத்தப்போக்கு காரணமாக உடலுக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக ஒருமித்த முடிவுக்கு வந்துள்ளதாக சாட்சியம் அளித்தார்கள். விசாரணையின் போது உயிரிழந்தவரின் ஆடைகள் செருப்புகள் மற்றும் கத்தி ஆகியவற்றை வைத்தியர் அடையாளம் காட்டியதோடு காயங்கள் ஏற்பட்ட இடங்களின் படங்களையும் நீதிமன்ற பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பான அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைத்த பின்னர் அதன் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 30வது பிரிவின் கீழ் தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகண நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து பிரங்களையும் பரிசீலித்த குளியாப்பிட்டிய நீதிமான் வழக்கை மீண்டும் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்தார். கொழும்பு மட்டக்குளிய சமுத்திர பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 1 கிலோகிராம் 40 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 351 கிராம் ஹெரோயின், 2 டிஜிட்டல் தராசுகள், போதைப் பொருளை கலப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 கரண்டிகள் மற்றும் கைத்தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். மட்டக்குளிய காவல்துறை பிரிவின் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காலி பகுதியில் திருட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 16 வயது சிறுவன் ஒருவரை அநாகரிகமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த சிறுவன் தாக்கப்படும் காணொளி பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருளப்பநாதர தத்தனியாகந்த பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் காலி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட திருட்டு முறைப்பாடு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நேற்று காலி நீதிமன்ற நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு தற்போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் திருட்டு சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்த தரப்பினரே தனது மகனை மனிதநேயமற்ற முறையில் கொடூரமாக தாக்கியதாக அந்த சிறுவனின் தாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். சமூக ஊடகங்களில் வைரலாகிய காணொலி பதிவுகளை ஆதாரமாக கொண்டு புலனாய்வாளர்கள் விசாரணைகளை தீவிரப்படுத்தினார்கள். அதன்படி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தனவர்கள் காலி மிலித்துவ பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண், அவரது 47 வயதுடைய கணவர், அவர்களின் 19 வயதுடைய மகன் மற்றும் 17 வயதுடைய மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிறுவனால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் திருட்டு சம்பவம் மற்றும் அந்த சிறுவன் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் ஆகிய 2 சம்பவங்கள் குறித்து காலி போலீசார் மேலதிக விசாரணைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சிறுமி வைசாலியின் கை அகற்றப்பட்ட வழக்கில் காலத்தை இழுத்தடித்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்கும் போலீசாரின் போக்கை கண்டித்த நீதிமன்றம் குறுகிய காலத்தில் இறுதி அறிக்கையை வழங்க வேண்டும் என்று போலீசாருக்கு கட்டளையிட்டது. 2023 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாண்டில்யன் வைசாலி என்ற சிறுமி காய்ச்சல் மற்றும் தோலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதோடு பல்வேறு தரப்பினரிடமும் தமக்கான நீதியை கோரியிருந்தார்கள். இந்த வழக்கு யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றில் மேலதிக நீதவான் நஷ்மி ஹுசைன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் கடந்த தவணையில் இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை ஒன்றை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்தோம். எனவே அவரின் ஆலோசனையை பெறுவதற்கான நீண்டகால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று போலீசார் நீதிமன்றில் கோரியிருந்தார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு 2 வருடங்கள் கடந்து விட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி நீண்ட தவணையை வழங்க மறுத்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கான கால அவகாசத்தின் பொருட்டு நேற்று வரை வழக்கை நீதவான் தவணையிட்டார். நேற்று வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது வழக்கு தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை இதுவரை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படவில்லை என்றும் கொழும்பில் உள்ள போலீஸ் சட்டக்கல்லூரி ஊடாக இனிமேல்தான் சட்டமா அதிபருக்கு விசாரணை அறிக்கை அனுப்பப்படவிருப்பதாக தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பாக மன்றில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி புரந்தரன் மன்றை போலீசார் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றும் வழக்கை காலந்தாழ்த்தி கொண்டு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க கூடாது என்று கோரிக்கை விடுத்தார். கடந்த வழக்கு தவணையில் முழுமையான விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறி நீண்ட தவணை கோரிய போலீசார் தற்போது விசாரணை அறிக்கை இன்னமும் அனுப்பப்படவில்லை என்று குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டினார். சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு நீதிமன்றம் ஒருகால எல்லையை போலீசாருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இந்த வழக்கில் போலீஸ் போலீசாரின் போக்கை கடுமையாக கண்டித்தார். இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்து மாறுபட்ட தகவல்களையே தெரிவித்து வருகிறார்கள். வழக்கு தொடர் தரப்பான போலீஸ் தரப்பில் ஒவ்வொரு வழக்கு தவணையின் போதும் மேலதை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. போலீசாரின் செயல்பாடுகள் காலத்தை இழுத்தடிப்பு செய்து நீதிமன்ற நேரத்தை வீணாக்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு குந்தகம் விளைவிப்பதாக அமைவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தீவில் அமைந்துள்ள திட்டப்பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் 11 வெளியிட்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா, இந்த திட்டத்தின் முதற்கட்ட செயல்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் உத்தியோர்வமாக ஆரம்பிக்கப்பட இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிரதான மின் விநியோக கட்டமைப்புடன் இணைக்கப்படாத இந்த தனித்தனி தீவு பகுதி மக்களுக்கு நம்பகமான மற்றும் தூய்மையான பசுமை ஆற்றலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டமானது சூரிய சக்தி, காற்றாலை, மின்கல சேமிப்பு மற்றும் அவசர தேவைகளுக்கான டீசல் மின்பாக்கி வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக 4.3 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலையானதொரு எதிர்காலத்தை இலக்காக கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட இருப்பதோடு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒட்டுமொத்த திட்டத்தினதும் முழுமையான செயற்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் இந்த நிதி பங்களிப்பானது தீவக மக்களின் அன்றாட மின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு அவர்களின் பொருளாதார வாழ்வாதார மேம்பாட்டுக்கு பெரும் பக்கபலமாக அமையும் என்று உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். மேல் சப்ரோகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் மற்றும் சப்ரகுமா மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: மேல் வடமேல் மற்றும் சம்பரகமுக மாகாணங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கரையோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடற்சூழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு கடற்சூழல் மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி, ஹபாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மடுத்தியாளத்துக்கு இடைக்கிடையே 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து சுற்றாடல் வாரத்தின் ஆரம்ப நாள் இன்று செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அமைவாக பேராதனை தாவரவியல் பூங்காவில் மூலிகை தாவர கண்காட்சி இடம்பெறுகிறது.
1: சுற்றாடல் வாரத்துக்கு அமைவாக மேலும் பல வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தாவரவியல் பூங்காக்கள் பணிப்பாளர் நாயகம் HCP ஜாவேர் தெரிவித்தார். இதனிடையே பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை நீர் தொழில்நுட்ப கூட்டு ஆராய்ச்சி மற்றும் செயல்பிழக்கு நிலையம் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் நிகழ்வு ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளன. தளிர்க்கு இடமழியங்கள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வனஸ்பதி வேலை திட்டத்தின் மூலம் இதுவரை 81 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 63,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றாடல் தினத்துக்கு அமைவாக அதிகமான நிலப்பரப்பு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றாடல் தினத்துக்கு அமைவாக மேலும் 5 காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மரங்களை நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி பயன்பாட்டை மேம்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற நடவடிக்கைகளின் ஊடாக நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அனைத்து மக்களின் பங்களிப்பையும் பெற்றுக் கொள்வதே சுற்றாடல் அமைச்சின் எதிர்பார்ப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இனி செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,000 ரூபாயாகவும் கிராமின் விலை 44,500 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:36 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:36. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி ஏ சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது ஏதியபூர்வமான நன்றிகள். கட்டாய உழைப்பு தொடர்பான விதிகளை முறையாக கடைபிடிக்க தவறியதால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலிக்கின்றது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி காட்டுமன்னார் கோவிலில் கொள்ளிடம் கீழ்ப்பாசன விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யார் மீது பழி போடலாம் என தேடி கொண்டிருந்தால் எந்த மாற்றமும் வராது என தமிழக வெற்றிக்கழக ஆட்சி குறித்து திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். துணை முதல்வராக டாக்டர் ஜே பரமேஸ்வரரும் சித்ராமையா மகன் உட்பட 12 அமைச்சர்களாகவும் பதவியேற்றுள்ளார்கள். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கான உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்து அதிகாரி நேற்று தொடக்கி வைத்தார். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபத்ரா பனர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் அங்கீகரித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட உள்ளன. முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 1.5 குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுத்தத்திற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் பகுதியில் சட்டவிரோதமாக தனியார் பார்கள் மூலம் மது விற்பனை நடப்பதாக கூறும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு நிலத்தில் கட்டப்பட்ட மதராசா புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியின் மால்வியா பகுதியில் இருக்கும் ஹோட்டலில் தீ மூண்டதில் குறைந்தது 21 இறந்துள்ளார்கள். இறந்தோரில் பலர் இந்தியாவின் அண்டை நாடுகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்ததாக தெரிய வருகின்றது. வட பீகாரில் உள்ள முஷாப்பாவூரின் பிரமபுரா பகுதியில் அமைந்துள்ள வைத்தியசாலை ஒன்றின் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது 3 உயிரிழந்துள்ளார்கள். குவைத் மீதான ஈரானிய படைகளின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ட்ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்துள்ளார். கோவையில் 10 சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் 3 போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொடைக்கானலில் நெகிழிக்க கழிவுகளை உண்ணும் காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரேகால் காவிரி ஆற்றில் பரிசல் பயணத்தின் போது அணியப்படும் பாதுகாப்பு உடைகளில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைகின்றார்கள். வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ருத்ரா M2 ஏவுகணை எதிரி நாடுகளின் ரேடியோ அலைவரிசை மற்றும் டோடர் சிக்னல்களை 300 தொலைவில் இருந்தே கண்டறியும் திறன் கொண்டது. ருத்ரா M2 ஏவுகணை முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகும். இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 160 குறைந்து ஒரு சவரன் 1,15,840 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 20 குறைந்து 1 14,480 விற்பனை செய்யப்படுகின்றது. நேரம் சரியாக 2:40 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:40 தொடர்ந்து உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபல வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் உமது நன்றிகள். அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்கு இங்கிலாந்தில் 1/3 நிறுவனங்கள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ள வாய்ப்புள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தான் தனது வரலாற்றில் முதல் முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடாக அதிரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சாதனையை புரிந்துள்ளது. இபோலா கிருமி தொற்றியதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது நோய் தொற்று இருப்பதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை 116. கடந்த வாரம் ஏறக்குறைய 900 என்றிருந்த நிலையோடு ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கடற்படை பயிற்சிகளின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் மீது ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 63 பேர் காயமடைந்துள்ளார்கள். குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்கா மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்துள்ளதுடன் அது முற்றிலும் பொய் என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மரக்கோ ருபியோ சீனா டியானன் மென் சதுக்கத்தின் சம்பவத்தின் நினைவுகளை அழித்துவிட முடியாது என்று கூறியிருக்கின்றார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா இராணுவத்தை கொண்டு தாக்கி அழித்துள்ளது. அமெரிக்க வர்த்தக போர் பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பு குறித்த யோசனையை முன்வைத்திருக்கின்றார். தாய்லாந்தின் முன்னைய பிரதமர் டக்ஷின் ஜினவாட்டின் தண்டனை ரத்து செய்யப்பட உள்ளது. இந்தோனேசியா தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்டம் சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகின்றது. அண்மை காலத்தில் பல இடங்களில் நச்சுணவு சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. சாட் ஜிபிடி தளத்தை கடந்த மாதம் 1 பில்லியன் பேர் பயன்படுத்தியுள்ளார்கள். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கின்றது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை 1 பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டலவியல் நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. தொடரும் விளையாட்டு செய்திகள். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 0-3 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி ஈடுபட்டுள்ளது. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் ஆடவர் அணிகள் அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம்வீரர் பீபா உலகக்கோப்பை தொடரில் கட்டார் அணியில் முதல் முறையாக பங்கேற்க உள்ளார். ஆஸ்திரேலியா காற்பந்தான அணியின் முக்கிய ஆட்டக்காராக விளங்குகிறார் தமிழர் நிஷான் வேலிப்பிள்ளை. அவருக்கு வயசு 25. அவருடைய தந்தை மலேசியாவை சேர்ந்தவர் நிஷான். ஆஸ்திரேலியா லீக்கில் மெல்போர்ன் விக்டரி அணியின் முன்னணி ஆட்டக்காரர் ஆவார். கால்பந்து உலகக்கோப்பையின் 96வது ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலகக்கோப்பையை வென்றுள்ளன. ஃபீபா 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் 28 ஆட்டங்களை இலவசமாக பார்க்கலாம். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கான சந்தை வழங்குகின்றார்கள் tatamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியை மறு ஒலிப்பையும் அத்தோடு முது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 387 ரூபா 63%, இந்தியாவில் 111 ரூபா 10 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 333 ரூபா 80%, இந்தியாவில் 95 ரூபா 69 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 422 ரூபா 26%, இந்தியாவில் 121 ரூபா 3 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 448 ரூபா 37%, இந்தியாவில் 128 ரூபா 51 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 140 ரூபா 25%, இந்தியாவில் 68 ரூபா 60 பைசா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விட்டு வர நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸில் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை சேமித்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: நேரம் சரியாக 2:48 ஐக்கியராட்சியத்தில் 1:48 தமிழ் ஒலியில் தொடர்கின்றது. பிரதி வியாழக்கிழமை தோறும் 2:30 to 3 வரை இடம்பெறுகின்றது சாய் அருளமதம். சாய் அருளமதம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சுரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் உங்களோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, மரங்கள் பழங்களை அளிக்கின்றன மற்றவரின் பயனுக்காக, நதிகள் நீரை எடுத்துச் செல்கின்றன மற்றவரின் பயனுக்காக, பசுக்கள் பாலை தருகின்றன மற்றவரின் நன்மைக்காக, மனித உடல் தரப்பட்டு இருக்கின்றது மற்றவர்க்கு தொண்டு செய்ய. மற்றவரின் பயனுக்காக மரங்கள் பழங்களை தருகின்றன, அதைப்போல மற்றவரின் நன்மைக்காக உலகில் நதிகள் நீரை சுமந்து செல்கின்றன. பசுக்கள் அவைகளுடைய பாலை அருந்தாமல் மற்றவரின் பயனுக்காக இன்னலை தாங்கி பாலை உற்பத்தி செய்கின்றது. மனிதன் கூட அவனுடைய சொந்த நலனை பாராட்டாது மற்றவரின் பயனுக்காக அவன் உடலை பயன்படுத்த வேண்டும். இந்த உடல் தர்மத்தை அடைய ஆரம்ப நிலை தேவை. இந்த உடல் குடும்ப சமூக நாட்டின் நலனுக்காக பல வகையான வேலைகளை செய்ய வேண்டியதாய் உள்ளது. நான் அழிக்க முடியாத காலம், கடவுள் கீதையில் கூறுகின்றார். இந்த காலம் என்பது தோன்றி மறைகின்ற அற்புத காட்சி அல்ல, அது சொர்க்கம் மற்றும் முடிவற்ற காலத்தின் வடிவம். முனிவர்கள் இந்த காலத்தை வத்சரா என அழைப்பர். இந்த பெயர் கடவுளின் அனைத்து மனித உயிரினங்களிலும் கால உணர்வாய் நிறைந்து இருக்கும் நிலையை குறிக்கின்றது. எல்லா நிகழ்வுகளுக்கும் கடவுளே அடிப்படை. அது அவரது தூண்டுகோலாய் இருந்தாலும் சரி, நேரடியாக ஈடுபட்டு இருந்தாலும் சரி, நிலையானதற்கும் தற்காலிகத்திற்கும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் அவரே அடிப்படை. இந்த காரணத்தினாலேயே தெய்வீக கால உணர்வை காரணம் என அழைக்கின்றார்கள், ஹேது என்று அழைக்கின்றார்கள். ஹேது என்றால் கடவுளே ஒவ்வொரு பொருளுக்கும் தொடக்க காரணம். அவர் சொர்க்கத்தின் சாட்சியும் கூட. அவர் ஒவ்வொரு பொருளுக்கும் பிரமாண சொரூபா ஊர்ஜிதம் செய்கின்ற அதிகாரி. ஆகையால் அவர் எங்கும் விளங்குபவர் என எல்லா இடத்திலும் அவர் பாதம் உள்ளது போல வர்ணிக்கப்படுகின்றார். காலம் ஒவ்வொரு பொருளுக்கும் அடிப்படை. உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் படைப்பு, வளர்ப்பு, அழிப்பு ஆகிய மூன்று வழிமுறைகளுக்கு உட்பட்டவை. ஆனால் காலஸ்வரூபா என்னும் பெயர் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அவர் பிறப்பு, வளர்ப்பு, அழிப்பு ஆகிய நிலைகளுக்கு உட்படாதவர். இந்த மாற்றம் இல்லாத கடவுளே விக்ஷரா என அழைக்கப்படுகின்றார். வருடம் என்பது விக்ஷரா என்பதனுடன் தொடர்பு கொண்டு உள்ளதனால் கடவுள் சம்வத் சரஸ்வரூபா, அதாவது காலம் மற்றும் நேரம் ஆகியவற்றின் வடிவம் எனப்படுகின்றது. காலத்தை சரியான முறையில் பயன்படுத்த அதுவே கடவுள். எனவே வேத நூல்கள் மனித இனத்திற்கு சில அடிப்படையான கட்டளைகளை வகுத்து உள்ளன. அதனுள் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது சத்தியம், பத, தர்மம், சர. உண்மையை பேசு, நேர்மையை பின்பற்று. இந்த பொன்மொழி எமது பண்பாட்டில் மிக பழமை வாய்ந்த உயர்ந்த நிலையை கொண்டது. அதைப் போலவே நமக்கு சில கட்டளைகள் உள்ளன. தந்தையை கடவுள் எனக் கருதி நன்மதிப்பு வை. தாயை தெய்வீகம் என மதித்து போற்று. வேதங்கள் இந்த பொன்மொழிகளை உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என அறிவித்தது. சத்தியம் என்பது மனித வாழ்வின் அடிப்படை இலட்சியம். எமது பண்பாடு இந்த இலட்சியத்தை எவ்வாறு அடைவது என வெளிப்படுத்தியது. இன்று இந்த பண்பாட்டினை மறந்து விட்டார்கள். மிக பழங்காலத்திலிருந்தே உண்மையை பற்றிய தாகத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். உண்மையினால் ஒவ்வொரு பொருளும் சூழ்ந்து கொள்ளப்பட்டு உள்ளது. உண்மையை பற்றிய தேடல் என்பது ஞானத்தை தேடுவதோடு இணைக்கப்பட்டு உள்ளது. அதாவது ஆன்மீக அறிவு. அறிவை அடைய தூய்மையான புத்தி தேவை. அறிவு தூய்மையாக இல்லை என்றால் புலன்கள் தறிகட்டு செல்ல வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு நோக்கத்திற்கும் உண்மையில் தூய்மையான அறிவு அவசியம். அசுத்தமான பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவு போல தூய்மை இன்றி உள்ள இதயத்தால் செய்யப்படும் சாதனைகள் முழுவதும் பயன்படாது. எமது பண்பாடும் வேத நூல்களும் ஆனந்தத்தின், அதாவது ஆன்மீக பேரானந்தத்தின் புகழை அறிவித்து உள்ளன. ஆத்மாவின் நோக்கம் என்பது பேரானந்தம் பற்றிய கருத்தின் தொடர்பு கொண்டு புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா என்பது என்ன? யார் அதை பார்த்துள்ளார்கள்? அது இருப்பதற்கு என்ன சாட்சி? இந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு ஒரு செய்முறை பயிற்சி. இன்று வெள்ளிக்கிழமை 14ஆம் திகதி ஏப்ரல். இன்றைய நாளை பற்றிய விவரங்களை யார் உங்களுக்கு சொன்னார்கள்? நாள் அது ஆரம்பிக்கும் போது இதை அறிவிக்கவில்லை. இந்த செய்திகளை நீங்கள் ஒரு நாட்காட்டியின் அல்லது பஞ்சாங்கத்தின் மூலம் பெறுகின்றீர்கள். இதை போன்ற வழியிலேயே பெரிய ஆன்மீக உண்மைகளின் நிரூபணம் வேத அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்டு உள்ளன. இது ஆத்ம தத்துவமே பிரபஞ்சத்தின் ஒருமையை வெளியிடுகின்றது. பிரபஞ்சம் முழுவதும் ஆத்மாவிலிருந்து உற்பத்தியானதே. மனித இனம் என்பது நரா என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகின்றது. நரா என்பதன் பொருள் ஆத்மா, அதாவது நான். நரா என்பது இரண்டு சொற்களால் ஆனது. ந ரா, இதன் பொருள் அழிவது. ந ரா, இதன் பொருள் அழிவற்றது. இதன் பொருள் நரா, மனிதன், உடல் ரீதியாக மாற்றம் கொள்ளக்கூடியவன், ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் அழிவில்லாதவன். அவன் பேரானந்தத்தால் நிரம்பியவன். ஆனால் இன்று மக்கள் மனிதனுடைய உண்மை இயல்பை மறந்துவிட்டார்கள். மனித மதிப்பும் மறக்கப்பட்டு இருக்கின்றது. மக்கள் விலங்குகளைப் போலவோ அல்லது பிசாசைப் போலவோ நடந்து கொள்கின்றார்கள். மக்கள் என்று அவர்களுடைய உண்மை மனித இயல்பை அறிந்து கொண்டு ஆன்மீக மதிப்பை தொடருகின்றனரோ அப்போது அவர்கள் அவர்களுடைய புனிதமான தெய்வீகத்தை புரிந்து கொள்வார்கள். இவைகளுக்கெல்லாம் பக்தியே அடிப்படை. பக்தி என்றால் தியானம் அல்லது ஜபம் அல்லது பல வகையான கடுமையான முறைகளை மேற்கொள்வதா? இல்லை. பகுமதி எதிர்பார்ப்புகளோடு செய்யக்கூடியவை, விருப்பத்தால் மங்கக்கூடியவையும் பயன் நோக்கியவையாய் ஆகுமே அன்றி உண்மையான பக்தியாக கருதப்பட மாட்டாது. விருப்பம் இல்லாத அன்பு கடவுளிடம் காட்டப்படும் போது அதுவே பக்தி என்று வரையறுக்கப்படுகின்றது. விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளிடம் செய்யப்படும் வழிபாடுகளை பக்தி என்று அழைக்க முடியாது. கடவுளை அவருக்காகவே அன்பு செய்ய வேண்டும். அதனுடைய சொந்த நலனுக்காகவே அன்பை வளர்க்க வேண்டும். உண்மையான பக்தி என்பது தன்னலமற்ற தொண்டு மற்றும் அன்பு ஆகியவற்றின் சேர்க்கையே ஆகும். மகாபாரதத்தில் வரும் நிகழ்ச்சியின் மூலம் இதனை விளக்கலாம். பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான தர்மராஜா இடைவிடாது கிருஷ்ணனை தொழுது வந்தார். காட்டில் வசிக்கும் போதும் சரி, துரியோதனனுடைய அரசவையில் திரௌபதி மானபங்கப்படுத்தப்படுவதை பார்த்திருக்கும் போதும் சரி, அல்லது அபிமன்யு போர்க்களத்தில் கொல்லப்பட்ட போதும் சரி, குழந்தை உப பாண்டவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட போதும் சரி, இந்த அனைத்து நிலைமைகளிலும் தர்மராஜா முழுமையான அமைதியோடு கிருஷ்ணரிடம் அன்பு பாராட்டினார். அவர் உணர்வோடு சொல்வது உண்டு, கிருஷ்ணா, அந்த சுகமும் துக்கமும் இரட்டையர்கள், எப்போதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியவை. ஆகையால் குதூகலிக்கவோ வருத்தம் அடையவோ தேவையில்லை. நான் உன் தெய்வீகத்திடம் காட்டுகின்ற விசுவாசத்திலிருந்து திரும்ப முடியாது. நான் உன்னிடம் காட்டுகின்ற அன்பு உன் நலனுக்காகவே அன்றி உலகத்தின் நலனுக்காக அல்ல. என்னுடைய அன்பு உன்னையும் என்னையும் இணைத்து கட்டப்பட்ட ஒன்று. அது எங்கும் உள்ள தனித்துவத்தையும் தனி மனிதனுடைய ஆத்மாவையும் இணைக்கின்ற

நவா அல்லவே, மா அது மனிதனே புதிதாக இல்லை என்னும் போது எப்படி ஆண்டு புதிதாக இருக்க முடியும்? காலம் என்பது இரவென்றும் பகலென்றும் பிரிக்கப்பட்டு உள்ளது. மேலும் வாரங்கள் வருடங்கள் என்றும் பூமியில் ஏற்படும் புரட்சியின் விளைவாக அதன் அடிப்படையில் சூரியனுக்கு தொடர்புடைய சந்திரனால் ஏற்பட்டு உள்ளது. உண்மையில் மனிதன் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் புதியதாக கருத வேண்டும். மனிதன் இத்தகைய மாறுதல்களினால் ஆளப்படுகின்றான். ஆனால் கடவுள் பாதிக்கப்படுவது இல்லை. கடவுள் மாற்றம் இல்லாதவர். இந்த புனிதமான உண்மைகள் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான பக்தி மக்கள் இதயங்களில் உதயமாகும். பயிர்கள் வளர்வதற்கு நீர் மிகவும் அவசியமாகின்றது. ஆனால் ஆகாயம் வரை நீரை தேடி பயிர்கள் போக முடியாது. பயிர்களின் நலனுக்காக மேகங்கள் கீழிறங்கி வந்து அவர்களுக்கு நீரை அளிக்கின்றது. அவருடைய சொந்த நலனுக்காக நீங்கள் கடவுளை வணங்கினால் அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். மலர்கள் வண்டுகளை நோக்கி அழைப்பது இல்லை. ஆனால் வண்டுகள் தேனின் தாகத்தால் அவைகளிடம் செல்கின்றன. நாம் நம்முடைய இதயங்களில் அன்பு என்னும் அமுதத்தை வளர்த்தால் கடவுள் நம்மிடம் வருவார். வண்டினைப் போல அந்த அமுதத்தை குடிப்பதற்காக. ஆனால் மாறுதலாக உங்களிடம் ஒரு பிளாஸ்டிக் மலர் உள்ளது. ஒரு வண்டும் அதன் அருகில் வராது. அதைப்போல நாம் நம்முடைய இதயத்தை அமுதம் என்னும் அன்பினால் நிரப்பினால் கடவுள் அதனுள் புகுவார். அன்பின் வடிவங்களே என்று மனிதனுக்கு மனிதன், இனத்திற்கு இனம், கிராமத்திற்கு கிராமம், ஜாதிக்கு ஜாதி நிலையான சண்டை நிலவுகின்றது. என்ன காரணம்? பொதுவான கூடு என்ற உணர்வும் ஒற்றுமையின்மையும் தான். இது மக்களிடையே பிரிவினைக்கு காரணமாகின்றது. மக்கள் ஒரு தெய்வீக ஆத்மாவே அனைத்து உயிரினங்களிலும் வசிக்கின்றார் என்று கண்டுகொள்ள வேண்டும். அனைத்து 11 புராணங்களும் ஒரு உண்மையை அறிவிக்கின்றன. அது மற்றவர்க்கு உதவுவது புகழத்தக்க செயல், மற்றவர்க்கு தீங்கு செய்வது பாவம். பரோபகாரம் என்னும் சொல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வடிவிலோ மற்றொன்றாகவோ மற்றவர்க்கு உதவி செய்வது மட்டும் அதுவல்ல. இந்த சொல் பர உபகாரா. இதன் பொருள் காரா கொண்டு வருவது, உபா மிக அருகில், கடவுளிடம் பெறா. லௌகீகமான வடிவில் உதவி செய்வது தூய்மையாக என்பது மட்டும். பரோபகாரா என்று விளக்கம் செய்ய முடியாது. அவை முழுமையானது, வெளிப்படையானது, உலகாயதமானது. உண்மையான பரோபகாரம் என்பது உங்களுடைய வாழ்வை கடவுளின் மிக அருகில் கொண்டு செல்வது என்பதை உள்ளடக்கியது. இதுவே புண்ணியம், அதாவது நன்மை. புண்ணியம் என்பது புண்ணிய தலங்களுக்கு செல்வதும் அல்லது வெகுமதி அளிப்பது என்றும் பொருள் அல்ல. புண்ணியம் என்பது உங்கள் வாழ்வை கடவுளுக்கு நெருக்கமாக எடுத்துச் செல்வது. அது ஏகத்வம் பாவா, அனைத்து உயிரினங்களிலும் கடவுளை கண்டு கொள்வது. பரபீடானாம் என்பதன் பொருள் கடவுள் அனைத்து உயிரினங்களிலும் இருப்பதை காண்பதில் தோல்வி அடைவது.

0: இதுவே பாபம், பாவமானது. மனிதன் பெரிய அளவில் பௌதீகத்திலும் விஞ்ஞானத்திலும் அதன் களங்களிலும் மிகவும் முன்னேற்றம் அடைந்து உள்ளான். ஆனால் நல் ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் பொறுத்தவரை மனிதன் பெருமளவு வீழ்ச்சியடைந்து உள்ளான். நூற்றாண்டு காலமாக தன்னலம் வேரூன்றி வளர்ச்சியடைந்துள்ளதே இதன் காரணம். மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் தன்னலம் ஊடுருவிச் சென்று உள்ளது. இந்த தன்னலம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட வேண்டும். அப்படி செய்த பின்னரே மனித வாழ்வு என்பதற்கு பொருள் இருக்க முடியும். மனிதன் தெய்வீக நோக்கம் கொண்டு இவ்வுலகை காண வேண்டும். வாழ்வு முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. இவை அனைத்தும் நிலையில்லாதது. மனிதன் எது தற்காலிகமாக உள்ளதோ அதை அடிப்படையாக கொண்டு ஆத்மா என்னும் சொர்க்கத்தை அறிய வேண்டும். இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. மக்கள் முயற்சி செய்து ஆத்மாவின் விதியை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா என்றால் என்ன? அது எங்கு உள்ளது? இத்தகைய கேள்விகள் ஒரு மன்னனால் கேட்கப்பட்டன. எங்கே கடவுள்? அவர் பார்வையை அவர் எங்கே செலுத்துகின்றார்? அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்? ஒரு சிலரால் மட்டுமே அரசவையில் இதற்கு பதில் கூற முடிந்தது. அவர் பின்னர் ஒரு முனிவரை வரவழைத்தார். அவரிடம் கேட்டார், எங்கே கடவுள் இருக்கின்றார்? அவர் பதில் கூறினார், பாலினுள் உள்ள வெண்ணையைப் போல அவர் எங்கும் இருக்கின்றார் என்றார். எங்கே கடவுள் அவருடைய கண்களால் பார்க்கின்றார் என்று மன்னன் கேட்டான். எந்த திசையை நோக்கி இந்த விளக்கு ஒளி வீசுகின்றது? முனிவர் பதிலுக்கு கேட்டார், அது தன் ஒளியை அனைத்து திசைகளிலும் வீசுகின்றது என்று மன்னன் பதில் கூறினார். முனிவர் விளங்க வைத்தார், அதைப் போல கடவுள் ஒளி வடிவானவர். அவர் எல்லா பொருளையும் எங்கிருந்தும் பார்க்கின்றார். அவர் அனைத்தையும் பார்க்கின்றார், எங்கும் இருக்கின்றார் என்றார். மன்னன் பிறகு கேட்டான், என்ன வேலை கடவுள் செய்கின்றார் என்று. முனிவர் சொன்னார், இந்த கேள்விக்கு பதிலளிக்க நான் குருவின் பாத்திரத்தை ஏற்க வேண்டும். நீங்கள் சீடனாக இருப்பதற்கு சம்மதிக்க வேண்டும். நீங்கள் அதற்கு சம்மதிக்கின்றீர்களா என கேட்டார். மன்னன் சரி என்றான். அப்படியானால் அதற்காக உங்களுடைய அரச இருக்கையில் இருந்து இறங்கி வந்து கீழே அமர்ந்து கொள்ளுங்கள். நான் அரச இருக்கையில் அமர்ந்து கொள்கின்றேன் என்றார். மன்னன் கீழே வந்து அமர்ந்து கொண்டவுடன் முனிவர் குறிப்பிட்டார், இதைத்தான் கடவுள் செய்து கொண்டு இருக்கின்றார். அவன் வலிமையுள்ளவரை கீழிறக்குகின்றார், அடக்கமாக உள்ளவரை உயர்த்துகின்றார். அவரால் பணக்காரரை ஏழையாக்க முடியும், ஏழையை பணக்காரராக்க முடியும். அவரால் எதுவும் செய்ய முடியும். அவர் அனைத்து சக்தியும் பெற்றவர், அனைத்தும் அறிந்தவர், மேலும் எங்கும் நிறைந்தவர். இவை எல்லாம் கடவுளுடைய உண்மையான குண நலன்கள். அவர் எல்லா இடத்திலும் வியாபித்து உள்ளவர். பாலில் வெண்ணையைப் போல அவர் எங்கும் பார்க்கின்றார். விளக்கு தன் ஒளிக்கதிர்களை எங்கும் சுற்றி பரப்புவதைப் போல கடவுள் அனைத்து வலிமையையும் கொண்டவர். அவரால் எதையும் செய்ய முடியும். அன்பின் வடிவங்களே, ஒவ்வொருவருக்கும் கடவுளிடம் இதை போன்ற நம்பிக்கை தேவை. எவருக்கும் நம்பிக்கை தேவையானது. நம்பிக்கை கொண்டவருக்கும் சரி, நம்பிக்கை இல்லாதவருக்கும் சரி, அவரவர்களுக்குரிய சொந்த பாரபட்சத்தின் மேல் மக்கள் பொருட்களை நலனை தீயன என்று தீர்மானிக்கலாம். ஆனால் கடவுளுக்கு அனைத்து பொருட்களும் ஒரே மாதிரியானது. இந்த உலகில் ஒன்றும் தீமையாகவே தோன்றாது. தெய்வீக நோக்கத்தில் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது உலகில் ஒன்றும் தீமையாகவே தோன்றாது. உலகியல் நோக்கில் பார்க்கும்போது நன்மை என்றும் தீமை என்றும் வேற்றுமைகள் தோன்றும். கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒருவர் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். கடவுள் ஒவ்வொரு பொருளிலும் சைத்தன்யமாக, அதாவது உணர்வாக உள்ளார். இந்த சைத்தன்யமே உணர்வு. சத் சித் ஆனந்தமாகவும் வரையறுக்கப்படுகின்றது. சத் என்பதன் பொருள் உண்மை. அதுவே உண்மையாகவும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய அனைத்து மூன்று காலங்களிலும் மாறுதல் இன்றியும் உள்ளது. உண்மையை உண்மையினால் மட்டுமே காண முடியும். சைத் என்றால் விழிப்பு நிலை, முழுமையான விழிப்பு நிலை. தேவை என்றால் நீங்கள் முழுமையான விழிப்பு நிலையை விழிப்புடன் பெற வேண்டும். அந்த பார்வையை பெற நீங்கள் முழுமையான அன்பு பூண்டிருக்க வேண்டும். முழுமையான விழிப்பு நிலை என்பது ஒரு பொருளின் முழுமைத்தன்மையை பார்ப்பது மட்டுமே அன்றி அதன் ஒரு பகுதியை பார்ப்பது அல்ல. உண்மையை பற்றிய முழுமையான விழிப்பு இருக்கும்போதுதான் ஆனந்தத்தை, பேரானந்த தெய்வீகத்தை உங்களால் உணர முடியும். ஆனந்தம் என்ற ஒன்று எப்பொழுதும் மாறாதது. ஆனந்தத்தை அனுபவிக்க உங்களை பேரானந்தத்தால் நீங்கள் நிரப்ப வேண்டும். இதை எப்படி பெற முடியும்? ஆனந்தம் எங்கே இருக்கின்றது? அது இந்த அதிசயமான உலகில் இருக்கின்றதா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை அடைந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி என நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். ஆனால் அதை பெற்ற பிறகு எவ்வளவு நேரம் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைக்கின்றது? ஒரு மாணவன் அவன் தேர்வில் வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு சந்தோஷம் என்று நினைக்கின்றான். தேர்வில் வெற்றி பெற்றுவிட்ட பிறகு அவன் கல்வியை தொடர வேண்டும் என்று விரும்புகின்றான். படிப்பை முடித்த பிறகு அவன் மறுபடியும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு வேலை இல்லை. ஒரு வேலையை அவன் பெற்ற பிறகு அவன் பணி உயர்வு அடைய ஆவலாய் உள்ளான். மேலும் மேலும் ஒவ்வொரு நிலையிலும் மகிழ்ச்சி என்பது அந்த நேரத்திற்கு மட்டுமே இருக்கின்றது. ஆனால் விருப்பங்கள் முடிவில்லாமல் உள்ளது. பேரானந்தம் என்பது உலகியல் பொருள்களில் காண முடியாது. பேரானந்தத்தை பொறுத்து கொள்ளும் சக்தி உங்கள் உள்ளேயே உள்ளது. அதை வெளியே எங்கும் தேடுவதில் அர்த்தமே இல்லை. உங்களுடைய வெளிப்பார்வையை உள்ளே திருப்புங்கள். உங்கள் கண்களை மூடி உள்ளே பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த முறையில் பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே உருவாகும்.
1: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா
2: நன்றி வணக்கம். சகோதரி அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருள்வத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபனம் சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சுவாமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சிவிட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம் அன்புறவர்களே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவு நிமலசிங்கத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் நிமல்.
1: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: நன்றி. சுகத்தோட என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: பாடும் போது நான் காற்று.
0: பாடும் போது? நீங்க பாடும் போது சென்ற காற்று?
1: சென்ற காற்று.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: என்ன அப்படி போய் சொல்றீங்க?
1: நான் போய் சொல்ல மாட்டேன்.
0: இப்போ தானே சொல்லுங்க, நான் பாடும் போது சென்ற காற்று அடிச்சு சொல்றீங்க.
1: எங்க பாடுறேன்டோ எனக்கே தெரியாது.
0: எங்கெங்க பாடுறேன்டோ உங்களுக்கே தெரியாது.
1: பாடல் உண்டு.
0: இந்த உலகஞ்சிட்டு மாலை இல்லையா?
1: இல்ல இல்ல, நேற்று நாளை.
0: நேற்று நாளை. இந்த பாட்டு பாலசுப்ரமணியம் பாடிய பாட்டு.
1: பாலசுப்ரமணியம் என்ன
0: பிறந்த நாள் ஐயா? என்ன ஐயா இப்படி ஒரு உலக அதிசயங்களை தெரியாம இருக்கீங்க?
1: பிறந்த நாள்.
0: பிறந்த நாள் 80வது வயசு.
1: 80வது வயசு.
0: இனி இருந்துதானே பாடையமே இல்லாதானே?
1: சேர்ந்து பாடுனது அவருக்கே ஒரு அதிர்ச்சியா போச்சு. அப்படி ஒரு பாடகர்.
0: சரி, நல்ல பாடகர். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள்.
1: ஆமா, நன்றி.
0: நன்றி சோதரன்.

0: விபத்து நடந்த பழைய இடத்தை கூட்டிட்டு போங்க. ஐ திங்க் தெளிவு நினைக்கிறேன்.
1: என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நம்ம பொண்ணை எடுத்து

0: ஒலித்த பாடலை நிமல் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஏர்மலிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் ஜீவன், நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள்?
0: ஓ, எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடலுக்கு?
1: சொர்க்கம் மதுவிலே என்று தொடங்கும் ஒரு பாடல்.
0: சொர்க்கம் மதுவிலே? அப்படியா ஜீவன்?
1: இல்ல, அப்படித்தான் இந்த பாடல்.
0: சொர்க்கம் மதுவிலே என்று கண்ணதாசன் தான் எழுதின பாட்டு. அவருக்கு நல்லா தெரியும் சொர்க்கம். சொர்க்கம் மதுவிலே என்று நல்லா விளங்குது.
1: இல்ல, நான் அந்த பாடல
0: சொன்னேன் படம்.
1: வெளிநாட்டுக்கு வந்த பிறகு தான் பார்த்தேன். எப்படி நலமா இருக்கிறீங்களா? இப்ப கொஞ்ச நாள் வந்து
0: மாமியார் வீட்டு
1: இருந்தோம்.
0: மாமியார் வீட்டு
1: இருந்தோம். நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் ஜீவன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட

கொஞ்சுவாள். பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள். பாலில் பழம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜீவன் அவர்கள். பிரான்சிலிருந்து ஜீவனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா? அதே போல் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா?
1: நாங்களும்
0: சாப்பிட்டோம்.
1: நன்றி. எனக்கு என்ன பாட்டு? சாமந்தி பூ போலே சாய்ந்தாடு. இந்த பாட்டை கேட்கிறேன்.
0: என்ன சாமந்தி பூ போல?
1: சாமந்தி பூ போலே சாய்ந்தாடு.
0: சாமந்தி பூ போல. யார கேட்க இந்த பாட்டு?
1: சாய்ந்தாடு.
0: அன்பு சகோதரன் படத்துல அர்ஜுன் நடிச்ச படம்.
1: அதிர்ஷ்டம் போல என்ன சும்மா அந்த பாட்டு எடுத்தேன். பாப்பிங்களா பாலசுப்ரமணியன் பாட்டு போல வந்துட்டது.
0: உங்களோட மனம் போலதான் உங்களுக்கு மாங்கல்யம்.
1: அதுதானே
0: நீங்க நினைக்கிறீங்க, ஏதோ அது நடக்கும். அப்ப கடவுள் தான் உங்களுக்கு துணை.
1: அதெல்லாம்
0: போய்
1: உருவாக்கி அந்த உறவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கணும் பெரிய எல்லாத்தையும் வாய திறந்தா போய் சொல்றீங்க.
0: முருகன்
1: நன்றி.

0: நேரம் சரியாக 3:37 ஐக்கியராஜ்யத்தில் 2:37 இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் யோசரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் சசி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்க. சத்தம் காணையில்
1: சத்தம்
0: வருது.
1: நான் காலமையர் நினைச்சு மறந்துதான் இப்ப கேட்க போறேன்.
0: மறந்து போனீங்களா?
1: மறக்க இல்ல, நேற்று முழுக்க நினைச்சு கொண்டு வந்தேன். கொஞ்சம் பாட்டு எழுதி வச்சபடியா அந்த உடனே அது வந்துச்சு.
0: கோட்டு வாசல்.
1: ஓ,
0: கோடமலை
1: கோடமலை கோடமலை கோட்டு வாசல் இருந்தும் இது படமும் இது வந்தது.
0: கோட்டை வாசல் வந்தது. என்ன நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல நலமா இருக்கிறோம்.
0: வடிவா சாப்பிடுங்களா மத்தியானம்? என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வயிற்றுக்கால் கொள்ளுற அளவு
0: சாப்பிட்டோம்.
1: இல்ல அது இங்க பிள்ளைகளும் பெருசா விரும்பாயினம். எங்களுக்கு விருப்பம் தான், எங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்ல தானே. அதுக்காக குறைச்சு கொண்டோம்.
0: குறைச்சு கொண்டுட்டீங்க.
1: எனக்கு இப்ப வந்து வாழ்வை மாயத்துல இருந்து நீலவான ஓடை.
0: அந்த பாட்டு கேட்க போறீங்களா? நீலவான ஓடையில் நீண்டு இருந்த வெண்ணிலா. அந்த பாடலை கேக்குறீங்க. வாலிமயம் கங்கையம் ரெண்டு இசை.
1: என்னம்மா
0: பாட்டு? வாலிக்குட்டி.
1: வாலிக்குட்டியா?
0: கங்கைமரன் இசை அமைச்ச பாடத்துக்கு இதுதான் நல்ல டொப் கிட் அடிச்சது. பாலாஜியின் தயாரிப்பு.
1: நல்ல படம்.
0: அவருக்கு ஒரு மாத்துக்கு எடுத்து கொடுக்கணும். அவருக்கு அதுக்காண்டி தான் இந்த காசை பற்றி கவனிக்க மாட்டார் பாலாஜி. ஆனால் நல்ல வடிவாக செய்து கொடுக்கணும். உங்களோட நடிகர் உங்களோட நடிகை ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் உங்களுக்காக பாடல் வருகின்றது. உங்களோட ஆள் பாடினது கேட்டு மகிழுங்கள். நன்றி. அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒழித்த பாடலை சசியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
1: வணக்கம். நலமோ?
0: நல்லா நல்லா இருக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க சாந்தினி?
1: நாங்களும் நல்லா இருக்கின்றோம். நன்றியே அப்படியே இருக்க வேண்டும்.
0: சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: ஓ நல்லா சாப்பிட்டுட்டேன்.
0: நன்றி.
1: நீங்கள்?
0: நாங்களும் சாப்பிடுறோம். நீங்க தான் சமையல்
1: தானே?
0: அது வடிவேலையே அவசாயிக்க மாட்டார.
1: சுடுதண்ணி வச்சு தருவேன்.
0: என்னமா?
1: சுடுதண்ணி வச்சு தருவேன்.
0: சுடுதண்ணி வச்சு தருவார். என்னது சுடுதண்ணி? தேத்தண்ணி? தேத்தண்ணியா?
1: எல்லாம் தான்.
0: எல்லாம் தான். ரைட். என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் வந்து உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் என்ற படத்திலே நெஞ்சை அடிக்கொண்ட மன்னன் பேல் என்னவோ அந்த பாட.
0: என்னென்று துவங்குது பாட்டு?
1: மன்னன்
0: பேர் என்னவோ அதுக்கு முன்னுக்கு வருது. வடிவா சொன்னா தானே பாடு.
1: நெஞ்சத்தோட்டு.
0: நெஞ்சை தொட்டு வா. நீங்க உங்க அம்மா அப்பா
1: மற்றது பத்மராணியே தான் சொல்லியிருப்பான் நினைக்கிறேன்.
0: ஒன்றும் சொல்லல. பத்மராணியாக பெரிய பிஸி.
1: ஓகே சரி சரி.
0: எல்லாரும் நல்ல பிஸி தான்.
1: ஓ நாங்களும் பிஸி தான். நாங்களும் ஓகே.
0: அப்ப நெஞ்சு தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னவோ
1: போடுங்க கேப்பான்.
0: அந்த காலத்துல கணவன் பேரை சொல்ல மாட்டார்கள்.
1: எல்லாம்
0: பட்டிக்காட்டு ஊரா
1: போச்சிருந்தேன்.
0: சாந்தினி வடிவேல் அருமையான பாட்டு கேக்குறீங்க. உங்களுக்காக உங்க இல்லமா அனுப்பி வைக்கிறேன் சகோதரம். நன்றி அம்மா.
1: நன்றி. நீங்க அப்படியே சுகமா இருக்க.
0: நன்றி நன்றி. உங்களோட அன்பிற்கு மட்டும் ஒரு குறையும் இல்லை. நன்றி அம்மா.
1: நன்றி. வணக்கம்.

0: அடுத்த பாடலை சாந்தினி வடிவேல் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது, மிக்க நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
1: என்ன
2: பாட்டு கேட்க போறீங்க? சுகமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம்.
1: என்ன
2: படத்துலயோ?
1: ஆமா,
2: என்ன டியூட்
1: படம்?
2: சினிமா படம்.
1: மேலதானே
2: என் காதலி என்ன சொல்ல போறாய்?
1: என்ன சொல்ல போறாய்?
2: அந்த பாட்டு கேக்குறீங்க.
1: ஆமா,
2: என்ன சொல்ல போறாய்? வைரமுத்து இயக்கமா?
1: வைரமுத்து இயக்கம். இந்த பால் வரியோமோ?
2: ஆமா, கவிவரி. என்ன சொல்ல போறாய்? பிடிச்ச பாட்டு?
1: பிடிச்ச பாட்டு இந்த எல்லா பாட்டும் பிடிக்கும் தானே?
2: உங்களுக்காக நான் பாடலை தருகின்றேன், கேட்டு உங்கள் என்ன சொல்ல போகிறேன்னு இந்த படத்துல வருது. அப்ப
1: உங்களுக்காக
2: பாடலை எடுத்து அனுப்புகிறோம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: இப்பொழுது சகோதரர் ராஜாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜா.
3: வணக்கம். நலமா?
0: நலமா இருக்கிறோம். நான் பிளவிட்டுட்டேன், உங்களை எல்லாரையும் எடுத்து போட்டேன். பாடல் பெரிய பாடல், இந்த பாடலோடு உங்களை இணைத்துக்
3: கொள்கின்றேன். அந்த பாட்டோட இணைத்துக் கொள்றோம். அந்த சகோதரி யார் அண்ணா?
0: பிரேமா.
3: பிரேமா கைலாண்டு அவங்களோட நாங்கள் இணைத்துக் கொள்றோம். அண்ணா மறந்து போட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிடும்.
3: நடந்து போட்டீங்களா? ஏரியா
0: ஓ
3: நல்லது. போட்டுட்டோம்.
0: விருந்தாளி
3: இருக்கிறார். என்ன பகுதியா சத்தியா கண்ண மூடி கொண்டு பாட்டுகள்ன்றோ அது போல டாக்டர் ரவியின் மனைவியும் அப்படித்தான் செய்கிறார். அங்கேயும் அப்படித்தான் நான் பாட்டை போட்டுட்டு கண்ண மூடி கொண்டிருப்பான். பெட்லயே இருந்து கண்ண மூடிக்கொண்டு பாட்டு கேட்டு இருக்கு. நான்
0: அண்ணாட
3: கூட இல்ல எங்களுடைய ரஞ்சி. ஓ, நேரு பிறந்த நாள் இவ்வளவு இருந்தால் அந்த அமெரிக்கால இந்த நியூயர் மோல் பிளூமி அந்த இடம் சிட்டில கொண்டு காட்டினேன். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்னு சொன்னா உள்ள ஹாப்பியாக்கணும். பேட்டி கேக்கெல்லாம் வேண்டி பேட்டி அவங்கெல்லாம் கேக் வெட்டி ஆளை மகிழ்ச்சி ஆக்கி விட்டுருக்காளு. நான் இன்றைக்கும் ஒரு அந்த அமெரிக்கால உள்ள முதல் முதல் வந்த கோயிலுக்கு இந்த ராவே போறோம். அதுவும் நியூயார்க்ல குயின்ஸ்ல இருக்கு பிள்ளையார்.
0: அப்ப லீவ் எடுத்துட்டீங்க?
3: லீவ் எடுக்கிறேன். நான் வந்து வேலையும் எப்படித்தான் கரணம் போட்டு நிக்கிறேன். வேலையால முடிச்சுட்டு தான் போய் எல்லாம் செய்யறது. அஞ்சு மணிக்கு தான் நான் அண்ணா வேலை செய்யறது. ரிட்டையர் ஆனிட்டேன். அஞ்சு மணிக்கு அப்புறம் ஓடிடுவேன். ஓடி அவங்கள சத்தியும் வேலையை போட்டு குடிய உங்களோட என்ன பெரும்பாலம் கேட்டுக்கொண்டு வேலைக்கு போவோம். வந்துருவா? நான் 11 மணிக்கு எல்லாம்
0: வந்துருவாங்க. பாலாவனுடைய பிறந்த நாள் 80வது
3: அல்லவா சொல்லிக்கொண்டு அண்ணா நீங்களும் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தீங்க. உங்களோட குரல் எல்லாம் நல்லா இருக்கு. எங்களோட ரவு அண்ணா அப்பல பாடுங்க. வந்து இந்த
0: டீச்சர் என்ன பாட தெரியாத சோறும் மாற்றவே வந்து திட்டக்கூடாது.
3: நாங்க வைபர்ல இருக்கீங்க, நீங்க பாடுறதெல்லாம் கேட்குமாண்ணா
0: உங்களுக்கு அந்த மாதிரி உங்களோட பாடல்கள் கேட்போம். நன்றி. வாழ்த்துக்கள் சோதரம்.
3: நன்றி. சுகமா இருங்க. நன்றி.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது உங்கள் விருப்பம். தொடர்ந்து மணித்தியால செய்திகளை தொடர்ந்து சபா கீது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பு கேட்காத அன்பு உறவுகளுக்காக வானலையில்.

வணக்கம். நேர்களை மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்படல் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். இரண்டாம் சங்கிலிய மன்னனின் 407வது சிரார்த்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சங்கிலிய மன்னன் அரண்மனையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்ற உள்ளதாக சங்கிலிய மன்னன் அறக்கட்டளையின் செயலாளர் சிவத்தொண்டர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழி கடந்த 69 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளில் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 275 அதிகரித்துள்ளது.

மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் அங்கா சதோச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவ துறை விரிவுரையாளர் தயாலினி திலீபன் கொலை வழக்கில் அவர் தனது வீட்டிலேயே வைத்து கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதலை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நெருப்படுத்திய குற்றச்சாட்டின்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஹோட்டபய ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கேர்னல் ஆந்தர் மற்றும் உதலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வ என பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்ரநாயக் காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிரொரு ஜூலை மாதத்திற்கு கணிசமாக குறையும் என இலங்கை பெட்ரோலிய குண்டு ஸ்தாபனத்தின் தலைவர் ராஜகர்ண தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்த என்ற ஒரு அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட விட்டு காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளது என நால்வர் அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. மேல் சப்ரமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். கட்டாய உழைப்பு தொடர்பான விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க தவறியதனால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலிக்கின்றது. மேற்கு வங்கத்தின் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்து அதிகாரி நேற்று தொடங்கி வைத்தார். கேரளாவில் 1.5 வயது குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுததற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நபரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் பகுதியில் சட்டவிரோதமாக தனியார் பார்கள் மூலம் மது விற்பனை நடப்பதாக கூறும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுடெல்லியில் மால்பியா பகுதியிற்கு ஹோட்டல் தீ மூண்டதில் குறைந்தது 21 பேர் இறந்துள்ளார்கள். கொடைக்கானலில் நெகிழவி கழிவுகளை உண்ணும் காட்டு மாடு உள்ளிட்ட வன விலங்குகளை உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலக செய்திகள். அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்குள் இங்கிலாந்தில் 1/3 நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் சண்டை நிறுத்தத்திற்கு இணங்கியிருக்கின்றது. பிரித்தானியா கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்க வர்த்தக பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பது குறித்து யோசனையை முன்வைத்திருக்கின்றது. இந்தோனேசிய தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்டம் சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகின்றது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டலவியல் நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. தொடரும் விளையாட்டு செய்திகள்.
மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரில் முதல் போட்டியில் இலங்கை அணி

கிழக்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையை பெற்றுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம் வீரர் பீபா உலகக்கோப்பை தொடரில் கட்டார் அணியில் முதல் முறையாக பங்கேற்றுள்ளார். கால்பந்து உலகக்கோப்பையின் 96 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ளது. ஃபிஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் 28 ஆட்டங்கள் இலவசமாக காணலாம். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கான சந்தை வழங்குகின்றால் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலி மறுவிருப்பையும் எமது வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 387.63 இந்தியாவில் 111.10 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 333.80 இந்தியாவில் 99.69 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 422.26 இந்தியாவில் 121.03 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 448.37 இந்தியாவில் 128.51 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 240.25 இந்தியாவில் 68.80 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது எய்திய பொறுமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் வானிலையில் வளர்கின்றது பட்டிமன்றம். கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றம் கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒலிபரப்பாக வானிலையில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

பொன்னு மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168

0: வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? பட்டிமன்றத்துடன் இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாகவே இருக்கின்ற குணம்னா நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் ஏதோ எங்கள்ட மனசுல பட்டதுகளை சொல்றதுதானே. இப்ப நான் வந்து இப்ப ஒவ்வொருவரும் கணிப்போல் வெற்றிக்கு வழிகாட்டுமா இல்ல நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? நான் நம்பிக்கைக்கு
0: வழிகாட்டு.
1: எனக்கு தெரிஞ்ச மனசில் பட்ட ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லுவோம். நம்பிக்கையுண்டு. இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில இருந்து நாங்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் நிறைய பேர் வழியில வந்தோம். மிகவும் கஷ்டப்பட்டுதான் எல்லாம் எல்லார்டும் நிறைய பணம் இராது எல்லாம் வட்டிக்கு எடுத்து அப்படி இப்படி வந்து பல நண்பர்கள் என்ன தெரிஞ்ச நான் இருந்த குத்தஸ்லோக பக்கத்துல இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்து அங்க தாங்கள் வேலை செய்து கடனை கொடுத்துட்டு அந்த உழைச்ச பணங்களை கொஞ்சம் சேர்த்து தங்களோட நண்பர்கள் சில பேரு அங்க வேற வழி இல்லாமல் ஈடு வைக்க காணி இல்லாமல் அப்படி இப்படி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்றாங்க. இங்க உள்ள நண்பர்கள் அவர்கள் சேர்ந்து அந்த பணத்தை அனுப்பி ஒரு நம்பிக்கையோடு அவர் வருவார், அவர் வந்தவிட்ட குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை வைத்துதான் ஒரு கணிப்பிட்டு தான் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா செய்து அப்படி பலரை கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சிட்டி வந்து எங்களுக்கு பக்கத்து குத்தஸ்ல பக்கத்து பி லெவல் என்ற சிட்டில அதை செய்த ஊராக்கள் வந்து பண்ட தரிப்பு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகள் எனக்கு தெரிஞ்சவர்கள் அவர் தங்கட ஊருக்கும் அது பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையும் அதுக்காக மற்ற ஊர்களை நான் குறை சொல்ல நான் நேரடியா கண்டதால சொல்றேன். அவர்கள் அந்த ஊருக்கு பெருமை சேர்த்த ஒரு நம்பிக்கையோட அவர்கள் செய்ததை நான் கண்கூடா பார்த்தேன். அப்படி ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கு உண்மையிலே அவர்கள் அவர்களோட குடும்பங்களையும் வாழ வச்சு அவர்களை நல்லா இருந்து நல்ல நம்பிக்கையா இருந்தார்கள். மற்ற ஆசிரியர்களோட பாருங்க அவர்களோட பாடசாலையில் மாணவர்கள் மீது கணிப்பிடுறார்கள். நன்றாக இந்த மாணவர்கள் எல்லாம் படித்து ஒரு நல்ல பெறுபவர்களை பெற்று நல்லொரு முன்னேற்ற பாதைக்கு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் அந்த பாடசாலையில் தங்கள் அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள். அவர்கள் கல்வி கற்று நல்லொரு பதவி வாகித்து வெளியில் போகும்போது அந்த மாணவர்கள் போகும்போது அது ஒரு நல்ல நம்பிக்கையோட இவர்கள் செய்தது அவர்களோட இதுக்கும் அவர் கைமாற்ற மாணவர்கள் கூட ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை எடுத்தும் அந்த பாடசாலைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய நம்பிக்கையா தான் இது செயல்பட்டதால என்று பல வடமாநிலத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற பாடசாலைகள் எத்தனையோ அறிவாளிகள் எல்லாம் உலகத்தில இப்ப இருக்கிறார்கள். எல்லா நாடுகள்ல இப்ப தனி ஒரு நாட்டை சொல்லிடாது, அமெரிக்காவோ ஆஸ்திரேலியான்னு உலக நாடுகள் முழுக்கதும் வந்திருக்கிறார்கள். இதுகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடித்தளம் விட்டது வந்து ஆசிரியர்களோட அயராத உழைப்பு தான் முக்கிய காரணம். அவர்கள் வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்ப அந்த நீங்க சொல்றமே தோமஸ் எடிசன் என்று சொல்லி அவர் வந்து பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அவர் வந்து டிகிரி பெட்டிசா எடுக்காமல் வெளியேற்றப்பட்டால் இந்த உலகம் முழுக்க ஒரு நம்பிக்கையோட தான் அவர் பிடிவாதமா நின்று இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாக வந்திருக்கிறார். பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவருங்க தரவில இருக்குது, நீங்கள் பாக்கில் பாருங்க. அதே மாதிரி அப்புள் போன ஆப்பிள் போன் இப்போ இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ கோடிக்கணக்கான ஆப்பிள் போன்கள் என்று வெளியாகி இருக்குது. பெரிய விற்பனையிலும் சாதனை ரெக்கார்ட் உடைச்சிருக்கண்டா. அந்த ஸ்டீஃபன் ஜோன் வந்து அவரும் எந்த வித பெறுபொரு அதாவது டிகிரி என்ற சாமானே எதுக்கும் பெருசா எடுக்கவில்லையாம் பாடுதாலே அவரை விட எடுத்தவங்களாலே அது இவர் எடுத்து இன்றைக்கு உலகத்துல இத்தனையோ கண்டுபிடிப்பு செய்து இத்தனையோ முன்னேற்றம் இன்றைக்கு சிவன் சொன்னால் தெரிகிற அளவுக்கு அவர் ஆப்பிள் கம்பெனிக்கு இருக்கிறார் என்றால் இது ஒரு நம்பிக்கை தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணங்கள். இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்து மற்ற இப்ப பாருங்கள் இந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம், நாடுகள்ல இப்ப நடக்க இருக்கிற அந்த விளையாட்டு ஃபிஃபா புட்பால் வந்து இது வந்து ஆரம்பித்த ஒரு ஒரு சாதாரணமா தான் ஓடிக்கொண்டிருந்து நம்பர் ஒன்னா வந்துருக்கு. ஒலிம்பிக்க பீட் பண்ணி ஒரு நாட்டில உலகத்துல வாரளவுக்கு எல்லா 4 வருஷத்துக்கு ஒரு கால் எல்லா நாடுகள்லயும் நடக்குது. இத உண்மையிலே உங்களால் தரத்துக்கு கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையிலான அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஆனா இன்று முதல் தரமா வந்து இன்றைக்கு அந்த சிட்டி உதாரணத்துக்கு ஒரு நாட்டில ஒரு சிட்டியில அந்த ஃபிஃபா கம்பெனி இன்றைக்கு அறிவிக்கிறது. இப்ப பெங்களூர் எடுப்போம், இப்ப பெங்களூருக்கு செலக்ட் பண்ணிட்டு படிக்கால் பெங்களூருக்கு அது பெருமையா இருக்கு. என்னன்னா அங்க இந்த சிட்டிக்கு இன்கம் பெறுகுது. அந்த சிட்டியில நம்பிக்கை அவங்க பாருங்க, நாங்கள் நடக்க போறது இது இல்ல. இங்க முழு பேருக்கும் பொட்டல் எல்லாம் எங்கேயுமே இல்லையோ. 2000 ஒரு நாள் $10,000 சொல்லி 2000 ஹோட்டல் ரூமால் ஒன்றும் இல்ல. பக்கத்து சிட்டிகள் எல்லாம் தூர தூர இடங்களுக்கு எல்லாம் போய் இந்த ஏபிஎம்பி வீடுகள் எல்லாமே ஃபுல். அப்ப அதுவும் ஹோட்டல் மட்டும் இல்ல, எல்லாம் பிசினஸ் பிளேஸ் எல்லாமே ஒரு அதாவது இந்த நம்பிக்கை அந்த நகரத்துக்கு நம்பிக்கை வந்திருக்குது. நாங்கள் இந்த அளவு தூரம் எப்படியும் இதுல ஒரு மணிமேக் பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள். எந்த சிட்டி இப்ப நியூயார்க்ல நடந்தா என்ன, டொரண்டோல நடக்க போறது என்ன, பெங்களூர்ல நடந்தா என்ன, மெக்சிகோ வந்தா என்ன, எல்லாரும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கிறார்கள். அதுல அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். அதே மாதிரி எல்லாம் நம்பிக்கைதான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய கருத்தை சொல்லி உங்களிடம் இருந்து அன்பாவோடு வெற்றி செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும், பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒவ்வொருவரது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக கனடா வன்கூரிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா, இன்று 3வது வாரமாகவும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: குணமர தம்பதிகளுக்கு
0: வாழ்த்துக்களை
2: திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் இன்னும் 45 வருடம் அப்படி 70 சேர்ந்து வந்தில் ஒரு வந்துள்ள 2 பேரும் அவைகளுக்கு வாழ்த்திக்கொண்டு நடுவர் அவர்களே, நான் இன்றைக்கும்
0: வெற்றி என்ற அணிக்காக
2: வெற்றி வெற்றி அதாவது எங்களோட கணிப்பு தான் வெற்றி. நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை தான் மன திருப்பிக்கு நம்புறமே ஒழிய மூட நம்பிக்கை தான். அது உண்மையிலேயே இன்றைக்கு பாருங்க நடுவர்கள் இன்றைக்கு பாருங்க ஒரு விசா நாங்கள் ஒரு நேஷனாலிட்டியா இருந்தா இப்ப என்ன இருந்தாலும் இப்ப வரங்க உடனே வந்தவங்களுக்கு எடுத்து தர மாட்டார்கள். உடனே அவர்கள் நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கல நடுவரவர்கள் அவர்கள் விசாரணை இல்ல. அவர்கள் போன உடனே எங்களை உடைய பாக்குறார்கள். எங்களை சப்பாத்துல இருந்து எங்களை தலைமுடியில இருந்து எல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு கணிப்பு போடுறார்கள். அதுல உள்ள அந்த எங்களை விளங்கும் பொழுது இப்ப உண்மையில நான் இப்ப நான் இப்ப எனக்கு வந்து பிரெஞ்சு நேஷனாலிட்டி இப்ப நானும் என்னுடைய வைஃபும் பிஜியும் போயிருக்கல. அவர்கள் வந்து எங்களை வந்து உடனே இந்த உனக்கு விசாரிட்டு அதை நம்பிக்கை வச்சு தெரியல. அவர்கள் முதல் அந்த எங்களை விளங்கினவன் வந்து அவ கணிப்பு போடுறா இவர்கள் எப்படியா நாட்கள் இவர் ஒழுங்கா நாட்கள் இவருடைய கிளீன் சூட்டுகள் இவருடைய சப் உடைகள் கதை பேச்சுகள் எல்லாம் கணிப்பு போட்டு அவ ஒரு லெட்டர் எழுதிட்டான் அங்க அனுப்புறான். நான் வந்து கேட்டான் அது ஓகே பண்ணப்பா எங்களுக்கு விசா. ஆனா உடனே போன உடனே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் தெரியல என்ன நல்ல நாங்கள் எங்களுக்காக முன்பு தெரிஞ்சாது அவர்கள் கதை பெற்று உடைகள் அவர் கிளீன் சூட்டுகள் என்ன மாதிரியான அவைகளை பார்த்து இவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாது ஒரு கணிப்பு போட்டுத்தான் அவர்கள் அங்க அனுப்புறது இவர்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு காதல் திருமணத்தை பாருங்க நடுவரவர்கள் இப்ப நன்றலை பாருங்க இன்றைக்கு 10, 20, 25, 30 போராடுறாரு கோடு கச்சேரி நிலைப்படுகிறார்கள் நம்பிக்கை வச்சு பழகி இன்றைக்கே நிலைப்படுறார்கள் எங்களுக்கு தலைய சுத்தி விட்டுருவார்கள் கடைசி நேரம் அதே மாதிரி தான் என்னுடைய அந்த சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டு நடுவரவர்களே என்னுடைய கருத்து கடைசி வரையும் நாங்கள் நம்பி யாருடைய பழகவும் கூடாது நம்பிக்கை வைக்கவும் கூடாது நாங்க நம்பி நம்பி நம்பிக்கை வைத்தமா இருந்தா நாளைக்கு எங்க கழுத்தி அறுத்து போட்டு போடுவார்கள் அதுதான் இப்பத்திய நிலைமை அதுதான் இப்ப இந்த நாட்டில மானவடினாலே நான் திரும்பவும் சொல்றேன் எங்க என்னுடைய தலைய என்னுடைய வாதம் வந்து கணிப்புத்தான் எங்க என்றைக்கும் வெற்றி அடையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து அன்பாக உடையவர்கள்
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் பாலேந்திரா நன்றி வணக்கம்
2: நன்றி
0: ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா

காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதில் சொந்தமின்றி.

கண்டேனே நல்ல பாரதத்தில் நான்கு

நாடகத்தில்

baby.

168வது பட்டிமன்ற நியூ ரூபி ஆவணமலைக்கு ஆதரவில் ஒவ்வொருவரது கணிப்புகளும் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? கடந்த 3 வாரங்களாக இடம்பெற்று இன்று 4வது வாரமாக இடம்பெற்ற பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு கூறும் நேரம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. முதலில் இருபக்க அணிக்காகவும் மிகவும் உற்சாகத்துடனும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்த பட்டிமன்ற பேச்சாளர்களது கரங்களையும் ஒருங்கப்பட்டிக் கொண்டு

இன்றைய டிஆர்டி தமிழின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலைக்கு எடுத்து வந்த குணன்ராஜி தம்பதிகளின் செல்வங்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு குணன்ராஜி அவர்களுக்கும் உமது திருமண வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார் திருமதி குலநாயக் பசோதி. கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக தனது வாதங்களை வைத்திருந்தார். எல்லாவற்றிலும் ஒரு அளவீடு இருக்கின்றது, ஒரு கணிப்பு இருக்கின்றது. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை என்ற பாடலுடனே ஆரம்பித்திருந்தார். இதற்கும் ஒரு துணிவு வேண்டும், உழைப்பு வேண்டும். அந்த உழைப்பு தான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது, அந்த கணிப்பாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் வெற்றிக்கு நாம் நடை போடும் நடையாக இருக்கின்றது. ஆகவே முயற்சி தான், கணிப்புகள் வெற்றிக்குத்தான் வழிகாட்டும் ஒழிய நம்பிக்கைக்கு வழிகாட்டாது. உறுதி வேண்டும், முடியும் என்ற கணிப்பு இருந்தாலே போதும். பல்வேறு துறைகளில் இருப்பவர்களெல்லாம் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் வெற்றிக்காகவே தங்களது கணிப்பை கணித்து அதற்காக முன்னேறி இருக்கின்றார்கள். எனவே கணிப்புகள் வெற்றிக்குத்தான் வழிகாட்டும் என்ற அணிக்காக தனது வாதங்களை ஆரம்பித்து வைத்த குணநாயக் பசோதியை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் தேவன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது வாதங்களின் பொழுது, நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததே வெற்றி பெறுவதற்காகத்தான். வெற்றி பாதையில் தான் நமது கணிப்புகள் எல்லாமே இருக்கின்றது. நாங்கள் எதை கணித்தாலும் அது வெற்றி தருவதாக இருக்கின்றது. கணிப்புகள் வெற்றிக்கு மட்டுமே வழிகாட்டும். நம்பிக்கைகள் எல்லோருக்கும் வரலாம், ஆனால் கணிப்புகள் வெற்றிக்கே வழிகாட்டும்.

காலமாக எங்களது வெற்றிக்காகவே நாங்கள் போராடி இருக்கின்றோம். உங்கள் கணிப்புகள் தற்சமயம் குறைவடைந்திருந்தாலும், அது நம்பிக்கை இழப்பது மாதிரி இருந்தாலும், ஆனால் அது வெற்றியை தருவையாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று திருவாளர் தேவன் அவர்களும் ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனு அவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று அணிக்காக தனது வாதங்களை வைக்கும் பொழுது, வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தானே நாங்கள் கணிக்கின்றோம், போட்டிகள் வைக்கின்றோம், ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுக்கின்றோம். காலையிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தானே நாங்கள் கண்விழிக்கின்றோம். அப்படி கண்விழித்து வெற்றியுடன் தானே நாங்கள் ஒவ்வொரு கணிப்புகளையும் செய்து கொண்டு வெற்றியுடன் தானே திரும்புகின்றோம். பேர்கள் மறு பேச்சு இல்லாமல் வெற்றியை நோக்கிய கணித்தார்கள். அந்த கணிப்புகள் தானே இன்று வெற்றியை தந்திருக்கின்றன. அப்படியான கணிப்புகள் எல்லாம் வெற்றியாகவே இருக்கின்றது. கணிப்புகள் சில நேரம் மாறலாம், ஆனால் அவை வெற்றிக்குத்தான் வழிகாட்டும். நம்பிக்கை வைக்கும் எல்லாவற்றிலும் நாங்கள் தொடர்ந்து சரியாக கணித்துவமாக இருந்தால் அவைகள் வெற்றிக்கே வழிகாட்டும்.

எங்களுக்கு ஒரு பழமொழி என்று சொல்லுவார்கள், நம்பி நட நம்ப நடவாது என்று. நாங்கள் நம்பி நடப்பது கணிப்புகள் தானே, கணிப்புகள் போட்டுத்தானே இன்று இத்தனை மணிக்கு மழை பெறும், இன்று இப்படி காற்று வீசும், அல்லது சாத்திரங்கள் இப்படி எல்லாம் வெற்றிக்குத்தானே அவர்கள் பல விதத்தில் அந்த காலத்தில் இருந்தே அறிஞர்கள் சித்தர்களில் இருந்து கணிப்புக்காகவே வெற்றிக்காகவே வழிகாட்டும் படி கணிப்புகளை கணித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமாக இருக்கலாம், இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இருக்கலாம், யாராவது நம்பினார்களா, இவர்களாக சொன்னார்களா, ஆனால் வெற்றிக்குத்தானே அவர்கள் கணித்து இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள், அதுவும் தனித்து நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால், இந்த ஆட்சி மாற்றம் இப்படி வந்திருக்கின்றது என்றால் அது வெற்றிக்கான கணிப்பாகத்தானே இருந்திருக்கின்றது. பெறுவோம் என்று நம்பித்தானே நாங்கள் கணித்துத்தானே நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம். இதுவோ பலவித சூழ்ச்சிகளால் நம்பிக்கை துரோகங்களால் இவைகள் ஏற்பட்டதை ஒழிய, ஆனால் எமது கணிப்புகள் வெற்றியை நோக்கித்தானே வீரரடை போட்டது. உலக பரப்பெங்கும் எம்மவரது வீரத்தை பறைசாற்றியது இந்த வெற்றியை நாங்கள் எடுத்தது எமது கணிப்புகளால் மட்டும்தானே. எதற்காக தொடங்குகிறோம் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்து அந்த வெற்றியை நாங்கள் தொடர வேண்டும். அப்படி தொடரும் கணிப்புகள் தான் இன்றும் வெற்றியை தருகின்றது, பிழைத்து விட்டது என்று கூறுகிறார்கள். அப்படி கூறக்கூடாது, தொடர்ந்து நாங்கள் கணிப்புகள் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும். நம்பிக்கை வைத்தோம் ஏமாற்றி விட்டார்கள் என்று நாங்கள் கூறுவதை விட, நம்பிக்கை வைத்தோம் கணித்தோம் வெற்றி பெற்றோம் என்பதுதான் இன்று பல சாதனையாளர்களின் பேச்சாக இருக்கின்றது. பருவ வயதில் ஏற்பட்டும் காதல் கூட வெற்றியை நோக்கித்தானே அவர்களது கணிப்பிருக்கின்றார்கள். தனக்கு இப்படியானோர் வர வேண்டும், இப்படியானவர்கள் அமைய வேண்டும், இப்படி இந்த லவ் கூட இந்த கணிப்பின் மூலம்தானே வெற்றி வருகின்றார்கள். அதில் நம்பிக்கை வைப்பதை விட வழிகாட்டுவதை விட வெற்றியை நோக்கித்தானே அவர்களது கணிப்புகள் இருக்கின்றது.

வக்கீல்களின் வாதாட்டங்கள் கூட ஒரு வெற்றிக்குத்தானே வழிகாட்டுகின்றது. நீதிபதியாக எப்படியான தீர்ப்பையும் கொடுக்கலாம், அதில் அதை நாங்கள் கூறவில்லை. ஆனால் வக்கீல்களை, வக்கீலை நாடி செல்பவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்களது கணிப்பு வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. அதனால் தானே மற்றவரை நாடி செல்கின்றார்கள். வெற்றி வருவோம் என்ற துணிவுடன் தானே அது வழிகாட்டி, அவர்களது கணிப்புகள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. பாரதியாரின் மகாகவி, பாரதியாரின் கனவே, அவரது கணிப்பே இந்த உலகில் வெற்றிக்காகத்தானே இருந்தது. பெண்களின் விடுதலையாக இருக்கலாம், மற்றும் இன விடுதலையாக இருக்கலாம், இவைகளெல்லாம் வெற்றிக்காகத்தானே அவர் கணித்து இவைகளையெல்லாம் செய்தார். திடமான நம்பிக்கை வைக்கக்கூடாது, ஆனால் வெற்றிக்குத்தான் வழிகாட்டும் என்று திருவாளர் லண்டோ மனோ அவர்களும். தொடர்ந்து இரா சந்திரசேகரம் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, கணிப்புகள் எல்லாம் பலதரப்பட்டது. குடும்ப கணிப்புகள் இருக்கின்றது, வருமானம், பொருளாதாரம், திருமணம், இவைகள் அனைத்தும் கணிப்புகள் வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. சமூக கணிப்புகள், இவைகள் நல்லவரா கெட்டவரா, இவைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் கணிப்பது வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. கழுவு மீனில் நழுவு மீனாக பலர் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை, போர்ச்சூழல், சேமிப்பு, இவைகள் எல்லாம் வெற்றியால் தானே, வெற்றி பெறுவோம் என்ற தானே தொடர்ந்தும் நாங்கள் அதை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எமது ஒவ்வொருவரது கணிப்புகளும் அந்த வெற்றிக்காகத்தானே வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அரசியல் கணிப்பில் கூட இன்று இந்தியாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனது கணிப்பால் வெற்றி பெறுவேன் என்று தானே தனது கழகத்துக்கே தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்து அதன்படியே அவர் அந்த கணிப்புகளை கணித்தார். அதனூடாக அவர் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார். கணிப்புகளால் தான் இத்தனை வயதில் இப்படி வந்தால் இப்படியான சிறுவர்களை நாங்கள் இன்று கவர்ந்தால் இத்தனை 2026 தனது தேர்தல் மூலம் தான் முதலமைச்சர் ஆகலாம் என்று அவர் அன்றே கணித்திருந்தார். அதனால் தான் இன்றும் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். கணிப்புகள் வெற்றிகளால் தான் இருக்கின்றது. நட்பணி மன்றங்கள் இவைகளை ஊடாக பல செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றார். அந்த கணிப்புகள் வெற்றிக்கே வழிகாட்டித்தானே இருக்கின்றது. பொது வாழ்க்கையில் தான் தனது ஆரம்பகால வாழ்க்கையை, பொது வாழ்க்கையில் தான் நாட்டம் இருந்தது. கோவிலில் சிரமதானம், இப்படியே உடுவில் மைதான திறப்பு உலா, இவைகளை எல்லாம் பலவற்றை செய்து அந்த வெற்றியை நோக்கிய கணிப்பு இருந்தபடியால் தான் அவைகளை எல்லாம் பெருமையாக்கி இருந்தது. கூட்டுறவு சங்கத்துக்கு கட்டிடம் கூட அமைத்து கொடுக்கும் அளவுக்கு வெற்றியாகி இருந்தது, அனுமதியை கொடுக்கும் அளவுக்கு. ஆனால் கணிப்பால் அதில் என்ன நடக்கும், அவைகளை இல்லாமல் செய்வதற்கு எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது கணிப்பால் செயல்பட்டு அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டது. அதுவே வெற்றிக்கு வழிகாட்டியது என்று ஜெர்மனியில் இருந்து இரா சந்திரசேகரம் அவர்களும்.

தொடர்ந்து டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, நம்பிக்கை என்பது ஒரு பார்வை மாதிரி, வெற்றி வந்து பயணம் மாதிரி. நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் விடாமுயற்சி தேவை, தன்னம்பிக்கை தேவை, ஒரே நோக்கத்துக்காக இருக்க வேண்டும். நாட்டு பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் வெளியிட்டாலும் வெற்றி என்பதைத்தான் இலக்காக கொண்டு நாங்கள் கணித்தோம். அப்படியே இந்த வெற்றி வெற்றித்தானே நாங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

பிரயோசனமான முறையில் செயல்படுத்தலாம், அதனூடாக எப்படி நாங்கள் இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு இருந்தால், அந்த சிந்தனை இருந்தால்தான் அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தி என்று வெற்றி பெறுகின்றோம். வெற்றி என்பது எமது முயற்சியை இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது. எந்த வெற்றியை நோக்கியும் எமது கணிப்பிருந்தால் ஒரு கல்லையும் நாங்கள் சிலையாக்கிவிடும் வல்லமை கொண்டவர்களாக இருக்கின்றோம். வல்லமை கொண்டவர்களாக வெற்றியாளராக மாற்றுவதற்கு எமது கணிப்புகள் தான் முக்கியமாக இருக்கின்றது. எமது கணிப்புகள் நம்பிக்கையை தராமல் ஏமாற்றிவிட்டாலும் வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. அதைத்தானே நாங்களும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். வெற்றிக்கு அவைகள் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது. இந்த கணிப்புகள் தானே முக்கியமாக இருக்கின்றது. ஒரு உன்னிப்பான கவனிப்பு, கடுமையான முயற்சி நாங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் கணிப்பாகல தானே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் தவறாமல் இவைகள் எல்லாம் நாங்கள் கணித்து அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது அவைகள் வெற்றிக்கு தானே வழிகாட்டி கொண்டு இருக்கின்றன, வெற்றியை நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றன. நாங்கள் பொறுமையை எல்லாம் கையாள வேண்டும். தீப்பெட்டி மாதிரி, தீக்குச்சி மாதிரி சீராமல் தீவ ஒளியாக நாங்கள் விளங்க வேண்டும். விடாமுயற்சி எங்களுக்கு நல்ல கணிப்புகள், ஒவ்வொருவர் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று டென்மார்க்கில் இருந்து திருமதி ராதா அவர்களும்

தொடர்ந்து ஜீவன் அவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக நாங்கள் கனவு கண்டு கொண்டிருந்தால் எதுவுமே நடக்காது. முயற்சி செய்ய வேண்டும், மனிதன் மனிதனாக வேண்டும். முயற்சியால் தான் வெற்றி பெறலாம், அதுதான் கணிப்பு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும். ஒரே அடியாக நாங்கள் மேல் எழுத முடியாது. இவைகள் எமது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றன. நம்பிக்கை கணிப்புகள், நம்பிக்கை கணிப்புகள் நம்பிக்கையை தரா வழிகாட்டாவிட்டாலும் எங்களது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமே என்று பிரான்சிலிருந்து திருவாளர் ஜீவன் அவர்களும்

தொடர்ந்து வெற்றியே என்ற வெற்றிக்கு விளையாட்டுமே என்ற அணிக்காக பிரான்சில் இருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது முயல் பிடிக்கும் நாயை முகத்திலே பார்க்க தெரியும் என்று சொல்வார்கள். அப்படி முன்பின் தெரியாதவர்களை எப்படி என்று தெரியாமல் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது? கணிப்புகள் என்றும் ஒரு நாளும் நம்பிக்கையை தரமாட்டாது. காதல் கூட 2-3 வருடங்கள். எத்தனையோ பேரை விசாரிக்கின்றோம், ஒரு திருமணம் செய்வதென்றால் எத்தனையோ இடங்களில் விசாரிக்கின்றோம். ஏன் அவரை கூட நாங்கள் அந்த சம்பந்தப்பட்டவரை கூட கண்காணிக்கின்றோம். கண்காணித்து அந்த எங்களது கணிப்புகளை சரியாக கணித்து தானே வெற்றி பெற வைக்கின்றோம், வெற்றி பெற்றிருக்கின்றோம். தெரியாமல் அலைந்த போது கூட எத்தனையோ கணிப்புகள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலை தந்துதானே அந்த வெற்றியை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு கணிப்புகளும் கடவுளை கூட நம்ப முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில் நம்பிக்கையாக எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எத்தனை பேர் துவண்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று நினைத்து செயல்பட்டவர்கள் இன்று வெற்றியாளர்களாக தானே இருக்கின்றார்கள். இன்று இங்கு பிரான்சில் கூட போலீசாரை கூட பாருங்கள், ஒருவரை பார்த்த உடனேயே அவரை கணித்து விடுகின்றார்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் என்ன மாதிரி செய்வார், காரில் வரும்பொழுது, வாகனத்தில் வரும்பொழுது, எல்லோரையும் அவர்கள் மறைப்பதில்லை. சந்தேகத்துக்கிடமான அவர்களது கணிப்புகள் போய் அவர்களை டெஸ்ட் பண்ணால், அவர்களை சோதனை செய்யும் பொழுது அவர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் பெற்று விடுகின்றார்கள். இது ஒரு குற்ற செயலில் அவர்கள் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி அந்த போலீசார் கூட கணித்திருக்கின்றார்கள். கணிப்பு இல்லை என்றால் எல்லாமே இங்கு தோல்வியாகத்தான் இருக்கின்றது. எமது பிள்ளைகளை கூட நாங்கள் கணித்து தானே வெளியில் அனுப்புகின்றோம். நம்பிக்கை வைக்காமல் வெற்றிக்காகத்தானே நாங்கள் கணிக்கின்றோம். கணிப்பு ஒரு வெற்றிக்கே வழிகாட்டும். எந்த ஒரு நாட்டுக்கு நாம் பிரவேசிக்கும் போது கூட ஒரு கணிப்பில் தானே அவர்கள் எங்களை அனுமதிக்கின்றார்கள். பயங்கரவாதிகளினால் கூட பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் கூட ஒரு கணிப்பால் தானே என்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். திருமணம் தொடக்கம் கடைகளில், வியாபார நிலையங்களில் பொருட்கள் வாங்குவது வரை கணிப்புகள் மூலம்தானே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எல்லாமே ஒரு கணிப்பு போட்டால்தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும். எல்லாவற்றைக்கும் ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவார்கள். ஆனால் நமது கணிப்புகள் வெற்றி அடைய ஓடி ஒரு வாகனம் வாங்கும் போது கூட அவர்கள் நம்பிக்கை வைக்காமல் அந்த வாகனத்தை நாங்கள் ஓடி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உள்ள பிழைகள், அது எப்படியான வாகனம், நல்லதா கூடதா என்ற கணிப்பு எங்களை வெற்றியடைய வைக்கும். அப்படியான வெற்றியடைய வைத்தும் பல வழிகளில் நான் கூட இன்று வரை பல வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்று பாலேந்திரா. நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்கின்றது. எல்லா நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கையாக தண்ணுகின்றது. எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்காது. இம்மை நன்றாக கணித்து தானே எங்களை வெற்றி பெற வைக்கின்றால் மற்றோர் கணித்து தானே எங்களை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். ஏன் விசா எடுப்பதிலிருந்து பலவித சோதனைகளை எங்களை கணித்துத்தான் அவர்கள் வெற்றியடைய வைத்திருக்கின்றார்கள். கணிப்பு போட்டுத்தான் வெற்றி அடைகின்றார்கள். கணிப்பு போட்டுத்தான் திருமணமே நடக்கின்றது. இப்படி தனது வாதங்களை வைத்திருந்தார் திருவாளர் பாலேந்திரா அவர்கள்.

மகளை தொடர்ந்து கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக முதலில் தனது வாதங்களை வைத்திருந்தார் திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள். அவர் தனது வாதங்களை வைக்கும் பொழுது முயற்சியுடையார் இகழ்ச்சியை அடைய மாட்டார்கள். நம்பிக்கை தான் கணிப்பீடு கொடுக்கும். ஒரு கணிப்பீடு ஒரு நம்பிக்கையா தான் வருகின்றது. தோல்வி கூட பாடமாக அமைகின்றது. எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்தால் அந்த நம்பிக்கை தான் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்களும். தொடர்ந்து சுவிஸிலிருந்து திருமதி மோகன் துருவி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது கணிப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்கு தானே வழிகாட்டுகின்றது. காலை எழுந்தவுடன் வாகனத்தை அதாவது காரை செலுத்துவது கூட நம்பிக்கை தானே. முன்னேறுவதற்கு கல்வி, கல்வி கற்றல், ஒரு நான் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை தானே. நம்பிக்கை கூட தான் முன்னேறக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விவசாயி கூட ஒரு இயற்கை மீது நம்பிக்கை வைத்துத்தானே தனது வாழ்வை ஆரம்பிக்கின்றார். ஒரு மலையை நம்பி. அப்ப நம்பிக்கை என்பது வெற்றிக்கு எவ்வளவு வழிகாட்டுகின்றது. மருத்துவர் ஒரு நோயாளியை காப்பாற்றுவது நம்பிக்கை வைத்துத்தானே. ஒரு நம்பிக்கை, நான் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் தானே அந்த நோயாளியை அவர் பார்வையிடுகின்றார். இப்படி அறவை பயன்படுத்தி எத்தனையோ விஜய் கூட இத்தனை ஆண்டுகள் அவச்சொற்கள் அவமானங்கள் இவைகளை எல்லாம் தாங்கி 5 வருடங்களாக ஒரு நம்பிக்கையுடன் தானே கணித்திருக்கின்றார். எல்லோர் மனங்களிலும் இடம் பிடித்திருக்கின்றார். நம்பிக்கை தான் கணிப்புகள் நம்பிக்கைக்கு தான் வழிகாட்டும் என்று திருமதி மோகன் சுரபி அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், நம்பிக்கையுடன் தானே நாங்கள் எல்லாவற்றையும் கணிக்கின்றோம். அவைகள் தானே வெற்றி வருகின்றது. பார்வை பிரச்சனைகள் வந்தபோது கூட எனக்கு நான் சோர்ந்து போய்விடவில்லை. ஒரு எறும்பை பாருங்கள். எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் தான் நாங்கள் கணிக்க வேண்டும். கணிப்புகள் ஒரு கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுவதால் தான் நாங்கள் எவ்வளவோ விடயங்களை சாதித்துக் கொண்டு. ஒரு மரம் வளர்வதில் கூட, ஒரு மரம் வளர்ப்பதில் கூட நம்பிக்கை வைக்க வேண்டும். வெற்றி வரும் போகும், ஆனால் நம்பிக்கை என்பது எங்களது கணிப்புகளில் வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றது என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களும்.

தொடர்ந்து இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்ற பாடலுடன் தனது வாதங்களை ஆரம்பித்தார். பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து தானே கல்வி மீது, சமூகத்தின் மீது, மக்கள் மீது, உலகில் எல்லா விடயங்களின் மீது நாங்கள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நம்பிக்கை வைத்துத்தானே அவைகள் வழிகாட்ட வேண்டும். வெற்றிக்காக போராடுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் கணிப்புகள் மீது நம்பிக்கைக்கு வழிகாட்டுகின்றது இந்த கணிப்புகள் தானே. அதனால் தான் எமது போராட்டம் கூட இந்த தேசிய தலைவர் மீது நம்பிக்கை வைத்துத்தானே எல்லோரும் இப்படி இணைந்தார்கள். இந்த உலக வான்பரப்பென்றும் எமது வீரத்தையும் தீரத்தையும் எமது அளப்பெரிய அர்ப்பணிப்பு கழிவுகளை எல்லாம் ஒரு நம்பிக்கை ஊடாகத்தானே நாங்கள் இருந்தாங்க. இழப்புகள் எல்லாம் பலவிதமாக இருக்கலாம், ஆனால் இவைகள் மீது ஒரு தீராத காதலும் தீராத பற்றும் தீராத உறுதியும் வைத்தது அந்த நம்பிக்கைக்கு இந்த வெற்றி தானே வழிசமைத்து தந்திருக்கின்றது. இந்த நம்பிக்கை தானே வழிசமைத்து தந்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் எமது கணிப்புகள் எல்லாம் இந்த நம்பிக்கைக்கு தானே வழிசமைத்திருக்கின்றது. ஒரு தளராத நம்பிக்கை வாழ்க்கை என்ற நம்பிக்கையில் தளராத ஒரு முயற்சியாக நாங்கள் வாழ வேண்டும் அப்படியான என்று கணித்தது நம்பிக்கைக்கு வழிகாட்டித்தானே இருக்கின்றது. உலகிலேயே நேரடியாக யாரும் பெற்றவர்கள் இல்லை. ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஏறி விழுந்து எழுந்து அவைகள் மூலம் பெற்ற அனுபவங்கள் அந்த நம்பிக்கைகள் இவைகள் தானே எம்மை ஒரு திருகாத்திர மனிதர்களாக ஆக்கியிருக்கின்றது. நம்பிக்கையுடன் தன்னை கணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழந்தை கூட விழுந்தவுடன் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கை தானே அது எழ முயற்சிக்கின்றது. ஆகவே அந்த கணிப்பு வந்து அவருக்கு நம்பிக்கையை தானே தருகின்றது. ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டவனை எப்படி கணிக்கின்றார்கள்? அவனது வளர்ச்சி, சிந்தனை, செயல்பாடு இவைகளை எல்லாம் நம்பித்தானே கணிக்கின்றோம். ஆனால் அதன் மீது நாங்கள் நம்பிக்கையும் வைக்கின்றோம். ஒவ்வொருவரது கணிப்புகளும் நம்பிக்கைக்குத்தானே வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அறுவை சிகிச்சை நேரத்தில் கூட ஒரு கணிப்பு அந்த வைத்தியர் மீது எனக்கு இருந்தது. அப்பொழுது கூட அந்த நம்பிக்கை எண்ணங்களில் ஊடாக புறர் மீது வைக்கப்படும் நம்பிக்கை வெற்றிக்கு நம்பிக்கை அதற்கு கணிப்புகள் நம்பிக்கைக்குத்தானே வழிகாட்டி இருக்கின்றது.

திருவாளர், இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது சருகல் இருந்த பாரதியோட கவிதையோடு தனது வாதங்களை வைத்திருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் நமக்கு நாமே நம்பிக்கையான கணிப்புகளால் தானே இன்று நாங்கள் இன்று நம்பிக்கைக்கு வழிகாட்டி இருக்கின்றது. உமது கணிப்புகள் இவ்வளவு வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்த நேரம், தியாதி, சாதகம் இவர்கள் எல்லாம் எழுதுகின்றார்கள். ஒரு நம்பிக்கையுடன் தானே ஏன் இந்த திருமணம் எங்களது வாழ்க்கை என்று படுக்கைக்கு நாங்கள் செல்லும் பொழுது நாளை காலை உமது கணிப்புகள் காலை இத்தனை மணிக்கு எழும்போடும் என்று நினைத்துத்தானே நாங்கள் அலாரம் கூட வைக்கின்றோம். இவைகள் எல்லாம் அது நம்பிக்கை மூலம் தானே இருக்கின்றது. அந்த கணிப்புகள் நம்பிக்கை தானே விளையாடி கொண்டிருக்கின்றது. கணிப்புகள் என்றும் பொய்ப்பதில்லை, அதனால் தான் இன்றும் பேசப்படுகின்றது. அழகாக கணித்து நிதானமாக செயல்பட்டால் அவைகள் எல்லாம் வெற்றிக்கு, அவைகளெல்லாம் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே. அந்த கணிப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமான கணிப்புகளாகத்தான் இருக்கின்றன என்று திருமதி பாரதி அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் மிக அளவாகவே தனது வாதங்களை வைத்திருந்தார். மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரின் கணிப்பு எவ்வளவு நம்பிக்கையை தருகின்றது. ஒரு ஆசிரியரின் நம்பிக்கை, அந்த கணிப்பு, அந்த கணிப்பினூடாக அது நம்பிக்கைக்கு எவ்வளவு வழிகாட்டுகின்றது. ஒரு மாணவருக்கு, ஒரு ஆசிரியர், ஒரு தாய் தந்தையருக்கு தன் பிள்ளை மீது வைத்திருக்கும் கணிப்பு எவ்வளவு நம்பிக்கை ஊட்டிய இதுகளாக இருக்கின்றது. தன்னால் இயலாதது எதுவும் இல்லை என்று நல்லொழுக்கம், நட்பண்புகள், எதிர்மறையான எண்ணங்களை விரட்ட சுய கணிப்புகள் செய்வதால் தானே கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுகின்றது. பாரதியாரின் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சவம் இவைகளெல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு தானே அவர் கணித்து வழிகாட்டி இருக்கின்றார். இப்படி செல்வன் அபிவர்தன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் நல்ல அனுபவம் கிடைத்தால் மட்டுமே நாங்கள் பின்தொடரலாம். நம்பிக்கைக்கு உரியவராக ஏற்றுக்கொள்வது ஒரு கணிப்பின் மூலமாகத்தானே, அந்த கணிப்பு தானே நம்பிக்கை ஊட்டுகின்றது. கணிப்புகள் அறிவியல் சார்ந்தது, அதுதான் நம்மளை பற்றி நாங்களே ஒரு சுய கணிப்பு நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகில் மற்றவர்கள் மீதோ, எம் மீதோ, அல்லது மற்ற சமூகத்தின் மீதோ, மற்ற எந்த செயல்கள் மீதும் ஒரு நம்பிக்கைக்கு ஆக நாங்கள் கணித்தாத்தானே அது வழிகாட்டும். ஆகவே நம்பிக்கை வந்து எமது கணிப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்று திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்களும். இறுதியாக கனடாவிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது இலங்கையிலிருந்து இங்கு வந்தது ஒரு நம்பிக்கையில் தானே, வந்து கணிப்புகள் இப்படி நாங்கள் சென்று இப்படி எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று எத்தனையோ வெற்றி பெற்றவர்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எல்லாம் வந்தது நம்பிக்கையில் தானே. இந்த நம் கணி எமது கணிப்புகள் எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு இருக்க வேண்டும், எமது பெற்றோர்களை, உறவுகளை எல்லோரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றொரு நம்பிக்கை வைத்துத்தானே இங்கு நாங்கள் வந்தோம். இங்கு வந்து எமது கடன்களை அடைத்த பின்னர் எமது ஊரிலே அவர்கள் நண்பர்களாக சேர்ந்து அங்கு யார் கஷ்டத்தில் இருக்கின்ற அவர்களில் ஒருவரை இங்கு நாங்கள் நம்பிக்கை வைத்துத்தானே இங்கு கூப்பிட்டு விட்டோம். அவர்களும் வந்து நம்பிக்கை வைத்து நன்றாக இருக்கின்றார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒவ்வொரு கணிப்புகளும் நம்பிக்கைத்தானே வழிகாட்டி இருக்கின்றது. உலகிலேயே எமது வட மாகாணத்தில் இலங்கையில் என்னத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், எல்லோரும் வெற்றியில நம்பிக்கை வைத்தார்கள். எமது கல்வி என்ற கல்வியிலே எல்லோ பெற்றோர்களும் கல்வியிலே நம்பிக்கை வைத்தார்கள். கல்வியிலே நம்பிக்கை வைத்து எல்லோரும் கல்வியை அறிவை போற்றினார்கள். அதனால் இன்று எல்லோரும் ஒரு கணிப்புகளான எங்கு சென்றாலும் வாழக்கூடிய ஒரு தகுதி பெற்றோர்களாக ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அன்று எமது பெற்றோர்கள் எம்மை கணித்து ஒரு நம்பிக்கையுடன் கணித்து
அந்த கல்வியை பூத்தியதால் தானே இன்று நாங்கள் இப்படி எல்லா இடத்திலும் நாங்கள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் அளவுக்கு அவர்களது கணிப்புகள் அமைந்திருக்கின்றது. ஐபோனை அப்பிள் இதை கண்டுபிடித்தவர்கள் கூட எந்த வித பட்டமும் இல்லாமல் உலகிற்கு எல்லாவற்று கைகளிலும் இது தவள வேண்டும் என்று கணித்தார். அந்த அந்த நம்பிக்கை தானே இன்று அத்தனை பேர் கைகளிலும் ஐபோனாக மிளந்து கொண்டிருக்கின்றது. ஏன் பீபா உதயவந்தாட்டம் கூட சிறிய ஒரு போட்டியாக துவங்கி இது உலக அளவில் பெரிய போட்டியாக வர வேண்டும், அதன் ஊடாக பலருக்கும் நன்மைகள் வர வேண்டும், பலருக்கும் அதனால் வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அன்றே நம்பிக்கையுடன் கணித்தார்கள். இன்று அது அப்படியே நடந்திருக்கின்றது. இவைகள் எல்லாம் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்று திருவாளர் குணம் அவர்கள் தனது

வாதங்களையும் இருபக்க வாதங்களையும் இருபக்க வாதங்களுக்காக அணிக்காக வாதிட்ட அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு அவர்களுக்கு எமது சிறந்தாத்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்குத்தானே வழிகாட்டுகின்றது. எத்தனை பேர் வெற்றியாளராக ஆகியிருக்கின்றார்கள்? நாங்கள் பிறந்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு விடயத்தில் நாங்கள் சாதித்திருக்கின்றோம் என்றால், சாதித்திருக்கின்றோம், எங்களது கணிப்புகள் நன்றாக வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது வெற்றிக்காகத்தானே இருக்கின்றது. நம்பிக்கை, நம்பிக்கை என்பது யார் எல்லாவற்றிலும் சேர்ந்திருந்தவரே முதுகில் குத்திவிட்டு போகின்ற சூழ்நிலையில் நம்பிக்கைக்கு அது வழிகாட்டுமா? நம்பி யாரை கூட வழங்குவது என்று தெரியாது என்று ஒரு வேலையை நம்ப முடியுமா? இல்லை, காலநிலையைத்தான் நம்ப முடியுமா? கணிப்புகள் எல்லாம் வெற்றியை நோக்கி இருப்பதால் தானே வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் இப்படியாக இருக்கின்றோம். இன்று வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரையும் பாருங்கள். சிறு வயது முதலே தங்களது கணிப்புகள் வெற்றியை நோக்கியே இருந்தோடையால் தான் இன்று அவர்கள் உலகில் பேசப்படுபவர்களாக இருக்கின்றார்கள்.

வெற்றி என்ற அணிக்காக, கணிப்புகள் வெற்றி என்ற அணிக்காக வாதிட்டவர்கள் பக்கம் ஒரு உண்மை இருந்தாலும், ஒவ்வொருவரு கணிப்புகளும் நம்பிக்கைக்கு தானே வழிகாடுகின்றது. நாங்கள் எத்தில் நம்பிக்கை வைக்காமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும்? எல்லாவற்றிலும் நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஏமாற்றலாம், ஏமாற்றாமல் போகலாம், தோற்கலாம், வெல்லலாம். ஆனால் நம்பிக்கை வைப்பதில் யார் இன்று தாழ்ந்திருக்கின்றார்கள்?

வைக்கலாம் என்று அவர்கள் கணித்தார்கள். ஆனால் அவர்கள் அது அந்த கணிப்பு வெற்றி பெற வைத்ததா? அது இந்த இன்றைய காலத்தில் 45 ஆண்டுகள் கடந்தும் அந்த நூலகத்தை எரித்தாலும் நாங்கள் கல்வியிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவோம் என்று எமது பிள்ளைகளை நம்பிக்கையுடன் நாங்கள் வளர்த்தோம், நம்பிக்கைக்கு வழிகாட்டி இருந்தோம்.

0: உலகில் பிறந்த ஒவ்வொருவரது வெற்றிக்கும் வழிகாட்டுவது, கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுவது மிக சொற்பமாக வெற்றி பெற்றவர்களை மட்டுமே நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் உலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளது கணிப்புகளும் நம்பிக்கைக்கு தானே வழிகாட்டி இருக்கின்றது. ஆகவே இந்த தீர்ப்பை ஒவ்வொருவரது நம்பிக்கை என்றுமே வழிகாட்டி கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு கணிப்புகள் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டி கொண்டு இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரது கணிப்புகளும் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டும். ஒவ்வொருவரது நம்பிக்கை கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டதை விட ஒருபடி மேலாக சென்று அத்தனை பேரது கணிப்புகளும் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டும், நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக எனது தீர்ப்பை வழங்கி இந்த தீர்ப்பினை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். பட்டிமன்றத்தில் இணைந்து சிறப்பித்த அத்தனை பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், பட்டிமன்றத்தோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாலைக்கு எடுத்து வந்த ராஜிகுணன் தம்பதி அவர்களது திருமண நாளையொட்டி அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் எமது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன்.
1: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த 4 வாரங்களாக இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய இறுதி முடிவுகளை கேட்டீர்கள். அன்பு உறவுகளே, இதை தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் சபா கேது அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். அன்பவர்களே, எமது வானொலியை ஒரு சில நிமிடங்கள் தடைப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம்

0: ஒன்று 48 18 72 02 மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:11, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கருவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு ஜெர்மன் நேரம் நிகழ்ச்சியானது செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறுகின்றது. வழமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்று வலம் பெறுகின்ற பாடலானது, ஜெர்மன் நேரத்தில் வலம் பெறுகின்ற பாடலானது கண்ணம்மா, அதாவது எம்மவர் தயாரிப்பு கண்ணம்மா திரையிலிருந்து பாடல் வலம் பெறுகின்றது. இன்று இரவு அரசியல் சமூகம் இடையில் அந்த படத்தை இங்கே பிரான்சில் வெளியிடும் சுதர்சன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். இதோ உங்களுக்கான கேள்வி. வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது, வீட்டுக்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருந்து விடையினை கண்டுபிடித்து. வீட்டிற்கு முன்பாக காணக்கூடியதும் உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருந்து விடையினை கண்டுபிடித்து கயிறுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு வகையினை விடையாக பெறலாம். கயிறுகளில் இடம்பெற்ற ஒரு வகையினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால் பாடலில் இருந்து விடையினை கண்டுபிடித்து கயிறுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு வகையினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பது இந்த பாடலானது கண்ணம்மா வருகிற ஞாயிற்றுக்கிழமை மொண்டி திரையரங்கில் அந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கின்றது. அந்த திரைப்படத்தை நீங்களும் பார்க்கலாம் என்பவர்களே. அந்த கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் இந்த பாடல்.

0: வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த கண்ணம்மா திரைப்படத்தை நீங்கள் மொண்டி, அதாவது பொண்டி திரையரங்கில் நீங்கள் மாலை பார்க்கலாம் என்பதனை, கண்ணமாக எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து மகளெல்லாம் ரசிக்கலாம். அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொண்டி திரையரங்கில் கண்ணமா திரைப்படம் திரையிடப்படுகின்றது. அதையில் இருந்த பாடல்தான் இந்த பாடல். உங்களுக்காக ஒளிபரப்பி இருக்கின்றோம். விடையை கண்டுபிடித்தால், அதாவது வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால், பாடலிலிருந்து விடையினை கண்டுபிடித்து கயிறுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு வகையினை நீங்கள் விடையாக பெறலாம். அன்புறவுகளே, அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடியோடு வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கமலமணி, நலமா இருக்கீங்களா கமலி?
1: ஓம், நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள்?
0: அப்ப கண்ணமா பார்க்க போறீங்க பொண்டியில? பொண்டி தெரியுங்க? தெரியுமா?
1: பொண்டி தெரியும்.
0: தெரியும் என்ன? கட்டிக்கா எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
1: ஒரு சில நிமிடம்
0: என்னமா முறுக்கு கயிறு? முறுக்கு கயிறு கட்டிக்காரு சரியா? இது முறுக்கு கயிறு. என்ன முறுக்கு மாதிரி இந்த பிடிச்சி செய்து வச்சிருப்பாங்க?
1: முறுக்கி முறுக்கி
0: செய்யறாங்க சொல்றது. உங்களோட உங்களோட தேடுதல் உங்களையா இல்ல உங்களோட அப்பா? அப்படியே
1: அப்பா நல்லா இருந்தேன். நித்திரை அடிக்கிறேன்.
0: என்ன நித்திரை வருது அவருக்கு? உழவு
1: அவர் அந்த நேத்து குளிருக்க கொண்டே கல்யாணத்தை வச்சு அவருக்கு நாரிக்க பிடிச்சு போடுதாம். அந்த சத்தவில செய்யணும் கல்யாணம். அப்ப மேட வந்து கொண்ட குளிருக்க வச்சுட்டுனம்மா. ஹலோ ராஜா,
0: கேக்குது.
1: அந்த மேடைய கொண்டே குளிருக்க வச்சு
0: குளிர சரியில்லை, அது காசு வாங்கணும் திரும்ப அடிச்சு.
1: இவர்
0: மட்டும் அப்படி செய்தவரா இல்ல அங்க
1: எல்லாரும் ஜாக்கெட்டே கலட்டாம வாய்ச்சது எல்லாம் என்ன? அப்ப என்ன அதைக்கு இந்த செய்யறதைக்கு தான்
0: விளங்க விளங்க அது விளையாட்டு.
1: நன்றி,
0: வாழ்த்துகள். அவர் கமலவணி அவர்கள் இணைந்து கொண்டு முகம் என்று சொல்லி முறுக்கு கயிறு என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய விடை சரியாண்டு நீங்கள்லாம் சொல்ல விடும். அன்புறவுகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். சின்ன கேள்விதான் உங்களுக்கு. வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால், உங்களிடமும் இருந்தால் வீட்டுக்கு முன்பாகவும் உங்களிடம் இருந்தால் பாடலில் இருந்து விடையினை கண்டுபிடித்து கயிறுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு வகையினை நீங்கள் விடையாக பெறலாம். கயிறுகளில் ஒரு வகையினை விடையாக பெறலாம். இந்த நேரத்தில் விடை சொல்ல வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, ஜென்மலிருந்து உதயம் பேசுகிறேன்.
0: உதயன் அவர்கள் நலமா இருக்கீங்களா? உதயன்?
2: ஆமா ராஜா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி அங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் உதயன். ரெண்டாவது ஆளா வந்துட்டீங்க உதயன், சந்தோஷமா இருக்கு.
2: பூங்கொடி வீட்டுக்கு முன்னால படம்
0: இருக்கு. முல்லைக்கொடி
2: அந்த கொடி இடையே சொல்லி அது ஆக்கிரத்தை இருக்கிறத ஒரு விஷயம் தானே. கொடி அந்த கொடி போல இடையே அப்படி அப்படி எடுத்து பூட்டான் கயிறு என்று சொல்றேன்.
3: என்ன கயிறு?
2: பூட்டான் கயிறு.
3: பூட்டான் கயிறு.
2: செய்முறையெல்லாம் போட்டிருக்காங்களே
3: அப்படி செய்யறது
4: பூட்டாங்கயிறு
3: உங்களுக்கும் ஒரே மாதிரி மூளை போகுது, கமலமணிக்கு வேற மாதிரி போகுது. அப்ப கடவுள் படைக்கிற விளையாட்டு காட்டுறாங்க, ஒரே மாதிரி மூளைய படைச்சிருந்தா பிரச்சனை.
4: எனக்கு
3: அடிக்கிறது எல்லாம் அதுக்கு விளங்கும். இவரான் எனக்கு சாப்பாடு போடுறவர் தெரியும்.
4: நாங்கள் தான்
3: சுபாசினி தப்பிட்டீங்க.
4: நன்றி,
3: வாழ்த்துகள்.
4: நன்றி, வணக்கம்.
3: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. பிரான்சிஸ்
3: சித்ரா, நலமா இருக்கீங்களா சித்ரா?
5: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்க வேண்டும்.
3: நல்லா சாப்பிட்டீங்களா?
5: இனித்தான்
3: சாப்பிடுறோம். சாப்பிடுறதுக்கும் இனித்தான். நைட் சாப்பாடு? ரைட். வீட்டில் எப்படி இருக்கிறார்கள் பிள்ளைகள்? நன்றி. அம்மா செல்வார்களே இருக்கிறார்கள். அப்ப சொல்லுங்க சித்ரா, நீங்க கூட ஹரிய கேப்போம்.
5: நானும் பூங்கொடியிலிருந்து.
3: நீங்களும் பூங்கொடி?
5: உதயன்.
3: பூங்கொடியில இருந்து. பூட்டான் கயிறு.
5: பூட்டான்
3: கூட விட்டு எத்தனை மாணவன் செல்வம்ல
5: வந்து
3: நன்றி சித்ரா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
3: அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: சசியம்மா நலமா இருக்கீங்களா?
6: வீட்டுக்கு
3: முன்பாகவும் வாசல்ல எங்க இருக்கு? அவர் கேட்டது வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியதும் உங்களிடமும் தலையிலோ
6: முருகக்காயிரும்
3: இருக்கா? அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் சித்ரா. நலமா இருக்கீங்களா சித்ரா?
7: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
3: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
7: வீட்டில்
3: எப்படி இருக்கிறார்கள்?
7: வீட்டில் அனைவரும் நல்ல சுகமா இருக்கு.
3: நல்லா இருக்கிறார்கள். ஓகே.
7: இங்கே நல்லா இருக்கணும் எல்லாம் இல்லை. சுருக்கி எதிர்க்கையமான பிரார்த்திட்டு கொண்டு நான் தூக்குனாங்கயிறன் சொல்.
3: என்ன பிள்ளை சொல்றீங்க? தூக்குனாங்கயிறன் இருக்கு. தான் இருக்கு. அது தூக்குனாங்குருவி கூடு.
7: தூக்குனாங்கயிறியா?
3: மூக்குனாங்கயிறு தான் இருக்கு.
7: என்ன ஒரு கயிறு?
3: மாளிகை கட்டுற கயிறு.
7: அழி கட்டுற கயிறு.
3: ஓ,
7: எல்லாம் கயிறு தானே.
3: அதுல
7: வடம் இருக்கு.
3: அது தேர் இழுக்கிறது. அது வட்டம். இது வந்து வீட்டுக்கு முன்பாகவும் காணக்கூடியது. உங்களிடமும் இருந்தால், உங்களிடமும் இருந்தால் சித்ரா பாடல் இருந்து கண்டுபிடிக்கிட்டா. நீங்க ஒரு நாள் பூக்கள் எடுக்கிறீங்க, மாலை கட்டுறீங்க. அப்ப
7: பூ வந்து வராதண்ணா?
3: பூ வந்து வராது.
7: மாட்டுக்கு
3: அந்த நாணயம் கட்டுற கயிறு தான் பூட்டான் கயிறு. இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: பாட்டுக்கு
3: கூட சொல்ல.
7: கொஞ்சம்
3: சாமான்
7: சில கடையில ஒவ்வொரு கடையில ஒரு விலைதான்.
3: ஒவ்வொரு கடையில ஒரு விலையா?
7: ஆமா, மிளகறிகள் அப்படி. மிளகறிகள் இன்றைக்கு இங்க லீவன் சொன்னாங்களா, அப்ப அதுக்காக அங்க கொஞ்சம் மிளகறிகள் கொஞ்சம் மெலிவா போட்டுக்கிட்டாங்க டிடிஎஸ்ல. அப்ப அப்படி இப்படி வேண்டி கொண்டு வந்த.
3: அப்படி இப்படி வாங்கிட்டு வந்தீங்க?
7: ஆமா. அப்ப நீங்க நிலைமை இருக்கிறீங்களா?
3: சூப்பரா இருக்கு.
7: நன்றி ராஜானன். நீங்களும் நிலைமையு வேண்டிக்கொண்டு நானும் பூங்கொடியில இருந்து பூட்டாங்கயிறு
3: சொல்றேன். அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் எம்எல்ஏந்து. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
8: வணக்கம் ராஜண்ணா.
3: வணக்கம் பிரேமா. பிரேமா தான் சரியான விட சொல்ல போறீங்க. நலமா இருக்கீங்களா பிரேமா?
8: நல்லா இருக்கிறோம். நீங்க?
3: நல்லா இருக்கிறோம்.
9: நினைக்கிறீங்களா
10: பூங்கொடி
9: அவர் கேட்டது வீட்டிற்கு முன்பாகவும் காணக்கூடியது உங்களிடமும் இருந்தால்
10: பாட்டு
9: போடுவோம் கண்ணமாவே
10: ஞாயிற்றுக்கிழமை
9: பாருங்கள் மற்ற இன்று இரவு வண்டியில் நன்றி வாழ்த்துக்கள் அவர் பிரேமா கைலாயனதன் அவரை தொடர்ந்து வானொலியில் சியாமலா வந்திருக்கிறார் வணக்கம் சியாமலா
10: அன்றைய
9: மேலைத்தைய படையெடுப்புகளில் மீச வந்து யாரு சொன்னது உள்ள
10: அதுதான்
9: விட சரியான விடைய சொன்ன உங்களுக்கும் எங்கள் இதே பூர்வமான நன்றிகள்
10: பறந்து கொண்டிருக்கிறாவோ
9: எங்க பறக்குறா
10: பறந்து
9: செல்ல வழியிலேயே பருவக்கொடி துடிக்கிறது
10: கயிறுல நிறைய கயிறு இருக்கு நீங்க போட்ட பாட்டுல நான் தாழ்வாரம்
9: பருமாக்கம் அப்படிதான் சிந்திக்க போனோம்
10: என்ன முன்னுக்கு வீட்டுக்கு
9: உங்கள்டையும் இருக்கா பிள்ளை அது
10: அதான் எங்கள்டையும் தாழ்வும் மனப்பான்மை இருக்கும் அப்படி யோசிக்கும்
9: அப்ப சாப்பிட்டீங்களா வெளியால வந்து
10: ஓ சாப்பிட்டோம்
9: அதுக்கு மாத்திரம் குறையில
10: நாங்க வஞ்ச செய்ய மாட்டோம்
9: ஏன் செய்யறீங்களா உடம்பு குறைஞ்சி மாதிரியா
10: வந்துருவீங்க
9: வீட்டுல
10: குறைக்கிறதுக்கு
9: பெரிய ஐட்டம் ஐட்டமா தான் போடுறீங்க சாப்பாட்டு என்ன சொல்றது சாப்பாட்டு
10: ராமன்
9: காணி வித்து தான் ஜீவியம் நடத்தணும் காணி வித்து தான் சாப்பாடு நடத்தணும்
10: இருக்கிறதுல சாப்பிடுறதுக்கு என்னது காணி வித்தன் காணி இருந்தா தானே விக்கிறது
9: அப்ப உங்களோட தம்பி என்ன செய்யறார்
10: தம்பி தம்பிய கேக்குறீங்களா மகனுக்கு
9: நான் தம்பி உங்கட கூட உடன்பிறப்பு
10: கொஞ்ச பேர் கனடாவில் நிக்கணும்
9: ஆறுமா
11: சொல்றீங்களா
12: ஓடியாங்க
13: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் வந்து கொடி எடுக்கிறேன்.
14: கொடி?
13: ஆமாம், கொடி எடுத்து கொடிக்கயிறு என்று சொல்றேன்.
14: வணக்கம்.
13: ரெண்டு
14: பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சபடியா?
13: நன்றி,
14: அவர் சகோதரி மீனா அவர்கள் நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓடுகின்ற கண்ணுமா திரைப்படத்தில் இருந்து பாடல் உங்களுக்காக வருகின்றது. இன்று இரவும் கண்ணம்மா பற்றி வெளியிடுகின்ற சுதர்சன் அவர்கள் உங்களோடு உரையாடுவார்கள்.

0: கண்ணம்மா திரைப்படம் பொண்டிகள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை அதாவது காண தயாராங்குகள் அன்பு உறவுகளே, கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது விடை சொல்ல வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: மதியம்மா என்ன சுணக்கம்
1: கிடைக்கிறது
0: நானும்
1: கொடியில இருந்து கொடிக்காம இதான் சொல்றேன்.
0: கொடியை எடுத்து கொடிக்கயிறு தெரியுமா? கொடிக்கயிறு உங்களுக்கு
1: சின்ன
0: பட்டம்ங்கள சின்ன குள்ள இருந்து எழுதுறது அது நூல். அது தொண்டையில இறுக்கி விட்டுதான்டா பிறகு ஓத்துறோம். பெரிய பட்டம் ஒன்று கட்டுவாங்களோ அது வந்து பெரிய நைலோன் கயிறுல போவோம். அவர் திருமதி ரதியம்மா. ரதியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: என்ன நீங்க இவ்வளவு நேரம் சென்று வாரீங்க?
2: இவ்வளவு நேரம் செல்லல நாங்க கேட்டுக்கொண்டு அப்படி சேர்ந்து கொண்டு இந்த கொடிஜத்தான் நானும் ஜோதிச்சு கொண்டே இருந்தேன்.
0: இவ்வளவு கிரௌட் இல்ல சும்மா கிடக்கு நீங்க
2: கிடையாது. அது பஞ்சி என்ற சொல்லே வராது என்ற வாயில.
0: உங்க அகராதியில இல்ல பஞ்சி. ஓகே.
2: நீங்க என்ன குடிக்கிறீங்க?
0: நான் ஒண்ணும் குடிக்கல பிள்ள.
2: நலமா இருக்கீங்களோ?
0: ஏதோ உங்க மருந்தோட சிரிக்கிறேன்.
2: நல்ல நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சு வச்சிருங்க குடிக்கலாம்.
0: நெல்லிக்காய் ஜூஸ்? இது எந்த நெல்லிக்காய் ஜூஸ் சொல்றீங்க?
2: முழு நெல்லி.
0: ஆ. அது அடிச்சா நல்லமோ?
2: அது குடிச்சா நல்லம் இல்ல.
0: ஆ வரிக்காதோ?
2: ஏறாது பறிக்க போகுது
0: எனக்கு தெரியாது.
2: ஐயோ ஐயோ பொறுக்கித்தானே இப்ப சாமான தேடிச்சு கொண்டிருக்க என்ன பொருள்
0: கிடக்கு செலவழிச்சு செய்யறாங்களோ அது என்னன்னு பாக்கல வேணும்.
2: அது எப்படி ஒரு போட நீங்க முழு நெல்லிக்காய் கரைச்சு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல
0: விட்டமின் சி கிடைக்கும். முழு நெல்லிக்காயே என்னன்னு கரைச்சு குடிக்கிறது
2: என்ன
0: உசாரா
2: செய்யற மாதிரி தெரியலையே. அவ எடுத்தா கதைக்க மாட்டா தூக்க மாட்டா
0: எடுக்க மாட்டா
2: நலம் விசாரித்தேலாவது உங்கள்ட்ட
0: ரெண்டு கேள்விதான் கேப்பா.
2: அதுதான்
0: நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா வடிவா இருக்கிறீங்களா மற்ற பிள்ளைகள் சாப்பிட சுகமா இருக்கணும் நீ மற்ற ஊருக்கு அதை கதைக்க மாட்டான்.
2: அதை கதைக்க மாட்டா
0: அவளுக்கு பிடிக்காது.
2: அப்ப உங்களை உங்களை மட்டும்தான் பிடிக்கும். ஏன் மற்றதை ஏன் பிடிக்க வேணும்?
0: அதுதான் காதல்.
2: அதுதான்
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு காதலிச்சுனா இவ்வளவு யோசிச்சு பாருங்க.
2: எங்க பிரதட்ட பண்ணி கொண்டு போனீங்களா?
0: ஒரு தலைக்கு ஒரு ஒரு ஒரு முடி இருக்கு தானே, ஒரு சாரிக்கு ஒரு முடி எங்க இருக்கு
2: அதுக்கு
0: என்ன செய்யறது? குப்பிளான இல்ல, அது கந்தர் மடத்தில் இருந்துவா
2: உங்களை எல்லாம் காண கிடைக்கல.
0: இந்த விவாக கிடைச்சா வாடிக்கு விட்டான் அடியான்னு விழுந்துட்டான். நான் என்ன செய்ய?
2: நாங்கள் இந்த பக்கம்
0: தெரிஞ்சது வேற இல்லை சார், நீங்க வடக்கு பக்கம் தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே,
2: நாங்கள் அங்கால வடவராட்சி பக்கம் தெரிஞ்சிட்டோம். எங்களுக்காக ஒரு வைத்தியம்
0: தானே கடவுளே.
2: என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்?
0: மத்தியானம் சோறு சாப்பிடலாம் பிள்ளை. இன்றைக்கு மரக்கறியோட வெட்டு வெட்டன்னு வெட்டிட்டேன்.
2: இப்போ கூடுதலாக மரக்கறி தானே சாப்பிட்றீங்க, மீன் சாப்பிட இல்லை?
0: சீ சீ சி, அதை எனக்கு கண் மனமே கண்ணில் ஆட்டுவோம்.
2: அதை பொறிக்கலாம், பொறிச்சிட்டு கொண்டு வரலாம் தானே?
0: சீ சீ சி, அது வீடு வாசல் எல்லாம் மணக்கும்.
2: பொறிச்சா பெருசாக மணக்கும், மணக்காது.
0: ஸோ சுடு சூடு காட்டிக்க மணக்கும் பிள்ளை.
2: அது இப்படித்தான் சூடு இல்லாமலும் சாப்பிடலாம். ஓ, பொறிச்ச மீன் உடனே உடனே சாப்பிடும்,
0: உடனே சாப்பிடுவோம்.
2: அபிராமி
0: அம்மன் ஆலயத்துல போயிருந்து நல்ல வழி பிரசங்கம்
2: கேப்போம். அதான் செய்யல, நீங்க அதையும் செய்யுங்க.
0: ஐயோ கடவுளே கடவுளே.
2: அப்ப நானும் என்ன சொல்றேன்டா, பின்னால உள்ள பேச போயினா
0: இல்ல, நீ அதான் உங்களோட நல்ல வழியா கதைக்கிறது.
2: நல்லதா போச்சு,
0: நல்லதா போச்சு. பாரதி மதனி அப்படிக்கு இருக்கா அவனுக்கு இருக்கா?
2: ஏன் அப்படி நண்பாரு?
0: பின்ன என்ன மதனி, உண்மையை
2: தானே சொல்ல? நான் வெளியில போயில, இங்க மழையை மாடிச்சு விட்டு காத்து என்ன கொண்டு போக?
0: காத்து உங்களை கொண்டு போமோ?
2: காத்தும் வீசி தள்ளது
0: இந்த முருகா. அப்ப கூட சயான கூட்டி
2: அப்படித்தான்
0: பிள்ளை.
2: கூப்பிட்டுக்கு
0: வந்துடுவேன்.
2: ரெண்டு பேரும் தங்கச்சி. ஐயோ, உங்கட சொல்லுங்களா சாமி என்ற சொல்லு. என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்ல மாட்டா சாமி எனக்கு தான் முதல் சொல்லு.
0: முதல் சொல்லுவா? அப்பா அண்ணன் மேல அடி பயப்படுவாங்க, சாத்தி போயிடாது.
2: எனக்கு அப்பா சரியா இந்த தெரியும், அவர்கிட்ட கட்டுப்பாடு இல்ல, அவர் சின்ன இல்லையே. எனக்கு ஒன்பது அண்ணா அப்பா
0: செத்து போன
2: அவர்கிட்ட இதுகளெல்லாம் தெரியும். அவர் அந்த புரிப்பல்லு சங்கிலி தான் போடுவார், அப்படி எடுத்து தூக்கி விடுவார், தோல்ல கை சங்கிலி ஒன்னும் கழட்ட மாட்டார், குங்குமம் போட்டு வைப்பார்.
0: ஒரு சனமும் மறிக்க இல்ல
2: ஒரு அது அந்த காலத்துல எங்க மறைப்பின சவாரிக்கல அந்த காலத்துல வண்டில் மாடம் மற்ற இல்லாட்டி சைக்கிள் தான்
0: சைக்கிள் இருந்திருக்கிறவங்க கூட அம்மா அவ்வளவு துணி வந்து பாருங்களா
2: அண்ணா என்ன அக்க ஒரு ஆள் சொன்னது தான் குழந்தையவே பெற்றது சைக்கிள்ல போயா
0: எங்க அப்பா நினைச்சு பாக்கல
2: அப்படி
0: பதினெட்டு அம்மாண்டா சும்மாவா
2: நான்
0: பட சொல்லி சுட இல்ல சுட்ட இருக்கு
2: நான் வந்து கொடியில இருந்து கொடிக்கயிறு சொல்றேன்
0: கொடியில இருந்து கொடிக்கயிறு
2: ஆமா அந்த கொடிக்கயிறு அந்த கொடிக்கயிறு தலைக்கயிறு சொல்லுவினாம் மூக்கணாங்காயிறு அந்த பூட்டாங்காயிறு தான் அப்படி சொல்லினாம் அப்ப நானும் அதை கொடிக்கயிறு சொல்றேன்
0: கொடிய துவக்கினதாரு
2: கொடிதான் அதுல நானும் இன்னைக்கு கொண்டு வந்தேன் அதுல பூங்கொடி என்று தானே வந்தது அந்த வீட்டுக்கு முன்னால நாங்கள் பூ கொடி கொடி பந்தல்கள் இந்த வீட்டு ஒவ்வொரு நாட்டு கொடிகளும் பறக்கும் முதல் வாசல் நீங்க பாருங்க அப்ப அந்த கொடிகளும் பறக்கும் வீட்டுல நாங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிறது வந்து கொடி தானே
0: கொடி
2: ஆமா
0: நன்றி வாழ்த்துகள் போய் டீ வச்சு குடிங்கோ
2: நன்றி வணக்கம் அண்ணா நன்றி
0: அவர் சகோதரி மதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் நேரம் சரியாக 5:57 ஐக்கியராஜ்யத்தில் 4:57 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்றார் அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
3: வணக்கம் அண்ணா சித்ரா
0: சித்ரா சொல்லுங்க சித்ரா
3: நானும் கொடியே எடுக்கிறேன்
0: கொடி எடுக்கிறீங்களா என்ன சித்ரா பூங்கொடி எடுத்தீங்க அப்புறம் என்ன பூங்கொடியில பூ என்ன வந்து பாட்டி
3: அது இருக்கட்டும்
0: அதுவும் இருக்கட்டும்
3: அது இருக்கட்டும் நான் இப்ப மாத்துறேன்
0: ஓ என்ன மாத்துறீங்க சித்ரா
3: முன்னுக்கு இது இருக்கட்டாமே
0: கொடி
3: கொடி பந்தலா மல்லிய கொடி எல்லாம் வைக்கிறவதான மேல அந்த கேட்டுக்கு முன்னால அந்த பந்தல் மாய் இந்த மேல கம்பியில சுத்துறவதானே கொடியில இருந்து அருணா கொடியும் இருக்குது அத கயிறு கயிறு தானே அருணா கயிறு சொல்றேன் இல்லாட்டி தாலி கொடிக்கும் கயிறு
0: பெண்ணு கொடி கயிறு
3: அருணா
0: கொடி அருணா கொடி
3: ஆனா வராது பாட்டுல கொடியில கொடியில இருந்து சாரியா கொடியிலிருந்து தாலி ஏன் சொல்றதானே இல்லாட்டி வீட்டுல இருக்கிற கொடி ஏன் சொல்லலாம்
0: நன்றி வாழ்த்துகள் அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்களுக்கு நன்றி அவரோடு நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் நான் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம் அன்பு உறவுகளே நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஓபிடி 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் ஓபிடி 77
4: மியூச்சுவல் சிஎம்யூ உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு ஓபிடி 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி ஓபிடி 77@goodmail.com மறந்துவிடாதீர்கள். செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் ஓபிடி 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்துவிடாதீர்கள், சுவிசிலே.

0: 57 കൈത്തൊലപേശി അടക്കം 07 8 928 58 58.
1: സ്വിസിലെ VTS ഫിനാൻസ് GmbH.
2: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട്, ഒരു ഒന്നും കാണാൻ വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളത്ത് കൊണ്ടു വെച്ചു.
3: എന്നെ വാണി സുമ്മാ പുറപ്പെടുത്തോണ്ടിരിക്കുക, എന്തിനാലും ഇന്നോട് ഇരിക്കില്ല.
2: ஐயோ
3: உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வர போகுது.
1: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது நேரம் சரியாக 6:05. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில். இப்பொழுது முதல் நீங்கள் மகிழ்வான பாடல்களை கேட்டு மகிழலாம். பாடல் கேட்பதற்காக வளமையான தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 என்ற இலக்கம், 03 93 41 48 47 71. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் வைபர் இலக்கம் இருக்கிறது, 03 63 680 77 24 27. பார்ப்போம் யார் பறந்து வந்திருக்கிறது என்று. வணக்கம்.
5: வணக்கம் இந்திரன், நான் யூசரி குணராஜாக வைக்கிறேன்.
4: என்ன மாதிரி வந்துட்டாவா? என்ன பாட்டு வேணும் பெரியம்மா? நலமோடு இருக்கிறேன். நீங்களும் சுகந்தானே அம்மா?
5: நாங்களும் சுகமா இருக்கிறோம். நீங்கள நலமாக இருக்கணும் வேண்டிக்கொண்டு எனக்கு பாண்டு பூவே செம்பூவே உன்வாசம் வரும் அந்த பாட்டாங்கோ.
4: பூவே செம்பூவே எனக்கு தெரியல பாட்டு, எனக்கு பாடம் தெரியாது. நான்
5: பாடம் தெரியாது.
4: பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசம் உன் வாசம் உன் புல்லாங்குழல்
5: அந்த குழலிசிய தாங்கோ
4: பேசிடும் புல்லாங்குழல். சரி, இந்த பாடல் கேட்பதற்கான காரணம் என்ன? பாடல் பாடல் குரல் குரலோ அல்லது பாடலுடைய வரியோ இசையோ?
5: அந்த வரியும் நல்ல எனக்கு விருப்பமா இருந்தது, கேட்டேன் திருப்பி கேட்க வேணும் போல இருந்துச்சு. அப்போ உங்கள்ட்ட நீங்க வரையக்க கேட்க வேணும் எடுத்து வச்சேன்.
4: சரி, நீங்கள் இப்பொழுது பஜனை பாடுவியல், பக்தி பாட்டு பாடுவியல், இந்த கலைத்துறையோடு நாடகம் நடிக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்குத்தானே? அது திடீரென்று வந்துடாது. ஏற்கனவே நீங்கள் பாடசாலைகளில் அப்படி இப்படி நடித்து நடித்து தரித்து ஒரு கொஞ்சம் இருந்தபடியாக தான் இப்படி வந்ததோமோ இல்லையோ?
5: நான் வந்து சும்மா அந்த பள்ளிக்கூடத்துல அந்த என்ன கூட்ட நடக்கிறது இல்லையோ, அந்த என்ன கூட்டத்தில் மறந்து வர கதையும்.
4: அதான் இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், கேள்விய கவனமாக கேட்கணும். அப்படி அப்படித்தான் சின்ன வயதிலிருந்து பாடி பாடித்தான் இப்பொழுதும் பாடுகிறீர்களா, அல்லது நாங்க இப்ப இடையில பாட வலிக்கிட்டீங்களா? இப்படி
5: இப்பதான் வந்து முந்தி சும்மா பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளிக்கூடத்துல கூட்டம் நடக்க அந்த படிக்கிறோம் அல்லது பேந்தாப்பி ஒண்ணு நாங்க படிக்கல. இங்க வந்து வானொலி ஒன்று ஏற்பட்டுவில்லோ, தொடங்கிட்டோ தொடங்கிட்டார். இந்த பாட்டுகள் நாடகங்கள் பாடுவோர் பாடலாம் பண்ணி வந்தவாபி வேண்டிய எத்திரைகளை நிகழ்ச்சி நடக்கும்.

0: சின்ன வயதுல உங்களுடைய சில பேர் சிறு வயதுல இருந்தே பாடசாலையில் விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டி, கலைத்துறைகளில் அவர்கள் இருக்கிறவர்கள். பிறகு கொஞ்ச காலம் விட்டுட்டு பிறகு இப்படி ஒரு வானொலி அல்லது பழைய மாணவர்கள் என்று சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கொடுப்பார்கள் இல்லோ, அப்படியா வந்தீங்களோன்னு நான் யோசித்தேன்.
1: பாடசாலையில நடந்த நிகழ்வுகள்ல அதுல கலந்து கொண்டு அந்த பேச்சு பண்ணி அது இது எல்லாம் கண்டவர் அது அந்த அளவுல நின்றுட்டுது. என்று குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சது. இப்ப இங்க வந்து தான் வந்து இந்த வானொலியில தான் இந்த தொடர்புகளும் இப்படி மும்முரமாய் இப்படி புகழாய் இப்படி இந்த நிலவங்கி வந்தது வானொலியில வந்துதான்.
0: இல்ல அதுல இன்னும் ஒரு கட்டித்தனம் என்னன்னா, இப்ப உங்களுக்காக சொல்லவில்லை, ஒரு அனுபவம் பெறிந்த நடிகர்கள் மாதிரி தான் நீங்கள். ஏனென்றால் உங்களுடைய குரலும் ஒரு விஷயத்தை சொன்னால் கிரகித்து சொல்றது, இப்போ ஒரு இப்போ எழுதி கொடுத்து விஷயத்தை பாடமாக்கி சொல்றதுக்கும் விஷயத்தை சொன்ன உடனே அதை உள்வாங்கி கொண்டு அது சொல்றார் கையால மடியால போடுறது என்று சொல்றது எங்கடைய இடங்களில். இப்போ நாங்கள் நாடகம் நடிக்கின்ற பொழுது விளங்குதாமா, அப்போ அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்ல வேணுமன்றது எங்களுக்குள்ள வந்துடும் நடித்து கொண்டு போகப்போ. அப்படித்தான் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இப்போ எத்தனை 200க்கு மேற்பட்ட நாடகம் நடிக்க அந்த அனுபவம் வந்துடும் என்ன?
1: ஓ அது அது என்ன உண்மைதான், அந்த சின்ன சின்ன சொல்லுகள் எல்லாம் அது தானே நெடுக அப்படி அப்படி சொல்லி கொண்டு வந்தபடியா தானே சில சொல்லுகள் வருகிறதுதான் நீங்கள் சொல்றது சரிதான்.
0: சரி, இப்பொழுது பாடல் கேட்போம். ஒவ்வொருவரையும் பாடல் கேட்கறதை விட்டுட்டு அவையை பற்றியும் கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கணும் தானே
1: என்ன? உங்களுக்கு எல்லாரும் ஒருவரை பற்றி ஒருவர் என்ன இல்லாமல் என்ன தகவல் மேலே இருக்கின்ற எல்லாம் தெரியும் தானே நிகழ்ச்சி செய்கிற உங்களுக்கு.
0: சரி, இதோ வருகிறது பாடல்.
1: ஓ அதோ நான் கேட்கிறேன். நம்பி
0: என்னுடைய தாயார் யோகேஸ்வரி அம்மா விரும்பி கேட்ட பாடல்.

0: சொல்ல துடிக்குது மனது என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. அந்த பாடலை எங்கள் அம்மா யோகேஸ்வரியமாக இருந்த நல்ல ஒரு அருமையான பாடல். வாழ்த்துக்கள். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், பார்த்திபன்.
0: பார்த்திபன், நலமா இருக்கிறீங்களா? எப்பவுமே நலமாக இருப்பேன். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: எனக்கு என்ன, கர்ணன் படத்துல மலை கொடுத்த காலம் இரண்டு மாதம், வயல் கொடுத்த காலம் இரண்டு மூன்று மாதம், பசு கொடுத்த காலம் நான்கு மாதம், பார்த்திபன் கர்ணனுக்கு ஒரு நாலு மாதம், அந்த பாடல் கேட்கின்றேன்.
0: பார்த்திபனும் கண்ணனுக்கு
1: நாலு மாதம். நான் பார்த்திபன் தானே?
0: ஐயோ கடவுளே,
1: என்ன
0: பாட்டு சொன்னீங்க? பாட்டு வந்து பார்த்திபனும் கண்ணனும் உள்ளத்தில் நல்ல உள்ள அதுக்கு பிறகு அதுக்கு இருக்கண்டா பேன கேட்டு நீங்க
1: பாடல் கேக்குறேன். உங்களோட அந்த கதைக்கான எங்களுக்கு இது பாட்டு நாங்க கேட்கலாம். பாடல் கேட்கற விஷயம் உங்களோட வந்து நீங்க தனியா இருந்து கதைக்க நாங்க வந்து கதைக்கணும்
0: தானே? கதையும் கதையும்
1: என்ன
0: பாடல? மழை கொடுக்கும் குடையும் ஒரு மூன்று மாதம், ஒரு கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான பாடல். பார்த்திபன் அந்த பாடலிலே வெறும் மழை கொடுக்கும் குடையும் ஒரு மூன்று மாதம் அந்த பாடத்தான் எடுக்கணும்.

அது அருமையான பாட்டு, மழை கொடுக்கும். சரி பார்ப்போம். இதோ பார்த்திபன் கேட்ட பாடல். கர்ணன் என்ற திரைப்படத்தில் உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று படம். இந்த படத்தை எடுப்பதற்கு எவ்வளவு செலவு, அதில் நடித்த நடிகர்களுடைய சிறப்பு, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. இதெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம்.

நடந்து சிவந்தனப்பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து.

0: ஆம், கர்ணன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த தொகேரா அதைத்தான் கேட்டிருந்தார். அதற்கு பிறகு வருகின்ற பாடல் அடுத்த பாடல் தான் உள்ளத்தின் நல்ல உள்ளம் என்ற பாடல். இவர் கேட்ட பாடல் இந்த பாடல் தான். எனவே அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, பார்த்திபன் கேட்டிருந்தார் நல்லொரு, அதாவது கர்ணன் திரைப்படம் பார்த்தால் கர்ணனை யாரும் பார்த்தது கிடையாது, அது ஒரு வரலாற்று கதை என்று சொல்வார்கள், அல்லது போனால் அது ஒரு காவியம். ஆனால் கர்ணன் இப்படித்தான் இருப்பான் என்றதை அந்த கதாபாத்திரமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான், அது வேறு யாரும் வந்து நடித்து அதில் வெல்ல முடியாது. அதுபோல தான் கப்பலோட்டிய தமிழன் என்றால் அது நமக்கு சிவாஜி கணேசன் தான். நீ கப்பலோட்டிய தமிழன் வந்து நின்றா கூட அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது இவர் தான் என்ற மாதிரி அந்த பாத்திரமாகவே மாறிவிடுது. அது மாதிரி வீரவாட்டிய கட்டப்பொம்மன், அப்பர் சுவாமிகள், ராஜராஜ சோழன். சரி, அப்படி இருக்கிறது. இங்கே தர்மவதி அம்மா வந்திருக்கேன். வணக்கம் அம்மா. நாங்களும் நலமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். நீங்கள் சொல்லம்மா.
1: நாங்களும் கோயில் புராண்ட படத்திலேயே அமுதே தமிழே அழகிய மொழியே என்ற பாடலை பாடி
0: பாடி கலக்க போறீங்க,
1: பாடி கேட்டோம்.
0: இவரை தெரியுமா உங்களுக்கு அம்மா? பாருங்க,
1: ஆரோயா
0: இந்த பாட்டு கேளுங்க.
1: Okay.

0: கேக்குதா?
1: கேக்கு இல்லையா?
0: நீங்கள் பாடிய பாட்டு. அன்று சென்ற சனிக்கிழமை அன்று அம்மாவை சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு. பாடி பழக்கம் இல்லையா என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நீங்க உங்க கூட பாட்டுல போன பின்னால எல்லாம் தாள வாத்தியங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்பவுமே பாடுகின்ற பொழுது நீங்க வந்து பாடுனதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த வானொலியிலே எல்லோரிடமும் அன்பிருக்கிறது, எனக்கு மிகுந்த அன்பும் பாசமும் இருக்கிறது. ஆனால் அந்த அன்பை தாண்டி, அதையும் தாண்டி புனிதமானது என்று கமல்ஹாசன் சொன்னது மாதிரி, அதையும் தாண்டி ரொம்ப பேர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதையும் ரொம்ப அவர்களை காண வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருக்கு. அதிலே ஒரு ஆள் தான் நீங்கள். அன்று செங்காளனுக்கு வந்த உடனே நான், நீங்க வந்த உடனே நான் திகச்சு போறேன். நான் தெரிந்தேன் பம்பரம் மாதிரி ஓடி தெரிஞ்சது. அதுல வந்து இந்த கச்சேரி அப்ப உங்களுடைய பாடல் நான் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்த. நான் நீங்க பாடும் பொழுது நான் இருந்து நடந்தது அந்த ஆலயத்துக்கு. இதெல்லாம் பாருங்க, எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து இது ஒரு நாட்டிலே இருந்து எம்மி அங்கே அழைக்கிறேன்டா, அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான்.
1: பாடல் நல்லா இருந்தது,
0: எல்லாமே ஆண்டவன் சித்தம். அதனால தான் உங்களை நான் வர சொன்ன பாட சொல்லி. சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி.
1: கோயிலும் பாடுறானே உள்ளுக்கு பாடுவோம். இது
0: வெளியில உள்ள கூடி கொண்டா வச்சுப்பா பாட பண்ணும்.
1: உங்களையும் நல்ல சந்தோஷம்,
0: சந்தர்ப்பம் குதிச்சு வந்ததா இல்லத்தானே
1: கோயில் தானே பாடலாம் தானே.
0: அப்படியே இரவு பெண்ணு நாங்கள் ஒரு 5-6 மணிக்கு நாங்க வெளிக்கிட்டோம். அடுத்த நாள் இங்க கோலண்டில் ஒரு நிகழ்வு இருந்தது, நல்ல சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாம் ஆண்டவன் உங்களோட பாட்டு தான் இப்ப போடுறேன். இது முடிய நான் போடுறேன். என்ன பாட்டு கேட்டீங்களம்மா? அமுதே தமிழே.
1: கோயில் பிராண்ட படத்துல அமுதே தமிழே அழகிய மொழியே இனிமையா பாடுனீர்கள், அதோட இந்த பாட்டுக்கு போக
0: அருமையா. எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் அம்மா. எது இருந்தாலும்
1: செல்லும்,
0: எது இருந்தாலும் தலைக்கணம் கொள்ளக்கூடாது. பணி ஓடு போனால் எத்தனையோ அள்ளி குதிச்ச ஓடி திரிஞ்சவை குதியன் குதிச்சினவை எல்லாம் பொத்தொண்டு போட்டணும். நிலையாக அமைதியாக ஆனந்தமாக எல்லாரையும் மரவணைச்சு அதுதான் பெருசு. மதித்தாரு மதி, மதிக்காதவரே மிதி, அங்கால போயிடுறவனும். சரி, உங்களுடைய பாடல் தருகிறேன். என்னம்மா?
1: ரொம்ப நன்றி.
0: ஆம், சென்ற சனிக்கிழமை செங்காளன் ஆலயத்தில் இடம்பெற்ற தேர் திருவிழாவில் அம்மா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் அம்மா அவர்களை வாருங்கள் பாடுங்கள் என்று சொன்ன உடனே, இல்லை தம்பி ஏண்டா நான் இல்லையே கட்டாயம் வரத்தான் வேணும் என்று பாடியிருந்தார். அந்த சந்தோஷம் எனக்கு மகிழ்வை தருகிறது. காரணம், அவர்கள் ஒரு தாய், எனவே அவர்களுடைய ஆனந்தம்தான்

இன்று அந்த ஆலயத்தில் வந்து அம்மா அவர்கள் பாடியிருந்தார். நமக்கு பெருமையாக இருக்கிற சரிபிளைகள் அதெல்லாம் மங்கால எடுக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுடைய இசைக்குழுவிலே அம்மா அவர்களும் இணைந்து பாடியது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அவர்களுக்கு நன்றி. இதோ அம்மா அவர்கள் கேட்ட பாடல், கோயில் புறா என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல், இளையராஜாவுடைய இசையிலேயே.

0: இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையிலே வந்த பாடல், அருமையான ஒரு பாடல் தர்மவதியமாக கேட்டிருந்தார். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு சரியாக இணைந்து கொள்ளவில்லை. பாடல் கேட்பதற்காக நீங்கள் இணைப்புக்கு வரலாம். கலகலப்பாக உரையாடிவிட்டு நாங்கள் பாடல்களை கேட்போம், அருமையான பாடல்கள். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: ஓம் தேவேந்திரம்மா, சுகமா இருக்கிறீங்களோ? என்ன மாதிரி கூட நாட்டில் மழையோ வெயிலோ புழுக்கம்? மழை மழை மழை. பூக்கண்டுகள் வச்சிருக்கிறீங்களோ?
1: என்னென்ன
0: மரக்கறி வச்சிருக்கீர்கள்? என்ன முறை?
1: கத்தரி,
0: கத்தரி,
1: கீரை, மற்றதெல்லாம் இப்பதான்
0: முளை. நீங்க கண்டு வேண்டி நடுறது அல்லது நீங்கள்
1: நாங்க
0: நாத்து பதி போட்டு எடுக்கிறதா?
1: வாக்களம் தருவோம்.
0: தண்ணியில் என்ன மாதிரி பைப்பு லைன் பூட்டி?
1: பக்கத்துல ஆறு ஒன்று ஓடுது, பக்கத்துல அந்த வாய்க்கால் மாதிரி.
0: அப்ப அதுல என்ன வாளியில் அள்ளி ஊத்துறோம்?
1: வாளியில் அள்ளி அள்ளி ஊத்துறோம்.
0: ஆறோடும் நீரோடும். சரி, சந்தோஷம். அம்மா என்ன மாதிரி ஊர்ல பாட்டு கச்சேரிகள் நாடகங்கள் எல்லாம் வந்த
1: காலத்துல?
0: இல்ல, அந்த காலத்துல எல்லாம் பாடி கிடிக்க எல்லாம் கரைச்சல
1: என்ன
0: கேள்வி ஞானம் தான். சரி, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: எனக்கு வந்து இன்றைக்கு என்னது
0: என்னது
1: பாட்டு முடிக்கல, லைன் எடுத்தாச்சு.
0: ஒற்று விதைச்சு ஆறுதலா எடுங்கோ. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இன்றைக்கு கருப்பு நிலா.
0: கருப்பு நிலா
1: இந்த பாட்டுல கப்பா.
0: நீதான் கலங்குவதே அதானே?
1: ஆமா ஆமா.
0: அதே என்ன என்ன படத்துல இந்த பாட்டு சொல்லுங்க.
1: என்ன
0: முரளியின் படம் தான் நல்ல படம். என்ன
1: என்ன ஆசை?
0: சில பாட்டுகள் உண்மையிலே நல்ல. இந்த கற்பூர பொம்மை ஒன்று, அந்த பாட்டுகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு பாட. என்ன இந்த பிறந்த நாள்கள் அது எல்லாம் போனோடனே இந்த பாட்டு தான் தூக்கி
1: பாடுறது.
0: சரி, பாட்டு கேப்போமா அம்மா?
1: நன்றி,
0: சுகமா இருங்கோ. தேவேந்திரம்மா கேட்ட பாடல் இது. கருப்பு

0: அருமையான ஒரு பாடல், மிகவும் ஒரு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு பாடல். என் ஆசை மச்சான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் தேவேந்திர அம்மா கேட்டிருந்தார். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, யார் அடுத்து வந்திருப்பது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணே.
0: புங்கையூர் ராஜா.
1: ஆமா.
0: நலமா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: நலமோடு இருக்கிறோம், சுகமாக. சொல்லுங்கப்பன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையில் நின்று, அவன் ஒரு சரித்திரம் படத்தில் அந்த பாட கேட்க விரும்புகிறேன்.
0: வண்ணத்திலகங்கள்
1: ஒளி வீசும் தென்றல் அங்கிருந்து நாட்டு இடையில சவுந்தராயன் அந்த அந்த பாட சொல்லும்.
0: எத்தனை முறை கேட்டாலும்
1: தவிர்க்காது.
0: அதுல இந்த சவுந்தராயனுடைய அடுப்பை பாத்தீங்களா? இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருங்கொடை எங்களுக்கு கிடைத்தது, தமிழுக்கு கிடைத்தது. அவருடைய பாடல்கள் முழங்குதா? தமிழ் தமிழாக உச்சரிப்பவர், மற்றது ஆண்மை குரல். மற்ற எல்லாருடைய குரலிலும் ஒரு பெண்மை கலந்திருக்கு, இவருடைய குரலில் மட்டும் ஆண்மை குரல். அவர் கண்ட ஒரு நெச்சுப்பாக்கிறார், அது யாராலும் முடியாது. சரி, பாட்டுக்கப்பம்
1: என்னோரம்
0: புங்கையூர் ராஜா அவர்கள் கேட்ட பாடல். நேரம் 6:42. வண்ண திலகங்கள் ஒளி வீசும்

0: அருமையான ஒரு பாடல் டி எம் சவுந்தரராஜனுடைய கம்பீர குரலுக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த சந்தோஷம். புங்கையூர் ராஜா அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். நேரம் சரியாக 6:48. இது உங்கள் டிஆர்டி தமிழொலி. அடுத்து யார் வந்திருக்கிறது பார்ப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் மதனி மோகன்.
0: மதனி மோகன், சுகமா இருக்கிறீங்களோ?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமா இருக்கேன். சிரிப்பு போட வாரியம்
1: இல்ல. நான் முந்தி ஆரம்பங்கள்ல உங்களோட கதைச்சிருக்கிறேன். இப்ப சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இந்த உங்களோட
0: ஆரம்பம் ஆண்டோ 85 ஆண்டோ
1: இல்லையா?
0: பூஜிக்கிறேன்.
1: நாங்க அங்க ஏழாலையிலே இல்ல.
0: ஏழாலைக்கு
1: என்ன
0: தெரியுந்தானே பிறகு வேலி எழாது எழுதல் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை முறைகளே மாறி போச்சு. பிள்ளைகள் வேற குட்டிகள் அப்படி இப்படி வளர்ந்து வளர்ந்து வேற வேற பொறுப்புகள். சரி, சந்தோஷம். நீங்க என்ன மாதிரி பாட போறீங்களோ?
1: நான் பாடையில நான் உங்கள்கிட்ட இருக்க பாட்டு கேட்ப மாட்டேன்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் ஒரு இந்த இது எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாட்டு பாட்டு உண்டு. வீர திருமகன் படத்துல இருந்து ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: அங்க ஓடியல்
1: அதுதான்
0: அந்த பாட்டு. என்ன
1: என்ன
0: உங்களை போல ஆக்கின்ற பாட்டை கேட்டு கேட்டுதான் நாங்களும் பழகிறது. சனிக்கிழமை கூட சுபசில ஒரு கச்சேரி நடந்தது. எங்களுடைய அம்மா அவர்கள் வந்தாரு, வாருங்க பாடுங்கொண்டு மைக்க கொடுத்து நம்ம பாடின தர்மவதி அம்மா.
1: இப்ப கொஞ்சம் கச்சேரியா கணக்க போல காண கிடைக்குது இல்ல.
0: நிக்க நேரம் இல்லை. இப்ப 10ஆம் மாதம் மட்டும் சனி ஞாயிறும் நோ டைம். கடவுள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் தருகிறார் அம்மா.
1: வருகின்ற
0: ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் இருந்து 24 பேர் வெளியினும் நாதஸ்வரக்கார். 24 பேர் எல்லாம் பெரிய பெரிய எம்பவான்கள். இங்கே ஒரு
1: இல்லை
0: இங்கே ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கூப்பிடுறார். அதுல
1: எங்களோ
0: இல்லை இல்லை இனிவில் கோண்டாவில்
1: இஞ்சாலவட்டி
0: 24 பேர், 14 நாதஸ்வரம், 14. அதை விட இங்கே உள்ளவர்களும் அது பெரிய ஒரு கச்சேரி தான். அதுக்கு பிறகு எங்களுக்கு 4 மணிக்கு என்னுடைய கச்சேரி இருக்குது. சூப்பர் சிங்கர் சோனியாவை எல்லாம் வெறினோம். எல்லாம் ஆண்டவன் சித்தாமே நான் பொறுப்படுத்திருக்கிறேன். அடுத்து முடிஞ்சா பிறகுதான் மூச்சு பெறும். இந்த பாட்டு வந்து வீர திருமகன் திரைப்படத்தில் இந்த பாட்டு ஒரு அற்புதமான அருமையான பாட்டு, நல்லொரு மெலோடி பாட்டு. இப்படியான பாட்டு வந்து ராவிலே ஒரு சத்தமும் கேட்காத நேரத்துல ஹெட்போனை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தா மனதுக்கு சந்தோஷம். அதை விட்டு இப்ப வர பாட்டை போட்டியலண்டா ஹார்ட் அட்டாக் வரும். இல்ல, இந்த இசையிலும் ஒரு மென்மையான இசையா இருக்கும். ஆக கூடாண்டு கேட்டாம அந்த எதுவும் அப்படித்தானே.
1: ஆனா அது இளம் பிள்ளைகள் அதைத்தானே விரும்பினோம். அடிக்கிற அடிக்கல அந்த சத்தங்களை விரும்பினோம்.
0: அதெல்லாம் எனக்கு வருத்தம். ஒரு அமைதியான ஒரு பிள்ளைய காட்டுங்க இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு.
1: வசனங்களும் பாட்டு
0: இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு அமைதியான பிள்ளைகளை காட்டுங்க. பொறுமையாக இருக்கிற பிள்ளைகளும் அது காரணம் என்றால் இதுதான் சுற்றாடல் சூழல்கள். நாங்கள் கேட்கின்ற இது வீட்டில் ஏதாவது பெண் கத்தினால் அதையும் கேட்டு கேட்டு அம்மா ஏன் அம்மா கத்துறீங்க அதை பழகிப்பு அப்புறம் அதை கேட்டு கேட்டு பெண் பிள்ளை கத்து சுற்றாடல் சூழ்நிலைகள் இந்த பாடல்கள் இசைகள் இதுகள் எல்லாம் ஒரு மனதுக்கு ரம்மியமான விஷயங்கள். சரி, பாட்டு கேப்ப ரெண்டு பேரும் பாடுங்க.
1: தொடர்ந்து என்ன ஆரம்பத்திலே எங்க பாடி காட்டி நீங்க பாடுங்க. நாங்க
0: சரி சந்தோஷம் பாடல் வருகிறது. என்னம்மா
1: உங்களோட கதைச்ச சந்தோஷம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. நன்றி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உரையாடியது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் எங்களுடைய வானொலியால் கிடைத்த அன்புறவுகள் தான். TRT Tamil Loli.

திருவச்சாமலரிய ராஜகுமார் என்ன பாடல் கேட்டிருந்தா அம்மா வளர்ந்து ரோஜாமலரிய ராஜகுமார் ரோஜா மலரி ராஜகுமாரி அதுதான் பாட்டு கேட்டது. அது வேற பாட்டு வந்துடு. ஏன் வாட்ஸ்அப் ப்ராப்ளம்? அட் வேற இங்கே விட்டு காலத்தால் அழியாத பாடல்கள் காதில் வந்து விழுகின்ற பொழுது மனதுக்கும் சந்தோஷம், எங்களுடைய எண்ணங்களுக்கும் சந்தோஷம். ஆம், அன்றைய பாடல்கள் அப்படித்தான், ஒரு உயிரான பாடல்கள். அந்த பாடல்கள் இன்றுமே அப்படித்தான்.

0: காலத்தால் அழியாத அந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் மனதுக்கு சந்தோஷம்தான். அதனால்தான் அது பாடலாக நிற்கிறது. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ராஜலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறீர்கள், வரவேற்கின்றோம். நலமோடு இருக்கிறீர்களோ?
1: நீண்ட நாளுக்கு பின் வானொலி இணைவது மிகவும் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. வேற பொழுது காரணம்
0: அது மேலதான் முக்கியம் அப்பு. அதுதான் முக்கியம். அது பிரச்சனை இல்லை, சந்தோஷம். என்ன பாட்டு வேணும்? என்ன பாடல்
1: இது? என்ன முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம், அந்த பாடலை இருக்கா? ரெண்டு நாளுக்கு சோப்பம் வானொலி கூட
0: இருக்கா? உண்மையா முத்து முத்துக்களோ
1: பாடல
0: அப்படித்தானோ? சில இல்ல முத்துக்களோ கண்கள் என்று வர்ணிக்கிறது. அதை வந்து என்னென்று கேட்டால், நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய காதலை அல்லது அன்பை வெளிப்படுத்துகிறோம், அந்த
1: கண்ணப்பண்
0: அதுக்கும் ஒரு மனம் வேணும். என்ன ஒரு தடவை பார்த்து வர்ணிக்கிறதுக்கு கோபத்துல நீ கேட்க சொல்லும் உதவும் ஒரு கண்ணு உண்டு. எத்தனை விளையாட்டுகள் என்ன ஆண்கள் வந்து கட்டிக்காரு. என்னென்று கேட்டால் ஆண்கள் வந்து மிரட்டுறதுல கட்டிக்காரு. நீ வாடிவா இருக்கிற கண் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு போய் நங்கால வேகாஞ்சி சிம்மி அப்படியே. அப்ப அதுகளை சொல்லி கிள்ளி ஒரு மாதிரி போய் காட்டி. சரி, அருமையான பாடல். அதாவது வந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் கேட்போம். என்னன்னா நன்றி சவரம். இதோ ராஜலிங்கண்ணா அவர்கள் கேட்ட பாடல் முத்துக்களோ கண்கள்.

0: அருமையான அந்த பாடலை எங்களுடைய ராஜலிங்கண்ணா அவர்கள் கிட்டிருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே ரஜினி அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் மைபரோடாக. வணக்கம்.
1: வணக்கம் ராகினி அல்போன்ஸ். நீங்க நலமா?
0: நாங்கள் நலம் ராகினி அல்போன்ஸ். நாங்களும் நலம், நீங்களும் நலம் தானே? கோழி அறுக்கணும். கோழி குழம்பு தான் போறோம். கோயிலுக்கு வந்தீங்களா? சும்மா இல்ல எங்க. சரியா, விராட்டி பிரச்சனை இல்ல. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: குற்றமற்ற
0: எங்கெல்லாம் தேடி எடுக்கிறது? அன்னை செய்த பாவம் என்ன?
1: எனக்கு இந்த பழைய பாட்டுகள், அந்த பிள்ளைகளாம் நீங்க போட்ட பாட்டுகள் இன்னும் கேட்க கேட்டது நல்ல பாடல்கள் அந்த கிடைக்காது. அந்த பழைய பாடல்
0: ஆனா நல்ல காலமும் யூடியூப்ல இருக்கிறபடியால்
1: இப்ப இந்த யூடியூப் வந்து அதை நாங்க ரேடியோல கேட்கறது இந்த வானவங்க.
0: சுமேதா இல்லையா அந்த பாட்டு, என்ன இன்னும் செய்த பாவம் என்ன? அப்படியா?
1: நான் அந்த பாட்டு விருப்பம் எழுதினா எல்லாம் எழுதி இருக்கிறேன். ஆனா அங்கால எழுதவே இல்லை. எல்லாம் நினைக்கிறேன்.
0: சந்திரபாபு உனக்காக எல்லாம் உனக்காக எல்லாம் உனக்காக திருப்பணும்
1: வாங்கி வரேன் நெஞ்சி நண்டு அப்படி வருது இல்லையா? முதல் தொடக்கம் மட்டும்தான் குற்றமற்ற செய்த பாவமடா கேட்டுக்கணும் அந்த பாடம்.
0: அப்படியா? கொஞ்சி வரும் கொஞ்சி வரும் குற்றமற்ற என்னென்று சொன்னீங்க, அதான் எழுதின நான்.
1: குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்ன?
0: அன்னை செய்த பாவம் என்ன அதானே?
1: கோயிலுக்கு
0: வந்த நீங்கள
1: என்ன
0: செய்த பாவம் என்னண்டு பாட்டா?
1: இல்ல இல்ல, இது சுசிலா பாடினது.
0: என்ன நீங்க அப்படி போறது?
1: வாங்கி வரஞ்சி என்னண்டு அப்படி வருமா இல்லையா? எனக்கு தொடக்கம் ஆரம்பம் அப்படித்தான் வருமா, இல்லாடி முதலிலும் வந்து வருதா இந்த பாட்டு தெரியா? குற்றமற்ற என்ன செய்த பாவம்
0: ஆனை வரும் முன்னே மணி ஓசை வரும்
1: அப்படி கிடைச்சா சரி
0: வருஷிச்சு அப்படி இல்லையம்மா. அது ஒரு பாட்டை கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நாம
1: பாட்டு அதுதான் தொடக்கம் அதுதான்.
0: ஓ, அது நோ ப்ராப்ளம். அது

0: அது ஒட்டு பிரச்சனையும் இல்லை.
1: வேறொரு பாட்டுனா உலக மாயம் வாழ்வை மாயம் என்று பார்க்க வேண்டாம்னு சேர்ந்து பார்த்தா இந்த பாட்டை கேட்போம், இது கேட்போம் போல இருந்து.
0: இல்லை இல்லை, அது என்னை இங்கே கிடக்குதா. அது சிலதுகள் என்னென்னு கேட்டதில் பெண் குரலும் இருக்குது, ஆண் குரலும் இருக்குது.
1: இது சுசிலா பாடின பாட்டு தனியாக அது.
0: சரியா, இன்னாங்க சரியா இருக்கும் அன்னைக்கு சுஜிலா ஜிரவள ஆண்குரு சிறல் சுஜிலா ஜிரவளை இப்போ ஆண்குரெல்லாம் இருக்கும்.
1: இதானே அதான்
0: பாட்டா தருகிறேனா?
1: நன்றி
0: நன்றி நன்றி பெரியம்மா, உண்மையிலே நல்ல ஒரு பாட்டு தானே அது.

0: ஆம், அந்த பாடல் அவ்வளவுதான். அன்னை செய்த பாவம் கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் என்றால் ஒரு சிறிய பாடல் தான் அந்த பாடல். என்ன அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது என்ற அந்த பாடல் நல்ல கருத்தாள மிக்க பாடல். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். நான் மனோகரி சுப்பிரமணியம்.
0: மனோகரி சுப்பிரமணியம், நலமா இருக்கிறீங்களா அம்மா?
1: இருக்கின்றோம். பணிகளுக்கும் தொகுப்புக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
0: அதே போல நீங்களும் இணைந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சி தருகிறது. என்ன பாடல் வேண்டும் அம்மா?
1: எனக்கு காலங்களில் அவள்
0: சொந்த அருமையான பாட்டு.
1: உங்கள் குரலில் முதல் பாட்டு பாடி கிட்டு போடுங்க.
0: நீங்க பாட மாட்டீங்களா? ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற அந்த சிறப்பை பாருங்கள். என்ன என்ன பிபி சீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல்,
1: அருமையான பாடல்கள். இசை இசையெல்லாம் நல்ல இது.
0: எழுதலாம் நாங்கள் இப்ப வர பாட்டுக்கு அப்பாட ரெண்டு மூன்று தரம் திருப்பி திருப்பி போட்டுதான் இது சரியா இருக்குமோ.
1: அந்த முந்தி இசைகள் குறைவு, ஒரு மேளவாத்தியம் இதோட இப்ப பாட்டுக்கு மேலால ஆயிரம் இசைகளோட பாட்டு.
0: பறவைகளில் இவள் மணிப்புறா, அது ஒரு எவ்வளவு இந்த பாடலை பாருங்க. இந்த பாட்டுக்கு அப்பால இப்படி ஒரு பெண்ணை வர்ணித்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும் என்றதை பெண்கள் உணர வேண்டும். விளங்க, பறவைகள் அவள் மணிப்புற, காலங்களில் அவள் வசந்த மண்டா. எந்த நேரத்திலும் ஒரு வசந்த மண்டா, ஒரு குளிரும் இல்லை வெக்கையும் இல்லை, ஒரு ஆனந்தமான ஒரு காலநிலை. கலைகளில் அவள் ஓவியம். அல்ல, என்னன்னா வீட்டை வெறுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்தினாலும் டெலிபோன் அடிச்சு எங்க பண்ணிக்கிறாள் கெட்டல வாங்க விரைக வெங்காயம் பண்ணிக்கோங்க. ஏதோ நான் அடித்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அமைதி என்ற சாமானிப்பை இல்லை. அது காரணம் என்னென்னா உணவு வகைகள், ஒரு ஏக்கம் பதட்டம், ஒரு கோபம் எல்லாம் தானாக வந்துட்டும் இல்லையோ. ஒன்றும் செய்யலாம், சமாளிக்கிற அளவு சமாளிப்போம். இல்லை அடிய அடிய வேண்டி போட்டு இருப்போம். அருமையான பாட ரெண்டு வரி
1: பாடுங்க.
0: காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. மல்லிகை அவ்வளவு பாசமும் தரும், ஒரு அருமையான பூ. அவ்வளாத்தையும் ஒப்பிட்டு கைது கிடக்கு ஒரு பெண்ணுக்கு. எங்களுக்கு பாருங்க, எங்கட இருந்த பஸ்ஸுக்க பாருங்க, பெண்கள் இருக்கிறார்கள் எழுதி கிடக்கு, திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்கும். என்ன ஆண்கள் இருக்கிற இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதை எழுதியிருக்கோம். அப்ப எங்களை ஒரு கொடூரமா தான் பாக்குறாங்க. சரி, பாடல் கேட்போம். என்னம்மா, நீண்ட நாட்களுக்கு பிறகு உரையாடியது ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி.
0: அருமையான ஒரு பாடல் இதோ, பிபி சீனிவாஸ் அவர்களுடைய பாடல். இன்று எல்லாமே ஒரு இதமான பாடலா கிடையாது.

0: காலங்களில் அவள் வசந்தம். அற்புதமான ஒரு பாடல், மேலே ஒரு மென்மையான பாடல், பிபி சீனிவாஸ் அவர்களுடைய பாடல். இந்த குரல் யாருக்குமே பொருந்தாது, அது ஒரு அற்புதம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். ராசாத்தி தியாகராஜா, நலமா இருக்கிறீங்களோ நீண்ட நாட்களின்
1: பின்னர்? உங்களோட
0: சொல்லம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: சந்தோஷம், மண்ணுக்குள் நிலவு அந்த படத்துல இருந்து பொங்கியதே காதல் வெள்ளம் அந்த பாட்டு கேட்ட கொண்டு வந்த எல்லாருமா கேப்பா.
0: பொங்கியதே காதல் வெள்ளம்,
1: காதல் வெள்ளம்,
0: வெள்ளம் காதல் பொங்கி தான் இருதுன்னு ஆலயங்களிலே வந்து தேவாரம் பாடுவா, பஜனை பாடுவா, ஒருவருக்கும் ஆண்டவர்

0: நேரம் 7:23 நிமிடம். சரி, வைபருடாக யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம், நான் டாக்டர் ரவி
0: அழைக்கிறேன். ரவி அவர்கள், டாக்டர் ரவி அவர்கள்.
1: ஓ, சுகமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்க நலந்தானே?
1: ஓ, அண்ணன் நலமா இருக்கிறோம்.
0: நல்லது, சந்தோஷம். என்ன பாடல் கேட்க போறீங்க வீட்டை இருந்து?
1: பார்வை ஒன்றே போதுமே.
0: ஆ, என்ன பாட்டு ஐயா? அவருக்கா பாடி விடுங்கப்பா.
1: அது எனக்கு தெரியாது.
0: என்னங்க, வைத்தியம்தான் பார்க்க முடியும், அவ்வளோதானே?
1: எனக்கு தெரிஞ்சதே செய்வேன், தெரியாத தெரியான்னு சொல்லுவேன். இந்த பாட்ட சத்யா, ராஜா, இந்த வைஃப் ரஞ்சினி, நான் நாலு பேரும் கேட்கறதுக்காக கேட்கிறேன்.
0: ஆ, அருமையான பாட்டு. பல்லாயிரம் சொல் வேண்டுமா பார்வை ஒன்றே பூ. என்ன பாட்டு! காதல் நானு, இந்த பார்வைக்குள்ள ஒரு அசை வரும். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சூப்பர்மா. அருமையான பாட்டு, ரொம்ப பாட்டு. நான் மேடைகளிலே பாடுகின்ற பாடலே இதுவும் ஒன்று. கேட்போம் பாடலே. என்னையா? நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இதோ அருமையான ஒரு பாடல், கேட்டு பாருங்கள் எல்லோரும்.

0: கண்ணதாசனுடைய வரிகள் டி எம் சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி பாடியது. இதிலே ஒன்று நீங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே, அதாவது டி எம் சவுந்தரராஜன் எப்படி ஜெய்சங்கருக்கு பாடியிருக்கின்றான், அந்த ஜெய்சங்கருடைய குரலுக்கு பொருந்தக்கூடியதாகத்தான் அவர் பாடுவார். இப்போ சவுந்தரராஜனுக்கு பாடுறதுன்றதை விட நடிகர் திலகத்துக்கு ஒரு குரல், மக்கள் திலகத்துக்கு ஒரு குரல் அவர் வைத்திருப்பார். அதே நேரம் அசோகனுக்கு பாடியிருக்கின்றார் வீடு வரை உறவு என்ற பாடல், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: முந்திய
0: விட கொஞ்சம் நீங்க என்ன பிரச்சனைண்டாமா, இடியப்பம் புளியறதுல வந்து மாவினுடைய பதம் இருக்கு, அது மிக முக்கியம். நீங்கள் அரிசி மாவு கூட போட்டா இருக்கும், மற்றது மாவு குழைக்க அரைவாசி வச்சு மற்றதை பொலித்தினால மூடி வச்சிருக்கணும், காஞ்சாலும் கரைச்சாலும் பாருங்க எவ்வளவுல புளியறான் புளியறண்டு. மற்றது சில பேர் முந்தி வந்து இடியப்பத்தட்டுக்கு மேல புளியறது இல்லை, இப்ப இடியப்பத்தட்டுக்கு உள்ள அந்த வளையத்துக்குள்ள புளியறது அங்கெஞ்ச போவா அதென்ன. என்ன செய்தாலும் நாங்கள் இருக்கோம் தானே சாப்பிடுறது, எங்களை எப்படி செய்தாலும் நாங்கள் தானே சாப்பிடுறது.
1: அது சரிம்மா,
0: கூடாது நீ சொல்லாது சரி. என்ன பாட்டம்மா வேணும்? அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும். என்ன பாட்டம் பாப்ப, என்ன பாட்டு, என்ன படம் பண்ணு பாப்ப. அதுல அந்த இசை வருகிறது பாருங்க, இதய கமலம். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே
1: எல்லாம் நிஜத்தோட சம்பந்தப்பட்ட
0: பாட்டு. இந்த பாடல்கள் எங்களுக்கு பொருந்துறது என்னண்டா, இந்த அந்த தத்துவங்களும் எங்களுக்கு எழுதின மாதிரியே வந்துடும் சிறவள் என்ன. நாங்கள் வெளிநாட்டுல இருக்க எத்தின பாட்டுகளை கேட்டிருப்போம், காதல் கடிதங்களும் எழுதுறது. இப்ப வந்தா கடிதமும் இல்லையோ ஒன்றும் எல்லாம் வாட்ஸ்அப், அந்த சந்தோஷம் இல்லையே நம்மா.
1: ஒரு கடிதம் சொன்னாலே
0: கரைஞ்சு போடும் அந்த கடிதம் வாசி வாசி அதுக்குள்ள அன்பு யாரு இரே முத்தையாண்டு பொய்யெல்லாம் எழுதி விடுவினம். இப்ப அதுவும் இல்லையே ஒன்றும் இல்ல போ. திருமணம் செய்யும் பொழுது அங்கிருந்து கடிதம் பெறையக்கல அதுல எழுதி விடுவோம். நாங்களும் காமணத்தியாலம் 1100 ரூபா கொடுத்து அப்ப கதைக்கிறாரு கிடையாவியா கூப்பிடுவ கூப்பிடுன்னு அங்கால கொண்டு விடுவா கதைக்கிறதுக்கு எல்லாம் வாக்களிக்கிறவன் எவ்வளவு விளையாட்டுகள்.
1: இப்ப
0: சரி பாட்டு கேப்போமே, நம்மா
1: நன்றி
0: அம்மா, நன்றி நன்றி. கலகலப்பு ஆனந்தம், இதோ ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடல். பி சுசீலா அம்மா, டி எம் சவுந்தரராஜன் இவர்களெல்லாம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்துக்கள். சும்மா சாதாரணமான கலைஞர்கள் அல்ல, அவர்களெல்லாம் மிகப்பெரிய சொத்துக்கள். அப்படிப்பட்ட கலைஞர்களுடைய

சரி, காத்திருங்கள் அன்பானவர்களே, ஒரு பாடல் கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் செல்லலாம். நேரம் 6:39.

0: வாரிதுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0674-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

0: வணக்கம் அன்பான உறவுகளை. நேரம் சரியாக 7:46. இப்பொழுது முதல் இடம்பெறுகின்றது உங்கள் எண்ணங்களும் உங்களும் விருப்பம் நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்குவதற்கு எமது வளமையான அன்புறவு நண்பர் அறிவிப்பாளர் ஜெகன் அவர்கள் வருக தரவில்லை. அதற்கு பதிலாக அன்பானவர்களே, நேரத்தை கரைக்காமல் கருத்தோடு நாம் இந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். எமது வாழ்வியல் முறை, எமது வாழ்வியல் முறை என்பது அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும், கலை கலாச்சார பண்பாடுகள் ஒழுக்கங்கள் இப்படி பல வண்ணங்களுக்குள் நிறைந்திருக்கிறது. எனவே புலம்பெயர் நாட்டில் வந்த பிற்பாடு அல்லது ஊரிலும் இந்த பழக்க வழக்கங்கள் கலை கலாச்சார பண்பாடுகள் எங்களுடைய வாழ்வியல் முறை மாறியிருக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. வாழ்வியல் முறை, வாழ்வியல் முறை என்றால் இங்கே அடிமட்டத்திலிருந்து நீங்கள் வரலாம். எங்களுடைய தோட்டங்களுக்குள் நாங்கள் கலப்பி ஏந்தியதிலிருந்து இன்று தண்ணி அள்ளி வைத்திருப்போம் மண்குடத்திலே இல்லையா, அந்த மண்குடங்கள் இங்கே. நாங்கள் இப்பொழுது குளிர்சாதன பெட்டிகளை தேடி ஓடுகிறோம். அன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான குளிர்சாதன பெட்டிகளும் கண்டுபிடிக்கவில்லை, அதற்கு உங்களுக்கு தேவையும் இல்லை. காரணம், மண்பானையில் வைத்து நாங்கள் நீரை அருந்தினோம், அதை சுத்தமாகவும் இருந்தது. வருகின்றவர்களுக்கு அதாவது செம்பன்று சொல்வார்கள் ஊரில், இப்போ கேட்டா சொல்லினா உங்களோட வீட்டை இல்லையாண்டா, நம்ம வெளிநாட்டுக்கு வந்தோடனே சில பேர் மறந்துருக்கலாம். அந்த செம்பிலே தண்ணி கொடுப்பார்கள். அந்த செம்பு வந்து புளி இந்த சக்கரையில் போட்டு மணல் போட்டு மினுக்குவார்கள். பார்த்தா சும்மா பளிச்சென்றிருக்கும். அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அந்த சட்டி பானைகளெல்லாம் கழுவி வைக்கின்ற பொழுது இந்த செம்பும் ஒரு செப்புக்கள், அது அப்படியே தண்ணி குடிக்கும் பொழுது அந்த வாசமும் சேர்ந்து உள்ளே போகின்ற பொழுது அதெல்லாம் உடல் ஆரோக்கியம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. பிரிட்ஜு கிடக்கிற தண்ணியை கொண்டு வாண்டோடு குளிர் தண்ணியை குடித்த உடனே அந்த கனதியான குளிர் வருகின்ற பொழுது இந்த காதுக்க குத்தும். நீங்கள் யாருக்காவது பாருங்கள், உணவு வகைகள் அல்லது எங்களுடைய பண்பாடுகள் வருகின்ற பொழுது வருகின்றவர்களுக்கு நாங்கள் வழங்க இருங்கொண்டு செல்லிப்பட்டு, பெரியவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து, நாங்கள் நிலத்திலே இருந்த பழக்கம் பாயிலே இருந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. கதிரி என்பது முந்தி குறைவாக இருக்கும். வருகின்றவர்கள் ஒரு பெண் பார்க்க போனால் அல்லது போனால் ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு பரிமாற போனால் அங்கே பாய் போட்டு புட்பாயன்னு சொல்வார்கள், அதில் தெரியும் வண்ணப்பாயன்னு, அந்த பாயை போட்டு இருக்க விட்டு வந்த வைக்கு தேநீர் கொடுத்து வரவேற்று சிறப்பாக அங்கே நடக்கும். எனவே அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இது அறியாதவர்களுக்கு அது தெரியாது, அறிந்த எங்களுக்கு அதோடையே பழக்கப்பட்டவர்களுக்கு. அடுத்து வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், வீடுகள் இப்பொழுதெல்லாம் போட்டி, வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் எல்லாம் ரெண்டு பேர் இருந்தாலும் 3 மாடி வீடு அல்லது 2 மாடி வீடு கட்ட வேண்டும். அது ஒரு பவர், வேறு ஒன்றுமே இல்லை. மேலேருந்து காட்டேக்கிலிருந்து கீழே வர்றதுக்குள்ளே ஆள் முடிஞ்சிடும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னது மாதிரி தான், பெரிய வீட்டை கட்டிட்டேன்டாப்பா இப்படியெல்லாம் கட்டாதே கூட, ஏன்னு கேட்டால் 3-4 பேர் இருக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்குள்ளே எனக்கு நெஞ்சு அடைக்குதுண்டு, அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கல. எனவே அன்றைய காலகட்டத்தில் முத்தங்கள் இந்த சாணகம் போட்டு கறிக்கட்டியும் போட்டு மெழுகுவார்கள். மெழுகினா அதை பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும், அது ஒரு குளிர்மையான இடம். அதில் நாங்கள் சிம்மார் துவாயத்துண்டை விரிச்சு போட படுத்தால் அந்த உடம்புக்கு நல்ல கெத்தியாக இருக்கும். ஓலை வீடு கிடுகால மேயப்பட்டது, வேலிகள், சுவாத்தியமான காற்றுகள் இப்பொழுது எங்களுடைய அதெல்லாம் இருந்தது இப்பொழுது எங்கே? அப்போ எங்களுடைய வாழ்வியல் மாறி இருக்கிறதா இல்லையா? இந்த வாழ்வியல் மாற்றத்தால் எமக்கு நன்மைகளா தீமைகளா என்று நாங்கள் உரையாடுவோம். சரி, அதுக்காக நீங்கள் அழைப்புக்கு வாங்க, சந்தோஷமாக உரையாடுங்க, நல்ல பாட்டு கேளுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுடைய மனதில் இருக்கிறதில் கொட்டி தீர்ந்து விடுங்க. அழைப்புக்கான தொலைபேசி இலக்கம் 0033-9100-48-47-71, 0033-48-32-15-40. வைபர் இலக்கமும் இருக்கின்றது 0033-650-77-74-27. வாருங்கள், உரையாடுவோம், சந்தோஷமாக பாடல் கேட்போம். யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரஜினி நாகேந்திரம். நலத்தோடு வந்திருக்கிறீர்கள், சுகத்தோடு
1: உரையாடுவோம்.
0: உரையாடுன தலைப்பு தெரியும் தானே?
1: வாழ்வியல் சம்பந்தப்பட்ட
0: புலத்திலும் சரி நிலத்திலும் சரி எங்களுடைய வாழ்வியர்கள் மாறி இருக்கிறதா பிள்ளை குட்டிகளுடைய
1: மாறி இருக்கு அதோட இப்ப பெரும்பாலான அங்க இருந்து வந்த ஆட்கள் கூட மாறி இருக்கிற நாங்கள் அப்படியோ அங்க இருந்து நாங்கள் கட்டத்திலும் இருக்கிறோம் சரி அங்க அப்படித்தான் இருந்திருப்பீங்க எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்கள் கல்வீட்டிலும் இருந்த நாங்கள் ஓல வீட்டிலும் தான் இருந்த நாங்கள் பிள்ளைகள் சீதனம் பண்ணி கொடுத்தா பிறகு அக்காவுக்கு சீதனம் பண்ணி கொடுத்தா பிறகு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி இருந்த நாங்கள் அம்மம்மாண்ட வீடு அம்மாண்ட வீடு ஓல வீடு ஆனா அங்கதான் நாங்க போய் படுப்போம் அம்மாவோட சேர்ந்து தூக்கத்துக்கு செல்வோம் அவ்வளவு நல்ல சாணி எல்லாம் போட்டு அந்த பெட்ரி எல்லாம் போட்டு மெழுகி இருப்பா என்ன
0: குளிர்மையம்மா அடுத்தது அந்த கருப்பாக இருக்கின்ற பொழுது ஒரு அழகு பேர் அழகா இருக்கும் வீடு என்ன
1: மண் அதை விட மாமரம் என்ன முருங்கை மரம் என்ன இங்க நாங்கள் முருங்கையிலேயே தேடி அப்ப அங்க எங்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை இது சாப்பாடு கேட்ட நாங்கள் இப்ப முருங்கையில அகத்தியில இல வகைய தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்
0: இல்லையே ஏனென்று ஏன் ஓடுறோம் என்று கேட்டா இப்பதான் நாங்கள் எங்களுடைய ஆடு மாடுகளின் குணம் எங்களுக்கு அதனால இப்ப ஓடுறோம்
1: அதை ஓடிக்கொண்டிருக்கிறோம்
0: எங்களுடைய உடம்பிலே அம்மா என்னென்ன மாப்பொருள் உயிர் சத்துக்கள் இந்த என்னென்ன தேவைன்றது எங்களுடைய சுத்தாடல்ல இருக்கிற அந்த சுவாத்தியத்தோட இருக்கு முருங்கையில இருக்கு முறுக்கை இருக்கும் முசுட்டை இருக்கும் எல்லாத்த வேலியெல்லாம் கொவ்வையில
1: இருக்கும்
0: அங்க இருந்து கொவ்வங்காய் இல்ல மற்ற பாவக்காய நெல்லிக்காய அடிச்சு குடிக்கணும் கொஞ்சத்தைய குடிக்கணும் அப்ப ஆரம்பத்தில் இருந்தே அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது போனால் எங்களுடைய அந்த வாழ்வியல் மாற்றம் அடைந்ததால் எல்லோருக்குமே திடீர் திடீரென்று வருத்தங்கள் தானாக வருகிறது
1: இப்ப இல்ல ஓமா எல்லாருக்கும் டாக்டர் கண்டு பக்க இதுவே அடைப்பு தானே கூட வருது எல்லாம் 25 வயசுன்னா சும்மா பாக்க போய்க்கலாம் எத்தனை பேருக்கு வருத்தம் இருக்குது ஆனா இப்ப எனக்கும் இருக்குதானே இப்ப நான் வச்சுக்கோ என்ன வச்சுக்கோ நான் கதைக்க கூடாது எனக்கு இப்ப சுகர் வருத்தம் 20 வருஷமா இருக்கு கடைசி மான் வயத்துல இருக்க வந்தது அதுக்கப்புறம் 5 வருஷம் இல்லாம இருந்தது இப்ப இருக்கு எனக்கு என்ன
0: மற்றது ரத்தம் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு திறமான சாப்பாடு வந்து பீட்ரூட்டோ ரத்தத்தை சுத்திகரிக்கும் மற்றது இந்த இடைக்கிட இந்த தேநீர் குடிக்கின்ற பொழுது எங்கட ஊர்ல வந்து நன்னாரி வேர் ஒன்று இருக்குமா நிலத்துக்கு கீழே கிண்டி எடுக்கிறது அது வந்து ஒரு இஞ்சி எல்லாம் இஞ்சி வந்து தோலோட
1: போடக்கூடாது
0: தோலை சீவி போட்டு சாதுவ இடிச்சு போட்டாதான் போட்டாதான் இருக்கு அதுல எல்லாம் தோல்ல கூடி அது கொஞ்சம் அந்த சொறிகிற தன்மைகள் இருக்கும் அந்த வருத்தத்துக்கு ஏற்றதா இல்லையா அந்த வெளித்தோலை இஞ்சி
1: என்று
0: சொல்லினோம்
1: அதோட மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா இஞ்சி சாப்பிடக்கூடாதுன்னு
0: சொல்லிடுறேன் மரவள்ளி கிழங்கு மற்றது பிலாப்பழம் புட்டும் அது அந்த அந்த சாப்பாடுகள் வந்து ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தானே நம்ம
1: அங்க எங்கட எங்க அம்மா எங்களை பிலாப்பழம் உடைஞ்சு வச்சா நாங்க சாப்பிடவே மாட்டோம் பள்ளிகள் தலைவரை எங்களை துண்டா வண்டி வைக்கணும்
0: எங்கட
1: அப்படி சாப்பிட்டனாங்க இங்க வந்து தேட வண்டி கிடக்கு
0: இல்ல பிலாப்பழம் தேடுறது ஒரு பக்கம் மரத்தில காகம் கொந்தி இருக்கத்தான் நாங்கள் பிடுங்குவோம் அரடி ஏதாவது கோயில் இந்த மடையல் வைக்கிறதானே கோயில் மடையலுக்குண்டா அப்படியே பெரிய பிளாக்காய வெட்டி அதை நாலாக்கு சுத்த வர வச்சுட்டு அதுக்குள்ள வாழைப்பழத்தை அடுக்கி போட்டு பின் அதுக்கு மேல பலகாரம் அடுக்கி மடை வைக்கிறது தெரியும் தானே
1: தெரியும்
0: அந்த பால் ரொட்டிகள் எல்லாம் பெரிய பால் ரொட்டி என்ன இப்பொழுது எங்கட ஊர்ல எங்களுடைய வயதானவர்கள் எல்லாம் சொன்னா நம்ம மாட்டியல் பாக்கு வட்டி வச்சிருக்கிறேன் ஒரு முழு பாக்க வாய்க்க போட்டு டண்டு தரம் அங்க இங்க கொடுப்புக்க போட்டு கடிச்சு போட்டு பெண்ணு வெத்தில போடுவோம் ஆனா இப்ப சீவின பாக்கியே நாங்க சப்ப மாட்டோம் பல்லினுடைய இங்க வெளிநாட்டுக்கு வந்து அரவாசி பேருக்கு பல்லு வருத்தம் கண் வருத்தம் காது வருத்தம் இவ்வளவு மிக முக்கியமாக வருது ஓமோ இல்லையோ அந்த காலத்துல மருந்து இடக்கட இந்த கூழ் குடிக்கிறது அதெல்லாம் அவ்வளவு சுவாத்தியம் தெரியுமா எல்லாத்தையும் போட்டு குடிக்க எல்லாம் உடம்புல உள்ள அத்தனையும் வெளியில போயிரும்
1: அது நாங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா நான் வீட்டுல செய்யறோம் நாங்கள்
0: மற்றது வேர்க்க சாப்பாடு இருக்கு இல்லையாம்மா நீங்கள் என்னதான் செய்தாலும் சாப்பிடும் பொழுது வேர்க்க வேணும் உச்சி வேர்க்கின்ற பொழுது அது பச்சை மிளகாய் பொருளிகளோ அல்லது வெங்காயம் பொருளிகளோ அது வேற பிரச்சனை நீங்க போடுகின்ற பொழுது வேர்வை வெளியில போகணும் ஒன்று வேலை செய்ய வேர்வை போகணும் மற்ற சாப்பிடும் பொழுது வேர்வம் கொதிக்க கொதிக்கும் இப்ப இங்க உரிச்சி கதுக்கி போட்டு திருப்பி அதை வச்சு இந்த சாப்பாட்டுக்கு இன்னும் ஒரு சிறப்பான சாமான் அது சில பேர் தான் சாப்பிடுவோம் இந்த குடல் இருக்கலாம்
1: ஆட்டுக்கூட நாங்க சமைக்கிறோம் நாங்க.
0: அந்த அது வந்து அது ஒரு அது அது மனம் போக மட்டும் நல்லா அவிக்கணும்.
1: ஓம்
0: அது நீங்க என்னத்துல அவிக்கிறீங்க?
1: மஞ்சள் போட்டு அவிக்கிறோம்.
0: போட்டு சா பிடிச்சதான் போட்டுட்டு விநாயகிரி கொஞ்சம் விடலாம். கத்திரிக்காய் சின்னஞ்சினாக்கறி போட்டா அது அது ஒரு பைத்தங்காய் போடுறது அது ஒரு அது வேற டேஸ்ட். அது தெற்றுமண்டல வைத்து குடல் புண்ணு இருக்கல்லோ நாக்கில வார புண்ணு இருக்குதா நாக்கிலே இந்த வெக்கைக்கு வரும் அதுகள் எல்லாம் இல்லாப்போம். தனி குடித்தனங்கள் அந்த காலத்துல தனி கூட்டு குடும்பம் இருந்தாலும் பிறகு கிட்ட இருந்தாலும் அவையில கொண்டு ஒரு வீடு கட்டி அவர் தனி குடத்துல விட்டுடுவோம். என்ன
1: என்ன
0: அப்பதான் பிள்ளைகளுக்கு தெரியும்.
1: இப்ப வந்து அரசு வந்து ஐயாவோட போட்டு ஐயா அம்மாவோடய போயிட்டு
0: அது போச்சு.
1: அதெல்லாம் ருசியா சாப்பாடு எல்லாம் அவையலோடய போட்டு சொந்த வந்தாலும் அவையலோடய போயிட்டு
0: இல்ல என்னத்துக்கு என்னது என்று சொல்லி அப்ப உள்ளவருக்கு தெரியும். இடியப்பத்துக்கு ஒரு பால் சொறி அல்லடி போனா ஒரு சம்பல் புட்டுக்கு மாம்பழம் அல்லது பிலாப்பழம் அல்லது போனா ஒரு கோழி குழம்பு ஒரு இறால் குழம்பு பிராட்டி விட்டா அடுத்த நாளும் அந்த சட்டியை நேரம் கொண்டு போவோம்.
1: இப்ப நாங்களும் மாறி விட்டோம் எங்களை இளைய தலைமுறைக்கும் தெரியாது இப்ப எங்களை பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது என்ன
0: ஒரு காலத்துக்கு பிறகு இந்த பலகாரங்களே இல்லாம போகும். நீங்க இருந்து பாருங்க முருகு சுட தெரியாது பால் ரோடி சுட தெரியாது சிப்பி சுட தெரியாது சிப்பிக்கு என்னன்னு கிட்ட வாழை மடல் இருக்கோ அதை குறுக்க வட்டி போட்டு அதுல மாவை தட்டி போட்டு இப்படி திருப்பி விட்டா அப்படி உருண்டு பெறும் அதுல ஒரு அச்சு இருக்கு. மேல இப்ப நாலஞ்சு கண் உள்ள அச்சுகள் வந்துருக்குதானு. சரி என்ன பாட்டு பண்ணுமாம்மா?
1: என்ன பறவை சிறகடித்து
0: அம்மா என்ன பறவை சிறகடித்து என்ன சத்தம் கேக்குது?
1: அது அங்கால எனக்கு ஒரு டெலிபோன் ஒன்று வந்திருக்கு.
0: சரி ஓகே நன்றி.
1: ஓகே ஓகே
0: அம்மாவுக்கு என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா உன்னிமைகளிலே. அருமையான ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜனுடைய தனித்துவமான குரல் அசோகன் அவர்களுக்கு பாடியிருப்பார். என்ன பாட்டம்! தென்றல் பாடும் தாலாட்டில் இன்பம் பெறவில்லையா ஊஞ்சலை போலே. இந்த பாடலை கேட்டு பாருங்க என்ன மகிழ்வான பாடல். நேரம் இப்பொழுது 7:59 மகிழ்வாக உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள். வாருங்கள் உரையாடுவோம் சந்தோஷமாக.

0: டிஎம் சவுந்தரராஜனுடைய அருமையான ஒரு பாடல், நல்லொரு உரையாடலையும் சகோதரி தந்திருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்கே வந்திருப்பவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம். நல்லா, நீங்க நலந்தானே?
0: நான் நலமோடு இருக்கிறேன் அப்பன். சொல்லுங்க ஐயா.
1: பாட்டு சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: எந்த இரவு முதல் இரவு?
0: எந்த
1: எந்த இரவு முதல் இரவு?
0: சரி சொல்லுங்க.
1: இந்த இந்த இரவு முதல் இரவு அப்படியே இருக்கும் ஏதோ ஒன்று. சரி.
0: குறிப்பிட்டீங்க,

0: மாற்றமடைந்த தீமைதான்.
1: சரி, சொல்லுங்க என்ன விஷயம்.
0: என்னன்னு சொன்னா, மாற்றம் அடைந்த பிறகு ஒண்ணு அந்த பழைய கலாச்சாரங்கள் எல்லாம் விட்டு போயிட்டு இருந்தேன். முன்பு முதல்ல இல்லை, இந்த கலாச்சாரம் விட்டு விட்டு இப்ப புதிய தலைமுறை வந்து
1: சொல்லுங்க,
0: புதிய தலைமுறை வந்து ஒன்றுமே அந்த கடைப்பிடிப்பு இல்லை, பழைய நிலைமை சாப்பாட்டுல இருந்து இல்லாம சரியா. இப்பொழுதெல்லாம் இந்த புதிய புதிய இந்த லைன்ல நின்று சாப்பாடு எடுக்கிறது, திருமண நாடுகள் நாட்கள் அப்படியானது. பழைய பழசு வந்து பழைய காலத்தில் வந்து இந்திரன் ஒரு வருத்தம் வந்து அதுக்கான சிகிச்சையை வந்து சுமமா செய்தார். இப்பொழுது என்ன செய்கிறார் சொல்லுங்க, இந்த மருந்துகளை எடுத்து தங்கள் இப்பொழுது மருத்துவமாக மாறிவிட்டது. என்ன அந்த பழைய முகை இப்ப இல்லை. முன்பெல்லாம் நாங்கள் அந்த இள குள்ளைகளை சாப்பிட்டு அந்த அந்த மருத்துவம் செய்தோம். என்ன அப்ப அந்த இந்த முறையெல்லாம் மாறிட்டு தான். இப்பொழுது பழைய முறையில் இல்லை. நாங்களாம் இந்த குறிஞ்சால சாப்பிடுவோம், அப்படி எல்லாம் எல்லாம் எல்லா இலைகளையும் சாப்பிடுவோம். இப்போ உள்ள இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து வந்துட்டு இல்லை, அதான் அந்த பழைய முறையெல்லாம் மாறிவிட்டது. என்ன இந்திரன் அப்படி பழைய முறையில இருந்திருந்தால் இந்த மருத்துவம் எல்லாம் மிக மாறிவிட்டது. பழைய முறையில எல்லாமே மாறிவிட்டு இப்ப எல்லாம் ஊர்ல கூட இந்த பீட்சா கெண்டிக்கு எல்லாம் வந்து விட்டது. பழைய பழைய எல்லாம் துளைந்து போயிட்டது. என்ன அப்படி பெரிய பெரிய மாற்றம்னா பெரிய இதோ ஒரு மாற்றம். அப்பொழுதெல்லாம் நடந்து போனோம், எல்லாம் ஒரு இயற்கையா இருந்தது. இப்ப நடந்து போனோம்
1: என்ன கேட்டா இதுல வந்து நன்மைய தீமை என்று கேட்டால், நடந்து நாங்க முந்தி சொன்னதுக்கு அல்லது எல்லாத்துக்கு நடந்து போனோம். இப்ப சைக்கிள் வந்தபடியா ஈஸி தானே. அந்த போக்குவரத்து யாராவது போக்குவரத்து இல்லையான்னு கேட்டா இங்க வந்திருப்போமே, நடந்து வந்திருப்பீங்களா பிரான்ஸுக்கு? அது வந்து அந்த நன்மைகள் வந்திருக்கு. இப்ப நாங்கள் ஆரம்பத்தில் வண்டியில போனாங்கள், இப்ப கார்ல போறோம். அதனுடைய அது வேற விபத்துக்கள் அதுகள் எல்லாம் இருந்தாலும் வேகம் எங்களுடைய நேரங்களை நாங்கள் குறைக்கிறோம், அது வேற. ஆனா இந்த வாழ்வியல் முறை இருக்குல்ல, எங்களுக்கான வாழ்வியல் முறை, அப்ப இருந்த அந்த மரியாதை கௌரவங்கள் பண்பாடுகள், ஒருவருக்கொருவர் அந்நிய ஒன்னியங்கள், பக்கத்தில் வீடு நடந்தா கூட நாங்களோட இப்ப எங்கட வீடு மாதிரி செய்யற நிலைமை, இப்ப பக்கத்து வீடுகாரோடைய நாங்க கதைக்கிறேன்.
0: பாடசாலைக்கு போன போது நாங்கள் எழும்பி, நானும் தம்பி எழும்பினுக்கு, அவர் சொன்னா ஏ நீங்க எழும்பி நிக்கிறீங்க, நாங்க இங்க ஒரு ஆசிரியர். அவர் சொன்னா தான் மின்னோட்டத்தை படிப்பிக்க போகும்போது தனக்கு முன்னால மேளம் அடித்துக் கொண்டு உள்ள வெளியில போயிட்டாங்க, தன்னை கவனிக்காம. அவன் சொல்ற நீங்க இவ்வளவு மரியாதையாக இது இப்படித்தான் நாங்க பழகினோம் காலத்துல, நாங்க பழைய இப்படித்தான் பழகினோம். அதான் உங்க அவர் சொல்லுவார், வந்த உடனே இல்ல நீங்க எழும்ப கூடாதுன்னு அபாத்தி பிடிப்பாரு உங்களை. அப்படியான ஒரு நிலைமை தானே இந்திரன். அப்படி அதெல்லாம் மாறிவிடும். அப்ப நாங்க வந்து முன்பே இந்த பெரியாக்கள் முன்னாலே கதைக்கவே மாட்டோம், பயந்து நிற்போம்.
1: இன்னொரு விஷயம் என்னென்று கேட்டால், நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய ஆக்கள் யார் என்று கேட்டால், அதை கவனமாக கேட்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்கள், அல்லது உங்களுக்கு குரு குரு என்று கேட்டால், குருவும் உங்களுக்கான மரியாதை. இப்பொழுது பாத்தீங்கன்னா தெரியும், கண்டனண்டவன் காலில் எல்லாம் விழக்கூடாது. இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஒரு கலியாவும் நடக்கன்னு கேட்டா 15 பேர் வந்து ஐயரை காலில் விழுகிறது. அது வந்து என்னென்று கேட்டா, சின்ன வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் அப்ப அவைகள் அதுல குருவென்றால் யார் என்று எங்களுக்கு என்னமே தெரியல. ஆனால் குருவென்றால் எங்களுக்கு படிப்பிச்சவர், எங்களுக்கு வழிகாட்டினவர்கள், அவர்கள் தான் குரு. விளங்குதாப்பன், அது எல்லாம் மாற்றங்கள் பெற வேண்டும். சரி, உங்களுக்கான
0: பாடம்
1: மற்றது சாப்பாடு விஷயங்கள் இருக்குல்ல அப்பன், சாப்பாடு விஷயங்கள் இருக்குதானே. அப்ப உள்ள சாப்பாடுகளிலே சுவை இருந்தது, அதை விட எங்களுடைய உடம்புக்கேற்ற சாப்பாடு, குளிருக்கு என்ன சாப்பாடு, வெக்கைக்கு என்ன சாப்பாடு என்ற விஷயங்கள், மற்றது எங்களுடைய உடம்பு வேர்வை வந்து மண்ணோடு கரைஞ்சி மண்ணோடைய நாங்கள் எங்களிடம் மண்ணுக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். விளங்குதாப்பன், எங்களுடைய மண் வந்து எங்களுடைய உழைப்பை சிறப்பாக வாங்கிச்சு என்று கேட்டால் அது தானாக அந்த பயிர் வளரும். இப்போ நாங்கள் ஒரு தோட்டம் செய்கிறோம் என்று கேட்டால், எங்களோட உழைப்பு அந்த மண்ணை பதப்படுத்தி அதை இதன்று கேட்டால் எந்த பயிரும் வளரும். அந்த மண்

பலப்படுத்த வேண்டிய பொறுப்பங்களை இருக்கலோ, அது மாதிரி எங்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டிய ஆசைகள் பேராசை ஆகினால் அளவுக்கு அதிகமான ஆசை ஒரு மனிதனை வந்து சோம்பறியாக்கிவிடும். புதிதாக ஏதாவது கிடக்கா? சரி, நன்றி நன்றி சௌரன், நன்றி நன்றி நன்றி. சரி, அது பார்த்திபன் அவர்கள் நேரம் இப்பொழுது 8:10.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் 8:15 நிமிடம். சரி, யார் அடுத்து வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இந்திரன், நான் ஏமலந்தராஜன்.
1: சந்திரசேகரம் ஐயா, ஐயா நலமா இருக்கிறீங்களோ?
2: ஓ, நலமா இருக்கு. நீங்கள்?
1: நாங்களும் நலமோடு இருக்கின்றோம். என்னென்றால், இன்றைய எமது வாழ்வியல் என்பது கலை கலாச்சார பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் என்று புலத்திலும் சரி நிலத்திலும் சரி மாறியிருக்கிறது. இந்த மாற்றம் நன்மையா தீ மாறுறது என்றது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா, எங்களுடைய ஊரில் உள்ள இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வேலிகள் எல்லாம் இல்லாமல் போச்சு. எந்த அளவில் எங்களுடைய வாழ்வுக்கு ஒத்து வருமானு சொல்லுங்க.
2: ஒரு ஒரு ஒரு ஒரு இஞ்சி தப்பினால் கூட பெரிய சண்டை வந்துடும் அங்கே. அங்கே இலக்கணக்கிழர் இருக்கிறார்கள். இந்த கதியார் உறிஞ்சி நீ அப்பா தள்ளப்பட்டு இதற்கு நீர் என்ன சொல்லுவது? அப்படி சண்டையில நாங்கள் வளர்த்தினாங்களே. என்ன எனக்கு முதல் வந்து அந்த பாட்டு வந்து மெலசாந்து போனார் அந்த பாட்டு எடுங்க. மற்றது அங்கத்தை வாழ்க்கும் இங்கிட்டு வரைக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. என்ன இப்ப பாருங்க, வந்து நாங்கள் அங்க வந்து வீட்டுக்கு வீடு வீட்டுல தொட்டில் இருக்கலாம், தொட்டில மாடு கட்டி இருக்கு, மாட்டு காலையும் மாலை பின்னரும் கறந்துதான் பாலை குடிக்கிறாங்களே.
1: என்ன
2: அப்படியா இல்ல? என்ன 6 மாதம் 7 மாதத்துக்கு போட்டிருப்பான் டேட். அதத்தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அதுவும் வெளியில வைக்கக்கூடிய வாழ்ன வெளியில வைப்போம், ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டுதான் குடிக்கிறேன்றது. மற்ற அங்க வந்து நாங்க வந்து
1: எங்கட கண்ணன் உரியில இருந்தான் வெண்ணைய திருடி சாப்பிடுவேன்,
2: வெண்ணைக்கு வச்சிருப்பேன். மற்ற மீன்கள் எல்லாம் திட்டத்துல போய் வேண்டி கொண்டு வந்து அதை
1: அவிச்சு போட்டு வைக்கிறது,
2: அவிச்சு போட்டு அதுக்குள்ள மற்ற ஊர் வேதன்டு அப்படி எத்தனையோ இதுகள் எல்லாம் அவங்க பதப்படுத்தி வச்சிருந்தவர்கள். அதுக்கண்டு ஒரு மூலையில ஒரு அடுக்கலையில ஒரு மூலையில கட்டிருக்கும். என்ன அதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் இப்பத்தே பிள்ளைகள் கதை எல்லாம் அவங்க தெரிய போகுது.
1: உங்களுக்கு தெரியுமா தெரியா உரி என்னன்றது தெரியுமா? உரி உரி மற்றது இந்த மீன் வேண்டி கொண்டு வருவோம் எல்லாம், அது என்ன சொல்றேன் மறந்து போன. உமல்
2: உமல் உமல் உமல்
1: உமல்
2: சில பேர் வந்து அந்த ஈக்கில் ஈக்கில்
1: கொண்டு வர அது கடற்கரையில மணல் பிறளத்தக்கனியா வேண்டி கொண்டு வருவினம் வேண்டி கொண்டு வந்து ஒரு சொதி வச்சால்
2: ஒரு வகையில முடிச்சுட்டு ஒரு வகையில அஞ்சல போட்டி தலைவன் முடிச்சுட்டு வருவாங்க.
1: அதெல்லாம் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, அருமையான விஷயத்தை சொன்னீர்கள் உண்மையில. அதை கொண்டு வந்து இங்க ஒரு மற்றது ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிடா அடிக்கிறன்னு சொல்லுவார்கள். அப்ப அந்த ஊர்ல வந்து பங்கு போடுறது, ஒரு 10 பேருக்கு அந்த பங்கு போட்டுதென்றால் அந்த அந்த ஆட்டினுடைய அந்த ரச்சி அந்த ஓலையில இருக்கும்.
2: அந்த பனிவலைய வட்டி எல்லாம் அந்த எத்திர பங்கண்டா பன்னெண்டு வாங்கண்டா பன்னெண்டு பனிவலைய வட்டி அப்படியே போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதை போட்டு கொண்டிருப்பேன். என்ன
1: பிறகு பார்த்தால் அந்த அந்த அந்த அந்த ஓலைய ஒரு கிழமையா அந்த வாசத்துல நே கொண்டு தெரியும். இப்ப ரச்சிய போட நே மெத்த பக்கத்தாலி ஓடுசு என்றால் அவ்வளவுலயே அந்த அந்த நான் அந்த முச்சி ஒன்று அடிக்கணும். இப்போ ஆடு வளர்க்குற வீடுகள் கிடை வளர்க்குற இடங்கள்ல அந்த ரோட்டால போனால ஒரு முச்சி ஒன்று அடிக்குமோ இல்லையோ?
2: அதுவோ மீன் காய்ச்சினா இந்த வீடு வழியே நாலாவது வீட்டுல காய்ச்சா இந்த பக்கம் இந்த வீட்டுல மணக்கும் என்ன.
1: அதெல்லாம் ஒரு உண்மையிலே இணைச்சு பார்க்கலாம். புழு கொடி எல்லாம் மற்றது ராஜவள்ளி கிழங்கு கரணக்கிழங்கு கரணக்கிழங்குகள் எல்லாம் ஒரு குடல் புண்ணுகளுக்கும் இவ்வளவு சத்தான சாமான். இந்த சுண்ணங்கத்திரிக்காய் சுண்ணங்கத்திரிக்காயே அது நின்று இடிச்சு போட்டு அந்த விதிகள் எல்லாம் வெளியே போட்டு அதை கோதை வந்து காயை விட்டுட்டு பதப்படி குரக்கன் குரக்கன் அடிச்சு
2: என்ன இது வந்து சாமி தூதுவடை சில பேர் வீடுகள் வழியே எல்லா சாமான் இதுவும் இருக்கும். என்ன
1: மாடுகளுக்கு அப்ப வைக்கிறது தவிடு புண்ணாக்கண்டு
2: எங்கட அப்பு எல்லாம் இந்த வேரிக்கறியோட பருத்தி நொச்சி
1: தோட்டம் செய்கிறவைக்கு ஒரு காலமும் அது ஏதாவது ஒரு காலநிலையாலே அல்லடி போன மழையால் அப்படி இப்படி மாறி வருகின்ற பொழுது ஏதாவது அழிவு வந்தாலே தவிர மற்றபடி ஒரு காலமும் அவைக்கு நட்டம் பெறாது. என்று கேட்டால் அவை இந்த அருகில உள்ள வேலியல் எல்லாம் பைத்தங்கண்டு மற்றது இந்த வெள்ளரி கண்டு அதுகள் அங்கே படர விட்டு அதையும் இந்த ரப்பு கூலிக்கு எடுத்து போடுவினோம். பைத்தங்காய் வண்டிக்காய் அந்த கரிகளில் உள்ள பயிர்கள் இருக்குத்தானே இந்த வேலியல்ல வளரும் அதுகள் எல்லாம் அதுல வச்சு மற்ற இந்த என்ன இன்னொன்று அவரைக்காய் அவரைக்காய்
2: அவரைக்காய் மற்ற இந்த போயிலக்காண்டுகள் கீரையை கொண்டு அப்படியே தட்டை போட்டு விடுவீங்கன்னா அது அந்த போயிலக்காண்டு வளர்றதுக்கு கீரையை
1: வாய்க்கால போட்டுட்டு வாய்க்காலத்தை ரெண்டு கரைக்கும் அது வளரும். என்ன மாதிரி ஐயா அந்த தோட்டங்களுக்கு நின்று நாங்கள் இவ்வளவு சிறப்பா இப்ப வெறுங்காலோட நடக்க வண்ணமே உயிர் போகுது என்ன இல்லையோ?
2: வீட்டுலயே நாங்க வெறுங்கால நடக்கல கிடக்கு
1: மம்பட்டியால் எடுத்து கொத்தி உடம்பு தண்டு அதை அந்த மண்ணை நாங்கள் ஒரு பொன்னாகத்தான் நினைச்ச நாங்கள் இல்லையோ? மாடு கட்டின மாடு கட்டின மாடு கட்டின தர கொத்துறது என்று கேட்டால் மழை பெய்தால் ஒளியா இல்லாட்டி கரைச்சன்
2: நாங்களும் தோட்ட வழியில நடந்து போய்க்குல அந்த இது வந்து வெள்ளரிக்காய் வடிச்சிருக்கும் அந்த மனத்துல தெரியுமா அந்த வெள்ளரிக்காய் வடிச்சிருக்கு
1: சொன்ன நம்ம வேண்டிங்கன்னா நாங்கள் அங்க எங்க தோட்டங்களுக்கு நடக்கும் நாங்க சர்க்கரை கொண்டு போறது அந்த சர்க்கரை அதுல அதையும் கடிச்சு வெள்ளரி பழம் கடிக்க அது வந்து வெள்ளரி பழம் இந்த பனி ஓலையால கட்டி வைக்கிறது அது வந்து வடிக்க அப்படி எல்லாம் காலங்கள் இப்பவும் இருக்குது பெரும் பயிர்கள் எல்லாம் இருக்குது வெங்காயம் மிளகாய் புயல கண்டு அப்படி பெரும் பயிர் ஒழிய இந்த சிறு பயிர்கள் எல்லாம் குறைவு.
2: இப்ப நாங்கள் காவலாண்டதை என்ன
1: காவலா அது வெட்டி தாக்குறது
2: என்ன அந்த காலத்துல சும்மா இருக்கும் இப்ப இந்த காவலாண்டதை கண்ணில போக கிடக்கு
1: உண்மை உண்மை உண்மை இருக்கும் வந்த இல வந்து ஒதியமில தான் புயல கண்டுக்கு மேல கண்டு குத்துறது மற்றது காவலா நீங்க சொன்ன காவலா குத்துறது மற்றது முளைய கண்டு நட்டாப்புறம் மேலே
2: கூடுதலா நாவல் குழுவைதான் குத்துற கோயில கண்டு நாவல் குழுவை பற்றி
1: சரி அருமையான விஷயங்கள் ரொம்ப நன்றி அண்ணா
2: நன்றி
1: வருகிறது உங்களுடைய பாடல் இவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்தது கேட்க கேட்க.

0: அருமையான அந்த பாடல் மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். காதல் தோல்வியில் ஏற்பட்ட அந்த பாடல், அருமையான பாடல். அந்த பாடலை கேட்டிருந்தார் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் யோகச்சரியம்மா.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எந்த விஷயத்தை சொல்ல சொல்ல கேட்டோட்டுக்கா இருக்க அங்கத்தை நினைவு முடிவதில்லை. வாழ்வியல் அங்கத்தை வாழ்வியல் என்ன
0: அதான் ஓடி வந்த நீங்களே.
1: என்ன ஒரு சுவையா இருக்கும்
0: குடிச்ச உங்களுக்கு தானே தெரியும்.
1: நீங்க குடிக்காத நீங்களா பாக்கிறதுல
0: மாட்டு பண்ணி வச்சிருந்தாங்க.
1: என்ன
0: பாட்டு வேணும்னு சொல்லி போட்டு கதைங்கம்மா.
1: கல்யாண சந்தேசாத பிறகுதான் அந்த திருமண நாளுக்குள்ள போட்டு அந்த திருவிழாக்கள் திருமண விழாக்கள் இருக்கிற கொண்டாட்டங்களை பற்றி கதை போட்டு கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரபாதம் அந்த பாட்டு இருக்கல்ல.
0: ஓ சரி,
1: அதை கேட்ப விடங்கி.
0: சரி விஷயத்தை சொல்லுங்கோ கதைங்கோ.
1: அதுதான் திருமண நாளா சொல்லவா வேணும். 2 மாதத்துக்கு ஆக்கள் சொந்தக்காரன் வாரதும் போறதும் கதை சொல்றதும் பலகாரம் சுடுறதும் ஒரு 10 நாளைக்கு முந்தையே என்னண்டு வீட்டுக்கு வெளியில எல்லாம் பாயெல்லாம் விரிச்சு அதுல இருந்து பந்து வேட்டில போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கையில கட்டிதான் சூற பலகாரங்கள் எல்லாம் என்ன.
0: ஊர்லயம்மா ஒரு பாய் இருக்கிறது, புட்பாய் என்று சொல்லி.
1: புட்பாய் இல்ல, அந்த சாப்பாடு செய்யக்கு அந்த புழுங்கல் காய போடுவாங்க பெரிய காயல்,
0: அதைத்தான் சொல்ற புட்பாய். அது கதிரிப்பாய் என்று சொல்ற கதிரிப்பாய்
1: என்ன
0: செய்யறா. வீடுகள் எல்லாம் பெரிய முத்தம் தானே.
1: முத்தத்துல
0: இப்ப கல்யாணம் வீடு கேட்டால் காட்டுத்தடி எடுத்து காட்டுத்தடி கட்டி பிறகு கிணத்துக்கிற அந்த பெப்பு இருக்குது, இரும்பு பெப்பு நடுவில் கட்டி பிறகு மேஞ்சி போட்டு பிறகு வெள்ளச்சியில உள்ளுக்கு அது என்னன்னு
1: சொல்றது
0: பந்தல் போடுறது, அது போட்டுட்டு வாழைக்குல கட்டுறதுக்கு வாசல்ல கரியா வீட்டுக்கு பலகாரம் அரியதரம் சிப்பி இதுக்கு பிறகுதான் இந்த பரத்துற வடைகள் எல்லாம் பிறகுதான் வந்தது. ஆரம்பத்துல வந்தது இவைதான் இந்த பலகாரங்கள் தான். பால் ரொட்டி எல் முறுக்கு சிப்பி
1: அரியதரம் வைத்தம் பலகாரம் தோண்டஞ்சு
0: இரும்புல செய்து மாவை தூச்சி போட்டு இரும்பு
1: சட்டிக்கு வருது. நீங்கள் வார நேரத்துல இந்த வாழ்வில சொன்ன உடனே இவ்வளவு சந்தோஷம். கோபக்காரர்ல அந்த நாளையில அந்த சந்தோஷம் தினமா நாளையில வந்து சந்தோஷம் வாங்கிடுது. அப்பதே இப்படி இப்படி வஞ்சகம் வச்சிருந்தே இல்லையா, சும்மா சண்டை பிடிக்கிறது எது ஒன்றா வர்றது.
0: மற்ற இன்னும் என்னன்னு கேட்டாம நீங்க கல்யாணம் விட்டு நாட்கள் ஒரு பக்கம், மற்றது ஊர்களில் இருக்கிற அந்த கோயில் பொங்கல் விழா. அதாவது வந்து பொங்கல் இப்ப பற்றாப்பழ பொங்கல் வந்தது பாத்தீங்களா, அங்கேயே போய் நின்று பொங்குற மாதிரி விறகு கொண்டு போய் சன்னதியில நல்லூர்ல இல்லை சன்னதியில வேற கோயில்கள் இல்லை இந்த பொங்கல் விழாவுக்கு மட வைக்கிறது. மட பெரிசண்டு வட மாலைகள் எல்லாம் போட்டு சுத்தவரை வச்சு வெத்திலவாக்குகள் வச்சு அதுல தேஜி காயில சாமானி குச்சி கொளுத்தி கற்பூரம் அந்த வாழை மடல்ல வாழக்குலிகளை எல்லாம் உயர்த்தி வைக்கிறது ஆற்ற மட பெரிசண்டு இல்லையா. அப்ப பெரிய பிரச்சனை
1: அய்யனார் கோயில் காட்டுக்கு இருக்கிறது இந்திரன். அன்னதானம் பூசை வச்சு செய்யறது அடுத்த நாள் தான் பொங்கல். அப்ப எல்லாரும் பொம்பளைகள் எல்லாம் போய் அங்க எல்லாரும் உருண்டா சாமச்சி சாப்பிட்டு வேண்டாம் அடுத்த நாள் பொங்கல் வேண்டாம் அப்படி எதுவும் எந்த சந்தோஷமான வாழ்க்கை இந்திரன் வாழ்ந்த நாங்கள் நாங்கள் என்ன.
0: கோயில்ல இந்த குலசோறு கொடுக்கின்ற பொழுதும் அது ஒரு சுவை ஒன்று இருக்கும். விளங்குதாம்மா. கோயிலுக்கு போனால் அங்க தெரியும் ஜன்னதி நல்லூர் ரெண்டு கட்டால் கடையில பாக்க ஒரு ஆசையா இருக்கும். காப்பு கடை, காப்பு கடை என்ன பெட்டி கடை
1: என்ன
0: பாருங்க இப்ப. ஆமா இப்ப பாருங்கம்மா, அங்கடைய இந்த சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கோயிலுக்கு போறதுன்னு கேட்டால் முழுப்பாவடை கட்டி தலையெழுத்து பொட்டும் அந்த அதாவது பூவெல்லாம் வச்சு கட்டி கொண்டு போகிற ஒரு தெய்வீகம் ஒன்று அவையில பாபத்துல இருக்கும்.
1: கோயிலுக்கு திருவிழாக்கு போயிட்டு கூட்டம் கூட்டமே அப்பா
0: இவ்வளவு சந்தோஷம் எல்லாமே. இப்ப
1: இப்ப
0: ஆலயங்களுக்கு போறதே சனம் குறைச்சி போடுறது. காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் அங்க சகலரும் தலைகளா போச்சு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் கோயிலுக்கு பூவறியதானே சுவாமி வரையக்கல, அந்த பூ நிலத்துல விழா அதையும் ஓடி போய் அதையும் எடுத்து தலையில கொளுறதுக்கு ஓடி போய் சண்டை பிடிக்குங்க. அங்க அந்த விளக்கு காட்டேக்க விளக்கு சனம் கொன்றேக்காது காடி வருது. ஒரு நாளாவது நான் அதுக்குள்ள போனது கிடையாது. நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க. கொட்டை பிடிச்ச மாதிரி திருநூறு வீடுக்கு அது காடி வர்றது என்ன அதுக்கு கடவுள் எங்களை பார்த்தா எங்களை மனஞ்சரி என்ன செய்ய போய் நெறி பட்டு அதை கிடிபட்டு பெயிண்ட் அந்த விளக்குகள்ல இந்த தலைமுடியல் பட்டு சாரியல் பட்டு அது ரொம்ப
1: சனங்கூடினா
0: சனங்கூடினா அதுல கோயிலுக்கு அப்படியே காட்டி போட்டு அதுல கீழ வைக்க வேண்டிய அனுபவத்து
1: போட்டு
0: நீங்க யோசிச்சு பாருங்க அம்மா. இப்ப கோயிலுக்கு உள்ள போட்டோம், உள்ள போட்டோம்டா ஆதிமூலத்தில் இருக்கிற சுவாமிக்கு காட்டுற அந்த விளக்கு வந்து அது வந்து பெயிண்ட் ஆக்களுக்கு கொண்டுற தேவையில்லை. அந்த வெளிச்சம் எங்களுக்கு பெரும் சனமண்டைக்கா இடிபட்டு கொண்டு வரையக்கல அது பெருநாக்கல தட்டுல வச்சு கொண்டு வர ஏன்னு தெரியும்
1: தானே.
0: அதுக்குதான் அதுக்குதான் டெக்னிக்கு தான் எல்லாம் டெக்னிக்கு தான் போட்டு சரி என்ன பாட்டு சொன்னீங்க கல்யாண சமய
1: சாதம்.
0: ஓகே நன்றி பெரியம்மா.
1: நன்றி நன்றி
0: பெரியம்மா. நல்ல குரல் அம்மாவுக்கு.
2: கல்யாண சமையல் சாதம்.

நேரம் 8:36. இது டிஆர்டி தமிழ் ஒலி, உங்கள் தாய் வீடு. இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் இல்லத்தை தரிசிக்கின்ற வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. வருகின்ற பாடல், நாம் தருகின்ற பாடல், இனி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் இனிமையான பாடல்கள். பாடல் இடைக்கால பாடல்தான், ஆனாலும் எங்கள் மனதை தடவி செல்லும். ஆம், என்ன பாட சொல்லுங்க பாப்பம்? இனியவளே என்று பாடும் அந்த பாடல் தான் இல்லையா? அந்த பாடலை கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கின்றது.

நேரம் 8:38 நிமிடம். 8:55 வரை நான் தரப்போகிறேன் பாடல். வருகின்ற பொழுது நீங்கள் பாடுங்கள்.

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். ஆஹா, என்ன பாடல், என்ன சத்தம் இந்த நேரம். அந்த பாடல் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வந்தது. இப்போ விரப்பு என்ற பாடல் இளையராஜாவுடைய இசையில் சத்யா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ரொம்ப பிடித்த பாடல், எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தான். நேரமட்டு மணி 43 நிமிடம்.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் வந்த பாடல் அது.
1: பொதுப்பங்கே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டே மார்க்கெட்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடலது. இசைஞானி இளையராஜாவின் இசையில்
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ? இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டால் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 765 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ், 10 லா ஷோப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
2: ஷரிமஹால் நேரம் 9 மணி. இப்பொழுது இரவு பிரதான செய்திக்குள் நாங்கள் அனைவரும்
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: noolulagam.com.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
5: Mélodie et Tordre-Prélec, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் விநியோக சங்கிலி துறையை அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் மற்றும் தனியார் துறையின் பிரதிகள் அடங்கிய உயர்மட்ட குழு ஒன்று இந்த வாரம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகருக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் இந்திய பெருங்கடல் துறைமுகங்கள் மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கான அமெரிக்க மன்றத்தில் பங்கேற்பதற்காகவே இந்த தூதுக்குழு அங்கு சென்றுள்ளது. இலங்கையின் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக மேம்பட்ட அமெரிக்க தொழில்நுட்பங்கள் மற்றும் நிபுணத்துவங்களை வழங்கும் முன்னணி அமெரிக்க நிறுவனங்களுடன் இலங்கை தூதுக்குழுவை இணைப்பதுவே இந்த விஜயத்தின் முதன்மை நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த உத்தியோர்வ விஜயத்தின் போது துறைமுக விரிவாக்கம், டிஜிட்டல் மயமாக்கல், மாற்று வடிவம் மற்றும் துறைமுகங்களின் செயல்பாட்டு திறனை அதிகரித்தல், இலங்கை துறைமுகங்களின் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கான அமெரிக்க நிதி முதலீடுகளை பெற்றுக் கொள்வது மற்றும் அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள், சர்வதேச தொழில்துறை தலைவர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளுடன் இணைந்து புதுமையான தீர்வுகளை கண்டறிதல் ஆகிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட இருக்கிறது. முக்கிய உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதைகளை இணைக்கும் ஒரு மூலோபாய மையமாக விளங்கும் இலங்கையின் பங்களிப்பை இந்த கூட்டு முயற்சிகள் மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகத்தை வலுப்படுத்துதல், திறமையான விநியோக சங்கிலிகளுக்கு ஆதரவளித்தல் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் முழுவதும் பகிரப்பட்ட பொருளாதார செழிப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதார புத்துயிர்ப்புக்கு இந்த அமெரிக்க விஜயம் பெரும் திருப்பு முனையாக அமையும் என்று பொருளாதார விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேல்நீதிமன்ற நீதியரசர் உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா பிரதிவாதியினால் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீரமைப்பு மனு ஒன்று நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். அந்த மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதுவரை மேல்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை முன்னெடுக்கப் போவதில்லை என்று முறைப்பாட்டாளரின் தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், எனவே சாட்சிகளை அழைக்காமல் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு மேல்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல்நீதிமன்ற நீதியரசர் வழக்கின் விசாரணைகளை ஜூலை 9ஆம் தேதி வரை ஒத்திவைத்ததோடு அன்றைய தினம் சாட்சிகளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். சுமார் 73 மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புடைய 5 காணி துண்டுகளை சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்ததன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக கூறி யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதுஸ் நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசேகர தற்போது சந்தையில் கிடைக்கப்பெறும் சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று தெரிவித்தார். அத்துடன் வர்த்தக சந்தையில் இடைத்தரகர்கள் காரணமாக நுகர்பொருட்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்களை குறைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த நேரடி இறக்குமதி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புதிய இறக்குமதி பொறிமுறையினூடாக தரம் வாய்ந்த அத்தியாவசிய பொருட்கள் எந்தவித தட்டுப்பாடுமின்றி மிகவும் மலிவான விலையில் நுகர்வோரை சென்றடையும் என்று அமைச்சு எதிர்பார்க்கிறது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி

0: சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியிருக்கிறார். இதற்கமைய இந்த சட்டம் 2026 பதினோராவது இலக்க உள்நாட்டு வருமான வரி திருத்த சட்டமாக நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. இந்த புதிய சட்ட விதிகளின்படி நாட்டில் மேற்கொள்ளப்படும் சில குறிப்பிட்ட முக்கிய நிதி பரிமாற்றங்களின் போது வரி செலுத்துவோர் அடையாள எண் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பரிமாற்றங்கள் அனைத்தும் உத்தியோகமாக கண்காணிக்கப்பட இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தியாலினி திலீபன் கொலை வழக்கில் அவர் தனது வீட்டிலே வைத்து கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் எஸ் லெனின்குமார் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகள் மற்றும் தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகளுக்காக வழக்கு எதிர்வரும் ஜூன் 16 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தையும் ஜூன் 16 வரை நீடிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்ட தரப்புக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையாகியிருந்தார். முதலாம் சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் முன்னிலையாகியிருந்தார். அதேவேளை இரண்டாம் சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்குரளவின் வழிகாட்டலில் மற்றொரு சட்டத்தரணி முன்னிலையாகியிருந்தார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் 16 நடைபெற இருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்காக 31/5/2026 அன்று சாவைச்சேரி நாவக்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்கள் பாடியதாக கூறப்படும் சந்தேக நபர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளில் அந்த சந்தேக நபர் தனது டிக்டாக் கணக்கில் அன்றைய தினம் பாடிய 4 பாடல்களை தொகுத்து அவற்றை விடுதலை புலி அமைப்புக்காக பாடப்பட்ட பாடல் என குறிப்பிட்டு பதிவேற்றம் செய்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்த நபர் 1978 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 3U பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் செய்ததாக கருதி அவரது கைபேசியுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் சந்த நபரை 17/6/2026 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. சந்த நபர் 24 வயதுடைய கிள்நச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்தவர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண மாவட்ட குற்றவியல் விசாரணை பணியகமும் சாவைச்சேரி தலைமையக போலீசாரும் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார். தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகும் சிறுவர்கள் பிற்காலத்தில் உடல் பருமன் போன்ற சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்தார். இதன்படி 5 வயதுக்குட்பட்ட மற்றும் 5 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட அண்மைய ஆய்வுகளின் தரவுகளின் அடிப்படையில் வளர்ச்சி குறைபாடு 10.1% குறைந்த எடை 16.1% அதிக எடை 5.5% உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தரவுகளின்படி இலங்கையில் உள்ள சிறுவர்களில் 5 ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெளிவாகிறது. இத்தகைய பின்னணியில் சிறுவயதில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் சிறுவர்கள் அவர்களது இளம் பருவத்திலும் முதிர்ந்த பருவத்திலும் உடல் பருமன் நிலைக்கு தள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் வைத்தியர் சர்வானந்தன் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்கள் ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கு பகிரங்க சவாலை விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் நிலவும் ஊழல் முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை ஒழித்து காட்டுங்கள். தகுதியான ஒருவரை ஆணையாளராக நியமியுங்கள் என்பதே அவர்களின் சவாலாக அமைந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் போதிய வளங்கள் இல்லாததால் சில வார்டுகள் இயங்கவில்லை என்று ஏப்ரல் மாதம் திணைக்களம் ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய கூட்டத்தில் அனைத்து வைத்திய சாலைகளும் வார்டு வசதிகளுடன் சிறப்பாக இயங்குவதாக ஆணையாளர் முரணான தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். 16/5/2025 அன்று நடைபெற்ற கூட்டத்தின் தீர்மானங்கள் ஒருவரிடமாகியும் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பல வைத்தியர்கள் பதிலீடின்றி இடமாற்றம் செய்யப்பட்டதால் வாரத்தில் 6 நாட்கள் இயங்கிய சில வைத்திய சாலைகள் தற்போது 2 நாட்கள் மட்டுமே இயங்கி வருகின்றன. 1996 வர்த்தமானி அறிவிப்பின்படி புதுக்குடியிருப்பு கைவேலி மாவட்ட வைத்தியசாலையில் 40 முதல் 100 கட்டில்கள் வரை இருக்க வேண்டும். ஆனால் தற்போது அங்கு ஆண்களுக்கு 5 பெண்களுக்கு 5 என்று மொத்தம் 10 கட்டில்கள் மட்டுமே உள்ளன. இதனால் உள்நோயாளியாக அனுமதி பெற 1 மாதத்துக்கு முன்னே முன்பதிவு செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் 14 கிராமிய வைத்தியசாலைகளில் 10 வைத்தியசாலைகளில் கட்டாயமாக இருக்க வேண்டிய உள்நோயாளர் வசதியும் கிடையாது. முல்லைத்தீவு கிராமிய சித்த வைத்தியசாலையின் உட்கட்டமைப்பு மற்றும் கட்டில் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்தல், முல்லைத்தீவில் உள்ளக பயிற்சியை ஆரம்பிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துதல், பதிலீடின்றி இடமாற்றப்பட்ட வைத்தியர்களின் காலி பணியிடங்களை நிரப்புதல், புற்றுநோய் மற்றும் நீரழிவு நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை சேவைகளை முல்லைத்தீவில் அறிமுகப்படுத்த வேண்டும். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கத்தின் வடபுல உயர் அதிகாரிகளே இந்த சுதேச மருத்துவத்துறை ஊழல்களுக்கு துணை போவதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இவற்றுக்கு எதிராக தேவையான அனைத்து ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை தங்களால் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். குவைத்தின் பிரதான விமான நிலையத்தில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளார்கள்.
1: காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் உடல்நிலை குறித்து ஆராய்வதற்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் குவைத்துக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி லட்சித ரத்நாயக்கம் மற்றும் தொழிலாளர் பிரிவின் தலைவர் MRCB ஏகநாயக் ஆகியோரும் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். தற்போதைய சூழ்நிலை குறித்து குவைத் அரசு நிறுவனங்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு குவைத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களிடமும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
0: யாழ்ப்பாணம் உரும்பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரேசபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் கோப்பாய் காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உயிர்த்தியாகம் செய்த பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வை வலிகாமம் கிழக்கு பிரேஸ் சபை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு உரும்பிராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்பாக உத்தியோர்வமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரேஸ் சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் சபை உறுப்பினர்கள், உரும்பிராய் பகுதி இளைஞர்கள் மற்றும் உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த புலனாய்வாளர்கள் படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து வந்ததை தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தவிசாளர் நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என்று அரசாங்கம் வாய்வார்த்தையாக கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கின்ற போக்குத்தான் நீடிப்பதாக அரசு மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். பாராளுமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கூட இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கமைய எதிர்வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முத்திரை தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளை, துறைமுக மற்றும் விமானிய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளை, உற்பத்தி தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளை, பெறுமதி சேர் வரி சட்டத்தின் கீழான கட்டளை மற்றும் லெயல் கட்டளை 119 கீழான தீர்மானம் என்பன விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட இருக்கிறது. இதன் பின்னர் 2:30 முதல் மாலை 5:30 வரை பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான தீர்மானம் வாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட இருப்பதாகவும் மறுநாள் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமைகளிலும் விவாதங்கள் நடைபெறும் என்று அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைந்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கேர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி 1948 ஆண்டின் 20வது இலக்க குடிவரவு குடியுழவு சட்டத்தின் 51 ஈ பிரிவின் கீழ் நந்தசேன கொத்தபா ராஜபக்ச, பிரேமானந்த உதாலகம, ரிசாண்டி ரோசன், அன்சார் ஆகியோருக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்படாவு திணைக்களகத்தின் விசேட விசாரணை பிரிவு சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளில் 3 சந்த நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாசின் ஜகில் பாஸ், சரத் சமந்த மற்றும் சுரேசலை ஆகியோரே கைது செய்யப்பட்டவர்கள். அதில் முதலிரு சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் அவர்களின் விளக்கமறியல் காலத்தை நீடிப்பது குறித்து இந்த வழக்கு விசாரணை நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது நீதிமன்றில் திணைக்களகத்தின் விசாரணை அதிகாரிகள் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்து சத்தியக்கடதாசியை சமர்ப்பித்து கோத்தபா ராஜபக்ச, பிரேமானந்த உதாலுகம மற்றும் ரிசான் டிரோசன் அன்சார் ஆகியோருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை பெற்றுக் கொண்டார்கள். இதன்போது நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரி கடந்த 22 ஏப்ரல் 2026 தேதி நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 124வது சாட்சியமாக முன்வைக்கப்பட்டுள்ள பூபாலப்பிள்ளை பிரசாந்தனின் வாக்குமூலம், 128வது சாட்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள குமாரசாமி புஷ்பகுமாரின் சாட்சியம், அதேபோன்று 11 மார்ச் 2026 அன்று நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 98வது சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நிசந்த சோய்சாவின் வாக்குமூலம், 102வது சாட்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாந்த் ரணசிங்காவின் வாக்குமூலம், அதேபோன்று 2026 மே 20 தேதி முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 133வது சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள முகமது மிக்லார், முகமது அன்சீர் என்ற அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கொத்தபாயா உள்ளிட்ட மூவருக்கு எதிராகவும் வெளிநாட்டு பயணத்தடையை கோருவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார்கள். இந்த வாக்குமூலங்களை ஆராய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் மற்றும் அதன் பின்னரான விடயங்களோடு இந்த மூவருக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருப்பதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டே அவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை கோருவதாக விசாரணை அதிகாரி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இந்த விடயத்தை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த மூவருக்கும் எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதித்து குடிவரவு குடியுழவு கட்டுப்பாட்டாளர் நாயத்துக்கு அது தொடர்பில் அறிவித்தது. இதேவேளை நேற்றைய தினம் சுரேஷ் சலையின் சட்டத்தரணிகள் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நகர்த்தல் பத்திரம் தொடர்பாக விடயங்களை விசாரணை செய்யுமாறு அவர்கள் கோட்டை நீதவான் பசன் அமரசேனாவிடம் கூறிய போதும் முறைப்பாட்டாளர் தரப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஆகியோர் நேற்றைய தினம் நீதிமன்றில் அந்த நகர்த்தல் பத்திரத்தை மையப்படுத்திய விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் நேற்றைய தினம் அது விசாரிக்கப்படவில்லை. குறிப்பாக சுரேஷ் சலையை பரிசோதனை செய்த கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்வைத்துள்ள அறிக்கையை மையப்படுத்தி சுரேஷ் சலைக்கு கைதின் போது சித்திரவதை இடம்பெற்றுள்ளதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறி இந்த நகர்த்தல் பத்திரம் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சலே மன உளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு மனரீதியான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவதாகவும் அதனூடாக அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஊக்கப்படுவதாகவும் இவ்வாறான நிலைமையானது சித்திரவதை மற்றும் கொடூரமான முறையில் ஒருவரை கையாளும் போது ஏற்படலாம் என்று குறித்த சட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்க பொருத்தமான சூழலில் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் சுரேஷ் சலே சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அவரது கோரிக்கை தொடர்பாக தெளிவான விண்ணப்பங்கள் நேற்று முன்வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஏனைய தரப்பினருக்கும் இது தொடர்பில் விடயங்களை முன்வைக்க சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று நீதவான் குறிப்பிட்ட நிலையில் இந்த வழக்கை குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் உள்ள விடயங்களை அவசர நிலையாக கருதி விசாரணைக்கு எடுக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். அதனை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பிலான நகர்த்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நேற்று அறிவித்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கை அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாரதூரமாக பாதிக்கும் என்றும் அந்த கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது அரசியலமைப்பின் மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளதால் அதில் மாற்றங்களை மேற்கொள்வதாயின் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றின் ஊடாக மாத்திரமே அதனை செய்ய முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த முன்மொழிவுக்கான எந்தொரு தெளிவான காரணத்தையும் அரசாங்கம் இதுவரை முன்வைக்கவில்லை என்றும் இத்தகைய மர்மமான போக்கு பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு ஒன்றை வரைந்து அதனை பொதுஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களிடம் சமர்ப்பிப்பதாக அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு முரணாக அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள முயல்வது முரண்பாடான செயல் என்று அந்த கட்சி சாடியிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதன் மூலம் தகுதியுடைய ஏனைய நீதிபதிகளின் பதவியுயர்வுகள் நியாயமற்ற முறையில் தாமதமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பதோடு இது மற்றவர்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை மதிக்குமாறு வலியுறுத்தும் அரசியலமைப்பின் 28வது உறுப்பிரியை மீறும் செயல் என்றும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படும் நேரடி சவால் என்றும் வாதாடியிருக்கிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதில் அக்கறை கொண்ட அனைத்து நபர்கள் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக தலையிட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கை அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கடுமையாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். தற்போதைய ஆட்சியின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கிளர்ச்சியைச் சேர்ந்த இளம் கலைஞர் ஒருவர் தனது ரப்பாடல் ஒன்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய உள்ளடக்கங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இசை மற்றும் கலைசார் வெளிப்பாடுகள் பயங்கரவாதம் சார்ந்த குற்றங்களாக கருதப்படுமாயின் அண்மையில் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் புலிகள் அமைப்பின் பாடல்களை பயன்படுத்திய போது இதே சட்டங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் லாபங்களுக்காக இவ்வாறான பாடல்களை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக பயந்திருந்தார். அப்படியாயின் அப்போது காவல்துறை எங்கே இருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் எங்கே போனது என்றும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்புகிறார். சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகும். அந்த அமைப்பின் கொள்கைகளை எவரும் பரப்புவதையோ அல்லது மயமைப்படுத்துவதையோ நாம் ஆதரிக்கவில்லை என்பதில் எமது நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் நாமல் குறிப்பிடுகிறார். ஆனாலும் ஒரு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சாதாரண இளங்கலைஞரும் ஒரே மாதிரியான செயலை செய்ததாக குற்றம் சுமத்தப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பும் மற்றவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதும் வழங்கப்படுவது முற்றிலும் தவறானது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். சட்டமானது அரசியல் வசதிகளுக்கேற்ப வளைக்கப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியும் சாதாரண இளைஞர்களுக்கு வேறொரு நீதியும் வழங்குவதை ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான செயல்கள் சட்டவிரோதமானவை என அரசாங்கம் கருதினால் அரசியல் பின்னணிகளை பாராது பொறுப்பு கூறல் என்பது சட்டத்தின் முன்னால் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லையென்றால் இந்த கைது நடவடிக்கையானது அதிகாரத்தை திட்டமிட்டு தவறாக பயன்படுத்திய ஒரு செயலாகவே பார்க்கப்படும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்திரன காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்தால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதை நாட்டு மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும், தேர்தல் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களுக்கே தற்போது இவர்களின் இயலாமை மற்றும் வாய்ச்சவாடல்கள் குறித்து நன்கு தெரிந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கம் தனது தோல்விகளை மேலும் மேலும் பொய்களை கூறி மூடி மறைக்க முயலக்கூடாது என்று தெரிவித்த அவர், பொதுமக்கள் வீதிக்கிறங்கி அரசாங்கத்தை அடித்து விரட்டும் வரை அல்லது அரசாங்கம் ஒளிந்து கொள்ளும் நிலை ஏற்படும் வரை காத்திருக்காமல் நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தகுதியான ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தங்களது தலைவர் திலித் நாட்டை இப்போதே பொறுப்பேற்று வழிநடத்துவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள நளின் பத்ரன, நாட்டை மீண்டும் இயல்புநிலைக்கு கொண்டுவரக்கூடிய ஆற்றல் அவரிடம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே மேலும் காலத்தை கடத்தாமல் நாட்டை தகுதியானவர்களிடம் ஒப்படைத்து மக்களை மேலும் வறுமை மற்றும் துன்பப்படுகொலையில் தள்ளும் இந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். எதிர்கட்சியின் அரசியல் குழுக்கள் முன்னெடுக்கும் டீல் அரசியல் தொடர்பாக கியூயன பெரமனாவின் பொதுச் செயலாளர் சேனக அபயசிங்க கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
2: ரணில் விக்ரமசிங்க என்பவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். அதனால் அவர் பாராளுமன்றத்திற்கு வந்து பின்வாசல் வழியாக ஜனாதிபதி பதவியை கைப்பற்றும் போது கூட மக்கள் ஆணையின்படி அவர்களால் ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை கூட வெல்ல முடியாமல் போய் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்திற்கு வந்தே அவர் ஜனாதிபதி பதவியை கைப்பற்றினார். இந்த அமைப்பு குறித்து நாட்டு மக்களிடையே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏனெனில் மக்கள் இவர்கள் அனைவரையும் நிராகரித்துள்ளனர். குறிப்பாக இந்த தருணத்தில் மத்திய வங்கி மோசடி தொடர்பாக இப்போது மீண்டும் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்துள்ளது என்பதை நாம் அறிவோம். ஒரு விசேட நீதிமன்றத்தின் ஊடாக இது தொடர்பில் நீதியை நிலைநாட்டுமாறு கூறப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்ட மிக முக்கியமான விடயம் என்னவெனில், ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் மத்திய வங்கி மோசடிக்காரர்கள் என்பதாகும். அப்படியாயின் இப்போது நாம் கேட்கின்றோம், அந்த மோசடியில் இருந்து அவரை பாலில் நீராட்டி கழுவி தூய்மையாக்கி விடுதலை செய்துள்ளார்களா? அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க தரப்பினால் சஜித் பிரேமதாசவின் குழுவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு என்னவெனில், சஜித் பிரேமதாஸ் என்பவர் பொறுப்பேற்க முடியாத ஒரு நபர் ஆவார். அவர் எப்போதுமே பின்வாசல் வழியாக தப்பியோடும் ஒரு மனிதர். எதிர்கட்சிக்கு தலைமை தாங்க முடியாத ஒருவரால் எவ்வாறு நாட்டுக்கு தலைமை தாங்க முடியும் என்பதே அவர்களது கேள்வியாகும். சஜித் பிரேமதாஸ் ஒரு பலவீனமான தலைவர் என்றும், அவரிடம் தலைமைத்துவ பண்புகள் இல்லாத ஒரு நபர் என்றும் அவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் தலைமைத்துவ பண்புகள் இல்லாத அத்தகைய ஒரு பலவீனமான நபரும் மத்திய வங்கி போன்ற ஒரு பாரிய மோசடியை செய்த ஒருவரும் இணைந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவியையும் பிரதமர் பதவியையும் வகிப்பார்களாகின் அதற்கு அப்பால் இந்த நாட்டிற்கு ஏற்படும் நிலைமை குறித்து மக்களுக்கு கடவுள்தான் துணை என்ற விடயத்தை எம்மால் கூற வேண்டியுள்ளது.
0: தொடர்ந்து, தேர்தல் காலத்தில் திசைகாட்டிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டொலர்களை நாட்டுக்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதினிமாமன்ன தெரிவித்திருக்கிறார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தேசிய பொருளாதாரத்தில் வெளிநாட்டு துறையில் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேர்தல் காலத்தில் திசைகாட்டிய அரசாங்கம் மிகவும் அழகான பிரபலமான ஒரு முன்மொழிவை முன்வைத்தது. அதான் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை நண்பர்களிடமிருந்து கிடைக்கப் போகும் டொலர்கள் பற்றிய கதை. இந்த முன்மொழிவு அண்மைய நாட்களாக மீண்டும் பேசுபொருளாக மாறிவிட்டது. ஆந்திரகுமார திசநாயக்கா தலைமையிலான திசைகாட்டிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அதன் ஒட்டுமொத்த பதவிக்காலத்தில் இப்போது மூன்றில் ஒரு பகுதி நிறைவடைந்து விட்டது. ஆனால் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த அந்த தாராள மனம் கொண்ட நண்பர்களை இந்த அரசாங்கம் இன்னமும் சந்திக்கவில்லை. நமக்கு தெரிந்தவரை அந்த வழியின் ஊடாக மில்லியன் கணக்கான டொலர்கள் ஒருபுறம் இருக்க, ஒரு டொலர் கூட இன்னமும் நாட்டுக்குள் வரவில்லை. இந்த பிரபலமான முன்மொழிவு தேர்தல் மேடைகளில் பேசப்பட்ட வெறும் உணர்ச்சி பூர்வமான பேச்சு மட்டும்தானா? இல்லை, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கௌரவ அன்றகுமார திசநாயக்கா வெற்றிக்காக முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்திலும் அவர்கள் இந்த கருத்தாக்கத்தை முன்வைத்திருந்தார்கள். தேர்தல் மேடைகளில் பொதுமக்கள் இது குறித்து அறிவற்றவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் பேசினாலும் கொள்கை பிரகடனத்தில் முறையானதொரு கட்டமைப்பின் கீழ் இந்த விடயம் பாதிக்கப்பட்டிருந்தது. கொள்கை பிரகடனத்தில் அவர்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பிணமுறை முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக பிரதேச அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெளிநாட்டு இலங்கையர்களை இலக்கு வைத்து புதிய அபிவிருத்தி பிணமுறை முன்மொழிவு ஒன்றும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு திட்டம் ஏன் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? இதற்கு முக்கிய காரணம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு முன்வைத்த தங்களுடைய சொந்த கொள்கை பிரகடனத்தை கைவிட்டுவிட்டே ஆட்சியை நடத்துகிறது. அதேபோன்று வெளிநாட்டு இலங்கையர்களுக்கு டொலர்களை அனுப்பும் அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதும் அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இந்த காரணங்களை தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்தால் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்கத்தின் கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்தை 2027 மார்ச் மாதம் அளவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நிலைபேறான இலக்குக்கமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவு செய்து 6 மற்றும் 7ஆம் தவணை தொகையான 695 மில்லியன் டாலர் திரசேரிக்கு வெப்பிலிடப்பட்டுள்ளமை தொடர்பில் அவர் கருத்துக்களை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்துக்கு அமைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் பரிந்துரைகள் சிறந்த முறையில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சேர்த்திட்டங்களை வெற்றிகரமாக அமுல்படுத்தியதால் நாட்டின் நிதியொழுக்கம் உறுதிப்படுத்தப்பட்டு பொருளாதாரம் மீட்சி பெற்றுள்ளது. இந்த விரிவாக்கப்பட்ட சேர்த்திட்டத்துக்கு அமைய இன்னமும் 2 தவணை கடன் தொகைகள் கிடைக்கப்பெற இருக்கிறது. 2027 மார்ச் மாதம் அளவில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் சேர்த்திட்டத்தை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பால் நாட்டின் நிதி கையிருப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கையிருப்பும் ரூபாவின் கையிருப்பும் ஸ்திரமான தன்மையில் தற்போது நாட்டில் காணப்படுகிறது. நிலைபேறான இலக்கு கமைய பொருளாதார முகாமைத்துவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொதுமக்களின் வாழ்க்கை சூழல் குறித்து எந்தவித அக்கறையும் காட்டாமல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்துகிறார். இன்னும் எரிபொருளால் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி அதன் விலையை மேலும் உயர்த்தவே அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எமக்கு ஏற்பட்ட உண்மையான பிரச்சினை கடனை செலுத்துவதற்கு போதிய வெளிநாட்டு கையிருப்பு இல்லாததே ஆகும் என்று சுட்டிக்காட்டிய அவர், இன்று வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டுவதற்கு பதிலாக இருக்கும் டாலர்களையும் அரசாங்கம் அளித்து வருவதாக அவர் சாடினார். கடன் வாங்குவதன் மூலம் டாலர் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது என்றும், வேண்டுமானால் வாங்கும் கடனை கொண்டு தற்காலிகமாக 3 எரிபொருள் கப்பல்களை மாத்திரமே கொண்டுவர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டுவதற்கான எந்தொரு முறையான திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்று குறிப்பிட்ட விமல் வீரவன்ச, மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பும் டாலர்களை கொண்டுதான் டட்லி ஸ்ரீசேனா போன்றவர்கள் ரோல்ஸ் ரோய்ஸ் ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்கிறார்கள் என்றும், இருக்கும் டாலர்களை கூட அரசாங்கம் பாதுகாப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு நாணய சட்டத்தை மாற்றியிட்டப்படும் டாலர்களையாவது இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான எந்தொரு திட்டமும் இவர்களிடம் இல்லை என்று தெரிவித்த அவர், உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடாக இலங்கை மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிரமியம் கட்டணம் மூலம் கொள்ளையடிக்கப்படுவதாக அன்று அன்றுகுமார திசநாயக்கா கூறிய போதிலும், அன்று பேசிய அந்த அன்றுகுமார இப்போது கொள்கை அளவில் உயிருடன் இல்லை என்று அவர் விமர்சித்தார். மேலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசாங்கம் மக்களுக்கு கூறுவதை சுட்டிக்காட்டியவர், மக்கள் ஒன்றும் எரிபொருளை குடிப்பதோ அல்லது அதனை வைத்து வேடிக்கை பார்ப்பதோ இல்லை என்றும், மரண வீட்டின் நடுவே திருமண கொண்டாட்டங்களை நடத்த முடியாது என்றும், தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப கையில் இருக்கும் பணத்துக்கு அமைவாகவே செலவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசாங்கம் இவ்வாறு தொடர்ந்து கடன் வாங்குவதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் மீது மீள முடியாத பாரிய சுமை திணிக்கப்படுவது என்பதும் அவரது கருத்தாக இருந்தது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் முட்டாள்தனமான முடிவுகளால் நாட்டின் மக்கள் மாத்திரமன்றி ஏவிபி என்ற கட்சியும் இன்று அழிந்து போயுள்ளது என்றும், இது ஏவிபியின் உண்மையான கொள்கை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். தங்களுக்கு நெருக்கமான நண்பர்களின் கூட்டமைப்பை மாத்திரமே இவர்கள் இன்று திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், சர்வதேச நாணய நிதியத்தின் பாதையில் செல்வதற்கு தற்போதைய ஜனாதிபதியை விட ரணில் விக்ரமசிங்காவே ஆக சிறந்தவர் என்றும், ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார தற்போது ஒரு மொண்டிசூரி மென்லையில் தான் இருக்கிறார் என்றும் கடுமையாக விசனம் தெரிவித்திருக்கிறார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கோப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்க நிதி பற்றிய குழுவான கோப் அண்மைய கூட்டத்தின் போது இந்த திட்டத்தின் தற்போதைய நிலைமை, அதன் முகாமை மற்றும் கணக்காய்வு நடைமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதிகாரிகள் இந்த விவரங்களை வெளியிட்டார்கள். இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா, ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சட்டபூர்வமான நிதியம் ஒன்று உண்மையில் காணப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியதோடு இதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரல் குறித்து கவலை வெளியிட்டார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் குறித்து பல்வேறு செய்திகளை நாம் காண்கிறோம், ஆனால் எனது அறிவுக்கு எட்டியவரை அப்படியானதொரு நிதியம் சட்டபூர்வமாக உருவாக்கப்படவில்லை, அப்படியாயின் நன்கொடையாளர்கள் வழங்கிய பணம் எங்கே வைப்பு செய்யப்பட்டுள்ளது, அது எவ்வாறு கணக்காய்வு செய்யப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரி ஒருவர், இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு கடந்த 2025 அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதிலும் சட்டத்தின் கீழ் அது ஒரு உத்தியோர்வ நிதியமாக இதுவரை முறையாக நிறுவப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். இதன் காரணமாக நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்ட அனைத்து பணமும் பொது திரைசேரியினால் பராமரிக்கப்படும் கணக்கொன்றில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். இந்த திட்டத்துக்காக கிடைத்த அனைத்து பணமும் தற்போது திரைசேரியின் விசேட கணக்கொன்றில் வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 1% என்றாலும் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை என்று கணக்காய்வாளர் நாயக திணைக்கள அதிகாரி குழுவிடம் தெரிவித்தார். தங்களது திணைக்களம் கணக்காய்வு நடைமுறைகளூடாக அந்த கணக்கின் மீதியை சரிபார்த்துள்ளதாகவும், அண்மைய ஆய்வுகளின்படி அந்த நிதிகள் எந்தவித மாற்றமின்றி அப்படியே உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்த குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா, தேவையான சட்ட நடைமுறைகள் ஊடாக முறையாக நிறுவப்படும் வரை இந்த திட்டத்தை ஒரு நிதியம் என்று அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நன்கொடையாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களால் வழங்கப்பட்ட நிதி விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிரப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அந்த நிதிகள் எதற்காக சேகரிக்கப்பட்டனவோ அந்த நோக்கத்துக்காக அவை இதுவரை ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று அரசாங்க நிதி பற்றிய குழுவின் உறுப்பினர்கள் இதன் போது பலத்த கேள்வியையும் எழுப்பியிருந்தார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜி ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச சந்தையில் நிலவிய அதிக விலை மற்றும் மின்னுற்பத்திக்கு தேவையான கூடுதல் எரிபொருள் இறக்குமதி காரணமாக கடந்த மாதங்களில் எரிபொருளுக்கான டாலர் வெளிச்செல்லுகை கடுமையாக அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வழக்கமாக எரிபொருள் இறக்குமதிக்காக மாதத்துக்கு சராசரியாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த செலவினம் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்ததோடு இதற்கான கொடுப்பனவு மே மாதத்தில் செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் கொள்வனவுக்காக நாட்டிலிருந்து அதிக அளவிலான டாலர் வெளியேறிய மாதமாக கடந்த மாதம் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் மாதத்தில் 11 எரிபொருள் கப்பல்கள் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதோடு மின் உற்பத்திக்காக மட்டும் ஒரு கூடுதல் டீசல் கப்பல் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதே இந்த செலவின அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் தற்போது இந்த மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவுகளை குறைப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருந்த செலவினம் இந்த மாதத்தில் சுமார் 318 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளதாகவும், எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் இதனை மேலும் 198 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை குறைக்க முடியும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சபஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான அனைத்து மசகு எண்ணெய் விநியோகமும் தற்போது சீராக கிடைத்துள்ளதே இந்த செலவு குறைப்புக்கான முக்கிய காரணம். உலக சந்தையில் டீசல் விலை படிப்படியாக குறைந்து வருவதால் இலங்கையினால் எரிபொருள் இறக்குமதி செலவுகளை எந்தவித சிரமமின்றி முகாமைத்துவம் செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் ஜூலை மாதத்துக்கு பின்னரான நிலைமை சர்வதேச சந்தையின் போக்குகள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்களை பொறுத்தே அவை அமையும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். தாதியர் பயிற்சிகளுக்கு மேலும் 3000 பேரை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது.
3: 2025-2029 ஆகிய 5 ஆண்டுகளில் தாதியர் சேவைக்கு 13,600 பேரை இணைத்துக் கொள்ளும் இலக்கை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2021-2022-2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவுகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தியடைந்த மாணவ மாணவிகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். எதிர்வரும் ஜூன் மாதம் 30 தேதிக்குள் சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.health.gov.lk இல் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்ட பின்னர் தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கான தாதியர் பயிற்சிகளை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதார சேவையின் தற்போதைய தரவுகளின் பிரகாரம் அரசு சுகாதார பிரிவுகளில் 43,553 தாதியர்கள் கடமை புரிகின்றனர்.
0: தொடர்ந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் உள்நாட்டு மற்றும் ஏனைய மருந்து வகைகளை ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தேசிய ஊடகங்கள் அதிகார சபையும் இணைந்து வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளன. தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுவதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார்.
3: இலங்கையின் மருந்து உற்பத்தி துறையை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்வதில் உள்ள சவால்களை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண்பதே இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் மருந்து ஏற்றுமதி துறையை முடக்கும் தடைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதன் முழு திறனையும் வெளிக்கொண்டது தொடர்பில் அண்மையில் கொழும்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் மருந்து தயாரிப்புகளை சர்வதேச தரத்துக்கு இணங்க மாற்றுவது தொடர்பிலும் உள்நாட்டு மருந்து உற்பத்தியாளர்களின் ஏற்றுமதி இலக்குகளுக்கு தேவையான அரசு ஆதரவை வழங்குவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் ஊடாக எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டுவதை இலக்காக கொண்டுள்ளதாகவும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கை பரீட்சை திணைக்கழகத்தினால் நடத்தப்படும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடுவது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதுவரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் மாணவர்கள் அனைவரும் தங்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்று தயாராக வைத்திருக்க அறிவுறுத்துமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தங்களது தேசிய அடையாள அட்டைகளை தயாராக வைத்திருப்பதை உறுதி செய்வது அவர்களின் பொறுப்பென்று பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளது. நாவலப்பிட்டிய மபகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து பத்துக்குள்ளானது. இந்த பத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவரும் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள்.
3: இன்று காலை 6:45 அளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பாடசாலை மாணவனும் அவனது தாயாரும் மற்றும் ஒரு பெண்ணும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்றவுடன் நாவலப்பிட்டி போலீசாரும் குறித்த பகுதி மக்களும் இணைந்து சிக்கியிருந்தவர்களை மீட்டு நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிர் தப்பியுள்ளார். விபத்து தொடர்பில் நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதை இதேபோல தலவாக்களை பூண்டுலோயா பிரதான வீதியூடாக வாகன போக்குவரத்து மடக்கும்பர பகுதியில் தடைப்பட்டுள்ளது. மடக்கும்பர பகுதியில் மரமுஞ்சு அண்மையில் முறிந்து விழுந்ததில் பிரதான வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மரத்தினை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காளி கொழும்பு பிரதான வீதியின் காளி தடல பகுதியில் பயணிகள் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர். பஸ் வீதியை விட்டு விலகி சுவருடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ்ஸே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் பஸ்ஸில் சுமார் 20 பயணிகள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பஸ்ஸின் சாரதிக்கு தூக்கம் ஏற்பட்டதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து கொரணை அங்குருவா தோட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீபத்தில் மொத்தம் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்துடன் இந்த விபத்தில் மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இன்று இந்த விபத்து நடந்த இல்லத்துக்கு நீதிபதியே அவரது குழுவினர் அங்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள்.
1: பிரதமர் நேதவால், லக்ஷ்மினி விஹான கங்கை, அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். முதியோர் இல்லத்தில் இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் முதியோர் இல்லத்தில் 71 பேர் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் ஹொரணை நகர சபையின் தீயணைப்பு பிரிவு பிரதேசவாசிகள் இணைந்து 51 சம்பவத்தில் 9 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் FA Woodla தெரிவித்தார். தீ விபத்தில் காயமடைந்த 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதனையடுத்து இங்கிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் தற்காலிகமாக வட்டகுண்ட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கற்பாத்த பகுதியில் உள்ள பராமரிப்பு மையம் ஒன்றுக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து பவனியா இரட்டை பெரிய குளம் குளத்துக்கு அருகில் 2 மாணவர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 14 முதல் 17 வயதுக்குட்பட்ட 7 மாணவர்கள் இரட்டை பெரிய குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பவனியா, சிங்கிந்தி, பாதாளியா என்ற தலைப்பில் இந்த தாக்குதல் தொடர்பான காணொலி காட்சிகள் பரவியதை தொடர்ந்து காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தார்கள். இந்த தாக்குதலுக்கு இலக்காக காயமடைந்த 15 வயதுடைய 2 மாணவர்கள் தற்போது பவனியா பொது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட 7 மாணவர்களும் நேற்று பவனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 10 தேதி வரை கெப்பிட்டிகோலாவ சான்றளிக்கப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கண்டி ரங்கல உடிஸ்பத்துவ பகுதியில் தனது 22 வயதுடைய மனைவியை கொலை செய்து உடலை சதுப்பு நிலத்தில் புதைத்துவிட்டு அவர் காணாமல் போய்விட்டதாக நாடகம் ஆடியதாக கூறப்படும் 28 வயதுடைய கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். காணாமல் போனமை தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ரங்கல காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் போது இந்த கொடூர கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உடிஸ்பத்துவ பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம்பெண் கடந்த மே மாதம் 25 தேதி முதல் காணாமல் போயிருப்பதாக ரங்கல காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. சந்தேக நபரான கணவனும் அவரது தாயாரும் காவல் நிலையத்துக்கு நேரில் சென்று அந்த பெண் வீட்டிலிருந்து திடீரென காணாமல் போயிருப்பதாக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார்கள். ஆனாலும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் அந்த பெண் அவரது கணவனால் படுகொலை செய்யப்பட்டு குற்றம் மறைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தனவர் அந்த பகுதியை விட்டு தப்பியோடியிருந்தார். தப்பியோடிய சந்தனவரை கைது செய்வதற்கு செய்வதற்காக ரங்கல காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது நேற்று உடிஸ்பத்துவ பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். இதன்போது காவல்துறையினரை கண்ட சந்தேக நபர் விஷம் மருந்த முயன்றுள்ளார். தற்போது அவர் காவல்துறை காவலில் தெல்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையினர் நடத்திய மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் தம்பதியினரின் வீட்டுக்கு பின்னால் உள்ள சதுப்பில்ல பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் உடலம் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டது. உடலம் மீதான பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பதோடு மேலதிக பரிசோதனைகளுக்காக உடலின் மாதிரிகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ரங்கல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்கழகத்தில் கடமையாற்றி வந்த ரங்க நிஷாந்த் என்ற அதிகாரியின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே சம்பவித்துள்ளதென்று நால்வர் அடங்கிய விசேட சட்ட மருத்துவ குழாம் ஏகமனதாக இதனை தீர்மானித்துள்ளது. இந்த விவரங்களை அந்த குழாத்தின் தலைவரும் விசேட சட்ட வைத்திய அதிகாரியுமான லங்கரட்ன பண்டா குளியாப்பட்டிய நீதவான் மிகில் சிறந்தன சதரசிங்கம் முல்லையில் சாட்சி அளிக்கும் போது தெரிவித்தார். கடந்த வழக்கு விசாரணையின் போது உயிரிழந்தவரின் மனைவி மகள் உள்ளிட்டோரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி லங்கரட்ன பண்டா குளியாப்பட்டிய தலைமையக பிரதான காவல்துறை பரிசோதகர் கமல் ரட்நாயக்கா மற்றும் மோப்பநாய் பிரிவை வழிநடத்திய சாஜன் உள்ளிட்ட புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் சாட்சியம் அளித்தார்கள். முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மகாதிபர் அஜித் ரோகண சாட்சியங்களை வழிநடத்தினார். உயிரிழந்தவரின் உடலில் காணப்பட்ட வெட்டு காயங்கள் மற்றும் நாடிகள் தொடர்பான மருத்துவ அறிவியல் பின்னணியை விளக்குமாறு சிரேஷ்ட பிரதி காவல்துறை மகாதிபர் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக விசேட சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மேற்கத்திய மருத்துவ அறிவியலின்படி உயிர்நாடி என பிரத்யேகமாக அழைக்கப்படும் உடற்பகுதி எதுவும் இல்லை என்றும் இதுகுறித்து ஆயுர்வேத மருத்துவ பேராசிரியர்களுடன் தாம் கலந்துரையாடி உறுதிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடலத்தை மிகவும் நுணுக்கமாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய நான்கு விசேட வைத்திய அதிகாரிகளும் இவை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் என்றும் இதனால் ஏற்பட்ட அதிகளவிலான இரத்தப்போக்கு காரணமாக உடலுக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக ஒருமித்த முடிவுக்கு வந்துள்ளதாக சாட்சியம் அளித்தார்கள். விசாரணையின் போது உயிரிழந்தவரின் ஆடைகள் செருப்புகள் மற்றும் கத்தி ஆகியவற்றை வைத்தியர் அடையாளம் காட்டியதோடு காயங்கள் ஏற்பட்ட இடங்களின் படங்களையும் நீதிமன்ற பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பான அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைத்த பின்னர் அதன் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 30வது பிரிவின் கீழ் தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகண நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் பரிசீலித்த குளியாப்பிட்டிய நீதவான் வழக்கை மீண்டும் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்தார். கொழும்பு மட்டக்குளிய சமுத்திர பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 1 கிலோகிராம் 40 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 351 கிராம் ஹெரோயின், 2 டிஜிட்டல் தராசுகள், போதைப் பொருளை கலப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 கரண்டிகள் மற்றும் கைத்தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். மட்டக்குளிய காவல்துறை பிரிவின் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காலி பகுதியில் திருட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 16 வயது சிறுவன் ஒருவரை அநாகரிகமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த சிறுவன் தாக்கப்படும் காணொளி பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருளப்பநாதர தத்தனியாகந்த பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் காலி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட திருட்டு முறைப்பாடு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நேற்று காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு தற்போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் திருட்டு சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்த தரப்பினரே தனது மகனை மனிதநேயமற்ற முறையில் கொடூரமாக தாக்கியதாக அந்த சிறுவனின் தாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். சமூக ஊடகங்களில் வைரலாகிய காணொலி பதிவுகளை ஆதாரமாக கொண்டு புலனாய்வாளர்கள் விசாரணைகளை தீவிரப்படுத்தினார்கள். அதன்படி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தனவர்கள் காலி மிலித்துவ பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண், அவரது 47 வயதுடைய கணவர், அவர்களின் 19 வயதுடைய மகன் மற்றும் 17 வயதுடைய மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிறுவனால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் திருட்டு சம்பவம் மற்றும் அந்த சிறுவன் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் ஆகிய இருவேறு சம்பவங்கள் குறித்து காலி போலீசார் மேலதிக விசாரணைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சிறுமி வைசாலியின் கை அகற்றப்பட்ட வழக்கில் காலத்தை இழுத்தடித்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்கும் போலீசாரின் போக்கை கண்டித்த நீதிமன்றம் குறுகிய காலத்தில் இறுதி அறிக்கையை வழங்க வேண்டும் என்று போலீசாருக்கு கட்டளையிட்டது. 2023 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாண்டில்யன் வைசாலி என்ற சிறுமி காய்ச்சல் மற்றும் தோலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதோடு பல்வேறு தரப்பினரிடமும் தமக்கான நீதியை கோரியிருந்தார்கள். இந்த வழக்கு யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றில் மேலதிக நீதவான் நஷ்மி ஹுசைன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் கடந்த தவணையில் இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை ஒன்றை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்தோம். எனவே அவரின் ஆலோசனையை பெறுவதற்கான நீண்டகால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று போலீசார் நீதிமன்றில் கோரியிருந்தார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு 2 வருடங்கள் கடந்து விட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி நீண்ட தவணையை வழங்க மறுத்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கான கால அவகாசத்தின் பொருட்டு நேற்று வரை வழக்கை நீதவான் தவணையிட்டார். நேற்று வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது வழக்கு தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை இதுவரை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படவில்லை என்றும் கொழும்பில் உள்ள போலீஸ் சட்டக்கல்லூரி ஊடாக இனிமேல்தான் சட்டமா அதிபருக்கு விசாரணை அறிக்கை அனுப்பப்படவிருப்பதாக தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பாக மன்றில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி புரந்தரன் மன்றை போலீசார் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றும் வழக்கை காலந்தாழ்த்தி கொண்டு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க கூடாது என்று கோரிக்கை விடுத்தார். கடந்த வழக்கு தவணையில் முழுமையான விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறி நீண்ட தவணை கோரிய போலீசார் தற்போது விசாரணை அறிக்கை இன்னமும் அனுப்பப்படவில்லை என்று குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டினார். சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு நீதிமன்றம் ஒருகால எல்லையை போலீசாருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதவான் இந்த வழக்கில் போலீசாரின் போக்கை கடுமையாக கண்டித்தார். இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்து மாறுபட்ட தவறுகளையே தெரிவித்து வருகிறார்கள். வழக்கு தொடர் தரப்பான போலீஸ் தரப்பில் ஒவ்வொரு வழக்கு தவணையின் போதும் மேலதிக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. போலீசாரின் செயல்பாடுகள் காலத்தை இழுத்தடிப்பு செய்து நீதிமன்ற நேரத்தை வீணாக்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு குந்தகம் விளைவிப்பதாக அமைவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் $11 மில்லியன் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க பலசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தீவில் அமைந்துள்ள திட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இந்த திட்டத்தின் முதற்கட்ட செயல்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் உத்தியோர்வமாக ஆரம்பிக்கப்பட இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிரதான மின் விநியோக கட்டமைப்புடன் இணைக்கப்படாத இந்த தனித்தனி தீவு பகுதி மக்களுக்கு நம்பகமான மற்றும் தூய்மையான பசுமை ஆற்றலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டமானது சூரிய சக்தி, காற்றாலை, மின்கல சேமிப்பு மற்றும் அவசர தேவைகளுக்கான டீசல் மின்பாக்கி வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக 4.3 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலையானதொரு எதிர்காலத்தை இலக்காக கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட இருப்பதோடு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒட்டுமொத்த திட்டத்தினதும் முழுமையான செயற்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் இந்த நிதி பங்களிப்பானது தீவக மக்களின் அன்றாட மின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு அவர்களின் பொருளாதார வாழ்வாதார மேம்பாட்டுக்கு பெரும் பக்கபலமாக அமையும் என்று உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். மேல் சப்ரோகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் மற்றும் சப்ரகுமா மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது.
3: மேல் வடமேல் மற்றும் சம்பிரகமோ மாகாணங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கரையோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு கடற்றொழில் மற்றும் நேரியல் வழங்கல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி, ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மடுத்தியாளத்துக்கு இடைக்கிடையே 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து சுற்றாடல் வாரத்தின் ஆரம்ப நாள் இன்று செயற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அமைவாக பேராதனை தாவரவியல் பூங்காவில் மூலிகை தாவர கண்காட்சி இடம்பெறுகிறது.
3: சுற்றாடல் வாரத்துக்கு அமைவாக மேலும் பல வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தாவரவியல் பூங்காக்கள் பணிப்பாளர் நாயகம் HCP ஜாவேரு தெரிவித்தார். இதனிடையே பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை நீர் தொழில்நுட்ப கூட்டு ஆராய்ச்சி மற்றும் செயல்விளக்கு நிலையம் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் நிகழ்வு ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளன. தளிர்க்கு இடமழியங்கள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வனஸ்பதி வேலை திட்டத்தின் மூலம் இதுவரை 81 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 63,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றாடல் தினத்துக்கு அமைவாக அதிகமான நிலப்பரப்பு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றாடல் தினத்துக்கு அமைவாக மேலும் 5 காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மரங்களை நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், புதுப்பிக்கத்தக்க வெளிசக்தி பயன்பாட்டை மேம்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற நடவடிக்கைகளின் ஊடாக நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அனைத்து மக்களின் பங்களிப்பையும் பெற்றுக் கொள்வதே சுற்றாடல் அமைச்சின் எதிர்பார்ப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இனி செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,000 ரூபாவாகவும் கிராமின் விலை

0: சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கட்டாய உழைப்பு தொடர்பான விதிகளை முறையாக கடைபிடிக்க தவறியதால் இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்கா பரிசீலிக்கிறது. இது அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இந்தியா தவிர மேலும் 53 நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதால் உலக பொருளாதாரத்துக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது.
1: தமிழக முதலமைச்சராக திரு விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து மே 21ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு IUML சார்பில் திரு ஷாஜஹானும் VCK சார்பில் திரு வன்னியரசும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் முதல் கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அழைப்பு அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தாவேக்க தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் மற்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. தாவேக்க அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகளுடன் முனாக்கானா ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். தேர்தல் தோல்வி தொடர்பான கள ஆய்வு, ஆலய பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் அவர் கேட்டறிந்து கொண்டார்.
2: திமுக தலைவர் முக ஸ்டாலின் திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வரை இருந்திருக்கிறார். அவர் வழக்கமான பார்வையில் சந்தித்ததுக்கு பிறகாக கட்சியுடைய மூத்த நிர்வாகியுடன் ஆலோசனை நடத்திருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது நாளை தினம் June 5ஆம் தேதி திமுகவுடைய இந்த தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட கலாய்வு குழு அறிக்கை அளிக்க வேண்டும் என கொடுக்கப்பட்ட இந்த கால அவகாசம் நாளையுடன் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அவகாசம் 5 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு June 10ஆம் தேதி வழங்குமாறு ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கலாய்வு சென்றக்கூடிய இடங்களில் பல்வேறு கட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புகார் கடிதங்களையும் அதே போன்ற ஆலோசனையும் வழங்கி வராங்க. அதுல பல்வேறு மூத்த நிர்வாகிகள் மீதும் அதே போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கட்சி நிர்வாகிகள் வைப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இதுபோன்ற தொடர்ச்சியான புகார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் June 10ஆம் தேதி அன்று கலாய்வு குழு அறிக்கை வழங்கக்கூடிய சூழலில் அந்த அறிக்கையின் மீதான நடவடிக்கைகளை எடுக்குவது தொடர்பான ஒரு ஆலோசனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுக தடாலடியாக அதிரடியான மாற்றங்களுக்கு தயாராகி வருவதாகவும், திமுக தலைவர் வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில கட்சியை மறுக்கட்டமைப்பு செய்வதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
0: தொடர்ந்து பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி காட்டுமன்னார் கோவிலில் கொள்ளிடம் கீழ் பாசன விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: விவசாயிகளை வஞ்சிக்கும் தமிழக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்றாத முதலமைச்சர் திரு விஜய்க்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். 5 ஏக்கருக்கு உள்ளான பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்டும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். உரம் விலை உயர்வால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
3: விவசாயி சந்திரமாம்பட்டிருக்கு இன்னைக்கு 500 ரூபா, ஏன் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பொட்டாசு 250 ரூபா வித்துதுங்க, இன்னைக்கு 2200 ரூபா. இன்னைக்கு நெல்லு விலை விக்குதா இல்ல? எனவே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஊர்வலமாக சென்று எஸ் மறைக்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனிடையே

0: மகாராஷ்டிராவில் சாத்தியமான பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டில் சாத்தியமாகாதது ஏன் என பாமக தலைவர் திரு அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவில் 36,585 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்களை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்துள்ள 2,044 கோடி ரூபாய் கடன் என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு தமிழக விவசாயிகளுக்கு திரு விஜய் துரோகம் செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: தொடர்ந்து யார் மீது பழி போடலாம் என்று தேடிக்கொண்டிருந்தால் எந்த மாற்றமும் வராது. எனவே தமிழக வெற்றி கழக ஆட்சி குறித்து திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அந்த ஆட்சி தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்.
2: முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 103வது பிறந்த நாளையொட்டி திமுக மகளிர் அணி சார்பாக தேர்தலில் பணி செய்த நிர்வாகிகளுக்கான பாராட்டு விழா சென்னை அடையாறில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திருமதி கனிமொழி, தனது வாழ்நாள் முழுவதும் இன்று வரை தமிழ்நாட்டின் அரசியல் போக்கை தீர்மானிக்கின்ற தலைவர் கலைஞர்தான் என்று குறிப்பிட்டார். மேலும் நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் திரு விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.
3: ஒரு தேர்தல் மனநிலையிலிருந்து வெளிவராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தையே திரும்ப திரும்ப திரும்ப குறை சொல்லிக் கொண்டு நீங்கள் இன்று பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசும்பொழுதுதான் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
2: இதேபோல் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக எம்பி திரு ஜெகத் ரட்சகன், ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுகிசிவம், கவிஞர் திரு சினேகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கலைஞரை நினைவு கூர்ந்து பேசினர்.
4: மயங்க வைக்கிற மந்திரத்தை விடால் ஆன்மாவையை அந்தி வானத்தில் ஆட வைக்கிற அழகு தமிழ் அல்லவா அந்த தங்கத் தலைவர். அவர் தமிழ்நடை தனிநடை மதுநடை மயக்க நடை அல்லவா. எப்படி சொல்லு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலவாக நிரம்பிய மையெல்லாம் நிரந்தர தமிழாக்கிய தலைவன் புன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களை போல சொல்லூஞ்சல் இன்றைக்கும் நம்மை சொக்க வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞருக்கு.
2: கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, தாவேக அரசு என்பது வெறும் ரீல்ஸ் ஆட்சி, மக்கள் பணிகளை இன்னும் துவங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். திரையிலும் திரைப்படத்திலும் வசனங்கள் பேசுவது எளிது, ஆனால் அரசு பொறுப்பை ஏற்ற பிறகு மக்களின் அவசர தேவைகளை உணர்ந்து செயல்படுவதுதான் ஒரு முதலமைச்சரின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். துணை முதல்வராக டாக்டர் ஜி பரமேஸ்வரம், சித்தராமையா மகன் உட்பட 12 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள்.
5: டி கே சிவகுமார்
6: கர்நாடக மாநிலத்தின் 25வது முதல்வராக டி கே சிவகுமார் பெங்களூருவில் நேற்று மாலை பதவியேற்றார். அவருடன் துணை முதல்வர் பரமேஸ்வரும் அமைச்சர்களாக 12 மூத்த தலைவர்களும் பதவியேற்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கேரள முதல்வர் சதீஷன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடகாவின் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதனிடையே காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் மகன் பிரியங்க கார்கேவும் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் மகன் யதித்ராவும் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். புதியதாக பொறுப்பேற்ற 12 அமைச்சர்களில் யதித்ராவையும் யூடி காதரையும் தவிர ஏனைய 10 பேரும் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் அரசியல் அமைச்சர்களாக பதவி வகித்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜன திட்டத்தை முதல்வர் சுவேந்த அதிகாரி நேற்று தொடக்கி வைத்தார். முதல்கட்டமாக 28,25,769 பயனாளிகளுக்கு 3,000 ரூபாய் உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டது. புதிய விண்ணப்பங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த 3 மாதங்களில் சரிபார்க்கப்பட்ட பின் பயனாளிகளின் கணக்குகளுக்கு 3,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபத்ரா பானர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக சபாநாயகர் அங்கீகரித்திருக்கிறார்.
0: அந்த மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. 3 முறை ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது. மேலும் பவானிபூர் தொகுதியில் செல்வி மம்தா பானர்ஜியும் தோல்வியடைந்தார். இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் ஒலிக்க தொடங்கினா. திரு சோவன் தேவ் சட்டோபாத்யாசை எதிர்க்கட்சித் தலைவராக செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்த நிலையில் அவர் கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை 60 MLAக்கள் புறக்கணித்தனர். இதற்கு பின்புலமாக செயல்பட்டதாக கூறி ரிதா பிரதா பானர்ஜி, திரு சந்தீபன் சாஹா ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரத்தீந்திர போஸை நேற்று சந்தித்த திரு ரிதா பிரதா 80 MLAக்களில் 58 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதாக கடிதம் அளித்தார். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக அவரை பேரவைத் தலைவர் நியமித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரிதா பிரதா, சட்ட விதிகளின்படி தாம் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட செல்வி மம்தா பானர்ஜி தலைமை ஆலோசகராக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
1: மொத்தம் உள்ள 80 MLAக்களில் 2/3 பங்குக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய எனக்கு கோரிக்கை விடுத்தார்கள். எங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
0: கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டதால் பெரும் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் திரு குணால் கோஷ், திரு அபிஷேக் பானர்ஜியுடன் செல்வி மம்தா அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்நிலையில் கொல்கத்தா மேயர் பதவியை திரு பிர்ஹாத் ஹக்கீம் திடீரென ராஜினாமா செய்துள்ளது திரிணாமுல் கட்சியினருக்கு அடுத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் புத்ததேவ் பட்டாச்சாரியின் செல்லப்பிள்ளையாக இருந்த ரிதா பிரதா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் எதிரியாக தற்போது மாறியிருக்கிறார். தற்போது 46 வயதாகும் ரிதா பிரதா பானர்ஜி தனது அரசியல் வாழ்க்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துதான் தொடங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதல்வருமான புத்ததேவ் பட்டாச்சாரியின் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்த ரிதா பிரதா பானர்ஜி 35 வயதில் மாநிலங்களவை உறுப்பினரானார். ஆனால் ஆப்பிள் வாட்ச், மான் பிளாக், பேனா போன்ற விலையுயர்ந்த பொருட்களுடன் வலம் வந்த ரிதா பிரதா கட்சிக்குள் கோஷ்டி மோதல், மூத்த தலைவர்களை பொதுவழியில் விமர்சிப்பது போன்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கினார். தொடர்ந்து கட்சி நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் ஆடம்பர வாழ்க்கை முறைக்கு மாறிய காரணத்துக்காக 3 ஆண்டுகளில் அவரின் மாநிலங்களவை பதவி பறிக்கப்பட்டது. பின்னர் 2017 கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். 2017 பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முகுல் ராய், கைலாஷ் விஜயவர்கியா உள்ளிட்ட தலைவர்களுடன் மிக நெருக்கமாக பயணித்த ரிதா பிரதா ஒரு பெண் தொடர்பான வழக்குக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போதைய மேற்குவங்க முதல்வர் மம்தாவின் நலத்திட்டங்களை விளாதிமிர் லெனினின் கம்யூனிச கொள்கையுடன் ஒப்பிட்டு ரிதா பிரதா பேசியது சர்ச்சையானது. மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி ஆகியோரின் நம்பிக்கையை பெற்ற ரிதா பிரதா 2020 மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக திரிணாமுல் காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் திரிணாமுல் காங்கிரசின் தொழிற்சங்க பொறுப்பாளர் ஆனார். அவரது மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் 2026 மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இவ்வாறு சித்தாந்த எல்லைகளை கடந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு சென்ற ரிதா பிரதா தற்போது அந்த கட்சியே கைப்பற்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பது அரசியல் சாகசம் என்றே கூறலாம். அவரின் முயற்சியில் முழுமையாக வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா என்பது இனிமேல்தான் தெரியவரும் என்று அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளிலே மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களையும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
2: அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் ஆண்டு இறுதி தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 17 முதல் 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஜூன் 1 4 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கும், ஜூன் 4 1 முதல் 3 வரையிலான மாணவர்களுக்கும் வகுப்புகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 1 முதல் 12 வரை வகுப்புகள் இன்று தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. இதையடுத்து பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. தூத்துக்குடி மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறைகள், மேசைகள், கரும்பலகைகள், வாயில்களை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். மாணவர்களுக்கு வழங்குவதற்கு புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நெல்லையில் வஉசி பாரதியார் பயின்ற மாதீதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் ஆய்வு செய்தார். வாவுசி பாரதியார் படித்த வகுப்பறைகளில் உள்ள இருக்கைகளில் அமர்ந்தது நிகழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார்.
7: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு தெரியல, ஆக்சுவலி இங்க ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க வாவுசியும் பாரதியாரும் படிச்ச ஸ்கூல்னு. அந்த பெஞ்சில் இருக்கும்போது சொல்றதுக்குன்னே தெரியல, ஒரு பயங்கரமா நம்ம வரலாற்றுல ஹிஸ்டரிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை இப்போ வந்து சிஓட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கிளாஸ் ரூமும் இந்த ஒரு பில்டிங்கும் வந்து ஏதாவது ஒரு மியூசியமா கன்வெர்ட் பண்ணலாமா, ரொம்ப வருஷத்துக்கு அதோட வாவுசியை பத்தியும் பாரதியாரை பத்தியும் எடுத்து சொல்ற மாதிரி அதை பத்தி யோசிச்சு நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்.
2: திண்டுக்கல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள், மேசைகள், சுற்றுப்புறங்கள் சுத்தம் செய்யப்பட்டன. மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விலையில்லா நோட்டு புத்தகங்கள், புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்டவற்றை தனித்தனியாக கட்டி வைக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர்.
1: தொடர்ந்து சிபிஎஸ் வினாத்தாள் ஊழலில் சிக்கியுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்னமும் பதவியில் தொடர்வது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் கட்சி மிக காட்டமாக அவரை விமர்சித்துள்ளது.
2: நாடு முழுவதும் சிபிஎஸ்இ தேர்வு வினாத்தாள் இந்த முறை முதல் முறையாக ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் எனப்படும் டிஜிட்டல் முறையில் திருத்தப்பட்டது. இதில் பெரிய அளவில் குளறுபடிகள் ஏற்பட்டதால் மாணவர்களுக்கு மதிப்பெண் குறைந்துவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மோசடியில் தொடர்புள்ள கோயம்ப்ட் நிறுவனம் ஏற்கனவே வேறு பெயரில் செயல்பட்டு பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நிலையில் சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் ஒப்பந்தத்தை பெற்றது எப்படி என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினர். அதே நேரத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் அம்பலமாகியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் எந்தவித பொறுப்பும் ஏற்காமல் தொடர்ந்து பதவியில் ஒட்டிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மேலும் திரு தர்மேந்திர பிரதானை பிரதமர் திரு மோடி ஏன் தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே மத்திய பாஜக ஆட்சியில் சிபிஎஸ்இ, நீட் போன்ற தேர்வுகளில் நடைபெற்ற மோசடிகளை கண்டித்து வரும் 6ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்த காக்ரோச் ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்த அதன் தலைவர் திரு அபிஜித் தீப்கே அக்கட்சிக்கு 3 செய்தி தொடர்பாளர்களை நியமித்துள்ளார். புதிய செய்தி தொடர்பாளர்கள் டெல்லியில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கல்வித்துறை முறைகேடுகள் தொடர்பாக அதிகாரத்தில் இருப்பவர்களோ அல்லது எதிர்கட்சியினரோ யாராக இருந்தாலும் சரி அனைவருடனும் பேச்சுவார்த்தை நடத்த காக்ரோச் ஜனதா கட்சி தயாராக உள்ளதாக தெரிவித்தனர். கல்வி அமைச்சரின் ராஜினாமாவை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றும் ஆனால் இன்று வரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களது போராட்டத்தில் அனைத்து மக்களும் வேறுபாடு இன்றி கலந்து கொண்டு உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது.
1: தொடர்ந்து கேரளாவில் 1.5 வயது குழந்தை உணவு சாப்பிடும் போது அழுததற்காக தாய் மற்றும் அவரது ஆண் நண்பரால் அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள நெடுமாங்காடு பகுதியில் இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. அகிலா என்ற பெண் 3 மாத கர்ப்பமாக இருந்தபோது அவரது கணவன் அகில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிகிறது. அவருக்கு அர்ஜித் என்ற மகன் பிறந்துள்ளான். தற்போது குழந்தைக்கு 1.5 வயதாகின்ற நிலையில் அஸ்கர் என்ற நபருடன் அகிலாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் வாடகைக்கு வீடெடுத்து ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் குழந்தை அர்சித்தை தாயின் காதலன் அஸ்கர் அடித்து துன்புறுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் 2 வாரங்களுக்கு முன்பு குழந்தைக்கு 2 கைகளிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த மறைந்த அகிலின் பெற்றோர் காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்ததாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி அகிலா ஒரு நடன நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது குழந்தை அர்சித்துக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதாக கூறி முதலில் பனவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளார். ஆனால் உடல்நலம் சரியாகாததால் திருவனந்தபுரத்தில் உள்ள சத் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். குழந்தையின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் சந்தேகப்பட்ட மருத்துவர்கள் அர்சித்தின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளார்கள். அதில் குழந்தையை கடுமையாக சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியிருப்பது தெரிய வந்தது. 1 வயது பிஞ்சு குழந்தையின் உடலில் 51 காயங்கள் இருந்துள்ளன. அவற்றில் பல தழும்புகள் தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டதால் ஏற்பட்டவை என்பது தெரிய வந்தது. குறிப்பாக குழந்தையின் கைகள், கால்கள், முதுகு மற்றும் பாதங்களின் அடிப்பகுதி ஆகிய இடங்களில் தீக்காயங்களும் இருந்துள்ளன. மேலும் புறப்புறப்பில் காயங்களும் எலும்பு முறிவுகளும் ஏற்பட்டுள்ளன. இத்தனை சித்திரவதைகளையும் அந்த குழந்தை தாங்கிய நிலையிலும் கடைசியாக தலையின் பின்பகுதி பகுதியில் ஏற்பட்ட பலத்த அடி மற்றும் உள்ளுறுப்புகள் சேதமடைந்ததே குழந்தையின் மரணத்துக்கு காரணம் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அகிலா மற்றும் அவரது காதலன் அஸ்காரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முதலில் சம்பவம் நடந்த தினத்தன்று தனக்கு உடல்நலம் சரியில்லை என்றும் அஸ்கர் கூறினாலும் தொடர் விசாரணையில் குழந்தை சாப்பிட மறுத்து அழுததால் தலையின் பின்பகுதியில் பலமாக அடித்ததாகவும் உடனே குழந்தை சுயநினைவை இழந்ததாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார். 1.5 வயது குழந்தையை இவ்வளவு சித்திரவதை செய்து தாயின் காதலன் என்று சொல்லப்பட்டாலும் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று போலீஸ் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. இருந்தாலும் ஆரம்பத்தில் குழந்தையை கவனித்து வந்த அகிலாவின் தாயார் ரீனாவிடமிருந்து அகிலா குழந்தையை வாங்கிச் சென்றுள்ளார். அங்கு அவர் குழந்தையை அடித்து துன்புறுத்துவது தெரிந்த ரீனா குழந்தையை கவனித்துக் கொள்ள அனுமதி அளிக்குமாறு நெடுமங்காடு போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறையிட்டிருக்கிறார். ஆனால் சட்டப்படி குழந்தையை கவனித்துக் கொள்ளும் உரிமை அதன் தாய்க்கே உள்ளதென்று கூறி அவரை திருப்பி அனுப்பி வைத்துள்ளார்கள் போலீசார். இதனை அடுத்து குழந்தையின் 2 கைகளிலும் எலும்பு முறிவு ஏற்பட்ட போது எடுத்த புகைப்படத்தை அகிலா தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். அதனை பார்த்து மறைந்த அகிலின் குடும்பத்தார் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார்கள். அப்போதும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தற்போது தெரிய வருகிறது. குழந்தையின் இறப்பு குறித்து அகிலின் குழந்தை அர்சித்தின் தந்தை பெற்றோர் கூறுகையில் குழந்தையை தங்கிடம் வைத்து பராமரிக்க பலமுறை அனுமதி கேட்டும் ஒவ்வொரு முறையும் அகிலா குழந்தையை தராமல் தாமதப்படுத்திக் கொண்டே போனதாக கூறுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து நெடுமங்காடு காவல் கண்காணிப்பாளர் பஜகுமார் தலைமையிலான குழு அஸ்கரை கைது செய்துள்ள நிலையில் அகிலாவுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் பகுதியில் சட்டவிரோதமாக தனியார் பார்கள் மூலம் மது விற்பனை நடப்பதாக கூறும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
2: முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்ற பிறகு கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவிற்குள் செயல்படும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார். இதனால் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு விடும் என பெண்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நிம்மதி அடைந்திருந்தனர். ஆனால் அரசின் உத்தரவை மீறி காங்கேயம் பகுதிகளில் மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக 5 இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் விதி மீறி செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வரும் தனியார் பார்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
8: காலையில 11 மணிக்கு வந்தீங்கன்னா வாசப்படியிலேயே ஒரு 200 பேர் உட்கார்ந்துருப்பேன். அவங்களாம் கிளப்புக்கு சம்பந்தமே இல்லாதவன். சாதாரண டாஸ்மாக்ல குடிக்கிற குடிமக்கள் இந்த கடை முழுவதுனால அந்த கடையில் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது வந்து பஸ் நிலையம் மிக அருகில் இருக்குது, போக்குவரத்து அதிகமான ரோடு, பெரிய இடைஞ்சல், நீங்கள் வந்து இதை மூடிய ஆகணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்குறேன்.
2: வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே அமைந்திருந்த 436 டாஸ்மாக் கடைகள் இதுவரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்தவித ஆய்வும் மேற்கொள்ளாமல் 717 டாஸ்மாக் கடைகளின் பட்டியலை அதிகாரிகள் அளித்த காரணத்தால் உத்தரவை செயல்படுத்துவதில் குளறுபடி நிலவுவதாக கூறப்படுகிறது.
1: தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் அரசு இல்லத்தில் கட்டப்பட்ட மதராசா புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் கோடா நகரில் பக்ரீத் பண்டிகை அன்று சூரிய சவுகான் என்ற சிறுவன் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சட்டவிரோத கட்டுமானங்களை இடிக்கவும் காசியாபாத் நகர நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கோடா பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மதராசா கட்டிடம் அரசு இடத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பதாக கூறி புல்டோசர் மூலம் இடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுடெல்லியின் மால்வியா பகுதியில் இருக்கும் ஹோட்டலில் தீ மூண்டதில் குறைந்தது 21 பேர் இறந்து போனார்கள். இறந்தோரில் பலர் இந்தியாவின் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்ததாக தெரிய வருகிறது. அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பொதுவாக அந்த ஹோட்டலில் தங்குவார்கள். 40 பேருக்கு மேற்பட்டோர் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். வட பீகாரில் உள்ள முசப்பாருவின் பிரம்மபுரா பகுதியில் அமைந்துள்ள வைத்தியசாலை ஒன்றின் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பெரும் தீபத்தில் குறைந்தது 3 பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். தீபத்தை அடுத்து போய் சூழ்ந்த கட்டிடத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வெளியேற்றப்பட்டதோடு காயமடைந்த பல நோயாளிகள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குவைத் மீதான ஈரானிய படைகளின் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றடைந்திருக்கிறார். வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா சென்றடைந்தார். 5 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு சென்ற அதிபர் டெல்சி பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
0: சூலூரை சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த 21ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் கார்த்திக் என்பவரும் அவரது நண்பர் மோகன்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையிடமிருந்து தப்ப முயன்றபோது கை கால் எலும்பு முறிந்ததால் கார்த்திக்கிற்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட அவரை சக கைதிகள் தாக்கியதால் பலத்த காயமடைந்தார். இதனால் கார்த்திக்கிற்கு மருத்துவமனையில் மீண்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த கோவை போக்சோ நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் இருவரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார். இதனிடையே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஊர்காவல் படை வீரர் சதீஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் தனது தோழி வீட்டிற்கு சென்றபோது டாக்ஸி ஓட்டுநர் மாரிசெல்வன் என்பவர் மது ஊற்றிக் கொடுத்து அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் மாரிசெல்வனை சரமாரியாக தாக்கினர். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை கண்டித்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக ஆட்சி அமைந்தது முதல் தமிழ்நாட்டில் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து கோடைக்கானலில் நெகிழி கழிவுகளை உண்ணும் காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒக்னகல் காவிரி ஆற்றில் பரிசல் பயணத்தின் போது அணியப்படும் பாதுகாப்பு உடைகளில் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைகிறார்கள். வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த ருத்ரா M2 ஏவுகணை எதிரி நாடுகளின் ரேடியோ அலைவரிசை மற்றும் ரேடார் சிக்னல்களை 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே கண்டறியும் திறன் கொண்டது. ருத்ரா M2 ஏவுகணை முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. சுகோய் போர் விமானத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் முடிவில் ருத்ரா M2 ஏவுகணை தனது இலக்கை துல்லியமாக தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,15,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,480 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 285 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
9: ஜாங்மி வெப்பமண்ட புயல் காரணமாக ஜப்பானின் முக்கிய தீவான ஹொன்ஷு கடும் சேதத்தை சந்தித்துள்ளது. அந்த புயல் தற்போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் டோக்கியோவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட 60,000 வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் 100,000 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் 350,000 அதிகமான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் குடியேறிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்பும் மலாவி மக்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது. இனவெறி தாக்குதல்களின் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் தங்களது 5 குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மொசாம்பிக் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் பதவிக்கான முதன்மை தேர்தல் முடிவடைந்துள்ளது. கேவின் நியூசமிற்கு பதிலாக ஆளுநர் ஆவதற்காக இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. ஜங்கிள் பிரைமரி என்று அழைக்கப்படும் இந்த தேர்தலில் கட்சி வேதமின்றி 61 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதல் 2 இடங்களை பிடிக்கும் நபர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் முன்னாள் சுகாதார செயலர் சேவியர் பெக்கேரா முன்னிலை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் இங்கிலாந்தில் 1/3 நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் சமரச சேவை நிறுவனமான ஏகாஸ் வணிக நிறுவனங்களிடம் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் சிறிய நிறுவனங்களை காட்டிலும் பெரிய நிறுவனங்களே ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்பது கண்டறிந்துள்ளது. இந்த ஆய்வு குறித்து கருத்து தெரிவித்த ஏகாஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரான கெவின் ரோவன், எங்கள் கருத்து கணிப்பின் முடிவுகள் மூன்றில் ஒரு பங்கு நிறுவனங்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கத்துக்குள் ஆட்குறைப்பு குறித்து பரிசீலித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. நிறுவனங்கள் முதலில் ஆட்குறைப்புக்கு மாற்றாக சாத்தியமான அனைத்து வழிகளையும் ஆராய வேண்டும். ஆட்குறைப்பு மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நிறுவனங்கள் சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் ஊழியர்களின் கருத்துக்களையும் கேட்பதற்காக அவர்களுடன் முன்கூட்டியே கலந்தாலோசிக்க வேண்டும். இல்லையென்றால் நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். பிரிட்டனின் மிகப்பெரிய நிறுவனங்களில் சில தங்கள் பணியாளர்களிடையே ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த தயாராகி வரும் வேளையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தான் தனது வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பு நாடாக அதிரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் 2027-2028 ஆண்டுக்கான தற்காலிக உறுப்பினர் பதவிக்கான ஆசிய பசிபிக் பிராந்திய குழுவின் வெற்றிடத்துக்கு போட்டியிட்ட கிர்கிஸ்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டை தோற்கடித்து இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. கடந்த 1991 சோவியத் ஒன்றியத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற பின்னர் கிர்கிஸ்தான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு தெரிவாவது இதுவே முதன்முறையாகும். மேலும் கடந்த 2017-2018 காலத்தில் கசகஸ்தான் பாதுகாப்பு சபைக்கு தெரிவானதை தொடர்ந்து ஒரு தசாப்த காலத்துக்கு பின்னர் இந்த பதவிக்கு தெரிவாகும் இரண்டாவது மத்திய ஆசிய நாடு என்ற பெருமையும் கிர்கிஸ்தான் பெற்றுள்ளது. இந்த வெற்றி கிர்கிஸ்தான் நாட்டின் ராஜேந்திரத்துக்கு கிடைத்த ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. நிலப்பரப்பால் சூழப்பட்ட மற்றும் மலைப்பாங்கான நாடுகள் எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் அபிவிருத்தி சவால்களுக்கு உலகரங்கில் அதிக குரல் கொடுக்கும் வகையில் இதுவரை பாதுகாப்பு சபையில் இடம் பிடிக்காத நாடுகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கிர்கிஸ்தான் அதிபர் சதிர் யப்பரவ் உலக தலைவர்களிடம் விடுத்திருந்த கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த வாக்கெடுப்புக்கு முன்னதாக பேசிய கிர்கிஸ்தான் வெளிவிகார அமைச்சர் ஜீன்பே குலிபெவ், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் பட்டியலில் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பிரதித்துவத்தை அதிகரித்து சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். கடந்த 8 தசாப்தங்களாக சர்வதேச ஒழுங்கின் அடித்தளமாக ஐக்கிய நாடுகள் சாசனம் விளங்கிய போதிலும் இன்றைய உலகம் ஆயுத மோதல்கள், சர்வதேச சட்டமீறல்கள், காலநிலை அபாயங்கள், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பின்மை போன்ற புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. எந்தொரு தனி நாடும் இந்த அச்சுறுத்தல்களை தனியாக எதிர்கொள்ள முடியாது என்பதால் பலதரப்பு ராஜதந்திரம் மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையானது அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய வீட்டு அதிகாரம் கொண்ட 5 நிரந்தர உறுப்பினர்களையும் சுழற்சி முறையில் 2 வருட காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் 10 தற்காலிக உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய 15 நாடுகளை கொண்ட அமைப்பாகும். ஐக்கிய நாடுகளின் மொத்த உறுப்பு நாடுகளில் 25% கொண்டுள்ள ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடங்கள் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆப்பிரிக்க, ஆசிய பசிபிக், லத்தீன் அமெரிக்க மற்றும் கரிபியன் பிராந்தியங்களுக்கு தலா ஒரு இடமும், மேற்கு ஐரோப்பா மற்றும் இதர குழுக்களுக்கு 2 இடங்களுமாக மொத்தம் 5 இடங்கள் நிரப்பப்பட்டன. இதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிர்கிஸ்தான், சிம்பாவே, டிரினாட் மற்றும் டொபாகோ, போர்த்துக்கல், ஆஸ்திரியா ஆகிய 5 நாடுகளும், வரும் 2027 ஜனவரி 1 முதல் தற்போது பதவியில் உள்ள பாகிஸ்தான், சோமாலியா, கிரீஸ், டென்மார்க் மற்றும் பனாமா ஆகிய நாடுகளுக்கு பதிலாக தங்களது 2 வருட கால தற்காலிக உறுப்பினர் பதவியை ஏற்க இருக்கின்றன. இபோலா கிருமி தொற்றியதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக அதிகாரிகள் தற்போது தெரிவிக்கிறார்கள். தற்போது நோய் தொற்று இருப்பதாக சந்தேகப்படுவோர் எண்ணிக்கை 116, கடந்த வாரம் ஏறக்குறைய 900 என்றிருந்த நிலையோடு ஒப்பிடும் போது இது மிகவும் குறைவு என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோயாளிகளில் பலர் வேறு நோயால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்ததாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்தது. அந்த நோய்கள் இபோலா போன்ற அறிகுறிகளை கொண்டிருந்ததாக நிறுவனம் தெரிவித்தது. கொங்கோவில் 344 பேருக்கு இபோலா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 60 பேர் இறந்தார்கள். அண்ட நாடான உகண்டாவில் 15 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் உயிரிழந்து போனார். தற்போதைய நோய் பரவலுக்கு புண்டி பூஜோ நச்சுக்கிருமி காரணமாக உள்ளது. இதற்கான தடுப்பு மருந்தோ அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சையோ இப்போதைக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் லெபனானில் உள்ள டயர் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அருகில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் சுமார் 130 பேர் காயமடைந்திருந்தார்கள்.
10: பதற்றம் இன்னும் அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் லெபனான் மக்கள் சிக்கியுள்ளனர். நாட்டின் தெற்கு பகுதி இன்னும் இலக்கு வைக்கப்பட்டு பல தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியை இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஹெஸ்போலா குழுவினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரேலியர்கள் கூறி வருகின்றனர். மேலும் மோதலுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் ராஜீய நடவடிக்கைகளையும் ஹெஸ்போலா தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்திவிட்டு தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் அக்குழு தொடர்ந்து முன்வைக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புலாவுக்கும் இடையிலான அதிகார சமநிலையை கருத்தில் கொள்ளும்போது தற்போதைய சூழலில் அது நிகழ்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. இஸ்ரேலியர்கள் மீது இத்தகைய நிபந்தனைகளை திணிக்கும் நிலையில் அக்குழு இருப்பதாக தெரியவில்லை. இதன் விளைவாக லெபனானிலும் அதன் தெற்கு பகுதியிலும் தொடர்ந்து போர் சூழலே நீடிக்கிறது.
1: தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கு வட்டாரம் எங்கும் பெரும் போருக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாக்ஸ் அராக்ஷி தெரிவித்தார். போர் நிறுத்துவதாக இருந்தால் லெபனானிலும் போரை நிறுத்த வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இஸ்ரேல் பெய்ரூட் நகரை தாக்கினால் ஈரானிய படைகள் இஸ்ரேலை தாக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் லெபனானின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை மீதான தாக்குதலை விரிவுபடுத்த விரும்புகிறது. இதற்கிடையே இஸ்ரேலும் லெபனானும் அமெரிக்காவில் இரண்டாவது நாளாக சண்டை நிறுத்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இஸ்ரேலும் லெபனானும் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. வாஷிங்டனில் பேச்சு நடந்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு வட்டாரத்தை தாக்கப்போவதாக இஸ்ரேல் இதற்கு முன் கூறியது சண்டை நிறுத்தத்தால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிகள் சபையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து வாக்களித்ததை அடுத்து இந்த தீர்மானம் 215-208 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேறியிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்த கோரியும் போர் பிரகடனம் செய்வதில் நாடாளுமன்றத்துக்கு இருக்கும் மேற்பார்வை அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகாரப்போக்குக்கு எதிரான ஒரு முக்கிய அரசியல் அமைப்பு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் பிரதிகள் சபைக்கு வருவதற்கு முன்னர் அமெரிக்க செனட் சபையில் நீண்ட நாட்களாக கடுமையான இழுபறி நிலையில் காணப்பட்டது. நடைமுறை சிக்கல்கள் மற்றும் போதிய ஆதரவு திரட்ட முடியாத காரணங்களால் செனட் சபையில் இதனை நிறைவேற்றுவதற்கான முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்திருந்தன. ஆனாலும் கடந்த வாரம் செனட் சபை இந்த தீர்மானத்தின் தனது சொந்த பதிப்பை ஒருவாறாக நிறைவேற்றியதை அடுத்து அங்கு நிலவி வந்த முட்டுக்கட்டை உடைக்கப்பட்டது. இதன் மூலமே பிரதிகள் சபையில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்பை நடத்துவதற்கான வழிமுறை சுமூகமாக உருவானது. இதுவரை 29 பில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ள இந்த தேவையற்ற போரினால் ஏற்பட்டுள்ள ஆயுத பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலை உயர்வு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கவலையை வெளியிட்டார்கள். தற்போது எல்லையில் 60% அமெரிக்க பொதுமக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ள இந்த போர் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனாலும் இதனை சட்டமாக்குவதற்கு வெள்ள மாளிகையில் ஒரு இறுதி சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்ட மூலங்களை தடுத்து நிறுத்தும் மறுப்பு அதிகாரம் வீட்டோ பவர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனது ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் இந்த புதிய தீர்மானத்தை முடக்குவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான போர் ஐந்தாவது ஆண்டை எட்டியிருக்கும் நிலையில் இரு நாடுகளும் நடுவானில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தீவிர தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் சொந்த ஊரும் அந்த நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மீது உக்ரைன் ராணுவம் வரலாறு காணாத பிரம்மாண்ட ட்ரோன் தாக்குதலை நள்ளிரவில் நடத்தியுள்ளது. உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது.
11: எனக்கு பின்னால் நீங்கள் காணும் அந்த கருப்பு புகை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் இரவில் நடத்தப்பட்ட ஒரு ட்ரோன் தாக்குதலின் விளைவாகும். இது யுக்ரைனால் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு வெளியே அமைந்துள்ள லெனின்கிராட் பிராந்தியத்தின் ஆளுநர் நேற்று இரவு வான்வழி தாக்குதல் எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இன்று காலை அவர் அறிவித்தார். உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் எவையெல்லாம் தாக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை வழங்கவில்லை. சமீபத்திய வாரங்களில் ரஷ்யாவின் பல பகுதிகளில் உள்ள எண்ணெய் நிலையங்களை யுக்ரைனிய ட்ரோன்கள் குறிவைத்து தாக்கி வருவதை நாம் அறிகிறோம். ரஷ்யா தன்னை உலக அரங்கில் முன்னிறுத்துவதற்கு ஏதுவான ஒரு முக்கியமான நிகழ்வான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாடு தொடங்க இருக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு முக்கிய உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார். இன்று செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு மேலே கரும் புகை சூழ்ந்திருக்கும் இந்த காட்சி இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க உள்ள மாநாட்டு பகுதியில் இருந்து காண முடிகிற காட்சியாக உள்ளது.
1: மிக கௌரவமிக்க மற்றும் உலக முதலீட்டாளர்களை கவரும் செயின்ட் பீட்டர்ஸ் சர்வதேச பொருளாதார மாநாடு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது.
12: செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பொருளாதார மாநாடு நடைபெறும் இந்த நேரத்தில் தாக்குதல் நடந்திருப்பது ரஷ்யாவிற்கு மிகுந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை இந்த மாநாடானது ரஷ்யாவையும் அதன் பொருளாதாரத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் மிகவும் முக்கியமான ஒரு மேடையாகும். மேலும் இது விளாடிமிர் புட்டினின் சொந்த நகரமும் கூட என்பதால் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டு விருந்தினர்கள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிற்கு வருகை தரும் வேளையில் அந்நகர் மீது கரும்புகை எழுந்து கொண்டிருப்பது ரஷ்யாவிற்கு ஒரு நல்ல தோற்றத்தை வழங்கவில்லை.
1: தொடர்ந்து பிரிட்டனில் கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழந்தார்கள். டெவோன் கவுண்டியில் அதிகாலையில் நடைபெற்ற பயிற்சியின் போது மெர்லின் MK4 ரக கடற்படை ஹெலிகாப்டர் சவுடன் அருகே உருக வயல்வெளியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான மெர்லின் ரக ஹெலிகாப்டர்கள் வழக்கமாக 4 பணியாளர்களுடன் இயங்கக்கூடியவை மற்றும் 24 வீரர்கள் வரை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 63 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
2: அணு ஆயுத ஒழிப்பு விவகாரம் தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தின. 40 நாட்கள் நடந்த தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்காக போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக இருதரப்பிலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் எந்த உடன்பாடும் ஏற்படாத நிலையில் ஈரானின் கிஷன் தீவு மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் குவைத் சர்வதேச விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானது. குவைத் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரானின் பல ட்ரோன்கள் பயணிகள் கட்டிடத்தை இலக்காக கொண்டு கடுமையாக தாக்கியதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகாடியர் ஜெனரல் சவுத் அப்துல்லா அசீஸ் அல் ஒட்டாய்பி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியானார். 63 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரான் வீசிய 30க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் நடுவானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டதாக குவைத் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் பலத்த சேதமடைந்ததால் குவைத் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை செய்தி தொடர்பாளர் அப்துல்லா அல் ரஜ்ஹி கூறியுள்ளார். விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் கொல்லப்பட்டதற்கு வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக ஈரானின் உயர்நிலை தலைவர் மொஜதபா கமேனி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அதே சமயம் தொழில் தாக்குதல் காரணமாக அமெரிக்காவுடனான தொடர்பு துண்டிக்கப்படவில்லை என்று கூறியுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி, எனினும் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்ற ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளையகம் முற்றாக நிராகரித்திருப்பதோடு அது முற்றிலும் பொய்யான தகவல் என்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சீனா தியனமென் சதுக்க சம்பவத்தின் நினைவுகளை அழித்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா ராணுவத்தை கொண்டு நசுக்கியது. ஜூன் 4 நடந்த அந்த சம்பவத்தின் 37th ஆண்டு நிறைவில் ரூபியோ பேசினார். சீன ராணுவ வீரர்கள் மக்களை நோக்கி சுட்டதில் நூற்றுக்கணக்கானோர் அல்லது ஆயிரக்கணக்கானோர் இறந்ததாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. தணிக்கையால் தடத்தை தகர்த்துவிட முடியாது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க வர்த்தக பேராளர் 60 பொருளாதாரங்கள் மீது புதிய வரி விதிப்பது குறித்து யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள்.
6: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் உலகளவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களின் பெரும்பகுதியை கொண்டுள்ள 60 நாடுகள் மீது 10% முதல் 12.5% வரை புதிய வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் 1974 ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 301 கீழ் இந்த நடவடிக்கையை பரிந்துரைத்துள்ளது. இதற்கு முன்னர் டிரம்ப் விதித்த அவசர கால வரிகளை கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. அதற்கு பதிலடியாக மாற்று சட்டங்களை பயன்படுத்தி இந்த புதிய வரிகளை அமுல்படுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. பட்டியலிடப்பட்டுள்ள 60 நாடுகளும் தங்கள் எல்லைக்குள் கட்டாய தொழிலாளர் முறை மூலம் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ போதிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும், இதனால் அந்த நாடுகள் மிக குறைந்த செலவில் பொருட்களை தயாரித்து நியாயமற்ற முறையில் அமெரிக்க சந்தையோடு போட்டியிடுவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த 60 நாடுகளின் பட்டியலில் பிரேசிலும் இடம்பெற்றுள்ளது. பிரேசில் இருந்து இறக்குமதியாகும் இறைச்சி போன்ற குறிப்பிடத்தக்க பொருட்கள் இந்த வரிவிப்பால் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது தவிர பிரேசில் மீது டிஜிட்டல் வர்த்தக கட்டுப்பாடுகள், காணொளிப்பு மற்றும் அறிவுசார் சொத்து மீறல் போன்ற காரணங்களுக்காக தனியாக 25% வரையிலான சிறப்பு வரிகளை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருகின்றது. அமெரிக்காவின் இந்த தன்னிச்சையான வர்த்தக கொள்கை மற்றும் அழுத்தங்களுக்கு பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனோசியா லூலா டா சில்வா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.
1: தொடர்ந்து தாய்லாந்தின் முன்னிய பிரதமர் தக்சின் சினவாட்டின் தண்டனை ரத்து செய்யப்பட உள்ளது. 8 சிறை தண்டனைக்கு பிறகு சென்ற மாதம் நன்னடத்தையின் பேரில் அவர் முன்கூட்டியே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஜூன் 3 அரசி சுஜிதாவின் பிறந்த நாளையொட்டி குறிப்பிட்ட சில கைதிகளுக்கு அரசு மன்னிப்பு கொடுக்கும் என்று நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. தக்சினுக்கு அரசு மன்னிப்பு கொடுக்கப்படுவது அப்போது உறுதியானது. என்றாலும் அவரை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்து அவர் காலில் கட்டப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவியை நீக்க சில நிர்வாக விதிமுறைகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டனில் உயிர் போகும் நிலையில் இருந்த 18 மாணவரை காவல்துறை அதிகாரி விலங்கிட்டுள்ளார். டிசம்பரில் நடந்த சம்பவத்தின் காணொளி பதிவு இப்போதுதான் வெளியாகியுள்ளது. சவுத்தாம்ப்டன் நகரில் கைகலப்பு ஏற்பட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருந்தது. 18 மாணவர் ஹென்றி நுவாக்கும் 23 விக்ரம் திக்காவும் கைகலப்பில் ஈடுபட்டதாக தெரிகிறது. நோவாக் தம்மிடம் இனவாத கருத்துக்களை கூறியதாகவும் தம்மை தாக்கியதாகவும் திக்வா அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அதை நம்பிய அதிகாரிகள் நோவாக்கை கைது செய்தார்கள். அதிகாரியின் கமரா பதிவில் நோவாக் கதறுவதை கேட்க முடிகிறது. மூச்சுவிட முடியவில்லை என்று அவர் கூறுகிறார். தாம் கத்தியால் குத்தப்பட்டதாக மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகிறார். நீங்கள் கத்தியால் குத்தப்படவில்லை என்று நினைக்கிறேன் என்று அந்த அதிகாரி அவருக்கு பதில் சொல்லுகிறார். அவர் நோவாக்கை விலங்கிட்டார். சுயன்னவை இழந்த அவர் இறந்து போனார். அவரின் கால்களும் இதயமும் கத்தியால் குத்தப்பட்டதாக பின்னர் தான் தெரிய வந்தது. வழக்கு விசாரணையில் திக்வா சொன்னது பொய்யென்று நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு நேற்று முன்தினம் 21 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சம்பவத்தை அதிகாரிகள் கையாண்ட விதம் மக்களை கொதிப்படியை செய்திருக்கிறது. நகரில் பேரணியில் ஈடுபட்ட மக்கள் காவல்துறை அதிகாரிகளை தாக்கினார்கள். அதிகாரிகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் ஷாபனா மஹமுத் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷிய தேசிய சத்துணவு அமைப்பின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இலவச உணவு திட்டம் சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. அண்மை காலத்தில் பல இடங்களில் நச்சுணவு சம்பவங்கள் ஏற்பட்டன. ஏப்ரல் மாதம் வரை உள்ள நிலவரப்படி பாடசாலைகளில் குறைந்தது 33,000 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிபர் பிரபோவா சுவியாந்தோ சத்துணவு திட்ட அமைப்பின் தலைவர் ஹின் யானாவை பதவியில் இருந்து நீக்கிவிட்டார். பிரபுவா 2024 தேர்தலில் பிரச்சாரத்தில் இலவச உணவு திட்டத்தை முக்கியமாக முன்வைத்தார். தேர்தலில் வெற்றியும் பெற்றார். சுமார் 83 மில்லியன் பிள்ளைகள் கர்ப்பிணிகளுக்கு இலவசமாக உணவு வழங்குவது திட்டத்தின் இலக்கு. அதற்கு $15 பில்லியன் நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. சட் ஜிபிடி தளத்தை கடந்த மாதம் 1 பில்லியன் பேர் பயன்படுத்தியுள்ளார்கள். ஓபன் ஏ நிறுவனத்துக்கு சொந்தமான சட் ஜிபிடி தளம் அது தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளே ஆகிறது. மிக குறுகிய காலகட்டத்தில் உலகளவில் இத்தனை பயனீட்டாளர்களை சட் ஜிபிடி தளம் சம்பாதித்துள்ளது. 1 பில்லியன் பேரை எட்டுவதில் கூகுள் மேப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்டவற்றின் வேகத்தை சட் ஜிபிடி மிஞ்சிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அன்ட்ரோபிக், ஓபன் ஏ ஆகிய 2 செயற்கை நுண்ணறிவு தளங்களுக்குள் கடும் போட்டி நிலவும் வேளையில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. அன்ட்ரோபிக் நிறுவனத்தின் கிளவுட் தளத்தை உலகளவில் 56 மில்லியன் பேர் பயன்படுத்துகிறார்கள். அந்த செயலியை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவிறக்கம் செய்தவர்கள் 1 மாதத்துக்கு பிறகு சட் ஜிபிடியில் செலவிடும் நேரம் 5 விழுக்காடு குறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. விண்வெளி கப்பல் 11 வருடமாக செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்தது. 6 மாதத்துக்கு முன்பு அதன் தொடர்பு ஆர்ந்தது. 2013 புறப்பட்ட அந்த விண்வெளி கப்பல் 1 வருடம் செவ்வாய் கிரகத்தை பார்த்து நலம் விசாரித்து விட்டு திரும்புவதுதான் திட்டம். 1 வருடம் 13 வருடமாகி மீட்க முடியாத நிலைக்கு அது போய்விட்டது. தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராயப்போவதாக நாசா தெரிவித்தது. விண்வெளி கப்பல் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராயவும் அது எப்படி குறைந்தது என்பதை புரிந்து கொள்ளவும் உதவியது. சுமார் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் அடர்த்தியாக இருந்தது. அதன் மேற்பரப்பில் நிறைய தண்ணீரம் இருந்தது. மனித வாழ்வுக்கேற்ற சூழல் செவ்வாய் கிரகத்தில் அமைந்திருந்தது. ஆனால் அது வளிமண்டலத்தின் அடர்த்தி குறைந்ததால் செவ்வாய் கிரகம் இப்போது வாழத்தகாத இடமாகி மாறிவிட்டது. சூரியனிலிருந்து மிக சக்தி வாய்ந்த சூரிய பேரலை ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு X1.0 கிளாஸ் வகையைச் சேர்ந்ததாக அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இது அண்மை காலங்களில் பதிவான குறிப்பிடத்தக்க சூரிய வெடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சூரிய பேரலைகள் காரணமாக பூமியின் மேல் வளிமண்டலத்தில் மின்னணு அலைகள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் வானொலி தொடர்புகள், விமான போக்குவரத்து தொடர்பாடல் அமைப்புகள் மற்றும் GPS வழிகாட்டி சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை விண்வெளி வானிலை தொடர்பான நிலைமைகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சூரிய செயற்பாடுகள் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் மேலும் சூரிய வெடிப்புகள் பதிவாகும் வாய்ப்பு இருப்பதாக விண்வெளி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த மாதம் முதல் ஆகஸ்ட் வரை எல்நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80 விழுக்காடு என்று உலக வானிலை ஆய்வக அமைப்பு தெரிவித்துள்ளது.
11: எல் நின்யோ என்பது இந்த புவியில் உள்ள மிக முக்கியமான வானிலை நிகழ்வுகளில் ஒன்றாகும். இது உலகம் முழுவதும் தீவிர வானிலை மாற்றங்களை தூண்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புவியின் இந்த படம் வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் எவ்வாறு பரவியுள்ளது என்பதை காட்டுகிறது. இதுதான் எல் நின்யோவின் என்ஜின் அறையாகும். இப்போது கடந்த ஆண்டின் இறுதியில் குளிர்விக்கும் விளைவை கொண்ட எல் நின்யோவின் சகோதர வானிலை அமைப்பான லா நின்யாவின் தாக்கங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. மேற்கு பகுதியில் வெப்பத்தையும் கிழக்கு பகுதியில் குளிரான வெப்பநிலையையும் பார்க்கலாம். இந்த ஆண்டில் இயல்பான காற்று மற்றும் வணிக பருவ காற்று வலுவிழந்துள்ளன. சில நேரங்களில் இது தலைகீழாக மாறுகிறது. இதனால் வெப்பமான மேற்பரப்பு நீர் கிழக்கு திசை வழியாக பசிபிக் முழுவதும் செல்கிறது. தென் அமெரிக்காவின் கடற்கரையோரங்களில் இது அதிகரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது நிச்சயமாக எல் நின்யோ ஏற்படுவதற்கான அறிகுறியாகும். மேற்பரப்பிற்கு கீழே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் சற்று விளக்கமாக புரியும். செயற்கைக்கோள்கள் மற்றும் கடலில் மிதக்கும் கண்காணிப்பு கருவிகள் பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலின் அடிப்பகுதியில் அசாதாரணமான வெப்பமான நீரின் பெரிய அலை ஒன்று உருவாகி வருவதை பதிவு செய்துள்ளன. நீங்கள் இதனை இந்த சிவப்பு நிற பகுதியில் பார்க்கலாம். வெப்பம் அதிகரிக்கும் போது பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகளில் மேற்பரப்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேலாகவோ அதிகரிக்கும் என்று சில முன்னறிவிப்புகள் காட்டுகின்றன. இப்போது இது வலிமையான எல் நின்யோவை உருவாக்குவதோடு கூடுதலாக கடும் வெப்பத்தை வளிமண்டலத்தில் சேர்க்கும். இது உலக காலநிலையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கூடுதலான வெப்பமானது உலகளாவிய வெப்பநிலையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 2027 ஆண்டு இதுவரை இல்லாத வகையில் மிக வெப்பமான ஆண்டாக இருக்கக்கூடும். எல் நின்யோ அமேசான் பகுதியில் வறட்சியையும் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் வெப்பமான மற்றும் வறண்ட சூழ்நிலையையும் உருவாக்கும். இது இந்தியாவின் பருவமழையை சீர்குலைத்து வேளாண் உற்பத்தி மற்றும் குடிநீர் விநியோகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே நேரம் கிழக்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் குளிர்காலத்தில் பெய்யும் மழையை விட மேற்கு தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் பெய்யும் மிக அதிக மழையுடன் இது பெரும்பாலும் தொடர்புடையதாக இருப்பதால் வெள்ளப்பெருக்கு அபாயம் அதிகரிக்கிறது. காலநிலையால் வெப்பநிலை நீண்டகாலமாக அதிகரித்து வரும் நிலையில் எல் நினியோ கூடுதலாக நிகழ்கிறது. இது இந்த கோடு மூலம் காட்டப்படுகிறது. இப்போது எல் நின்யோவை சிவப்பு நிறத்தில் சேர்த்தால் எவ்வாறு வெப்பநிலை உச்சமடைகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். லா நின்யாவை சேர்த்தால் இது எவ்வாறு வெப்பநிலையை குறைக்கிறது என்பதை பார்க்கலாம். காலநிலை மாற்றமானது எல் நின்யோவை அடிக்கடி உருவாக்கவில்லை, ஆனால் இது அதனுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துகிறது. ஏனென்றால் வெப்பமான வளிமண்டலம் தீவிரமான வெப்பம், அதிக வறட்சி மற்றும் கனமழையை உண்டாக்குகிறது. அதனால்தான் இந்த வலுவான எல் நின்யோ நம்முடைய காலநிலை எதிர்காலம் எவ்வாறு உருவாகி கொண்டிருக்கிறது என்ற காட்சியை வெளிப்படுத்துவதாக சில வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர்.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 41 ஓட்டங்களால் வீழ்த்தி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.
6: ஜமைக்கா கிங்ஸ்டனில் அமைந்துள்ள சபினா பார்க் மைதானத்தில் இலங்கை நேரப்படி நேற்றிரவு ஆரம்பமாகிய இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று மேற்கிந்திய தீவுகள் அணி களத்திற்பை தெரிவு செய்தது. அதற்கமைய முதலில் துடுப்பெடுத்த ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 303 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவர் குசல் மெண்டிஸ் 74 ஓட்டங்களையும் பெற்றனர். பதிலுக்கு துடுப்பெடுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 49.2 ஓவர்களின் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 262 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. அதற்கமைய 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற ரீதியில் முன்னிலையில் உள்ளது. தொடரின் 2வது போட்டி எதிர்வரும் 7ஆம் தேதியில் நடைபெறவுள்ளது. 2027 உலகக்கண்ட கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெறுவதற்கு இந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இரு அணிகளுக்கும் வாய்ப்பாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி ஈடுபட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 1 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி வருகின்ற 6ஆம் தேதி முதல் நியூ சாண்டிகாரில் தொடங்குகிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் இந்திய அணி வீரர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் ஆடவர் அணிகள் அபார வெற்றியுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 19 வயதான இளம் வீரர் பிஃபா உலகக்கோப்பை தொடரில் கத்தார் அணியில் முதன்முறையாக பங்கேற்க இருக்கிறார். ஆஸ்திரேலிய கால்பந்து அணியில் முக்கிய ஆட்டக்காரராக விளங்குகின்றார் தமிழர் நிசான் வேலுப்பிள்ளை. அவருக்கு வயது 25. அவருடைய தந்தை மலேசியாவைச் சேர்ந்தவர். நிசான் ஆஸ்திரேலிய லீக்கில் மெல்பர்ன் விக்டரி அணியின் முன்னணி ஆட்டக்காரர். சிறுவயதிலிருந்து அவர் நெய்மார், கிறிஸ்டியானோ ரொனால்டோ போன்றவர்களை பின்பற்றி ஆட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அக்டோபர் 2024 அவர் முதன்முறையாக அனைத்துலக போட்டியில் பங்கேற்றார். சீனாவுக்கு எதிரான அந்த ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் கோல் போட்டார் நிசான். ஆஸ்திரேலியாவுக்காக 7 அனைத்துலக ஆட்டங்களில் அவர் ஆடியிருக்கிறார். மொத்தம் 3 கோல்களை போட்டிருக்கிறார். இது அவருக்கு முதல் உலக கிண்ண போட்டியாகும். டி பிரிவில் துருக்கி, அமெரிக்கா, பராகுவே ஆகியவற்றுடன் ஆஸ்திரேலியா இடம்பெற்ற உள்ளது. நிசான் முக்கிய ஆட்டக்காரராக விளங்குவார் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கால்பந்து உலக கோப்பையின் 96 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரை 8 நாடுகள் மட்டுமே உலக கோப்பையை வென்றிருக்கின்றன. பிஃபா 2026 உலக கிண்ண கால்பந்து போட்டியில் 28 ஆட்டங்களை இலவசமாக காணலாம். சேனல் 5 ஒளிவழியிலும், மீவாச் என்ற மீடியா கோப் நிறுவனத்தின் மின்னிலக்க தளக்கத்திலும் அவை நேரடியாக ஒளிபரப்பப்படும். இலவசமாக காணக்கூடிய ஆட்டங்களில் தொடக்க ஆட்டம், அரையிறுதி ஆட்டங்கள், இறுதி ஆட்டம் இவை அடங்குகின்றன. 2022 நடந்த உலக கிண்ண கால்பந்து போட்டியின் போது 9 ஆட்டங்கள் மட்டுமே இலவசமாக ஒளிபரப்பப்பட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை June 12 தேதி உலக கிண்ண கால்பந்து போட்டி தொடங்குகிறது. மெக்சிகோவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே தொடக்க ஆட்டம் நடைபெறுகிறது. July 20 தேதி இறுதியாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் www.trttamilondi.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.63% இந்திய பெறுமதியில் 111.10% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.80% இந்திய பெறுமதியில் 95.69% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.26% இந்திய பெறுமதியில் 121.3% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.37% இந்திய பெறுமதியில் 128.51% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 240.25% இந்திய பெறுமதியில் 68.80% கேட்டது டிஆர்டி தமிழலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

சொல்லுகிறேன் உங்கள் கதையை சொல்லுகிறேன் சுவிஸ் நேரம்.

இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தலைவர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையில் இன்று அரசியல் விடயங்களை விட முக்கியமாக இலங்கையிலே இன்று பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் அரசியல் நிகழ்வுகளை விட மிக முக்கியமாக ஈழத்தமிழர்களுடைய படைப்புகள், அது எந்த வகையாக இருந்தாலும் அந்த படைப்புகளை முன்னிறுத்தப்பட்டு அதை எங்களுடைய மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த சந்ததியினருக்கு எங்களுடைய தாயகத்திலே இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் நமது கலை கலாச்சாரங்கள் இவற்றை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே தொடர்ச்சியாக இந்த விடயம் பேசப்பட்டு வரப்பட வேண்டிய விடயம். அந்த வகையிலே ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர் சுதர்சன் அவர் ஏற்கனவே பல யூடிபி போன்றவற்றில் எல்லாம் உங்களோடு உரையாடி இருக்கிறார். ஏற்கனவே எமது வானொலி நிலைய கலையத்திலும் சில திரைப்படங்கள் தொடர்பாக தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சுதர்சன்.
3: வணக்கம் தர்சனண்ணா, உங்களுக்கும் டிஆர்டி தமிழொலி நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள்.
2: முதல்ல நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னென்று சொன்னா நீங்கள் கூடுதலாக பலருக்கு தெரிந்தவராக இருக்கிறீர்கள். இங்கே பிரான்சிலே அரசியல் ரீதியாகவோ அல்லது இனிய நிகழ்வுகள் தொடர்பாகவோ கலாச்சார நிகழ்வுகள் தொடர்பாக உங்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. முதல்ல சிறு அறிமுகத்தை தாருங்கள் புதிதாக கேட்கக்கூடிய நேயர்களுக்காக.
3: உண்மையிலே நன்றி. ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு தெரியும் தானே, நீங்க சொன்னது மாதிரி நாங்கள் வந்து ஒரு சுமைத்ரி சினிமாட்டிக் ப்ரொடக்ஷன் என்று சொல்லி ஒரு இப்போ பிரான்ஸ்ல ஒரு 15 வருடங்களுக்கு மேல பல குறும்படங்களை டைரக்ட் பண்ணி எங்கட நிறுவனம் தயாரிச்சு கொண்டிருக்கிறது. நான் தான் தயாரிக்கிறேன். அதே நேரத்துல பதில் முழுநில திரைப்படம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு டிஆர்டி தமிழுடைய சப்போர்ட்டோட வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடினது. அந்த படத்தினுடைய டைரக்டர் நான் தான், அந்த படத்தினுடைய இயக்குனர். இப்பொழுது நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி என்ன, நாங்கள் பொதுவான சமூக சார்ந்த பிரச்சனைகள் அதுகள் வந்து மற்றது ஒரு கலைப்படைப்புகள் கூட நான் பயணிக்கிறேன். நான் அரசியல்ல வந்து நான் பெருசா ஈடுபடுறேன், அரசியலை வந்து நான் அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லல, அதை நான் வந்து தவித்துக் கொள்றது. அது என்னுடைய ஒரு சுபாவமா ஏதோ ஒன்று சொல்லலாம். இப்பொழுது வந்து
2: அரசியல்ல வந்து உண்மையை சொல்ல வழிகிட்டால் அது உங்களுடைய எதிர்கால செயல் திட்டங்களுக்கு இந்த ஒரு தடையாக மாற்றி அமைக்கப்படும். அது கூட ஒரு காரணமாகத்தான் பல
3: நீங்கள் பொது வழியில உங்களை எனக்கு இந்த கனவரசமாக தெரியும் ஒரு தத்துவத்துக்கு நீங்கள் உண்மையை சொல்லி பல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒரு அருமையான அறிவிப்பாளர், அதோட சமூகம் சார்ந்தவர், பல துறைகளில் நீங்க பயணிக்கிறீங்க எனக்கு தெரியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால நீங்கள் பல பகைகளையும் வந்து
2: அதை பற்றி கவலைப்படப்படாது, அதை பற்றி ஒரு மனம் கவலைப்படாது.
3: பகையிலே வந்து இது நடந்திருக்கு உங்களுக்கு இல்லையா?
2: அது உங்களுக்கு தெரிந்த விடயம். ஆனா அதால எங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல. நாங்கள் உண்மை, அதாவது நாங்கள் செய்யற விடயம் வந்து, அதாவது ஒரு பொது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விடயமாக இருக்க வேண்டும், உள்நோக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதை வைத்து பணம் சம்பாதிப்பவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அது காலப்போக்கில் உடனடியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காலப்போக்கிலே அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள்.
3: ஒரு முழுநீள திரைப்படம் இதுல இது வந்து கொலண்டில இருக்கிற ஜூட்சுயி அவர்கள் இலங்கைக்கு சென்று அவர் ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு பெஸ்ட் கேமராமேன், அவர் தான் இந்த படத்தை தயாரிச்சு படத்தை இயக்கி இருக்கிறாரு. இந்த ஒளிப்பதிவாளர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறார்.
2: ஜூட்சுயி அவர்களோடு எப்படி உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது?
3: அவரோட எனக்கு தொடர்பு இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவர் படங்கள் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல அவரோட தொடர்பு.
2: எவ்வளவு படம் கிட்டத்தட்ட அவர் தயாரித்திருக்கிறார் இதுவரையில?
3: அவர் வந்து பால் நிலம் என்ற ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணிருக்கிறார். அதுக்கு முதல் டென்மார்க் சன்னோட சேர்ந்து 4-5 படங்கள் கேமராமேன ஒர்க் பண்ணினவர். அதுக்கப்புறம் பால் நிலம் படம் எடுத்தவர். அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்திருக்கிறார். இப்பொழுது கண்ணம்மான் ஒரு படம். இந்த கண்ணம்மா படம்னா உலக ரீதியாக இப்ப தாயகத்துல மட்டுமல்ல அண்டைக்கு அவருடைய நாட்டுல டென்மார்க்லயும் போட்டவர் மிகப்பெரிய பாராட்டை பெற்றுக் கொண்டு வருது. அங்க நேற்று ஒரு பிள்ளை பதிச்சிருக்கிறார், அங்க பிறந்து வளர்ந்த பிள்ளை, எப்படி எங்கட அம்மாக்கள் வாழ்ந்திருக்கணும், எங்கட போர்ச்சூழல்ல எப்படி இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், தான் கண்கலங்கிட்டாவா தெரியாது. இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு தேவைப்பட்ட கஷ்டம்
2: இல்லையா?
3: அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நான் இங்க ரிலீஸ் பண்றேன்.
2: யூதர்களுடைய நிறுவரையிலே யூதர்கள் தங்களுடைய இனத்தினரை ஒன்றுபடுத்தி வைத்திருப்பதற்கு அவர்கள் எல்லா வழியான கலையாக இருக்கலாம், அல்ல அரசியலாக இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதில் அந்த கலை வடிவங்கள்ல தங்களுக்கு ஏற்பட்ட நாசிகளினால் ஏற்பட்ட துன்பங்களை திரைப்படங்களாக அவர்கள் தயாரித்து வெளிப்பட்டிருக்கிறார்கள். அதன் அது யூத மக்கள் மத்தியிலே பிரபஞ்சம் அடைந்திருக்கிறது. அடுத்தடுத்த சந்ததியினரையும் அந்த படங்களை பார்க்கிற போது தங்கள் இனத்தினர் பட்ட வேதனைகளின் ஊடாக அந்த இனத்தோடு நெருங்கிய தொடர்பை இந்த சினிமா வழி ஏற்படுத்தி இருக்கிறது.
3: உண்மையில அண்ணா, நீங்க சொல்ற கருத்து வந்து இந்த ஜூதர்களுக்கு நடந்த கொடுமையை சம்பந்தப்பட்ட ஒரு கிஸ்துவார் படம் நான் 4-5 வருஷத்துக்கு முன் பார்த்திருக்கிறேன். நாங்களுக்கு ஜூதர்களுக்கு நடந்த பிரச்சனைகளை தெரியும், லட்சக்கணக்கானவர்களை நச்சுவாயுகள் எல்லாம் ஏற்படுத்தி ஹிட்லர் கொண்டது அப்படியான எல்லாம் பார்த்திருக்கேன். திரைப்படத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த இனத்தினுடைய வலி எங்களுக்கு வந்து எங்கட இனத்துக்கு நடந்த அந்த வலியை ஞாபகப்படுத்தும் அண்ணா.
2: அவர்களுடைய படத்திலே வந்து ஒரு சிறந்த விடயத்தை கையாளுகிறார்கள். என்ன சொன்னால், நாசிகளினால் தாங்கள் காப்பாற்றப்பட்ட சம்பவங்களிலே அந்த தங்களை காப்பாற்றியவரையும் வந்து வெளிக்கொணர்கிறார்கள். பியானிஸ்ட் என்ற படத்துல அந்த கடைசியாக ஒரு நாசி ஒருவர் தான் அந்த பிரபஞ்சமான பியானோ வாசிப்பாளரை காப்பாற்றார். அதே அவர்கள் மறைக்காமல் அந்த உண்மையிலேயே அந்த நாசி படை தளபதி தான் அவரை காப்பாற்றினார் என்பதையும் அந்த திரைப்படத்தின் ஊடாக வெளிப்படுத்துகிறார்கள். அந்த உண்மையை மறைக்க விரும்பவே இல்லை. நாசிகள் தனியே கொலை செய்தார்கள் என்று மட்டும் சொல்லையிலே அவர்கள் செய்த நல்ல பக்கத்தையும் காட்டுகின்றார்கள். கூடுதலான திரைப்படங்கள்ல நல்ல பக்கத்தையும் காட்டுகிறார்கள். ஒரு இன்னொரு படம் ஒன்றுல உணவு இல்லாமல் அவர்கள் தவித்த போது மறைமுகமாக ஒரு நாசி படவீரர் கொண்டு போய் தண்ணியும் உணவும் வைத்து விட்டு போறது எல்லாத்தையும் அந்த உண்மையை அப்படியே சொல்லுகின்றார்கள்.
3: அது போலதான் இப்ப இந்த கண்ணம்மா படத்திலே வந்து போர்ன்றது யாருமே வந்து விரும்பாத ஒரு விஷயம் தான். போரால வந்து எல்லா இடங்கள்ல போர் நடக்கின்ற பொழுது இரண்டு தரப்புகளுக்கு இடையில மக்கள் பாதிப்படைவார்கள், அவர்களுடைய உணர்வுகள் வந்து இப்ப ஒரு புள்ளிய துளைச்ச தாய்மார்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் என்ன சொல்றா, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் தேடிக்கொண்டு கண்ணீர் வடிச்சு ஒன்று கேட்கலாம். அடுத்து புள்ளிகளை புத்தி புத்தி வைத்த புள்ளிகள் எல்லாம் காணாமல் போனது, யார் செய்யணும் என்ன செய்யணும் என்ற ஒரு ஒரு மர்ம முடிச்சிருக்கிறது இல்லையா வந்து நாட்டுல. அது சம்பந்தமான ஒரு கதை என்ன கண்ணம்மா.
2: அந்த கண்ணம்மா திரைப்படத்தை நீங்க முழுமையாக பார்த்து விட்டீர்களா?
3: நான் முழுமையாக படம் பார்த்து விட்டேன். படம் வந்து ரிலீஸ் பண்றதால எங்க சுமதி சினிமா ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்றதால நான் படம் பார்த்துட்டேன். பார்க்கும்போது ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினாலும் உங்களை மாதிரி டிஆர்டி தமிழோடி மாதிரி ஒரு பெரிய ஒரு மீடியா இந்த ஊடக நண்பர்கள் நீங்கள் ஒரு எத்தனையோ தசாப்தங்களாக ஒரு சளைக்காமல் பயணிக்கிற ஒரு முதலாவது ரேடியோ வந்து புலம்பே இந்த மண்ணில நீங்க உங்களுடைய சப்போர்ட் மற்றது இந்த ஜூகீப்பர்ஸ்கள் வந்து அவர்களுடைய பேர்களை தனிப்பட்ட ரீதியில சொல்லிடாது, அவர்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு, கலைஞர்கள் எனக்கு இந்த பிரான்ஸ்ல இருக்கிற ஒட்டுமொத்தமான கலைஞர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றார்கள். இந்த ரீதியில இந்த படம் வெளியே வரையில நான் வந்து நல்ல ஒரு படத்தை வெளியே கொண்டு வரணும் என்ற ரீதியில நான் ஜூட் சுயிட்ட இந்த படவையில ஆரம்பித்தே ஒரு 10 நாளைக்கு நான் படத்தை வந்து பர்சனல் லிங்க்ல எடுத்து என்னுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல வந்து ஸ்பெஷல் எஃபெக்டோட வந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். பாக்கலன்னா 15வது நிமிடத்திலே வந்து அவருடைய டைரக்ஷன், அவருடைய கேமரா, அவருடைய லொகேஷன் என்ன சொல்றது, அந்த படம் வந்து ஒரு முழுநிறைவான ஒரு குவாலிட்டி, அந்த எல்லாமே வந்து அந்த படம் வந்து ஒரு தடாலையும் ஒரு பிழையும் சொல்ல முடியாத அளவுல ஒரு அந்த படம் இருக்கிறது. நான் டைரக்டர் நான் பார்க்க எனக்கு அது புரியுறது. அப்படிப்பட்ட படம் படத்தை பார்த்து முடியல நானும் பல மக்கள் அழுதது போல ஒரு 5 நிமிஷம் இருந்து அழுது நானுங்க அம்மான்ற ஞாபகத்துல. உண்மையான பொய் சொல்ல நான் படத்தை ரிலீஸ் பண்ணணும், நீங்க வந்து பாக்கணும், பார்க்கவே இல்லாரும் வரவணும் அதுக்காக
2: என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் பட விநியோகத்தை செய்கிற போது ஒரு திரைப்பட கொட்டகையை வந்து பெறுவதிலே வந்து பல்வேறுபட்ட சிரமங்கள் தமிழர்களுக்கு ஏற்படுகிறது. உங்களுக்கு அன்று ஒரு திரையரங்கை வந்து உருவாக்காமல் ஏன் இப்படி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்களுக்கான ஒரு திரையரங்கை உருவாக்கினால் இப்படியான படங்களை வெளியிடுபவர்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் அல்லவா?
3: உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு பொருட்செலவு, பெரிய ஆயிரக்கணக்கான யூரோக்கள் வேணும் அந்த திரையரங்கை உருவாக்குறேன்னு சொன்னால் அது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அது வந்து ஒரு சங்கத்தாலேயோ ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஆள் பணக்காரனா யூரோப்ல இருந்தா கூட செய்யலாம் என்றது எனக்கு அது சாத்தியம் தெரியல. ஆனால் முந்தி வந்து எங்கட திரைப்படங்களுக்கு வந்து திரையரங்கு கிடைக்கிறது கஷ்டம். இப்ப வந்து என்னன்னு சொன்னால் பிரெஞ்சுக்கார அந்த திரைப்பட சினிமா நிர்வாகம் இப்ப சினிமால் ரோ எல்லாம் வந்து பதில் ஓடின பிறகு அது குவாலிட்டி அதனுடைய படத்தினுடைய குறிப்பிட்ட தொகையை செலுத்தி புக் பண்ணி அந்த தியேட்டர் எடுத்து போட்டு தான் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம்.
2: நான் கேட்கிறேன்டா ஒரு கலாச்சார மண்டபமாக கட்டிவிட்டு அதற்குள் ஒரு திரையரங்கு மாதிரி உருவாக்கிவிட்டு நம்மவர்களுடைய இவ்வளவு ஆர்வமானவங்களை போன்றவர்கள் மற்றவர்களும் இவ்வளவு ஆர்வமாக இருப்பார்கள். அதன் ஊடாக இங்கேயே பிறந்தவர்கள் கூட இப்படியான ஒரு வசதி இருந்தால் அவர்களே இந்தந்த நாட்டு மொழிகளிலேயே எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் தாய் தந்து ஏற்படுகின்ற துன்பங்கள் தொடர்பாக ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுவதற்கு இலகுவாக இருக்கும். அப்ப அந்த திரையரங்கு கிடைக்காததனால்தான் பலர் இதில் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அடுத்த சந்ததியினையும் கொண்டு வருவதானால் இப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் திட்டமிட்டு அனைவருடைய ஒத்துழைப்போடும் சிறுதுளிய பெருவுள்ளமாகும் இந்த துறையை மையப்படுத்தி இதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கான இடம் இவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்ததன் பின்னர் அதுக்குரிய உபகரணங்கள் இதன் செலவுகள் எல்லாத்தையும் கணிப்பிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் நிச்சயமாக எல்லோரும் இணைந்தால் இலகுவாக அப்படியானது ஒன்றை உருவாக்கி விடலாம் அல்லவா?
3: உண்மையில நீங்கள் சொல்ற விடயம் நல்ல ஒரு விடயம், நல்ல ஒரு விஷயம் என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னால் இதுல பயணிக்கிற திரைத்துறை கலைஞர்கள், அதாவது பிரான்ஸ்ல மட்டும் இல்லாமல் இப்ப பிரான்ஸ்ல நாங்கள் அதை உருவாக்க போறோம் என்று சொன்னால் ஐரோப்பிய ரீதியாக அப்பாற்பட்ட நாடுகள், கனடா, எல்லாருக்கும் இப்ப படங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம், படங்கள் எல்லாம் அடிக்கிறவங்க இவ்வளவு கலைஞர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனசோட சரி பிரான்ஸ்லயே ஒரு திரையரங்கம் முதல் உருவாக்குவோம் என்று சொல்லி அவை எல்லாரும் சேர்ந்து ஒரு திரைப்படங்களை வெளியிட்டு அதுல வர வருமானங்கள் எடுத்து அல்லது இதுல ஒட்டுமொத்தமாக நாங்கள் திரைத்துறைக்கு உதவி செய்யணும் என்று பெரிய பெரிய வர்த்தகர்கள் எல்லாம் முன்வந்தால் இதற்கான விடயம் சாத்தியப்படும்.
2: அடியெடுத்து வைப்பது என்பதுதான் பிரச்சனை.
3: நல்ல கருத்து சொல்லி இருக்கிறேன். இந்த வானொலி ஊடாக நானும் கருத்து சொன்னது போல பலர் அதை கேட்கட்டும், யாருக்காவது தோணுதான்னு பார்ப்போம். அது ஒரு எதிர்காலத்தில் அது சாத்தியப்படலாம் என்று நினைக்கிறேன்.
2: இல்ல, அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டால்தான் எங்களுடைய அடுத்த சந்ததியினரும் வந்து இப்ப நாங்கள் தமிழ்லேயே எடுத்து தமிழர்களுக்கே காட்டுவதை விட வேற்று மொழிகளிலும் அந்த படம் வெளிவந்தால்தான் வேற்று மொழியினர் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தது, தமிழர்களுடைய பிரச்சனை என்ன, சிக்கல் என்ன, தீர்க்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள். அப்ப அது தெளிவுபடுத்தல் இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு வசதி ஒன்று செய்து கொடுக்கப்படுகிற போது இந்த அடுத்த சந்ததியினர் இதில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்களுடைய திரைப்படங்கள் பின்னர் வேற்று இனத்தவர்கள் மத்தியிலும் இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும்.
3: நீங்க சொன்ன மாதிரி என்ன, இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்து ஆரட்டையும் தமிழாக்கள்ட்ட என்ன சொல்றது, மண்டபங்கள் இல்ல பிறகு ஒருவருடைய சிந்தனையில ஒரு மண்டபம் வந்தது. இப்ப பார்த்தால் ஒரு 100 கணக்கான மண்டபங்கள உரிமையாளர்களாக தமிழாக்கள் இருக்கலாம். ஆறு கட்டாலும் சரி போனா நாங்கள் இப்ப பழைய பிரெஞ்சு தெரியாத அம்மாக்களும் போய் தங்களை பிள்ளைகளுக்கு புக் பண்ணி இப்ப மண்டபத்தை அடிக்கணும், அது இப்ப வந்துட்டு. அது போல ஒரு திரையரங்கு வரலாம் வர்றதுக்கு நல்ல ஒரு சாத்தியமான விஷயம் இந்த கண்ணம்மா திரைப்பட இந்த பேட்டியில நீங்கள் சதிச்சிருக்கிறீங்க. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம்.
2: இந்த திரைப்படத்தை வந்து மொழிபெயர்க்கலாம் இல்ல, இப்பதானே சேர்க்கை நுண்ணறிவு ஊடாக இலகுவாக மொழிபெயர்க்கக்கூடியதா இருக்கு. மொழிபெயர்த்து வேற்று இனத்தவர்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய வேலைத்திட்டங்கள் ஏதாவது நீங்கள் தொடங்கி விட்டீர்களா?
3: இல்ல, அது வந்து இப்ப எல்லாரும் சப்டைட்டில் அடிக்கிறவ, இப்ப இதுலயும் வந்து கண்ணம்மா திரைப்படத்திலயும் ஆங்கில சப்டைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுல ஒரு ஒரு விஷுவல் இருக்கு, எங்களுக்கு அது தேவைப்படையில. ஏன்னா இங்க வந்து பிரெஞ்சுக்காரங்கள் வந்து இந்த தியேட்டர்ல வந்து எங்க படத்தை பார்க்க முன் வரையினோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த எப்படி வரையணும் என்று சொன்னாலும் இந்த திரை, அதாவது இந்த பிலிமோட சம்பந்தப்பட்ட வரைக்கிறது தானே, பிலிமோட சம்பந்தப்பட்ட ஒரு டைரக்டர் டெக்னீஷியன் இதை அரைஞ்சு அன்றைக்கு நாங்கள் இதுல ஒரு இன்னொரு குரூப் ஒன்று வந்து ஒரு படம் எடுக்கிற குரூப் எடுத்து அவங்க கேட்டவங்க இந்த படமே என்ன வந்து போடுறீங்களெல்லாம் கேட்டுட்டு இந்த டீம் வரப்போகுது இப்ப இந்த 10 பேரும் படம் பார்க்க. அப்ப வரைக்கல அவங்களுக்குன்னா அவங்க என்னதுக்கு வராங்கன்னு சொன்னால் அந்த படம் முடியும் மட்டும் பார்ப்பாங்க. அந்த மொழி விளங்காட்டியும் என்ன படத்துல கேமரா பண்ணி இருக்கணும், என்ன செய்திருக்கணும், ஸ்ரீலங்கனாக்கள் இந்த மூவி எல்லாம் எப்படி முதுன்னு சொல்லி அவ்வளவு பேரும் அந்த டீம்ல ஒரு டைரக்டர் எங்களை மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் எல்லாம் வரப்போயினா இந்த படம் பார்க்க. அப்படி ஆனாக்கள் வந்து பாப்பினா இப்ப பொதுமக்கள் வந்து பாக்குறதுக்கு நீங்க சொன்ன விஷயத்த நாங்க செய்ய வேணும்.
2: வெளிநாட்டவர்கள் அந்த திரையரங்குக்குள்ளே வருகிறார்கள் என்றால் நீங்க முதல்ல அந்த படத்தினுடைய கதையை பிரெஞ்சு மொழியில சொன்னா அவர்களுக்கு பார்ப்பதற்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும்.
3: அதே மாதிரி இப்ப கண்ணம்மா திரைப்படத்துக்கு நாங்கள் இப்ப இது இந்த முறை செய்யல, இனி அடுத்த இதுகள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரெஞ்சு டைட்டில் அடிச்சு பிரெஞ்சு மக்களுக்கும் அந்த பப்ளிசிட்டியோ பிரெஞ்சுலயே நாங்க செய்த பண்ண சில வேலையில பிரெஞ்சுக்காரர் குறிப்பிட்ட தொகையான வந்து இந்த படத்தை பார்க்கலாம்.
2: இப்ப கண்ணம்மா திரைப்படத்தினுடைய நடிகர்கள் முற்றுமுழுதாக தாயத்திலிருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா, அல்லது இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்?
3: இல்ல இல்ல, தாயகத்திலிருந்தா முற்றுமுழுதான நடிகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது ஜூட்சுவினுடைய டைரக்ஷன் தானே. அவர் வந்து தாயகத்துலதான் அந்த படம் வந்து லொகேஷன் வந்து, அவர் ஒரு சித்த வைத்தியசாலையை தான் பிரதான லொகேஷனாக வந்து படப்பிடிப்பு தளமாக எடுத்திருக்கிறார். அதை சூழ்ந்த புரட்சியுடர்கள். அப்ப அவர் வந்து என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், இந்த படத்துக்கு வந்து கூடுதலான தாயகத்துலதான் உண்மையா வந்து இப்ப புலமேந்த மண்ணில நடிகர்கள் நாங்கள் இருந்தாலும் அவர்களை கூட்டு போறது, அவர்கள் அங்க ரெண்டு பே அதை வர்க் பண்றது, அந்த படத்துல நடிச்சு கொடுக்கறது சரியான சிரமம். மேலன்னு சொன்னால் ஒரு வேலைத்தளத்துல அவைகளுக்கு இவர் செய்யற டைமுக்கு லீவு கொடுக்க மாட்டோம். அப்ப அதனால வந்து அவர் அங்கேயே முழுக்க தெரிவு செய்தார். இப்ப சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன ஒரு காட்சிக்காண்டி சும்மா அவர்களை கூப்பிட்டு இது பண்ணி ஆக்களை நடிக்க வைக்கணும், அதாவது மின்னி மறைகிறதுக்குன்னு ஓடினா 3 நிமிஷம். அது வந்து அவர்கள் என்னது செய்யறார்களோ தெரியல. அப்படி ஜூட்சுக்கு விரும்பல, என்னோட காட்சி அப்படி ஒரு கலைஞனை பயன்படுத்த அவர் விரும்பல. உதாரணத்துக்கு லோகதாஸ் அண்ணன் வச்சது சொன்னால் அவர் ஒரு முழு நிறைவான ஒரு பெண், ஒரு நல்ல ஒரு கலைஞர். அதே மாதிரி தயாரிதியங்கள் கணக்காக குறிப்பாக அந்த செலவுகள் வந்து மிக அதிகமாக இருந்திருக்கும். அவர் தனிநபராக அல்லது ஒரு கூட்டு முயற்சியாக இந்த திரைப்படத்தை முதலீடு செய்யப்பட்டதா? இல்ல இல்ல, அவர் இப்ப தனி அவன் தனி ப்ரொடக்ஷன் தான். தனி ப்ரொடக்ஷன் செய்யலன்னா உதாரணத்துக்கு நான் தனியா ரெண்டு ரிலீஸ் பண்ணிக்கல, என்னுடைய பணத்தை போட்டுதான் செய்ய வேணும். அதே போல அவருடைய பணத்தை போட்டுதான் அவர் செய்திருக்கிறார். அவர் ஒரு தனி முயற்சி தான் வந்து, அவர் தனியா ப்ரொடக்ஷன் தான், அவர் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு. பாலநிலவும் அப்படித்தான் செய்தவர்.
2: இப்ப அவர்கள் இவ்வாறான திரைப்படங்களின் உண்டாக நம்மவர்கள் ஆதரவு கொடுத்தால் தான் அவர்களுக்கு அடுத்தடுத்த திரைப்படம்
3: ஆதரவு. இலங்கையிலே வந்து வெற்றியா ஓடினது, கலெக்ஷன் எல்லாம் ஓகே. நெதர்லாண்ட்ல கலெக்ஷன் ஓகேன்னா ஆஸ்திரேலியாவில் ஓகே. ஆஸ்திரேலியாவில் அவரோட மாணவர் ஒரு மணிபேண்ட் மாணவர் சங்கம் ஓடி கொடுத்த அந்த படம் எல்லாரும் கலெக்ஷன் நல்லா தான் வந்துருக்கு. பிரான்ஸ்லயும் வந்து ஒட்டுமொத்தமான மக்களும் இந்த படத்தை வந்து பார்க்கணும். மிக மிக தேவையான ஒரு படம், ஒரு தாயினுடைய பாச தேடல், மகனை தேடி அலையிறதான் கதை. இன்றைக்கு வந்து எத்தனையோ தாய்மார்கள் இந்த மகனை தேடி அலையணும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நான் செலக்ட் பண்ணி இங்க ஓடுறேன் இந்த படத்தை வந்து.
2: நீங்கள் என்னென்ன இப்ப இந்த பட விநியோகஸ்தராக இந்த திரைப்பட திரையரங்கை கண்டுபிடிப்பதிலிருந்து என்னென்ன கஷ்டங்களை சந்தித்தீர்கள்?
3: என்னென்று சொன்னாங்க, நான் ஒரு கஷ்டப்படுறான். பதில் திரைப்படத்துக்குன்னா எங்களுக்கு திரையரங்கங்கள் கிடைக்கல. நான் இந்த படத்து பிலிமை வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணல. அப்ப வந்து எங்க போனாலும் எங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, பிரெஞ்சு காரத்தாங்க பிரெஞ்சு ரெஸ்பான்சாளாக்கள் உங்களோட படத்து இந்த கிஸ்துவார் என்ன நாங்கள் பார்க்கணும் அப்படி இப்படி எல்லாம் ஓடிக்கொண்டு வந்து இந்த தயாரிப்பாளரும் இந்த படத்தை விழுகிறதுக்கு முன்பரே இல்ல. அவரும் தனிப்பட்ட ரீதியில இந்த படத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு ஜோதிச்சு ஒன்று கேட்கலான். நாங்கள் வந்து இப்ப சினிமாவில் ரெஸ்பான்ஸ் ஆகல, பாபு அண்ணா பொண்டியில உங்களோட அருமை நண்பர் பாபு அண்ணா பழைய தாடி பாபுன்னு சொல்றது, அவரும் சேர்ந்து நாங்கள் இந்த படத்தை நிகாவா சொன்னா ஓகே, நீங்க உங்களோட கிஸ்துவார வந்து எங்களுக்கு சொல்லி எழுதி கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொல்லி ஓகே பண்ணி பிறகு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணித்தான் இந்த படத்தோடு எனக்கு விளங்கினது. ஒரு படத்தை திரையிடுறது இவ்வளவு கஷ்டம், அப்ப நான் பட்ட அந்த கஷ்டத்தை மற்ற அனுபவிக்க கூடாது. தீப்பந்தம் படத்தை ஓடி கொடுத்தேன். அதே நேரத்துல ஜூட்சுகி என்ன பிலிம் கோஆபரேஷன் இலங்கையில பதிஞ்சது, அது அந்த சர்டிபிகேட் நாங்க கொடுத்தோம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது வேர்ல்ட் ஃபுல்லாவே ஒரு கோஆபரேஷன், ஸ்ரீலங்கன் கோஆபரேஷன்ல பதிஞ்ச படம் வந்து ஆனபடியா தான் நான் அங்கேயே சொன்னேன். அந்த மேடையில வச்சு படம் முடிஞ்சதோ முடிகிறதுக்கு முதல் இந்த திரையரங்கு நாங்கள் மட்டுமில்லை எல்லாருக்கும் பயன்படுத்துறக்கூடாமே நான் செய்வேன் சொல்லி போட்டு நானே தீப்பந்தம் திரைப்படத்தை ஓடி கொடுத்தேன். இதோட ரெண்டாவது கண்ணம்மா படத்தை நான் ஓடுறேன்.
2: இதுல என்ன சிக்கல்கள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, இங்கே நீங்கள் ஒரு அமைப்பொன்றை உருவாக்கி செய்ய முற்பட்டால் சிலர் வந்து அதை ஆதரிப்பதற்கு பதிலாக இடையூறு தருவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவார்கள், பொய்யான பிரச்சாரங்களை செய்வார்கள் திரைப்படம் தொடர்பாக. அது வந்து உளரீதியான பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லவா? இந்த சமூகத்திலேயே பிறந்தேன் இவன் சிந்தனைகளை உருவாக்குறது அல்லவா?
3: அது வந்து நாங்கள் இப்ப என்ன சொல்றது, ஒரு சாதுவான ஒரு புன்னகை உடைப்ப நான் சிரிக்கிறது போல சிரிச்சுட்டு போயிடணும். மக்களுக்கு விளங்கும். இப்ப நீங்கள் தர்சன்னா வெறியோல கயக்கிற நல்ல விஷயங்கள் நல்ல விதிகள் எல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சு கொண்டபடியா தானே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், சரியா? அதே மாதிரி நான் நல்லது இப்படித்தான் உண்மையான விஷயம் நான் ஓப்பனா காய்ச்சல செய்யல, மக்களுடைய வரவேற்பு இருக்கு. வேற என்ன செய்யணும், யார் சங்கத்தை வச்சு என்ன செய்யணும், எல்லாமே மக்கள் உணர்ந்து கொள்ள வேணும். மற்றது இந்த படங்களை ஏன் இப்படியானவர்கள் தங்களுடைய பணத்தை போட்டு தயாரிக்கிறார்கள் என்றதுக்கு நான் ஒரு காரணத்தை சொல்றேன். உதாரணத்துக்கு அவர் ஒரு இயக்குனர், அவர் தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் இன்னொரு நிறுவனத்திட்ட போய் அவர் கெஞ்சி கொண்டு நிக்கிறாரு. அவர் தன்னுடைய உழைப்பில வந்து ஒரு சீட்டோ அதை போட்டு அது அவர் தன்னுடைய கலைப்படைப்பு மூன்றாவது படைப்பா கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் இந்த டான்ஸ் வீடியோ ப்ரொடக்ஷன் அவர் ஒரு கேமராமேன் பெனிசன், அவர் தன்னுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து எங்களுடைய பதில் படத்தை வெளியே கொண்டு வந்தார். நான் டைரக்ட் பண்ணவரான் ப்ரொடியூசர் டான்ஸ், சரியா? அப்படித்தான் இப்ப படங்கள் வெளியே வருது. அதை விட ஒரு ப்ரொடியூசரா தயாரிப்பாளரா மாறணும் சொன்னாலும் இந்த துறையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு ஆர்வம் இருக்கிறவர் தான் அதை செய்ய முடியும். இந்தியாவிலே அப்படித்தான் நடக்கும். உண்மையில வந்து
2: இங்கே புலம்பி என்ற மண்ணிலே ஆரம்ப காலத்திலே இங்கே நம்மவர்களுடைய புலம்பி என்றவர்களுடைய திரையை படங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஞானம் பிரிஸ் துரைஸ் போன்றவர்கள் எல்லாம் முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் நீங்கள் பார்க்கின்ற போது பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பைத்தான் சந்தித்திருக்கிறார்கள்.
3: அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் செய்த அந்த காலப்பகுதி பண்ண ஒரு டெக்னாலஜி இல்லாத காலப்பகுதி, ஒரு எடிட்டர் எடிட்டிங் எல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கு நாங்கள் டெக்னாலஜியில வளர்ந்து நிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் என்ன சாஃப்ட்வேர்களை கொண்டு போய் இந்த படத்தை நாங்கள் பில்டர் பண்ணிட்டு
2: அவர்களுக்கு இந்த சினிமா துறை தொடர்பான ஆர்வம் இருக்கிறதா? அதுல தொழில்நுட்பங்களை படித்துக் கொள்ள வேண்டும், கலைஞராக வர வேண்டும் என்ற ஆர்வத்தை காணக்கூடியதா இருக்குதா?
3: கணக்கூடியதா இருக்கிறது. இத்தனை பேர் இங்க பிரெஞ்சு இண்டஸ்ட்ரியில வந்து படிக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். மற்ற அதோ நேரத்துல வந்து ஒரு இந்தியன் பிலிம் இந்த இண்டஸ்ட்ரியும் ஒன்று இங்க இருக்குது, நான் கேள்விப்பட்டேன். மற்றது இங்க வந்து கணக்க பேர் வந்து இன்றைக்கு கேமராமேனோ ஏதாவது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. நம்ம பிரெஞ்சு மீடியாக்கள் எல்லாம் வேலை செய்யணும், நாங்க வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரெஞ்சு டிவியில வேலை செய்யணும், ஒரு கேமராமேனா ஒரு டெக்னீசியனா ஒரு எடிட்டரா இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைய இவர்கள் சேர்ந்துதான் இந்த நான் நடிச்ச படத்துல 2005 கொரோனா முடிஞ்சோன்னு ஒரு படம் நடிச்சிடான்னு எனக்கு தேவன் 3 நாள் நடிச்சான் அந்த படத்துல. நானே தேய்ச்சி போனேன், சந்தோஷம் கேட்டா ஸ்ரீலங்கன் கதைச்சவங்க என்னோட.
2: இப்ப இங்கே உள்ள அப்படியான இளங்கலைஞர்களையும் அங்கே உள்ள இளம் இந்த துறை சார்ந்து ஆர்வமா இருப்பவர்களுக்கு இடையிலான ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தினால் இவர்கள் அங்கே செல்லுகின்ற போது இங்கே உள்ள அனுபவங்களை சொல்வதனூடாக அவர்களுடைய அந்த அறிவினை விரிவாக்கம் செய்யக்கூடியதா இருக்கும் அல்லவா?
3: விரிவாக்கம் செய்யக்கூடியா இருக்கும். என்னன்னு சொன்னால் இப்ப இப்படியான டெக்னீசியன் கலைஞர்களை வச்சு நல்ல கதை எங்க மக்களுக்கு தேவையான கதையை செய்யறதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து புரிஞ்சு கொண்டு அந்த இந்த ஏதாவது ஒரு கம்பெனி செய்ய வந்தால் அந்த படங்கள் நல்லா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு முதல் ஒரு படம் வந்து நான் இவர் சோபாஸ் கிட்டி நடிச்சவர், அந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னாலன்னா அந்த படத்துல வந்து அந்த படம் வந்து கான்ல இருந்து எல்லா இடம் கொடி கட்டி பறந்தது. அந்த படத்தை பாக்க சரியான கவலையா இருக்கும். ஒரு இளைஞர் தமிழர் ஒரு போரால பாதிக்கப்பட்டுச்ச வந்து அவரை ஏமாத்தி அவரை கொண்டு வந்து ஒரு மிக ஒரு கொடுமையான இடத்துல வேலைக்கு போறாங்களோ அந்த அது படம் சொன்னாலன்னா அப்படி ஒரு படம் வந்து அது பிரெஞ்சுக்காரர் எப்படி யோசிச்சவர், அவருக்கார ஒரு தமிழ்நாட்டான் அதுல பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த கதையெல்லாம். அவர் அந்த கதையை கேட்டுட்டு அவர் தன்னுடைய பேரு போட்டிருக்காரு. அவரோட சேர்ந்து வேலை செய்த எல்லாரும் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டுகளா தான் இருக்கலாம் அண்ணா வந்து விளங்க.
2: நாங்கள் தொடர்ந்து இந்த கண்ணம்மா திரைப்படம் தொடர்பாக வந்து விடுவோம். அதாவது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏன் அந்த திரைப்படத்தை கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்த விரும்புகிறீர்கள்?
3: நான் வலியுறுத்த விரும்புகிறேன், கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய அம்மாவுடைய ஞாபகங்கள் வரும். ஒரு அம்மா வந்து போர் சூழல்ல தன்னுடைய பிள்ளைக்கு தான் கஞ்சியை குடிச்சாலும் சோறும் சம்பளும் எல்லாம் கொடுத்த காலங்கள், பக்கத்து வீட்டுக்கார வந்து அண்ணன் நீங்களும் ஊர்ல வாழ்ந்து நீங்கள் தெரியும், பொட்டுக்களால போய் இந்த அங்கத்தி பக்க ஊரடங்கு சட்டம் போட்டுருவாங்களே அப்பிக்கு, அது இல்ல அங்க இருந்து அரிசியை கொண்டு வந்து பொட்டுக்களால போய் சமைச்சு கொடுத்ததெல்லாம் நாங்கள் கண்ணால கண்டிருக்கிறோம். அதுவே எங்களுடைய அம்மாக்களும் பொருளாதார தடையில தாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு எங்களுக்கு கூடுதலான சாப்பாட்டை தந்தவ, அதே நேரத்துல தங்களோட ஒவ்வொரு தாய்மாரும் தங்களோட புள்ளிகள் துளியக்குள்ளாவே வச்ச உப்பாரிகள் எல்லாம் எங்களோட காதல கேட்டு கொண்டிருக்கும். பக்கத்து வந்து குளர்வா ஒரு அம்மா இந்த புள்ளிய காணிரண்டு அவங்க பைத்தியம் பிடிச்சு கட்டசி மட்டும் புள்ளிய காணாமலே சித்த வரலாறுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை தான் ஜூட்சி எடுத்திருக்காரு. அவரோட மைண்ட்ல அப்படியான ஒரு பாதிப்பு அவர்கள் கண்ட காட்சிகளை வச்சு எடுத்திருக்கிறார் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கண்ணம்மா திரைப்படம் தாயக சொந்தங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
2: அந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசைகள் தொடர்பாக சொல்ல முடியுமா பாடல்கள்?
3: ஆஹா, பின்னணி இசை தொடர்பாக என்ன சொல்றதா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன சொல்ற பின்னணி இசை, அவர் வந்து பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை. மிக மிக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்திய தரத்துல நீங்கள் இருக்கிற ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் இயக்குனர், மியூசிக் இசையமைப்பாளர் எப்படி படத்துக்கு ஒரு ஒரு ஸ்கோர் பண்ணுவாரோ அப்படி பண்ணி இருக்கிறார். நிரோஜன் அண்ணா அவர் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மதுர குரல், அவர் பாடாத தாய பாடல்கள் இல்லை, சந்தோஷ முகங்கள் அவர் நான் பாடினவர். அவர் இந்த படத்துக்கு பாடின இந்த பாட்டு பெரிய ஒரு பலமா இருக்கு. அந்த பாட்டு கேட்க தண்ணு உங்களை அழுதோன்னு பாட்டு கேட்பீங்களா அந்த திரையரங்குற எல்லாரும். அப்படி படம் வந்து அவர் அவர் ரெண்டு மூன்று பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சும்மா மியூசிக் வந்து வேற லெவல்னு சொல்லலாம். அப்படி அடிச்சிருக்கிறார் மியூசிக் வந்து பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை.
2: அந்த பாடல்களையும் நாங்கள் முடிந்தால் தருகின்றோம். குறிப்பாக இந்த திரைப்படம் எத்தனையாம் தேதி பிரான்சிலே வெளியிடப்பட இருக்கிறது, எந்தெந்த இடங்களில்?
3: எல்லா நாள் அறிவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் டிஆர்டி நேயர்கள் நியாயமான பெயர்கள் வந்து நீங்கள் பிரான்ஸ்ல கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். அதாவது வந்து ஜூன் 7 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சரியாக 6 வந்து நீங்க எல்லாரும் 5:30 வந்துருங்கோ. நாங்கள் அந்த படத்தை வந்து பிளே பண்ணுவோம் இந்த திரையில வந்து சினிமா ட்ரோ சினிமா, அதாவது 25 குயூஸ்துலா ரிபப்ளிக்ல இருக்கிற சினிமா ட்ரோ சினிமா. அங்க வந்து இப்போ முன்னுக்கு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வாகன தரிப்பிடங்கள் எல்லாம் இருக்குது.
2: பொண்டிலா
3: இருக்கு. அதே நேரத்துல கேர்து பொண்டில வந்து ஆரியாரி அதுல இருந்து நீங்க 346, 303, 616 பஸ்ஸுகள்ல வந்து வரைக்கல ரெண்டாவது பஸ் கோட் சலங்கிறோன்னு நினைக்கிறேன் அதுல இறங்கிட்டு கொஞ்சம் முன்னுக்கு போய் நடுவுல பாருங்க, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு மேரி அதோட அப்படி நடு ஒழுங்கால 1 நடந்தீங்கன்னா அப்படியே திரையரங்கம் உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நட அதுக்குள்ள நீங்களும் ஒரு காதை அறிவித்து விடுங்க.
2: நிறைவாக நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறீர்கள்?
3: நிறைவாக நான் சொல்றதுதான், இங்க பிரான்ஸ்ல வாழுகிற ஒட்டுமொத்த சங்கங்கள், தாயக மக்கள் மற்றும் இந்த திரைத்துறையை வளரணும் என்று விரும்புகிறவர் எல்லாரும் நேரடியாக வந்து திரையரங்குக்கு இந்த படத்தை பார்க்க உங்களை அன்போடு சுமைதினி சினிமாட்டிக் சார்பாக பிரான்ஸ்ல வாழுகின்ற கலைஞர்கள் இப்படி டிஆர்டி தமிழுடைய அன்பர்கள் அந்த நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் ஜூத்தி பெஸ்கள் எல்லா சப்போர்ட்டோடையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்றேன்.
2: நன்றி. உங்களுடைய சிரமத்தை பாராமல் இந்த தவறுகளை தந்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். தர்சன உங்களுக்கும் ஜிஆர்டி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.

0: கையாண்ட மூத்த ரெண்டு குடிகளும் வீரச்சாமி. கடைசி மகன் இந்த வாரண்டுட்டு போனவன். 16 வருஷம் ஆச்சு, எங்கேன்னு தெரியல.
1: நானும் இந்த 16 வருஷமா ஏந்தனை தேடி தேடி களைச்சு போனேன்.
2: ஏந்தனை பற்றி எங்க விசாரிக்கலாம்?
3: இனி எங்க தேடினாலும் ஏந்தன் கிடைக்க மாட்டான்.
0: கடைசி மகன் வருவானண்டு அந்த மனுஷி வாசலையே பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரெண்டு கீழே விழுந்துட்டு அதுல இருந்து
4: உடலும் வலிக்குது, என் உயிருங்குது.
5: அம்மாட உடல் நிலை சரியான மோசமா வந்து
4: அணைக்கவே
5: அம்மா இல்ல கொஞ்சம் கலந்தான் இருக்குது.
0: அண்ணா, உங்களோட மகள் சகானாவ இந்த மகனுக்கு கல்யாணம் செய்தாங்களா?
6: கல்யாணம் என்றது ரெண்டு மனங்கள் சம்பந்தப்பட்டது, பொருட்கள் சம்பந்தப்பட்டது இல்ல.
7: இனிமே கல்யாணமே நடக்காது.
5: நடக்கிறத கதை என்ன? ஒருத்தர் லவ் பண்றான்னு சொன்னா இந்த உலகத்துல

0: இயல்பாக இருந்துச்சு. பெண்ணிட்ட கைகாலெல்லாம் கதைக்கும்.
1: கட்டம் பிள்ளையா கிடக்கு, ஆறுகண்டுக்கு வில்லங்கம் இருக்கா?
0: வீரமுத்து ஆறண்டு விரியாணி வாத்தியா பண்றேன். இப்ப என்ன நடக்க போகுது?
2: என்ன நடக்குது? என்ன ஆச்சுருக்கு?
3: டிஸ்கஸ்டிங்.

0: அதாவது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏன் அந்த திரைப்படத்தை கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பதை நீங்க வலியுறுத்த விரும்புகிறீர்கள்?
1: நான் வலியுறுத்த விரும்புறேன், கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய அம்மாவுடைய ஞாபகங்கள் வரும். ஒரு அம்மா வந்து போர் சூழல்ல தன்னுடைய பிள்ளைக்கு தான் கஞ்சியை குடிச்சாலும் சோறும் சம்பளும் எல்லாம் கொடுத்த காலங்கள், பக்கத்து வீட்டுக்கார வந்து அண்ணன் நீங்களும் ஊர்ல வாழ்ந்து நீங்கள் தெரியும், பொட்டுக்களால போய் இந்த அங்கத்தி பக்க ஊரடங்கு சட்டம் போட்டுருவாங்களே அப்பிக்கு, அதுவும் இல்ல அங்க இருந்து அரிசியை கொண்டு வந்து பொட்டுக்களால போய் சமைச்சு கொடுத்ததை எல்லாம் நாங்கள் கண்ணால கண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய அம்மாக்களும் பொருளாதார தடையில தாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு எங்களுக்கு கூடுதலான சாப்பாட்டை தந்தவ, அதே நேரத்துல தங்களோட ஒவ்வொரு தாய்மாரும் தங்களோட புள்ளிகள் துளியக்குள்ளாவே வச்ச உப்பாரிகள் எல்லாம் உங்களோட காதல கேட்டு கொண்டிருக்கும். பக்கத்து வீடு வந்து குளர்வா ஒரு அம்மா என்று புள்ளிய காணிரண்டு அவங்க பைத்தியம் பிடிச்சு கட்டசி மட்டும் புள்ளிய காணாமலே சித்த வரலாறுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை தான் ஜூட்சி எடுத்திருக்காரு. அவரோட மைண்ட்ல அப்படியான ஒரு பாதிப்பு அவர்கள் கண்ட காட்சியில வச்சு எடுத்திருக்கிறார் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கண்ணம்மா திரைப்படம் தாயக சொந்தங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
0: அந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசைகள் தொடர்பாக சொல்ல முடியுமா பாடல்கள்?
1: பின்னணி இசை தொடர்பாக என்ன சொல்றதா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன சொல்ற பின்னணி இசை, அவர் வந்து பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை. மிக மிக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்திய தரத்துல நீங்கள் இருக்கிற ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் இயக்குனர், மியூசிக் இசையமைப்பாளர் எப்படி படத்துக்கு ஒரு ஒரு ஸ்கோர் பண்ணுவாரோ அப்படி பண்ணி இருக்கிறார். நிரோஜன் அண்ணா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மதுர குரல், அவர் பாடாத தாய பாடல்கள் இல்லை, சந்தோஷ முகங்கள் அவர் தான் பாடினவர். அவர் இந்த படத்துக்கு பாடின இந்த பாட்டு பெரிய ஒரு பலமா இருக்கு. அந்த பாட்டு கேட்க தண்ணு உங்களை அழுதோன்னு பாட்டு கேட்பீங்களா அந்த திரையரங்குற எல்லாரும். அப்படி படம் வந்து அவர் அவர் ரெண்டு மூன்று பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சும்மா மியூசிக் வந்து வேற லெவல்னு சொல்லலாம், அப்படி அடிச்சிருக்கிறார் மியூசிக் வந்து பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை.
0: அந்த பாடல்களையும் நாங்கள் முடிந்தால் தருகின்றோம். குறிப்பாக இந்த திரைப்படம் எத்தனையாம் தேதி பிரான்சிலே வெளியிடப்பட இருக்கிறது, எந்தெந்த இடங்களில்?
1: எல்லா நாள் அறிவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் டிஆர்டி நேயர்கள் நியாயமான பெயர்கள் வந்து நீங்கள் பிரான்சில் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதாவது வந்து ஜூன் 7 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சரியாக 6 வந்து நீங்க எல்லாரும் 5:30 வந்துருங்கோ. நாங்கள் அந்த படத்தை வந்து பிளே பண்ணுவோம் இந்த திரையில வந்து சினிமால் ரோ சினிமா, அதாவது 25 குயிஸ்துலா ரிபப்ளிக்ல இருக்கிற சினிமால் ரோ சினிமா. அங்க வந்து இப்போ முன்னுக்கு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வாகன தரிப்பிடங்கள் எல்லாம் இருக்குது.
0: எந்த பொண்டி இல்லையா? பொண்டி இல்லையா?
1: பொண்டி எல்லாம் இருக்கு. அதே நேரத்துல கேர்து பொண்டியில வந்து ஆரியாரி அதுல இருந்து நீங்க 346 303 616 பஸ்ஸுகள்ல வந்து வரைக்கல ரெண்டாவது பஸ் ரூது செலங்கிறோம் நினைக்கிறேன். அதுல இறங்கிட்டு கொஞ்சம் முன்னுக்கு போய் நடுவுல பாருங்க, ஒரு மே ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு மேரி அதோட அப்படி நடு ஒழுங்கால 1 நடந்தீங்கன்னா அப்படியே தெரியறங்க உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நட அதுக்குள்ள
0: திருப்பி சொல்லுங்க.
1: 25 குயிது ரீதிலா ரிபப்ளிக் 93-140 போண்டி நாளையில நம்ம டைட்டில் கொடுத்தோம்னா இருக்கிறோம் எல்லாருக்கும். அது நீங்க பேஸ்புக் வழி இணையதளங்களையும் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். நீங்களும் ஒரு காதை அறிவித்து விடுங்க
0: வேணா. சரி, நான் நிறைவாக நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறீர்கள்?
1: நிறைவாக நான் சொல்றதுதான், இங்க பிரான்ஸ்ல வாழுகிற ஒட்டுமொத்த சங்கங்கள், தாயக மக்கள் மற்றும் இந்த திரைத்துறையை வளரணும் என்று விரும்புகிறவர் எல்லாரும் நேரடியாக வந்து திரையரங்குக்கு இந்த படத்தை பார்க்க உங்களை அன்போடு சுமைதினி சினிமாட்டிக் சார்பாக பிரான்ஸ்ல வாழுகின்ற கலைஞர்கள் இப்படி டிஆர்டி தமிழொழிய அன்பர்கள் அந்த நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் ஜூத்தி பிரஸ்கள் எல்லா சப்போர்ட்டோடையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்றேன்.
0: நன்றி. உங்களுடைய சினிமத்தை பாராமல் இந்த தவறுகளை தந்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தர்சன உங்களுக்கும் ஜிஆர்டி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். வெள்ளிக்கிழமை இவ்வருடத்தின் 156வது நாள். ஆண்டு நிறைவு பெற 209 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 22 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜா மாதம் பிறை 19.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 967888968. அழைக்க வேண்டிய எண் 669119168.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.

உங்களுக்காக பாடல் வலித்தது மனோ சுனந்தா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக இன்றும் தன்னந்தனியே நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டே நான் சஜினி. வார இறுதி தொடங்கியாச்சு. வார இறுதிக்காகவே பலரும் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நல்லா ஓய்வெடுக்கணும், குடும்பத்தார், நண்பர்கள், குழந்தைகள் இப்படின்னு எல்லாருக்கூடையும் வந்து நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ உங்களுக்காக வார இறுதி வந்தாச்சு. சரி, இந்த வார இறுதியில நீங்க எல்லாரும் என்ன திட்டங்களை வச்சிருக்கீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய திட்டங்களை நீங்க அனுப்பி வச்சிடலாம். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு திட்டமும் இல்ல சஜினி, எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? நான் இப்ப சொல்றத கேளுங்க. நல்ல வெளிச்சமான முறையில உங்க வார இறுதிய நீங்க கழிக்கலாங்க. சரி, ஒவ்வொரு ஆண்டும் சிங்கப்பூரில் இடம்பெறுகிறது உங்களுக்காக ஐ லைட் கண்காட்சி. சிங்கப்பூரை சேர்ந்த கலைஞர்கள், அனைத்துலக கலைஞர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கும் ஒளி கலை படைப்புகளை நீங்க பார்க்கலாங்க. நாம எல்லாரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில எப்படி செயல்படலாம் என்பதை ஊக்குவிப்பதற்காக இந்த கண்காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் இன்று ஜூன் 5ஆம் தேதி தொடங்கி ஜூன் 28ஆம் தேதி வரையிலும் இந்த ஐ லைட் கண்காட்சி இடம்பெறுகிறது மரீனா பே ரேஃபல்ஸ் பிளேஸ் வட்டாரத்துல. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஐ லைட் சிங்கப்பூர் கண்காட்சிக்கு ஒரு கருப்பொருள் இருக்காங்க. இந்த ஆண்டின் கருப்பொருள் அசைவு. அசைவு அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு சுவாரஸ்யமான ஒளி கலை படைப்புகளை கலைஞர்கள் உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க இதை பார்த்தே ஆகணுங்க. ஒளி கலை படைப்புகள் மரீனா பே ரேஃபல்ஸ் பிளேஸ் வட்டாரத்தை சுத்தி இருக்கவங்க எங்கெங்க இருக்கு அப்படின்னு குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் ilightsingapore.gov.sg. ஐ அப்படின்னா அந்த எழுத்து ஐ இருக்கு இல்லையா, ஐ லைட் சிங்கப்பூர் .gov.sg என்ற இணைய பக்கத்துல நீங்க மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப வாங்க ஒளிமயமா நம்முடைய வெள்ளிக்கிழமைய தொடங்கலாங்க. விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சுஜாதா. பச்சை விளக்கு திரைப்படத்தில இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் TM சவுந்தரராஜன் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக அடுத்து இடம்பெறுகிறது. அதனை தொடர்ந்து 1001 திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்க இருக்கீங்க. TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல விரும்பி கேட்டிருக்காரு தாஸ். இவர்களுடைய விருப்ப பாடல்களை சேர்ந்து கேட்டு இந்த வெள்ளிக்கிழமையை நல்ல சந்தோஷமா ஆரம்பிப்போங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Joya Lucas, world's favorite jeweler.
2: Media Corp in FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் Tiger Brokers Singapore. உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெறவுள்ளது. FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது Media Corp. FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீ வாட்சில் நீங்கள் FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.

0: കേട്ട ഞാപകം ആദരവ് சரியாக காலை 6:21 விட்டது. ஆயிரத்தில் ஒருவன் பச்சை விளக்கு திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். உங்களுக்காக அடுத்து 70களில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. இளையராஜா பாடியிருக்கும் இந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க. உள்ளங்கள் இன்பத்தில் கொண்டாடட்டும். சரி, சமீபத்துல வந்து நான் ஒரு செய்திய படிச்சிருந்தேன், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி, இதை நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சிங்கப்பூரில் வசிக்கும் ஒரு இந்தோனேசிய பெண்மணி சுவாரஸ்யமான ஒன்றை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட், அதாவது திருமணத்திற்கு முன்பு எடுக்கப்படும் அந்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வின் போது பெரும்பாலான மணப்பெண்கள் அவங்க கையில வந்து மலர் கொத்த வச்சிருப்பாங்க, பொக்கே வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க மலர் கொத்திற்கு பதிலாக ப்ரோக்கலிய கையில பிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பெயர் நடியா. நடியா சமீபத்துல அவங்களுடைய கணவரோட சேர்ந்து ப்ரோக்கலிய கையில பிடித்திருக்கும் ஒரு புகைப்படத்தை அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. 10 வழிக்கு கீழே நீங்க செலவு செஞ்சீங்கன்னா ஒரு அழகான ப்ரோக்கலி கொத்த நீங்க வாங்கலாம். இந்த கொத்து புகைப்படங்கள்ல பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு நதியா அவங்களுடைய சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நதியா அவங்களுடைய புகைப்பட நிகழ்வு முடிந்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க, வீட்டுக்கு போய் இந்த ப்ரோக்கலிய ஏர் ஃப்ரை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கதை சுவாரஸ்யமா அமைஞ்சிருந்துச்சு. இதே மாதிரி நம்முடைய மணமக்கள் எல்லாரும் இப்ப எல்லாம் நீங்க விதவிதமான வகைகள்ல விதவிதமான முறைகள்ல அவங்களுடைய திருமண புகைப்படங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்யும் போது பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கின்றது, வித்தியாசமாக இருக்கின்றது, கியூட்டா ஃபன்னாவும் இருக்கு. சரி, நேரம் இப்பொழுது காலை 6:23 ஆகி விட்டது. சாலைகள்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா?
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEயை நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, 5 தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம் ஆத

Oh!

0: la la la la la la la la la la la la la la la la la.
1: எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: 70களில் இடம்பெற்றிருந்த இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. அவள் திரைப்படத்திலிருந்தும் கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அஞ்சலி திரைப்படத்திலிருந்து கேட்க போறாங்க. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மழை கால ஞாபகங்கள் வருகின்றன, உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: PIEI நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடு இருக்கு பேராக விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. 5 தடத்தை தவிர்க்கவும். நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்

0: தினம் பொன்மொழி நேரம் தொடங்கியாச்சு. இன்றைய பொன்மொழி நேரத்துல நான் சமீபத்துல பார்த்த ஒரு பொன்மொழியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய நெருங்கிய தோழியின் தந்தை வந்து இறந்துட்டாரு. அப்ப அந்த நிகழ்வின் போது நான் கையடக தொலைபேசிய யதார்த்தமா எடுத்தேன். இன்ஸ்டாகிராம வந்து ஏதோ ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து கிளிக் செய்யும் பொழுது இந்த பொன்மொழி என்னுடைய கண்ணில் தென்பட்டது. பார்த்த உடனே எனக்கு என்னமோ பிரபஞ்சமே வந்து செய்தி கொடுக்கற மாதிரியே இருந்துச்சு. அதை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதாங்க அந்த கூற்று. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் முழுமையாய் பிரகாசிக்க. அது நிலாவை போன்றது, அதில் தேய்பிறை வளர்பிறை என அனைத்தும் அடங்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும்.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: காலை 6:43 ஆகிவிட்டது. இசை ஞான் இளையராஜாவின் இசையில் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி இப்படின்னு சின்ன குழந்தைகள் பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது அஞ்சலி திரைப்படத்துல இருந்து. சரி, சற்று முன்பு நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன் வார இறுதியில என்ன செய்யறீங்க அப்படின்னு. அமுதா சண்முகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாளை காலை அவங்களுடைய நண்பர்களோட 6 கிலோமீட்டர் தூர நடைபயிற்சிக்கு போக போறாங்களா, அதனை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன செய்ய போறேன்னா, நாளைக்கு அநேகமா நான் வீட்டுல இருந்து தூங்குவேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப இந்த 2 நாளா தூக்கம் இல்ல, கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக வார இறுதி ஒளியில் உல்லாசம் நிகழ்ச்சியை வழங்க வந்துருவேங்க. உங்களுடைய திட்டங்கள் என்ன தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கு, வாங்க வந்து வாட்ஸ்அப் வாயிலாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் பகுதி மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். உங்களுடைய மூளையினும் சிறப்பா செயல்படணும்னு ஆசைப்படுறீங்க, புத்தி கூர்மையோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய கால்களின் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். சமீபத்துல கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல ஒரு ஆய்வை நடத்தியிருந்தாங்க. இந்த ஆய்வுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்களுடைய கால்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கின்றதோ அவளுக்கு அவ்வளவு உங்களுடைய மூளையும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்முடைய கால்கள்ல தாங்க நமது உடலின் ஆக பெரிய தசைகள் அங்கு அமைந்துள்ளன. எனவே இந்த தசைகளை நாம வலுப்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய ஒட்டு மொத்த உடலும் இன்னும் சிறப்பாக இயங்குவதற்கு இது உதவும். குறிப்பா நம்முடைய மூளை இன்னும் சிறப்பாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சும்மா அங்கிங்கோ உட்காந்துகிட்டே இருக்காதீங்க, உங்களுடைய கால்களுக்கு தேவையான முக்கிய உடற்பயிற்சிகளை நீங்க செய்யுங்க. குறிப்பா நம்முடைய கெண்டை கால்கள் தான் நமது உடலின் 2வது மூளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்களுக்கு தேவையான உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் செஞ்சுகிட்டே வாங்க, உங்களுடைய மூளையின் செயல்திறனை பாதுகாத்திடுங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: ஆகாஷ் அசீஸ் பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. விவேக் மெர்வினின் இசையில் குலே பகாவலி திரைப்படத்திலிருந்தும், அனிருத்தின் இசையில் பேட்டை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சிறுநேர்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு பரிசு கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. அது மட்டும் இல்ல, உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் செய்தி ஒண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தெரிந்து கொள்ள ஆசையா இருந்துச்சுன்னா தொடர்ந்து வணக்கம் சங்கி நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
1: இது வணக்கம் சிங்கே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் சென்ற மாதத்திலிருந்து இளைய முதலீட்டு மோசடிகளில் பறிபோன மொத்த தொகை சுமார் 3.6 மில்லியன் வெள்ளி. வாட்ஸ்அப் உரையாடல் குழுக்களில் அந்த மோசடிகள் நிகழ்ந்தன. சமூக ஊடகத்தில் வெளியான போலி விளம்பரங்களை பார்த்து பலர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. முதலீடு செய்வது பற்றி இலவசமாக சொல்லித்தருவதாக கூறி மோசடிக்காரர்கள் பலரை ஈர்த்துள்ளனர். சென்ற மாதத்திலிருந்து அத்தகைய சுமார் 50 புகார்கள் வந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்தது. மோசடிக்காரர்கள் வழிகாட்டிகளைப் போல் நடந்து கொண்டு முதலீடு செய்ய ஊக்குவிப்பதாக கூறப்பட்டது. வர்த்தக தொழிலமைச்சு அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை மதிப்பிடுவதாக தெரிவித்திருக்கிறது. அந்த விவகாரத்தின் தொடர்பில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் கலந்துரையாடி வருவதாகவும் அமைச்சு சொன்னது. அலுவலகம் 60 பொருளாதாரங்கள் மீது விசாரணை நடத்தியது. அந்த பொருளாதாரங்கள் கட்டாய ஊழியர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருள்களின் இறக்குமதிகளை தடை செய்ய தவறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. சிங்கப்பூர், சீனா, பிரிட்டன் உட்பட 54 பொருளாதாரங்கள் தடை விதிக்கவும் அதை செயல்படுத்தவும் தவறியதாக அலுவலகம் தெரிவித்தது. அதனால் சில பொருள்களுக்கு 12.5% வரி விதிக்கப் போவதாய் பரிந்துரைக்கப்பட்டது. விநியோக தொடர்களில் கட்டாய ஊழியர்கள் இருப்பதை ஆதரிப்பதில்லை என்று சிங்கப்பூரின் நிலைப்பாட்டை அமைச்சு வலியுறுத்தியது. என்த்ரோபிக் நிறுவனம் சிங்கப்பூரில் தடம் பதிக்க விரும்புகிறது. அந்த நிறுவனம் கிளாட் எனும் AI தொழில்நுட்பத்தை உருவாக்கியது. நிதி, பொருள் நிர்வாகம், பொருளாதார ஆய்வு ஆகிய பொறுப்புகளை வகிக்க என்த்ரோபிக் நிறுவனம் ஆட்களை தேடுகிறது. ஏற்கனவே OpenAI, கூகுள், டீப் மைண்ட் போன்ற மற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிங்கப்பூருக்கு விரிவாக்கம் செய்துள்ளன. AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதற்கும் மேம்படுத்தப்படுவதற்கும் அந்த நிறுவனங்கள் நாட்டில் செயல்பாடுகளை தொடங்கியுள்ளன. இஸ்ரேலும் லெபனானும் அறிவித்த சண்டை நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா குழு நிராகரித்துள்ளது. நிபந்தனைகளுடன் கூடிய அந்த சண்டை நிறுத்தத்துக்கு பதிலாக விரிவான அமைதி உடன்பாடு வேண்டும் என்று குழு வலியுறுத்தியது. அவ்வாறு செய்யாவிட்டால் வட இஸ்ரேலை தாக்கப்போவதாக ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய லெபனானிய அதிகாரிகள் சண்டை நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்காவில் செய்து கொண்டன. அமைதியை நீண்ட காலத்துக்கு நிலைநாட்ட இதுவே கடைசி வாய்ப்பு என்று லெபனானிய அதிபர் அப்போது கூறியிருந்தார். அனைத்துலக அணுசக்தி அமைப்பு ஈரானில் அணுவாயுத பரவல் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் என்று அக்கறை எழுப்பியுள்ளது. ஈரானை பொறுப்புடன் செயல்படும்படி அது கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானின் முக்கிய அணு உலைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க இயலவில்லை என்று அமைப்பு கூறியது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்ததிலிருந்து அந்த வசதிகளை கண்காணிக்கும் அனுமதி அதற்கு மறுக்கப்பட்டது. துணைக்கோள படங்களில் எந்த நடவடிக்கையும் தென்படவில்லை என்றது அமைப்பு. போரில் முக்கிய ஆலைகள் சேதமுற்றன. அப்போதிலிருந்து அவற்றை கண்காணிக்க அனுமதி தரும்படி அமைப்பு கேட்டுள்ளது. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு நேரடி கடிதம் அனுப்பியுள்ளார். திரு ஜெலன்ஸ்கி ரஷ்ய தலைவரை தொடர்பு கொள்வது அரிதாக நடக்கும் ஒன்று. போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் நேரடி சந்திப்பை பரிந்துரைப்பதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தை நடைபெறும் வரை சண்டையை நிறுத்தப்போவதாகவும் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைனிய தாக்குதல்களை எதிர்கொள்ள ரஷ்ய ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் புட்டின் கூறியதை அடுத்து திரு ஜெலன்ஸ்கியின் கடிதம் வந்துள்ளது. இந்தோனேசியாவில் ஊழல் புரிந்த சந்தேகத்தில் குடிநுழைவு விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சில்மி கரீம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழல் குற்றங்களின் தொடர்பில் இரண்டு நாள்களில் கைது செய்யப்பட்டிருக்கும் இரண்டாவது மூத்த அதிகாரி அவர். திரு சில்மி 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை அமைச்சின் தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்தார். அப்போது வழங்கப்பட்ட குடிநுழைவு ஆவணங்களில் முறைகேடுகள் இருந்ததாக ஊழல் எதிர்ப்பு விசாரணையாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். வட மத்திய தென் அமெரிக்க நாடுகளில் இபோலா நோயை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிடுவதாய் பாகோ என்று அழைக்கப்படும் சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் இபோலா நோய் பரவல் ஏற்படும் அபாயம் குறைவு என்றாலும் நாடுகளின் தயார் நிலையை வலுப்படுத்த அது உதவும். கண்காணிப்பை பலப்படுத்த சுகாதார அமைச்சுகளுடன் அமைப்பு சேர்ந்து பணியாற்றுகிறது. சோதனை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொற்றை விரைவாக கண்டறிந்து நிர்வகிக்க அமைப்பு முனைகிறது. கொங்கோ குடியரசில் சுமார் 350 பேருக்கு இபோலா நோய் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 60 பேர் அங்கு மாண்டுவிட்டனர். உலக சுகாதார நிறுவனம் இபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது.
2: சொல்லும் பொருளும்
1: கம்பல்சரி கட்டாயம். கோவிட் நோய் தொற்று காலத்தின் போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. கம்பல்சரி கட்டாயம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்பு நினைச்சா கவலையா இருக்கு.
7: அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு

0: மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
1: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கை, நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:13 ஆகிவிட்டது. உங்களுக்காக தன்னந்தனிய நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. நம்ம ரவிஜி இன்னும் விடுப்புல இருக்காரு. பலரும் வாட்ஸ்அப் வாயிலாக அவர் எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. விடுப்புல இருக்காரு நம்ம சாரு. திங்கட்கிழமை அன்னைக்கு மீண்டும் வந்து என்னோடு சேர்ந்துருவாரு, சரியா? அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து உங்களுக்காக கலகலகலன்னு சிரிக்கிறேங்க. தனியா சிரிச்சா ஒரு மாதிரியா இருக்கு. பலரும் ஏன் சஜினி நீங்க சிரிக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படிங்க சிரிக்கிறது? என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் இல்லையே. ஆனா இருந்தாலும் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். சாய் அபியங்கர் இசையமைத்து ஸ்ருதி ஹாசனோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக இந்த பாடல்கள் ஒலி ஏற காத்துக்கொண்டு இருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாடல கேட்க போறாங்க. உங்களுக்காக பாடல் காது கொண்டு இருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: டனன் ரோட் பாக்கர் ரோட் சாலை சந்திப்பில் போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி உள்ளன. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய்.
1: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: தங்க நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்ல. தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: போட்டிகள் அடுத்த வாரம் தொடங்க இருக்கின்றன. நம்முடைய நேரப்படி, சிங்கப்பூர் நேரப்படி, June 12 தொடங்கும். ஆனால் அதிகாரப்பூர்வமா அவங்களுடைய தகவலின் படி நீங்க பாத்தீங்கன்னா June 11 தொடங்க இருக்கிறது. குறிப்பிட்ட விதி மாற்றங்களை வந்து இப்ப அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. என்னென்ன மாற்றங்களை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேங்க. முதலாவதாக இப்ப இந்த த்ரோ இன்ஸ், கோல் கிக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்க வந்து சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள், கற்பந்து ஆட்டக்காரர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நேரத்தை எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ஆட்டத்திலேயே வந்து அவங்க நேரத்தை வீணாக்குற மாதிரி இருக்கும். எனவே இப்ப எல்லாம் வந்து ஆட்டக்காரர்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மோதிக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய வாயை மூடிக்கொண்டு அவங்கள இன்னொருத்தரை வந்து ஏசக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அங்க வாயை மூடிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிவப்பு அட்டை வழங்க படும். ஆமாம் நேயர்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பலரும் வந்து உதடு அசைவுகளை வைத்து, இந்த லிப் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உதடு அசைவுகளை வைத்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி தருணங்கள்ல இப்ப விளையாட்டு வீரர்கள் இன்னொருத்தரை வந்து ஏசும் பொழுது அல்லது தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் பொழுது அவங்க வந்து வாயை மூடிக்கொள்வாங்க, நம்ம சொல்றதை வந்து தெரியாம இருப்பதற்கு. இப்ப விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிவப்பு அட்டை வழங்கப்படும். இன்னொரு விதிமுறை என்னவென்றால், முதல் முறையாக இதை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு. இப்ப சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டு அணிகள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக அவங்க வந்து திடல்ல இருந்து வெளியேறலாம், அப்படியே நடந்து போயிருவாங்க. இந்த மாதிரி நடந்து சென்றால் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இன்னொரு விதி மாற்றம் என்னவென்றால், இப்ப யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்க ஒரு குறைந்தது ஒரு நிமிடத்திற்கு அவங்க திடல விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சிலரும் வந்து அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் திடல வந்து கொஞ்சம் உருளுவாங்க, பிறழுவாங்க இல்லையா, அதெல்லாம் இனிமே செய்யக்கூடாது. அடிபட்டுருச்சுன்னா திடல விட்டு ஒரு நிமிஷத்துக்காவது நீங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா VAR, வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரி, இந்த வீடியோ உதவியோடு செய்யப்படும் இந்த நடுவர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இப்ப அவங்க என்ன செய்யலாம்னா, இப்ப தவறாக வழங்கப்படும், இப்ப தவறா ஒரு விளையாட்டு வீரரை வந்து அவங்க அடையாளம் கண்டுட்டாங்கன்னா அதை சரி செய்வதற்கும் இந்த வீடியோ VAR வந்து கூடுதல் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, அந்த பிழைகள் இருக்கு இல்லையா, அந்த திடல ஏதாச்சும் நடக்கிற பிழைகள் அல்லது அந்த மஞ்சள் அட்டையை வந்து தவறா கொடுத்துட்டாங்கன்னா இல்லையா, அதெல்லாம் பார்ப்பதற்கும் சரி செய்வதற்கும் இந்த விஏஆருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வருஷம் ஜூன் 11ஆம் தேதி தொடங்க இருக்கும் இந்த உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு. தொடர்ந்து நாங்க வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில உங்களுக்கு தகவல்களை ஒன்னொன்னா வழங்கிக்கிட்டே வருவோங்க.

0: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓடி 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: இது வணக்கம் சிங்கே.

சேர்ந்து வழங்கிய பாடல் உங்களுக்காக ஒலித்தது. காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில இருந்து. சரி, யாருக்கெல்லாம் பரிசு வேணும் அப்படின்னு சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் மூன்று தகவல்களை நான் வழங்குவேன். இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடித்து வந்து சொல்லணுங்க. உங்களுக்கான முதல் தகவல், மன்னிக்கணும், தவறான சத்தத்தை நான் ஒளிபரப்பிட்டேன். உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல முதல் முறையாக அவங்க வந்து ஒரு புதிய விதியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதாவது யாராவது எதிர்ப்ப தெரிவித்து திடலை விட்டு அவங்க நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். சரியா, அதுதான் முதல் தகவல். இரண்டாவது தகவல், தென்கிழக்காசியாவின் ஆக உயரமான உலர் சர்க்குகள் சென்தோசாவில் June 7 அன்று திறக்கப்படவிருக்கின்றன. மூன்றாவது தகவல், இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியர்கள் இந்த தீவை தமாசெக் என்று அழைத்தனர். இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது? 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. அடுத்து உங்களுக்காக அக்னி நட்சத்திரம் நாயகன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

உங்களுக்காக பாடல் ஒலித்தது இசைஞானி இளையராஜா. அந்த பாடல இசையமைத்து வழங்கியிருந்தாரு. அதற்கு முன்பு அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க. எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இந்த இரண்டு பாடல்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்ன? உங்களுக்கு தெரிந்தால் வாங்க வந்து வாட்ஸ்அப் வாயிலாக எனக்கு தெரிவிக்கலாங்க. தொடர்ந்து உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் ஒளி ஏற காத்து கொண்டே இருக்கின்றன. இதை கேளுங்களேன்.

0: பகல் நிலவு மௌன ராகம் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலியேற காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பாடல்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன உங்களுக்கு தெரிந்தால் வாட்ஸ்அப் வாயிலாகவும் அனுப்பி வைக்கலாம். ஆனா அதுக்கு பரிசு கிடையாது. இருந்தாலும் இப்ப நான் பரிசு கொடுக்க ரெடியா இருக்கேங்க. முதல் தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் போது போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடலை விட்டு வெளியேறும் அணிகளோ அல்லது போட்டியாளர்களுக்கோ தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது தகவல், தென்கிழக்காசியாவின் ஆக உயரமான உலர் சர்க்குகள் டிராய் ஸ்லைட் செந்தோசாவில் ஜூன் 7ஆம் தேதி அன்று திறக்கப்படவிருக்கின்றன. மூன்றாவது தகவல், இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியர்கள் இந்த தீவை தொமாசெக் என்று அழைத்தனர். இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது? மூன்றாவது தகவல் நாங்க பொய்யான தகவல். சரியா, முதல் தகவல் அது உண்மை, அது சற்று முன்பு நான் அந்த தகவலை நான் வழங்கியிருந்தேன். இரண்டாவது தகவல், தென்கிழக்கு ஆசியாவின் ஆக உயரமான உலர் சரக்குகள் டிராய் ஸ்லைட்ஸ் இது வந்து செந்தோசாவில் ஜூன் 7ஆம் தேதி அன்று திறக்கப்படவிருக்கின்றன. இதுவும் உண்மையான தகவல் தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறகு நான் உங்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கிறேன். மூன்றாவது தகவல் தாங்க பொய்யான தகவல். இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை வந்து அவங்க சியோனாந்தோ அப்படிங்கிற பெயரை வந்து கொடுத்திருந்தாங்க. இதற்கு ஜப்பானிய மொழியில பிரகாசமான தெற்கு தீவு அப்படின்னு பொருள்படுமா? தமாசெக் அப்படின்னு சொல்லும் பொழுது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகள்ல தமாசெக் என்ற பெயர் சிங்கப்பூருக்கு வழங்கப்பட்டது. சரியா, யாரு வந்து சரியான பதிலை சொல்லியிருக்கும் இரண்டு நீயர்கள் அப்படின்னு நாம பாத்துருலாங்க. முதல் நீயர் அவரு வந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு. அவரு
1: மூன்றாவது தகவல் தான் தவறு. என் பேர் வந்து சந்திரன்குமார். நன்றி, வணக்கம்.
0: சந்திரன் அவரு வந்து சரியான பதில சொல்லிட்டாரு. அவரோட சேர்ந்து கலைச்செல்வனும் சரியான பதில சொல்லியிருக்காரு. இருவருக்கும் ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. இன்று உங்களுக்கு பரிசு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நாங்க எப்படியாச்சும் உங்களுக்கு பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோங்க. எனவே ஒவ்வொரு நாளும் நீங்க நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது பரிசு வழங்கப்படும். சரியா, முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மையின்மை புகுத்தி விடும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சும்மாவா சொல்லியிருந்தாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்,
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. SLEA நோக்கி செல்லும் TPECTEக்கு பிறகும் PIEA நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகும்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இருவர்களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் வந்துவிட்டது கோ சாக்டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
1: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
2: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
0: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gct-enable-fund.sg. இது GoChokTong Enable நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு MediaCorp. சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: முதல் மரியாதை படத்துல வந்த இந்த மீன் குழம்பு காட்சிய மறக்க முடியுமா?
5: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு எல்லாம் வயிற்று வலிக்கும், அதுக்குதான் பயமா இருக்கு. நாலு மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
6: என்ன பிள்ளை பெரிய தொந்தரவா போச்சு, அதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிற. சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன் போதும் போதும். அப்படிதான், அதுக்கு மேல வேணும்.
7: பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு.
6: பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா
4: உங்க மீன் குழம்பு சாப்பிடுறவங்களோ இப்படி புகழணுமா? அப்படின்னா குழம்புல மீன் அப்படியே போடாம கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தடவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த மீனை பொரிச்சிருங்க. பொரிச்ச அந்த மீனை மீன் குழம்புல சேர்த்துருங்க. மீன் உடையாது, மீன் கறியும் ருசியா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்து உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
8: வணக்கம் சிங்கை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஒலிபரப்பிய நான்கு பாடல்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் பிரபா, வசந்தா, தமிழ்ச்செல்வன், மகிதரன் இவங்க எல்லாருமே சரியான பதில சொல்லிட்டாங்க. மணிரத்னத்தின் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கும் திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. உங்களுக்கே தெரியும், ஜூன் 2 இசைஞானி இளையராஜா தமது 83 பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாரு. அதே நாள் ஜூன் 2 தமது 70 பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாரு மணிரத்னம். நேற்று ஜூன் 4 மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவருடைய பிறந்த நாள். எனவே அவர் பாடிய பாடலும் உங்களுக்காக ஒலியேறியது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து. பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: 96 போக்குவரத்து நிலவரம்.
2: SLEA நோக்கி செல்லும் TPE CTE க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். வர்த்தக தொழில் அமைச்சு அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரிகளால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை மதிப்பிடுவதாக தெரிவித்திருக்கிறது. அந்த விவகாரத்தின் தொடர்பில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் கலந்துரையாடி வருவதாகவும் அமைச்சு சொன்னது. அலுவலகம் 60 பொருளாதாரங்கள் மீது விசாரணை நடத்தியது. அந்த பொருளாதாரங்கள் கட்டாய ஊழியர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருள்களின் இறக்குமதியை தடை செய்ய தவறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. சிங்கப்பூர், சீனா, பிரிட்டன் உட்பட 54 பொருளாதாரங்கள் தடை விதிக்கவும் அதை செயல்படுத்தவும் தவறியதாக அலுவலகம் தெரிவித்தது. அதனால் சில பொருள்களுக்கு 12.5% வரி விதிக்கப்போவதாய் பரிந்துரைக்கப்பட்டது. விநியோகத் தொடர்களில் கட்டாய ஊழியர்கள் இருப்பதை ஆதரிப்பதில்லை என்று சிங்கப்பூரின் நிலைப்பாட்டை அமைச்சு வலியுறுத்தியது. சிங்கப்பூரில் சென்ற மாதத்திலிருந்து இணைய முதலீட்டு மோசடிகளில் பறிபோன மொத்த தொகை சுமார் 3.6 மில்லியன் வெள்ளி. வாட்ஸ்அப் உரையாடல் குழுக்களில் அந்த மோசடிகள் நிகழ்ந்தன. சமூக ஊடகத்தில் வெளியான போலி விளம்பரங்களை பார்த்து பலர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. முதலீடு செய்வது பற்றி இலவசமாக சொல்லித்தருவதாக கூறி மோசடிக்காரர்கள் பலரை ஈர்த்துள்ளனர். சென்ற மாதத்திலிருந்து அத்தகைய சுமார் 50 புகார்கள் வந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்தது. மோசடிக்காரர்கள் வழிகாட்டிகளைப் போல நடந்து கொண்டு முதலீடு செய்ய ஊக்குவிப்பதாக கூறப்பட்டது. இந்தோனேசியாவின் இலவச உணவு திட்டத்தின் புதிய தலைவர் தொலைதூர பகுதிகளை சென்றடைவதில் கவனம் செலுத்தப்படும் என்று கூறியுள்ளார். திட்டத்தின் முன்னாள் தலைவர் ஊழல் குற்றச்சாட்டுகளால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்தோனேசிய அதிபர் பிரபுவோ சுபியாந்தோவின் நிர்வாகம் ஊழலுக்கு எதிராக அண்மையில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது. அதிபர் பிரபுவோ அறிமுகம் செய்த திட்டங்களில் ஒன்று பள்ளி மாணவர்களுக்கான இலவச உணவு திட்டம். மாணவர்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் சத்துள்ள உணவை வழங்க திட்டம் முனைகிறது. எனினும் அதிக செலவு, அண்மையில் ஏற்பட்ட நச்சுணவு சம்பவங்கள் ஆகியவற்றால் குறைகூறல்கள் எழுந்துள்ளன. இதற்கிடையே இந்தோனேசியாவில் ஊழல் புரிந்த சந்தேகத்தில் குடிநுழைவு விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சில்மி கரீம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.